நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக்கவருடம் 1948, வைசாக்க மாதம் 22 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:56. 100.3 மெகாஹர்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் யாவும் இனித்தே ஆரம்பமாகின்றன.

எந்த வகையிலே உறுதி உடையவராயினும் செய்யும் செயலிலே மன உறுதி இல்லாதவர்களை உலகம் மதிக்காது, சிறந்தோராகவும் ஏற்றுக்கொள்ளாது.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 6:00. நேயர்கள், இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய ஒளிபரப்பில் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அனில் பாஸ்தா, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் ER இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சிங் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதா பால்சிதா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதன இயக்கம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் குழந்தை வி தியாசன். 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARS டிஎஸ்எஸ்டிஆர் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 அனில் பாஸ்தா கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வைக்கின் பனியன் அண்ட் பிரீவ்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழம். குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. தொடரில் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ER சுகுமார் அவர்களின் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 10:00 சிந்தனை அரங்கம் பொறுமையின் எல்லை என்ற தலைப்பில் நேயர்களை தங்களது கருத்துக்களை தொலைபேசி மூலம் பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் மனத்தில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் குழந்தை வி தியாசன். 12:55 பன்னிசை பகல் 1:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் மூலிகை சாகுபடி. காரைக்கால் அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 1:55 மில்லிசை. பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற டி சம்பந்தம் அவர்களிடம் நேர்முகம். 3:00 அனில் பாஸ்தாவின் LSE. 3:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் LSE. மாலை 4:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும் உறவும். சீர்காழி பணமங்கலத்திலிருந்து நேரலையாக. 4:30 வைக்கிங்

0: பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் ஊருமுறவும் மாலை 5 மணிக்கு சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரின் வாங்க பேசலாம். நம்பர்தார நிகழ்ச்சி 5:15 காலை யோசை, 5:30 விளக்கேற்று மாலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் கவ்ஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். மாலை 6:45 இசை தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மாடு வளர்ப்பு அனுபவங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் தையல் நாயகி அவர்களுடன் நேர்முகம். 8:00 அணில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். 8:30 சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மின்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். 10:30 குத்தனூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இரவும் மலரும். 11:00 காற்றலையின் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். தொடர்ந்து இணைந்திருப்போம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashwani, the news read by VC Pramod. Senior BJP leader Hemanta Biswa Sarma will be sworn in as Chief Minister of Assam in Guwahati today. Assam Governor Lakshman Prasad Acharya will administer him the oath of office in secrecy at a ceremony to be held at the Veterinary College playground in Khanapada area of the city. 4 ministers, including 2 from the BJP and 1 each from AGP and BPF, will also take oath along with the Chief Minister. They are Rameshwar Teli, Atul Boda, Charan Bodo and Ajanta Niyog. In a social media post, Mr. Sarma said that former Minister Ranjit Kumar Das will be NDA's candidate for the Assam Assembly Speaker's position. This will be the second consecutive term for Mr. Sarma as Chief Minister and third term for an NDA government in Assam. The swearing-in ceremony will be attended by Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Nobin, among others. The NDA, comprising the BJP, Aham Gana Parishad, AGP and Bodoland People's Front, BPF, secured a sweeping mandate in the assembly polls, winning 102 seats in the 126-member house. The BJP bagged 82 seats, while AGP and BPF won 10 seats each. Mr. Sarma, who first became Chief Minister in 2021, is set to become the first non-Congress leader in Assam to serve 2 consecutive terms as CM. This will be the NDA's 3rd consecutive term in the state since the BJP-led alliance first came to power in 2016 under then-CM Sarbanand Sonowal. Enforcement Directorate ED has arrested former Fire and Emergency Services Minister of the Government of West Bengal, Sujit Basu, in Kolkata in connection with the South Dumdum Municipality recruitment scam. Officials at the ED said that Bose allegedly recommended around 150 candidates for various posts under the South Dumdum Municipality in exchange for pecuniary benefits during the former TMC regime. The officials noted that ED has traced direct proceeds of crime in the form of flats allegedly acquired by him in lieu of providing municipal jobs to various individuals. The probe agency have also identified substantial cash deposits in banks' accounts under his control. Mr. Bose will be produced before the special court today. Prime Minister Narendra Modi will be on a 6-day visit to the UAE, Netherlands, Sweden, Norway and Italy beginning Friday. On the first leg of his 5-nation visit, Mr. Modi will reach UAE on Friday, where he will meet the President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The two leaders will exchange views on bilateral issues, in particular energy cooperation, as well as regional and international

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: மட்டற்ற மன மகிழ்ச்சி, உயர்ந்தோங்கும் உள்ள கிளர்ச்சி, குறைவற்ற குதூகல எழுச்சி, இவற்றை குறிக்கும் உவப்பான சொல் உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும். உய்யல் கூட்டல் ஆலா என பிரித்தால் உல்லாசவானில் துன்பங்களை கடந்து இன்பச் சிறகுகளை விரித்து சலனமற்ற வாழ்வு வாழுதல் எனும் பொருளாக விரிவடையும். பிழைக்கும் வழி எனவும் அதனை பிரித்து பொருள் கொள்ளலாம். நினைந்தக்கால் உய்யல் ஆமே எனும் திருநைத்தான தாண்டகமும் உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ என அப்பர் தேவாரமும் உய்யல் ஆவது ஓர் நெறி புக உதவிட வேண்டும் என கம்ப ராமாயணமும் புவி மீது பொய்யுரை பேசும் மாதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என பட்டினத்து அடிகளாரும் வாழ்வாங்கு வாழுதலையும் பிழைக்கும் வழிமுறைகளையும் உய்யல் எனும் சொல் மூலம் உயர்த்தி காட்டுகின்றனர். உய்யல் கூட்டல் ஆலா சொல்லின் பிற்பகுதி ஆலா என்பது வடதுருவ ஆர்க்டிக்கிலிருந்து தென்துருவ அண்டார்க்டிக் வரை சுமார் 25,000 கிலோமீட்டர் வலசையாக பறந்து செல்லும் புவி முனை கடல் பறவையை குறிக்கும். 3/4 அடி நீளம், 100 கிராம் எடை, நீண்ட இறக்கைகள் இவற்றை கொண்ட ஆலா கடல் பறவை ஆண்டுக்கு 2 முறை கோடைக்காலத்தை அனுபவித்து 35 ஆண்டுகள் வாழும் தன்மை உடையவை. ஆலா கடற்பறவைகளை தனுஷ்கோடியின் தென்முனையில் கூட்டங்கூட்டமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிறகடித்து வாழ்வதை நாம் இன்றைக்கும் காணலாம். ஓய்வின்றி சுற்றித் திரும்புவரை பார்த்து, ஏம்பா இப்படி ஆலா மாதிரி பறக்கிற எனும் ஊர்ப்புற சொல்லடைவு புலம் பெயரும்போதும் இறை தேடும்போதும் இடைவிடாமல் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் ஆலா கடற்பறவையின் வியத்தகு செயலையே குறிக்கும். நீர்ப்பரப்பின் மேல் உயரத்தில் பறக்கும்போதே திடீரென செங்குத்தாக நீருக்குள் பாய்ந்து மீனை கொத்தி கவ்வி மேலே வந்தபின் வானத்தில் பறந்தபடியே உயர துப்பி எரியும் அந்த மீனை. ஆகாயத்தில் தலைகீழாக மீன் திரும்பி வரும்போது மறுபடியும் மீனை கவ்வி அப்படியே விழுங்கிவிடும் திறன் வாய்ந்தவை ஆலா கடல் பறவைகள். அப்படி செய்வதால் மீன்களின் செதில்கள் ஆலா பறவையின் தொண்டையில் சிக்கிக்கொள்வதில்லை. இப்போது உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை என்னவென்று கேட்கலாமா? உடன்பாடான உணவு 1.

0: உரிய உறக்கம் 2, நேரிய உடற்பயிற்சி 3, சீரிய உளப்பயிற்சி 4, வப்பான உரையாடல் 5. இந்த 5 உவகை நெறிகளையும் கொண்ட உயல் எனும் வாழ்க்கை அமைந்தால் ஆலா எனும் அற்புத வலசை கடல் பறவையாக வையத்துள் சிறகடித்து வாழலாம் என்பதைத்தான் உயலாலா மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஆலா பறவையை விட அதி அற்புத வேகத்திறன் உடையது நம்முடைய பிராணவழி எனும் மூச்சுக்காற்று. பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சியை முறைப்படுத்தினால் கள் உண்ட மகிழ்ச்சி அடையலாம், துள்ளி நடக்கலாம், சோம்பல் தவிர்க்கலாம் என்பதாக புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம், தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணருடையோர்க்கே எனும் திகட்டாத திருமந்திரமாக அருளியவர் யார்? அவர்தான் திருமூலர். என்ன நேயர்களே, பிராணாயாமம் செய்ய தொடங்கிவிட்டீர்களா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:15. இறைமையை ஆராதிக்கும் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பி. சுசிலா பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கல் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக அடுத்து சுதா ரகுநாதன் பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ்.

காரைக்கால் வானொலியில் பக்திமாலை நிகழ்ச்சிக்காக அடுத்து கலிகை டி தாமோதரன் பாடிய பாடல்.

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைரநகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக அடுத்து எஸ் அன்வர் அலி பாஷா சரளா அணைந்து பாடிய பாடல்.

இறைமையை ஆராதிக்கும் பக்தி மாலை கேட்டீர்கள். மீண்டும் பக்தி பாடல்கள் இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேளையில் கேட்டு மகிழலாம்.

0: நேயர்களே, காரைக்கால் வானொலியின் தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு பெற அழைக்கலாம். 0-4-3-6-8 இந்த முன் இணைப்பு என்னோடு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2-3-1-2-3-1. இன்னொரு எண் 2-9-9-4-8-0, மற்றொரு எண் 2-9-9-5-8-0. அலைபேசி எண் கூட உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, 9-5-6-6-4-2-7-2-3-1. இந்த எண்களில் அழைத்து தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறலாம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்கள் இனி கேட்கலாம், காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள்

0: ஆண்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
1: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பிராபவ ஆண்டு சித்திரை மாதம் 29 நாள் செவ்வாய்க்கிழமை, நேரம் காலை 6:34.
2: உழவர்களுக்கு
3: பூங்குடி. ஆமா பூங்குடி, இருக்கியாமா வீட்டுல?
4: இன்னைக்கு என்ன அக்கா கூப்பிடுறதுல இவ்வளவு பணிவு இருக்கு, என்ன விஷயமா இருக்கும் கேட்டு பாப்போம் நம்ம. அக்கா, ரேவதி அக்கா, வாங்க வாங்க.
3: பூங்குடி, இந்த நேரத்துல அக்கா வந்திருக்கேன், உனக்கு ஒன்னும் சிரமம் இல்லையில பூங்குடி?
4: அட அக்கா, ரொம்ப இழுக்காதீங்க, என்ன விஷயம் அத சொல்லுங்க முதல்ல.
3: என்ன பூங்குடி இப்படி சட்டுன்னு கேட்டுட்டு? சரி வீடு, வந்த காரணத்தை நம்ம சொல்லிடுவோம். இல்ல பூங்குடி, அக்கா சமைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணனா வீட்டுல தேங்காவே இல்ல, அதான் ஒரு 2-3 தேங்காய் இருந்தா வாங்கிட்டு போவோம்னு வந்தேன்.
4: ஏங்கா, குழம்புக்கு தானே தேங்காய், தேங்காய் வச்சு எதுவும் பலகாரம் செய்ய இல்லையே?
3: இல்ல பூங்குடி, உன்கிட்ட அடிக்கடி வந்து வாங்க முடியாதுல்ல, அடுத்தடுத்து குழம்புலாம் செய்யணும்ல, அதுக்காக கொஞ்சம் சேர்த்து கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, அது 1-2 இருந்தாலும் பரவாயில்ல பூங்குடி.
4: அப்ப கூட நீங்க பாதி முடிலாம் கேட்க மாட்டீங்க.
3: என்ன பூங்குடி இப்படி வறட்சியா பேசுற, வீட்டுலதான் 2-3 மரம் நல்லா காய்க்குதே, பின்ன கொடுத்தா என்ன?
4: எங்கக்கா நீங்க கொத்து கொத்தா காய்க்கிற மரத்தை பாத்தீங்க, 1-2 தான் காய்க்குது, அதுவும் கீழே விழுந்துருது. சில நேரத்துல நாங்களே போய் கடையில தான் வாங்கிட்டு வரோம்.
3: சரிதான், அப்ப இங்க கேட்டும் பிரயோஜனம் இல்ல போல இருக்கு, மரம் எல்லாம் காய்க்கிறதே இல்லையா?
4: ஆமாங்கா, அதுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல, வைக்கிற குறும்பெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குதுக்கா, பாலெல்லாம் கூட வருது ஆனா காய் புடிச்ச மாதிரியே தெரியல.
3: அப்ப இத பத்தி நீ முன்னாடியே சொல்லி என்கிட்ட சில ஆலோசனையாவது வாங்கிருக்கலாம்ல.
4: ஏங்கா, உங்க வீட்டுலதான் தென்னை மரமே இல்லையே, உங்களுக்கு இத பத்தி என்ன தெரிய போகுது?
3: பூங்குடி, எங்க வீட்டுல காய்க்கிற அளவுக்கு தான் தென்னை மரம் இல்ல, ஆனா தென்னங்கண்ணு வச்சப்பவே அத பத்தின தகவல் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன்.
4: அப்படி என்னக்கா தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க?
3: இப்ப சொன்ன பாலையெல்லாம் வருது ஆனா காயே பிடிக்க மாட்டேங்குதுன்னு, அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? தென்னையில மகரந்த சேர்க்கைய அதிகரிக்கணும், அப்பதான் காய் நல்லா பிடிக்கும்.
4: ஏங்கா, தென்னை மரத்துல மகரந்த சேர்க்கை பண்றதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்?
3: பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு பூங்குடி. தென்னந்தோப்புல மரத்துல ஏறி கசடி எடுப்பாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா?
4: ஆமா எடுப்பாங்க.
3: அவங்கள கூட்டிட்டு வந்து உங்க மரத்திலயும் கசடு எடுக்க வைக்கணும்.
4: அப்படி வச்சா கசடு தானக்கா போகும்?
3: அட விவரம் இல்லாத பூங்குடி, தோப்புல இருக்கிற நல்ல காய்க்கிற மரத்துல ஏறிட்டு அதே ஆளுங்க உங்க வீட்டு மரத்துல ஏறுறாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் அது மூலமாவும் மகரந்த சேர்க்க ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தானா நடக்கும். இதையே இன்னொரு முறையிலயும் செய்யலாம்.
4: அது எப்படிக்கா?
3: தேனி வளர்க்கறது கேள்விப்பட்டதில்ல?
4: ஆமா கேள்விப்பட்டிருக்கேங்கா.
3: அந்த மாதிரி ஒரு 4-5 தேனி பெட்டிய வாங்கி வச்சு அதுல தேனிய வளர்த்தன்னு வச்சுக்கோ, ஏன் தேனுக்கு தேனும் கிடைக்கும், தென்னை மரம் நல்லா காய்க்கும். அது மட்டும் இல்ல, உங்க மரத்துல அநேகமா காண்டாமிருக வண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
4: எப்படிக்கா சொல்றீங்க?
3: பாலையெல்லாம் இருக்குது ஆனா காயெல்லாம் பெருசாகாம உதிர்ந்துடுதுன்னு சொல்றீல்ல, அது கூட இந்த காண்டாமிருக வண்டோட வேலையா கூட இருக்கலாம்.
4: அப்போ அது என்னக்கா பண்றது?
3: அதை கட்டுப்படுத்துறதுக்கு 1-5 கிலோ சாணத்தை, அதான் மாட்டு சாணம் இருக்குல்ல, அத 1 கிலோ ஆமணக்கு எடுத்து ரெண்டையும் தண்ணியில நல்லா கலந்து மண் சட்டியில ஊத்தி தோட்டத்தோட 4 மூலையிலும் வச்சோன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த காண்டாமிருக வண்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல வந்து விழுந்து இறந்து போவோம். அது மட்டும் இல்லாம தென்னை மரத்துக்கு கீழெல்லாம் குப்பைக்குழி எதுவும் இல்லாம பாத்துக்கணும், அது மூலமாவும் இந்த காண்டாமிரு புழுக்கள்லாம் உற்பத்தி ஆகறதுக்கு வழி இருக்கு.
4: அக்கா இன்னும் கேட்டா நிறைய விஷயத்த சொல்லுவீங்க போல.
3: எனக்கு வேற வீட்டுல வேலையே இல்ல பாரு, நான் கடைக்கு இனிமே போய் தேங்காய் வேற வாங்கணும், நான் கிளம்புறேன் பூங்குடி.
4: சரி சரிக்கா, நான் குழம்புக்குன்னு 4-5 தேங்காய் வச்சிருக்கேன், அதுல பாதி மூடி தரேன், எடுத்துட்டு போங்க.
3: பாதி மூடி தானா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
1: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
0: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
1: நேர்களை மீண்டும் உழவர்களுக்கு இன்று 7:25 உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 கேட்டு பயன்பெறுங்கள்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ்.

0: ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேர்களை, இன்று 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் மாடு வளர்ப்பு அனுபவங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் தையல் நாயகி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்களே, கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன் ஆயில் வழங்கும் என்று சொல்லாம முதல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன் ஆயில்.
8: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளும் VVN oil, தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு VVN oil.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
8: VVN oil. தொடர்புக்கு 9361290901.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்குவார் பூமக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ்.
10: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
11: பூமக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
10: பூமக்ஸ்.
12: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
13: வணக்கம். இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கணையம் போன்றவை உடலின் உள்ளே இருக்கும் உறுப்புகள். இவை கை, கால், கண் போன்ற உறுப்புகளிலிருந்து வேறுபடும் உறுப்புகள். வேறுபாடு என்பது அவை உடலின் உள்ளே இருப்பவை என்பதால் மட்டும் ஏற்படுவதில்லை. இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகள் தானாக இயங்கக்கூடியவை. நாம் விழித்திருந்தாலும், உறங்கினாலும், சுய நினைவு இல்லாவிட்டாலும் கூட அவை அவற்றின் போக்கில் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த உறுப்புகளுக்கு இதை செய், இப்படி செய், இவ்வளவு செய் என்று கட்டளையிட தேவையில்லை. ஆனால் கண்கள், காதுகள், கைகள், கால்கள் போன்ற உறுப்புகளுக்கு அவை என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் தான் சொல்ல முடியும். அந்த உறுப்புகள் நம் கட்டுப்பாட்டில் இருப்பதால் நாம் நினைப்பதை, நாம் சொல்லுவதைத்தான் அவை செய்யும். உடலுக்கு உள்ளே இருக்கும் தானாக இயங்கக்கூடிய உறுப்புகளுக்கும் வெளியே இருக்கும் உறுப்புகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் அவற்றின் செயல்பாடுகளே ஆகும். இதயம் என்றால் அது சுருங்கி விரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நாள் முழுவதும், ஆண்டு முழுவதும், ஏன் ஆயுள் முழுவதும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி செய் என்று சொல்லவோ, சரியாக செய்கிறதா என்று மேற்பார்வை பார்க்கவோ வேண்டிய அவசியமில்லை. நுரையீரல், கணையம், சிறுநீரகம் ஆகியவற்றின் வேலைகளும் இப்படிப்பட்டவைதான். மூளை தவிர பிற உறுப்புகள் அனைத்தும் இப்படித்தான் இயங்குகின்றன. இந்த உறுப்புகளால் ஒருபோதும் மனித வாழ்க்கை மாற்றிவிட முடியாது. கண்கள் முதலான புற உறுப்புகளால் மிக வித்தியாசமானவற்றையும் கடினமானவற்றையும் செய்ய முடியும். மிக பெரும் பயனளிக்கும் காரியங்களையும் செய்ய முடியும். அவற்றின் செயல்பாடுகளால் நம் வாழ்வும் வளமும் மேம்படும். ஆனால் அவை தாமாக ஏதும் செய்ய முடியாது. அவை என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அந்த உறுப்புகள் சொன்னதை செய்யும். சிலர் செய்கிற மாதிரியான பாதுகாப்பான சீரிய வேலைகள் உயிர் வாழ போதுமானவை. ஆனால் அவற்றால் முன்னேற்றம் ஏற்படாமல் போகலாம். முன்னேறுவதற்கு சுயமாக சிந்திக்க வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். அது தானாக நிகழாது. நாம் தான் நமக்கே கட்டளையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். சுய சிந்தனையோடு செயல்பட்டால் வெற்றி கிட்டும். எறும்புகள் மழைக்காலத்தில் உணவை தேடி வெளியே செல்ல முடியாது என்று சிந்தித்து மழைக்காலம் வருவதற்கு முன்னரே உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன. காகம், குயில், குருவி போன்ற பறவைகள் தாம் வசிப்பதற்கு ஏற்ற அளவில் கூடுகள் கட்டி வாழ்கின்றன. பறவைகள், விலங்குகள் போன்றவை மழை வருவதை உணர்ந்து வேறிடம் சென்று தம்மை பாதுகாத்துக் கொள்கின்றன. பறவைகள், விலங்குகள் கூட சிந்தித்து செயல்படுகின்றன.

0: இருக்கின்றன. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் சிந்தித்து செயல்படுவது இல்லை. எனவே இடைவிடாமல் சிந்திப்போம், செயல்படுவோம், வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன்ஐ வழங்கிய இன்சொல் அமுது கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன்ஐ.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன்ஐ தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு விவிஎன்ஐ.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தேறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
3: விவிஎன்ஐ. தொடர்புக்கு 9361290901.
2: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் புமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது புமக்ஸ்.

நேர்களை மீண்டும் இன்சொல்லமது இன்று மாலை 6:20 மற்றும் 9:55 ஆகிய நேரங்களில் கேட்டு பயன்பெறுங்கள். இன்று காலை 8:05 துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருப்போம். இனி மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நிதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக

0: அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேளா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேளாவால் என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதுல நான் ஒரு கம்பெனியை செலக்ட் ஆயிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சேன்னா சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனண்டா வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
0: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை IIT BS படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் June 2 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் BSNL அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15வது தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில்

0: நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:55.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
8: வணக்கம் தம்பி.
9: வணக்கம் அக்கா.
8: உங்க பேர் என்ன?
9: ஜி வியாசன்.
8: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தம்பி?
9: 5th ஸ்டாண்டர்ட்.
8: இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
9: தயிரோட நன்மைகளை பத்தி சொல்ல போறேன்.
8: எங்க சொல்லுங்கள?
9: தயிர் என்றாலே அதன் புளிப்பு சுவைதான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் ஐஸ்கிரீம் போல் இனிப்பாகவும் மண்பானை வாசனையோடும் ஒரு தயிர் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் வங்காள புகழ் பெற்ற மிஸ்திரி தோய். இன்று உலகம் முழுவதும் புலப்பெற்ற இந்த தை 160 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பது மேற்கு வந்தத்தில் உள்ள புரோக்ரா என்று ஊரில் உருவானது. அங்கிருந்து கார் கோபால் பால் என்பவரில் குடும்பத்தினர்தான் இந்த தயிரை முதல் முதலில் தயாரித்து ஊர் முழுவது பிரபலமளித்தினார்கள். இந்த மிஸ்தி தோய் மிகவும் ருசியாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அது தயாரிக்கப்படும் மண்பானையில் உள்ள கண்ணுக்கு தெரியாத முன்துளைகள் பாலில் உள்ள தேவையற்ற நீரை உறிஞ்சி விடுகின்ற. இதனால் தயிர் மிகவும் கெட்டியாக மாறுகிறது. மண்ணின் வாசனை அந்த தயிருடன் கலந்து ஒரு அற்புதமான மனத்தை தருகிறது. பாலை சர்க்கரையுடன் மணி கடக்கில் காய்ச்சும் போது அதனுள்ள சர்க்கரை மெல்ல மெல்ல நிறம் மாறி பழுப்பு நிறத்தை அடைகிறது. புலிக்காலத்தில் கரை பகுதியாக கருப்பட்டி சேர்த்து காய்ச்சப்படுகிறது. இதனால் தேன் போன்ற நிறமும் தனி சுவையும் பெறுகிறது. ஆரம்பத்தில் சாதா கிராமப்புற உணவாக இருந்த மிஸ்தி தோய் இன்று கொல்கட்டா அலையாவணி ஒன்றாக மாறி உலக அளவில் இந்திய இனிப்புகளில் பெருமையாக திகழ்கிறது.
8: சூப்பரா தயிர் பத்தி நன்மை சொல்லி இருக்கீங்க. தயிர்ல ஒரு ஆசிட் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
9: லாக்டிக் ஆசிட்.
8: கரெக்டா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
9: போலீஸ்.
8: சரிப்பா.

0: நீங்க வருங்காலத்துல சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 7 மணி.
6: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கிங். தங்கமான நேரம்.
7: அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
8: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம்
7: காரைக்கால்.
9: வணக்கம் நேயர்களே. அதிகாலை பொழுதில் சூரியனின் வெளிச்சம் கண்டேன். அழகான வானத்தில் பறவைகள் பறக்க கண்டேன். அன்பான நண்பர்கள் உள்ளத்தில் நல்ல நட்பு கொண்டு தங்கமான நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்வோமா? புதுமையாய் தொடங்கும் ஒரு இளமையின் இனிய ராகம் இதோ.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: சிறகு விரித்தால் வானம் வசமாகும், செயல்பட தொடங்கினால் வாழ்க்கை வசமாகும்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson Styles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: உன்னை பார்த்த அந்த நொடியை என்னை நான் துளைத்து விட்டேன். துளைத்த என்னை தேடும் பொழுது உன் காதலையும் கண்டுவிடுகிறேன்.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதேயமய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பர் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பர் கம்மாச்சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

0: இனி தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 அரசுமுறை பயணமாக வரும் 15 தேதி புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்

விடுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 லட்சம் பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 ஆண்டுக்கு பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவ வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட்

0: இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை.
8: எவ்வளவு பெரிய நெகட்டிவாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய நெகட்டிவாக இருந்தாலும், கலராக்கி பேக்லைட், ரிமோட் லைட், ஃப்ரேம், லேமினேஷன் செய்து தர
7: ஸ்ரீ பாலாஜி படக்கடை, கும்பகோணம்.
9: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
10: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
11: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
10: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள், குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
12: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
13: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
14: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
15: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
16: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
17: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
18: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
19: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
19: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
1: நேயர்களின் கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல். ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
16: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
17: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
8: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
17: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
14: ஒரு நண்பர் இருக்கார்,

0: எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார். அவர் பதவியிலிருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை. அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலையும் ரெண்டு பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்தாராம். சார், உங்களுடைய உடைமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி, இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும். புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க. அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000 மேற்பட்ட நாளேடுகள், 2000 மேற்பட்ட இதழ்கள், மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரலை. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 ஆண்டில் அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அதை தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000 மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அமைக்கப்பட்டது தான் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 நூற்றாண்டில் இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம், படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து தான் போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுகிட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது, அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிக பழைய கையேட்டு பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம், அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து, என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாராம்.
1: சைபாலின் தகவல் நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
8: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
7: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
9: ஐயர் சார், உங்க வீடு

0: 70s ல கட்டனதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: நேர்களே, இன்று சர்வதேச செவிலியர் தினம். வாழ்த்துக்கள் கூறி, எனது வெற்றிக்கு காரணம் நான் எப்போதும் எனது தோல்விகளுக்கு என்னை தவிர வேறு எந்த காரணத்தையும் கூறுவதில்லை என்ற ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பொன்மொழியோடு துவங்குகிறது இன்றைய காலை காம்போ.

0: காரைக்கால் வானொலியின் காலை நேரத்து உற்சாகம் காலை காம்போ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போவுக்காக நாம் அணிந்திருக்கின்றோம்.
9: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
10: வரும் மே மாதம் 13 முதல் 17
9: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
10: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
9: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
10: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
11: இன்னைக்கு நம்ம பேசுவோமா?
12: என்ன பேசுறது?
11: இது பேசலாமா? அதை பேசலாம்.
12: எப்படி பேசலாம்?
11: அப்படி பேசலாமா? இப்படி பேசலாமா?
13: எதை பத்தி பேசலாம்?
12: சும்மா இருப்பா, எப்ப பார்த்தாலும் பேசிட்டு.
11: பேசினாதான் தெரியும்.
12: என்ன திடீர்னு சிந்தனை?
13: பேசணும்னா சிந்திக்கணும், சிந்திச்சா பேச தோணும்.
11: எங்க பேசுறது? யாருகிட்ட பேசுறது? எதுல பேசுறது?
14: காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கத்தில்.
13: ஓ, அங்க பேசலாமோ?
12: தாராளமா பேசலாம், ஆனா தலைப்புல பேசணும்.
11: அப்ப தலைப்பு?
13: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு.
12: எப்போ பேசலாம்?
13: மனசில் பட்டதை பேசலாமா?
11: மனசுக்குள்ள பதிய வச்சுதான் பேசலாமா?
13: அழகா பேசணும்,
12: அர்த்தம் உள்ளதா பேசணும்,
11: நறுக்குன்னு பேசணும்,
13: நல்லதா பேசணும்.
14: ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு சிந்தனை அரங்கம்.
0: உங்க மனசுல பட்டதெல்லாம் பேசக்கூடாதுங்க, நாங்க கொடுத்துருக்கிற தலைப்புல நீங்க பேசுங்க. ஆமாங்க, தினம் காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். அந்த தலைப்பை நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இன்றைக்கு பொறுமையின் எல்லை, இந்த தலைப்பில் உங்களது கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நேரில் இன்று காலை 8:05 துளி ஒருபாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்காக அழைக்க வேண்டிய எண்கள் 0436 இது முன் இணைப்பு எண், தொலைபேசி எண்கள் 2311 1, இன்னொரு எண் 2 9.

9948 மற்றொரு 2 9 9 5 8 0. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அலைபேசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1. கலிபெருமாள்னு யாராவது கால் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பிளிங்காக தான் இருக்கு, அட்டன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் கேட்ட பாட்டை கொடுக்கறதுக்காக கலிபெருமாள் வந்திருக்கிறாரு ஆம்னியர்களே. அதோடு உங்களுக்கு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டரும் கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்காக ஒரு கேள்வி வச்சுருக்கிறாரு. அது என்ன கேள்வி அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் போய் முகநூலை திறந்து பாருங்கள் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்து அதற்கான பதிலை

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: காலை காம்போவில் இனி சேவை செய்திகள் கேட்கலாம். நாகப்பட்டினம் சங்கமங்கலம் அருள்மிகு சடைச்சிமுத்து காளியம்மன் ஆலய மகோத்சவத்தில் இன்று காலை வரிசை எடுத்தல், அபிஷேக ஆராதனை, அதனைத் தொடர்ந்து அருள்மிகு சடைச்சிமுத்து

காளியம்மன் புறப்பட்டு நடனத்துடன் படுகளம் செல்லுதல். திருவாரூர் அடியக்கமங்கலம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவில் விடையாற்றி. திருக்குவளை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி சித்திரை பெருந்திருவிழாவில் இன்று விடையாற்றி. கும்பகோணம் கூகூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழாவில் மஞ்சள் நீராட்டு விழா. மயிலாடுதுறை முருகமங்கலம் ஸ்ரீ பாலமாரியம்மன் ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு தீமிதி திருவிழா. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: இசையை நுகரும் நேயர்களின் உயிர் மூச்சு காரைக்கால் வானொலியின் காலை காம்போ.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

0: மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் காலை 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
1: அனைத்தையும்
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எல்லாவற்றையும் சுமக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு லைன் படிச்சேன். ஏன்னா தேவையில்லாத சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம எழுந்துட்டே இருக்கோம். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, ரெண்டு ஜென் துறவிகள் நடந்து வராங்க. அந்த மழையில் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டு ஓரமா ஒதுங்கி நின்று அந்த மழைக்காக ஒதுங்கி நிக்கிறாங்க. நல்ல மழை பெஞ்சி ரோடு எல்லாம் சகதியும் சேருமா ஆயிடுச்சு. ஆனா அந்த துறவிகள் கொஞ்சம் மழை விட்டோன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்டுட்டு கிளம்பும் பொழுது ஒரு இளம் பெண் அந்த துறவியை பார்த்து சொல்றா, ஐயா நான் அந்த பக்கம் போகணும், ஆனா ஒரு ஃபங்க்ஷன் போறதால நல்ல பட்டு ட்ரெஸ் பண்ணிருக்கேன், ஆனா பட்டு உடுத்திருக்கிற எனக்கு இந்த சேறு சகதியில போனா எல்லாம் அழுக்காயிடும், என்ன அந்த பக்கம் முன்னாடி என்ன விட்டுட்டு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த துறவி என்ன பண்ணாரு, வாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதுகுல ஏத்திட்டு போய் அந்த பக்கம் இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. ரெண்டு பேரும் அவங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. ஆசிரமத்துக்கு வந்த உடனே அப்ப அவர் கேக்குறாரு, ஏங்க நம்ம வந்து ஒரு துறவி, நம்ம வாழ்க்கையில மத்தவங்கள பாக்குறதே பாவம், அப்படி இருக்கும் பொழுது அந்த இளம் பெண்ணை எப்படி நீங்க தூக்கி கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்தீங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அந்த துறவி சொன்னாரு, நான் அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு நான் எப்பயே வந்துட்டேன், ஆனா நான் இன்னும் அதை சுமந்துகிட்டு வந்துட்டு இருக்க. இப்படிதான் வாழ்க்கையில நிறைய பேர் வந்து எது தேவையோ அதை விட்டுட்டு எது தேவையில்லையோ அதை சுமந்துட்டு இருக்காங்க. நம்ம சுமந்துட்டு போறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா எது தேவையில்லையோ அதை அங்கங்க இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப இத சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படிதாங்க நம்ம வந்து என்னைக்கோ யாரோ சொன்ன விஷயத்த இன்னும் மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது ஒரு அம்மா சொன்னாங்க, கல்யாணம் ஆகி நான் வந்தேன், என் குழந்தையோட வரும்பொழுது உங்க அம்மா ஆரத்தி எடுத்து எனக்கு பொட்டு வைக்காம போனாங்களே அப்படின்னு 25 வருஷம் கழிச்சு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணும் போது சொன்னாங்க அப்படின்னா, அப்ப யோசனை பண்ணி பாருங்க, தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருக்கிறோம். அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு குப்பை தொட்டி மாதிரி அதுல போய் விழுந்துட்டே இருக்கு. ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல போய் நின்னோம் அப்படின்னா நல்ல வாடை வருமா அசுத்தமான வாடை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுத்தமான வாடை தான் வரும். சோ நம்ம மனசை வந்து குப்பை தொட்டி மாதிரி வச்சுக்க கூடாது. எதுலாம் தேவையில்லையோ, நம்மளுடைய பேக்கா இருக்கட்டும், நம்மளுடைய லாஃப்டா இருக்கட்டும், நம்ம வீட்டுல இருக்கிற டேபிளா இருக்கட்டும், அப்பப்ப என்ன பண்ணணும், ஒழிச்சு தேவையில்லாதெல்லாம் ஓரங்கட்டிடணும், தேவையுள்ளதை மட்டும் எடுத்து வைக்கணும். மனசையும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ட்ரிப்பு தேவையில்லாதெல்லாம் ஒழிச்சு இந்த கார்பேஜ் குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தமா தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா மனசு சுத்தமா இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா மெடிடேட் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அல்லது வந்து நல்லவங்களுடைய வார்த்தைகளை கேட்கலாம், இல்ல நல்ல பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை, நம்ம அன்வான்டான விஷயங்களை தூக்கி போறதுக்கு இதெல்லாம் ஒரு டூலா யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது நல்ல யோகா இதெல்லாம் செய்யும் பொழுது பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா மனசு சுத்தமா இருக்கு. வெளியில நல்ல சோப் போட்டு பல பலன் இருக்கிறது முக்கியம் இல்ல, உள்ளுக்குள்ள வந்து சுத்தமா இருந்தோம் அப்படின்னாதான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பா இருக்கும், மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த வாழ்க்கையை ஆனந்தமா கொண்டாடணும் அப்படின்னா வாழ்க்கையில தேவையில்லாத விட்டுட்டு நல்லதை மட்டும் சொல்லுங்க, வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை இரியாசி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இரியாசி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை
3: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

0: இரண்டீர்களே, டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிறது, ரசிக்க போகிறது அனில் பாஸ்தா, கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நீங்களே கேட்டீங்களா அப்படின்னா,
6: பாட்டு வேணுமா, ஒரு பாட்டு வேணுமா,
0: அதனால அதுக்காக நீங்க
7: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன்.
0: பயப்படாதீங்க, பாடலாம் மாட்டேன். நீங்க கேட்க போற பாட்டை தான் நான் கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்டுடியோல காத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு துளி வரும் பாட நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்கணும், ரசிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கா இல்லையா? நீங்களா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே உங்க போன் எடுத்து இப்ப நான் சொல்ல போற அந்த எங்களுக்கு உங்க முயற்சி விடாம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. எந்த நம்பர்னு கேக்குறீங்களா? சொல்றேங்க, சொல்றேன். 0436823132311 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829948 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829958 இந்த எண்ணிலோ நீங்க அழைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
8: திருச்சி சாரதாஸ்.
9: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
10: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
10: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை இதனம் காரைக்கால் FM 100.3. இன்னைக்கு தெளிவு பாட நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை கேட்டுட்டே இருக்கிற அதே வேளையில் உங்களுக்காக காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டரில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். பார்த்துட்டீங்களா? நான் தான் லேட்டா? ஆமாங்க, தமிழ்நாட்டின் உயரமான அருவி எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். உங்களுடைய விடைகளை காரைக்கால் பண்பலையுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோட உங்கள் ஆர்ஜே எம் கலை பெருமாள்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
8: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
8: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
9: வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. கீழ்மையலூர் பாலா வாட்ச் கம்பெனி, நேரம் 8:15. பி2 உபயோகப் பொருட்களோடு

0: ஃபர்னிச்சர் மொபைல்ஸ் பாத்திரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் பாலா ஹோம் அப்ளையன்சஸ் கீழ்வீதி கீழ்வீலூர். நீங்கள் நமது காரைக்கால் பண்பலை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட்ஸ் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நீங்களே நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். நேர்கள் தொலைபேசி வழியாக வந்து நேருகிறாங்க. நிகழ்ச்சியோட தொடக்கமாக யார் வர போறா, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்னு எனக்கும் ஆர்வமாக தான் இருக்கு. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நன்றி.

0: நேர்களை துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமில்லா நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 அபிபீரிச்சை நேரம் 8:20. அபிபீரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபீரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபீரிச்சை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: துள்ளி துள்ளி வருதுங்க பாட்டு, அதை நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3. ஆமாங்க, இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்
4: அனைவருக்கும். இனிய காலை வணக்கம்.
3: வணக்கம்.
4: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்புலத்துல இருந்து பாக்கியராஜ் பேசுறேன்.
3: சொல்லுங்க பாக்கியராஜ்.
4: மதராசி படத்துல இருந்து தங்கப்பூவே.
3: தங்கப்பூவே
4: வாய்ப்புக்கு நன்றி.
3: நன்றி. உங்களுக்கான பாட்டு வரும். பாட்டு கொடுக்கறதுக்கு முன்னால நிகழ்ச்சி நமது காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 வாரத்தில் 2 நாள் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஊராக தேடி போவோம் இல்லையா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சு, என்ன ஊருக்கு போகிறோம்? ஒருவேளை

0: ஏன்னா இதை இந்த ஊர்லாம் பார்த்தா நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊருங்களாச்சே அப்படின்னா. ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்க ஊருங்க இல்லையா? இன்னைக்கு நாம எந்த ஊருக்கு போக போறோம்னா சிறுகாழி பணமங்கலத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக. சிறுகாழி பணமங்கலம் பகுதி நேர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: அந்த நேர்கிட்ட பாட்டு இதோ வந்துகிட்டே இருக்கு, நம்மளும் கேட்கலாம்.

0: மாடு வளர்ப்பு அனுபவங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் தையல் நாயகி அவர்களுடன் நேர்முகம். கேட்க காத்திருங்கள் நேர்களே, நிகழ்ச்சி இன்றிரவு 7:30
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நீங்களே நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
3: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தர்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உணவும். நீங்களே நீங்க கேட்டுட்டு இருக்கிறது, ரசிச்சிட்டு இருக்கிறது அணில் பாஸ்தா, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கி இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் பாஸ்தா.
4: நம்ம அணில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அணில் குட்டன் புதிய அறிமுகம் அணில் பாஸ்தா.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அணில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அணில் குட்டன் புதிய அறிமுகம் அணில் பாஸ்தா.
4: அணில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
6: ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: ஆகாஷ்வாணி, வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம். கேளுங்க, இது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர்.

0: நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரசிச்சுட்டு இருக்கிறது சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் பைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருச்சி சாரதாஸ்
1: சொல்லி உரும்பாட்டு நிகழ்ச்சியில பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? இங்க இருந்து என்ன
2: பாட்டு?
1: தமிழ்நாட்டின் உயரமான அருவி எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர்களும் நிறைய பேர் வந்து அதுக்கான விடையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் சரியான விடையத்தான் எல்லா நேயர்களும் சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி எங்க இருக்கு தெரியுமா? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அருவி தான். தடிமனான மினுமினுக்கும் வெள்ளை கதிர் பச்சை பசுமையை வெட்டும் ஒரு காட்சி. ஒரு சாலை பயணத்தில் இந்த அழகான தரிசனத்தை விட சிறந்த காட்சி எதுவுமே இருக்க முடியாதுங்க. தலையார் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய மிகவும் விரும்பப்படுற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லைங்க. அதன் விசித்திரமான பாதை காரணமாக இது எலிவால் வீழ்ச்சி என்ற பெயரையும் அது வச்சிருக்கு கொண்டிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனிமலையில் அமைந்திருக்கிற இந்த தமிழ்நாட்டுடைய மிக உயரமான அருவி 975 அடி உயரம் கொண்ட இந்த நீர்வீழ்ச்சி அற்புதமாக காட்சியளிக்குது. இந்த நீர்வீழ்ச்சியோட அற்புதமான அழகுக்காக அந்த இடத்தை தேநீர் பருவது போல எளிதில் நம்ம அணுகிவிட முடியாது. மலையேறுபவர்கள் இதை விரும்புவாங்க. ஆனால் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது. மலையேறுதல் மஞ்சளாறு அணையில் தொடங்கி காடு வழியாக உங்களுடைய பயணத்தை மாத்தோட்டம் மற்றும் உருளைக்கிழங்கு வயல்களில் கொண்டு போய் நிறுத்துங்க. மலைச்சாலையில் செல்கிற சுற்றுலா பயணிகள் தூரத்தில் வெள்ளிப்பாதையில் தண்ணீர் செல்வதை காண ஒரு சிறிது நேரம் கழித்து தான் இங்கேருந்து புறப்படுறாங்க. பச்சை படலத்தில் வெண்மையாக தெரிகிற நீர் வாழ்நாள் முழுவதும் நினைவில் மங்காது நம்ம இருக்கிற ஒரு காட்சியாகவே இருந்துட்டு இருக்கும். டம்டம் பாறையில் இருக்கக்கூடிய பூங்காவில் உள்ள காட்சி கோபுரத்துக்கு நீங்கள் செல்வதை இது உறுதி செய்து கொள்ளுக்கும். அங்கிருந்து தெரியும் நீர்வீழ்ச்சி காட்சி உங்களுடைய மனதை வந்து மயக்கிட்டே இருக்கும். ஒரு அனுபவம் மிக்க ஒரு மலையேறுபவர் அல்லது மலையேற்றம் செய்பவர் மலையின் மீது ஏறி நீர்வீழ்ச்சிக்கு செல்வதை விரும்புவாங்க. ஆனால் அதுக்கு நிச்சயமாக அனுமதியெல்லாம் வேணும். இயற்கையோட அழகு வழியெங்கும் நடந்திருக்குங்க. அந்த டம்டம் பாறைக்கான அந்த காட்சி கோணத்திலிருந்து பாறை குன்றின் பின்னணியில் கொட்டக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியை ரொம்பவே தெளிவாக காணலாம். இதுக்கான விடையை நிறைய நேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொன்னியம்மேடு அன்னை கணேசன், பெரம்பலூர் மாவட்டம் அலிநகரம் மகாதேவன், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலிருந்து, திருமலஸ்தானம் வீரசுந்தரி, பண்ணைபுரம் மணிகண்டன், திண்டுக்கல் மாவட்டம் இதெல்லாம் தலையார் அருவி இருக்குது அப்படின்னு, குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், இது போலவே அடுத்தடுத்த நேர்களும் சொல்லியிருக்கிறாங்க. நெம்மேலி நந்தகுமார், காரைக்கால் தலத்தர் பத்மாவதி ஸ்ரீதர், முள்ளக்காடு பாபு, ரெண்டு டைம் அவர் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு, சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, மதுரை சோமசுந்தரம், நாகூர் முகமது ரஃபீக், மங்கைநல்லூர் ரேக்கி ராமதாஸ், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நக்கம்பாடி சுதா, அதுபோலவே அண்ணப்பன்பேட்டை ஜோதி, ஆண்டிமடம் கார்த்திகேயன், செல்வம் என்ன ஊர் அப்படின்னு குறிப்பிடலை, வெறும் செல்வம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. பரவாயில்ல. அடுத்து ஒருத்தர் வணக்கம் தான் சொல்லியிருக்காரு, வேறு எதுவும் சொல்லலை. அதம்பார் கலைச்செல்வி, அதுபோலவே பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் இலக்கப்பாடி செந்தில்குமரன், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீமும் சொல்லியிருக்கிறாங்க, அவரிக்காடு வித்யா வீரமணி, அதுபோலவே தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், கைலாசபுரத்திலிருந்து ரவி, காரைக்கால் நளினி, அதுபோலவே பார்த்தீங்க அப்படின்னா நச்சிப்பிள்ளை குடும்பத்தார் அனுப்பிச்சிருக்கிறாங்க.

நிறைவிலிருந்து கருப்புடிச்சேரியிலிருந்து அசோகன் பெரியசாமி, ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி இவர்களைப் போலவே பேரளம் செந்தில் கண்ணன், அதுபோல குத்தாலம் தேரடி தில்லை விழாளன், சாந்தி கிளிஞ்சல் மேட்டிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், போனகிரி சுமதி பாபு, காட்டுமன்னார் கோவில் சிவா கௌசிகா அனுப்பிச்சிருக்கிறாங்க, அது போலவே டியர்பன நளினி சங்கர் மீண்டும் ஒரு முறை அனுப்பிச்சிருக்கிறாங்க, பூவம் குபீர் அனுப்பிச்சிருக்கிறாரு, அது போலவே கோமல் சரவணன், கண்ணரப்பாளையம் சுகுமார், நாகூர் ஜெகபர் சாதிக், நாலுவேதபதி மோனிகா யாழினி, புதுத்துறை சித்ராதேவி செல்வகுமார் இவங்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அனுப்புவீங்க இல்லையா, அதையும் நம்ம அப்புறமா தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காக அந்த நேர் கேட்ட பாட்டு இது வந்துட்டே இருக்குது.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை துள்ளி துள்ளி வருதுங்க பாட்டு, அது நம்ம நேர்களுடைய மனதில் இடம் பிடிச்ச பாட்டா. அவங்க துள்ளி வரும் பாட நிகழ்ச்சிக்காக அடுத்த பாட்டு கேட்க போற நேயர் யாரு நம்ம கேட்டுலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும். என்ன திடீர்னு ஒரு அமைதியா இருக்கே, வாயில சாப் இட்லி இட்லி வாயிலே இருக்குது. சாப்பிட்டே இருக்கும்போது பாட்டு கேக்குறீங்களா? நன்றி. அனுபவம் அற்புதம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற டி சம்பந்தம் அவர்களுடன் நேர்முகம். இன்று பகல் 1 மணிக்கு மூலிகை சாகுபடி காரைக்கால் அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. கேட்கவும் பங்கேற்கவும் காத்திருங்கள் நேயர்களே. இன்று மாலை மணி 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை, இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. கேட்டுட்டு ரசிச்சிட்டீங்க, இது துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
6: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
7: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
8: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

நீங்களே வங்க கடலோரமாய் அழகாய் எடுகிறது கடலலை, உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேர்களுக்கு உள்ளங்கிணைந்த

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
1: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
2: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: நேர்களை துளிவரமான நிகழ்ச்சிக்காக பாடல்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். நேர்களும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கேட்க பாட்டை கொடுக்குறப்ப இருக்கிற சந்தோஷம் இருக்கு, அப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னெலாம் கேட்காதீங்க, ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார், பாருங்களா
2: சூப்பராக இருக்கும். யார் பேசுகிறீங்க இங்கிருந்து?
5: துள்ளி துள்ளி ஓடுது ஆறு.
2: துள்ளி துள்ளி ஓடுது ஆறா?
5: ஆமாம் மேடம்.
2: சரி.
5: ஆமாம் சார்.
2: ஓகே, என்ன குழப்பம் காலையிலேயே?
5: இன்பம் துவைக்குது சார். ஆமா சார்.
2: சரி,
5: தலைவி படத்துல இருந்து
2: யார் பேசுறீங்கன்னு சொன்னாதான் நான் பாட்டு கொடுப்பேன், இல்லைன்னா அவங்க பேச்சுக்கா. செந்தில் கண்ணன் திடீர்னு லைன் கிடைச்ச உடனே நார் தழுதழுத்து போயிடுச்சு போல இருக்கு.
5: தலைவன் தலைவி படத்துல இருந்து பாடி பொட்டல முட்டாய போடு.
2: பொட்டல முட்டாயி சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கீங்களா? பொட்டலம்.
5: ஆமா சார்.
2: முட்டாயி
5: எல்லாம் கட்டிட்டு இருக்கேன்.
2: ஓ, கட்டிட்டு இருக்கீங்களா நீங்க?
6: நிறைய பேர் சொன்னாங்க
7: மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அடுத்து பாத்தீங்கன்னா 9.5.2 வர இருக்குங்க. இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிறவங்க டக்குன்னு திரும்பி பாக்குறீங்களா, 9.2.2 பஸ் வருதா அப்படின்ட்டு? இல்லைங்க, நம்ம காரைக்கால் எஃப்எம்ல 9.5.2 நிகழ்ச்சி வரப்போகுதுங்க. அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் நிறைய செல்ல பிராணிகள்லாம் வளர்ப்பீங்க இல்லையா? அது நாய்க்குட்டியாக இருக்கட்டும், பொனைக்குட்டியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், இல்லை கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும், இப்படி நிறைய செல்ல பிராணிகள் வளர்ப்பீங்க இல்லையா? அதை பற்றி தான் ஒரு கேள்வி, ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் செல்ல பிராணியால் பேச முடிஞ்சிச்சின்னா உங்களை எப்படி அது ஒருத்தெடுக்கும்? ஏன்னா அதுக்கு பசி எடுத்துச்சுன்னா நீங்கள் அவங்கள பார்க்க வச்சுட்டே சாப்பிடுவீங்கல்ல, அப்போல்லாம் அதை நினச்சதுன்னா உங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கும்? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. உங்கள் செல்ல பிராணியால் பேச முடிந்தால் உங்களை எப்படியெல்லாம் ஒருத்தெடுக்கும்? இந்த கேள்விக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் நான் உங்கள் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறோம், அது அதில் இந்த கேள்வியும் கேட்டிருக்கோம். அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய பதில்களை டைப் பண்ணுங்கள். நிகழ்ச்சி கொடுக்கறதுக்காக நானும் நம்ம சக ஆர்ஜி கிரிஜாவும் காத்துக்கிட்டே இருக்கிறோம். செந்தில் கண்ணன் எங்க இருக்கீங்களா? பாட்டு உங்களுக்கு தாங்க வந்துட்டே இருக்கு.

0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களே இது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா கேட்டு ரசிச்சிங்க. சிறுகாடி நாராயணன் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோ ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிறுகாடி நாராயணன் ஜுவல்லரி.
1: சிறுகாடி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் காலை 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை, வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம்

0: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
1: கும்பகோணம்
2: பாலாஜி படக்கடைக்கு போக
3: முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
2: சொல்றத காது கொடுத்து
4: கேட்டாதானே?
2: சமைச்சுக்கிட்டு இருக்கமாமா.
1: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
5: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
6: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
7: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
11: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
13: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
14: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
15: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
14: ஜிஎல் மருத்துவமனை
15: காரைக்கால்.
16: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
13: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநாள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
17: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
18: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல்சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லு சாய் வாங்க
17: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
18: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
19: நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
0: இப்பெல்லாம் வந்து சளி ஜுரம் வருதோ இல்லையோ, ஒரு மழையில நனைஞ்சிட்டு வராங்க, இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கூடவே ஒரு பாராசிட்டமலை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க பசங்களுக்கு.
5: அது வந்து ஒரு மிக தவறானது. நம்ம நிறைய குழந்தைகள் சஃபர் ஆகிறது பேரண்ட்ஸோட பயத்தினாலையும் சுய மருத்துவத்தினாலையும் தான் பிரச்சனைகளே வருது. இப்போ தும்மல் இருக்கு, தும்மலுக்கு தேவையில்லாமல் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது இருமலாக போகும். அது நம்ம டிசீஸ் வந்து வெளியிலேருந்து தான் உள்ளே ட்ராவல் ஆகும். சாதாரண சளியாக இருக்கும், அதை நம்ம இந்த தைலங்கள்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஃபெக்ஷன் நோஸ்லேருந்து த்ரோட்டுக்கு போகும். நம்ம அப்பையும் வந்து தேவையில்லாமல் மருந்து எடுக்கக்குள்ள அதுக்கப்புறம் தான் அது மூச்சு திணறலாக போகும், அஸ்துமான்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வெளியில் இருக்கிறத நம்ம உடம்பு வெளியில் தள்ள தான் முயற்சி பண்ணும். அந்த எதிர்ப்பு சக்திக்கு நம்ம உதவி பண்ணாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம செயல்படுறதுனால தான் பிரச்சனைகளே வருது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வந்து தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் பசங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹோமியோபதி மருத்துவம் எப்படி உதவுது டாக்டர்?
5: இப்போ தொடர்ந்து இருக்குது அப்படின்னா, இப்போ சாதாரணமாக வந்து ஒரு 4-5 நாளுக்குள்ளே, ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிட்டுனா அவங்களோட எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதையும் தாண்டி பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தில் கொடுக்கக்குள்ளே அவங்களோட எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் ஆகக்குள்ளே அவங்களுக்கு வர இன்ஃபெக்ஷன் உடம்புலேருந்து கிளியர் ஆனோடனே அவங்க அந்த தொந்தரவுலேருந்து விடுபட்டு வந்துருவாங்க.
0: இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஹலோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கூடவே சேர்த்து ஹோமியோபதி மருத்துவமும் எடுத்துக்கலாமா?
5: முக்கியமான கேள்வியாக கேட்டிருக்கீங்க, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து டவுட் வந்து இதுதான். தாராளமாக எடுக்கலாம், அதாவது அது எந்த பிரச்சனைன்னு பொறுத்து. இப்போ ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா அதற்கு தொடர் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறப்ப ஒரு சில பேருக்கு அந்த நோயின் தாக்கத்தோட அளவை பொறுத்து ப்ளஸ் அந்த குழந்தையோட உடல்வாக பொறுத்து என்ன செய்வோம் அப்படின்னா

0: ஒரு சில பேருக்கு உடனே அந்த ஆங்கில மருந்தை நிப்பாட்டிட்டு ஹோமியோபதி மருத்துவத்தை ஆரம்பிச்சிருவோம். இல்லை தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தொந்தரவுகள் குறைய குறைய ஆங்கில மருந்தோட இல்லை வேறு எந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதை படிப்படியாக நம்ம குறைச்சி நிப்பாட்டுற அளவுக்கு கொண்டு வரலாம்.
1: இந்த டான்சில் பிரச்சனை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு. இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை இருக்குது டாக்டர் இந்த மருத்துவ முறையில்?
0: அது இப்போ டான்சில் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு லிம்ஃப் நோட்ஸ், அதாவது நிணநீர் சுரப்பியோட ஒரு மாறுபட்ட வடிவம் தான் டான்சில்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம தொண்டை பகுதியில் இருக்குது. இது வந்து ஒரு போலீஸ்மேன் மாதிரி, ஏதேனும் ஒரு இன்ஃபெக்ஷன் போகிறது நம்ம உடலுக்குள்ளே செல்லாமல் இருக்க ஒரு சேஃப்கார்ட் மாதிரி தான் அந்த டான்சில் வந்து தடுக்குது. ஸோ அது என்ன செய்யுதுன்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் உள்ளே போகாமல் கிருமிகளை எதிர்த்து போராடுறப்ப அந்த இடம் வீங்கிக்குது, வலி ஏற்படும். ஸோ இதை வந்து நம்ம ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எதனால் அவங்களுக்கான எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிது, எந்தெந்த காரணத்தினால அந்த டான்சில் கிளாமிடியா அதிகமாகுதுன்னு பார்த்து அதற்கான மருந்துகள் எடுக்கக்குள்ளே அதை முழுமையாக சரி பண்ண முடியும். ஈவன் அறுவை சிகிச்சை தேவைப்படுற அளவுக்கு உள்ள டான்சில் கூட ஹோமியோபதி மருத்துவத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு நடைமுறைகளை கடைபிடிக்கணும். எதெல்லாம் சாப்பிட்டா தொந்தரவு அதிகமாகுமோ அதை அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக இப்போ கோடை நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஐஸ் சாப்பிட்றது, அந்த மாதிரி இதை தவிர்த்துக்கிட்டு மெடிசன் எடுக்கக்குள்ளே படிப்படியாக அந்த அறுவை சிகிச்சை தேவைப்படுற அளவுக்குள்ளது கூட முழுமையாக சரி பண்ண முடியும். ஹோமியோபதி
1: அறுவை சிகிச்சை தேவைப்படாது,
0: தேவைப்படாத அளவுக்கு செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலா நகர், காரைக்கால்.
3: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு என்ன தலைப்பு அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க.
5: நம்மளுடைய நம்ம லாஸ்டா துளிவரும்பட நிகழ்ச்சியில நம்ம சொன்னோம், மறந்துட்டீங்க போல. ஆமா, பாயிண்ட் பண்ற நிகழ்ச்சியில என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல செல்ல பிராணிகள் இருக்கும் இல்லையா, அது நாய்க்குட்டியா இருக்கலாம், பூனைக்குட்டியா இருக்கலாம், ஆட்டுக்குட்டியா இருக்கலாம், இல்ல கண்ணுக்குட்டியா இருக்கலாம், அப்படி எந்த விதமானது நம்ம செல்லமா வீட்டுல எல்லாம் வளர்ப்போம், அதுக்குதான் அது செல்ல பிராணி இல்லையா.
0: சிங்கக்குட்டியா கூட இருக்கலாம்,
5: சிங்கக்குட்டியா இருக்கலாம். திடீர்னு ஏன் என்ன எழுக்கிறீங்க?
0: சிரிப்பு வருது.
5: ஓகே, அது சத்த சம்பந்தமா தான் ஒரு

0: கொஸ்டின், உங்க செல்ல பிராணியால் பேச முடிஞ்சிச்சுன்னா உங்களை எப்படிலாம் வறுத்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: வறுத்தெடுக்கிறது இருக்கட்டும், இந்த தலைப்பா எங்க உட்கார்ந்து யோசிக்கிறீங்க நீங்க?
0: நானா நேத்தி இங்க உட்கார்ந்தேன், பேங்க்ல உட்கார்ந்தேன். ஏன்னா என் மனசு தங்கம் இல்லையா, அதை அடமானம் வச்சு கொஞ்சம் பணம் வாங்கலான்னு போனேன், அதனால அந்த இடத்துல யோசிச்சேன்.
1: இப்ப நீங்க மனசு இல்லாம இருக்கீங்க.
0: ஓ தங்க அங்க இருக்குண்ணா? ஓ இல்ல இல்ல, அது நான் பாதி வச்சுட்டு பாதி கொண்டு வந்துட்டேன். பாதி மனசுதான் இங்க இருக்கு, பாதி தங்கம் அங்க இருக்கு, மனசு தங்கம். ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம்
1: அங்க உட்கார்ந்துகிட்டு இதை பத்தி யோசிச்சீங்க, தலைப்பு பத்தி யோசிச்சீங்களா, இல்ல ஏதாவது செல்ல பிராணியை பாத்தீங்களா?
0: செல்ல பிராணி பேங்க்ல எப்படிங்க இருக்கும், அதனால நான் திடீர்னு யோசிச்சேன், சரி நாளைக்கு கிரிஜா வாச்சே, சரி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு யோசிச்சேன். ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் நம்ம நேர்கள் கொடுத்துருக்காங்க, அது முக்கியமா நகைச்சுவே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க?
1: தலைப்பே நகைச்சுவே தான் இருக்கும். அப்புறம் என்ன நகைச்சுவையே கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா,
0: யாருக்கு சொல்லியிருக்கா ஃபர்ஸ்ட் நினைச்சுக்குவோம். இருந்தாலும் அது வெளியில அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா ஒரு வித மாதிரியான சவுண்ட் விடும், உடனே அழைச்சிட்டு போயிருவோம். மற்றபடி எங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பா இருக்கிறது, அதை நாங்க நாய் அப்படின்னு பாக்குறதுல ஒரு குழந்தை போல தான் பாத்துக்கிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு
1: ஒரு வாக்கியம் ஞாபகம் வருது.
0: என்ன வாக்கியம்?
1: வீட்டுக்கு காவலா இருக்குமேன்னு நாய்க்குட்டி வளர்த்து, இப்ப அதுக்கு காவலா நம்ம வெளியூர் போகாம வீட்டுலயே இருக்க வேண்டியதா இருக்கு.
0: அதுக்கு தனியா கேமரா வேற வச்சு பாத்துட்டு இருக்கீங்க நீங்க மொபைல்ல, அதையும் நல்லாவே தெரியுது. ஓகே, அடுத்து
1: அடுத்து ஆண்டி மேடம் கார்த்திகேயன், நான் எங்க வெளியில் சென்றாலும் நானும் உடன் வருவேன் என்று வறுத்தெடுக்கும்.
0: அப்படிங்கப்பா,
1: வெயில்ல ஒரு நாள் அடிச்சிட்டு போங்க, வராது.
0: ஆமா ஆமா, அடிக்கிற வெயில் இப்பயே இப்பயே நம்ம சுடியோ விட்டு வெளில போயிட்டு வருது, டக்குன்னு வேத்துறது. பட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நாயா இருந்துச்சு அப்படின்னா இப்படித்தான் வறுத்தெடுக்கும். சுயநலக்காரன் தினமே முன்னாடி மட்டும் முன்னாடியே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்றானே, எனக்கு ஏன் அந்த சாப்பிடணுன்ற ஒரு பிடிகிரி பிஸ்கட், அந்த பிஸ்கட் ஏன் நீ போடுற, இன்னைக்கு உன்னை நான் வச்சுக்கிறேன், போலி பாசம் நான் குறைச்சா மட்டும் ஏன் கத்துறேன்னு திட்ட வேண்டியது, ஆனா ஆபீஸ்ல கோவத்தை எல்லாம் எங்கிட்ட வந்து கொட்ட வேண்டியது. நான் என்ன சைக்கார்டிஸ்டா சோம்பேறி, காலையில 5 மணிக்கு என்ன நடைபயிற்சி கூட்டிட்டு போறேன்னு அலாரம் வச்சுட்டு 9 மணி வரைக்கும் தூங்குறிய சோம்பேறி சோம்பேறி நீதான் அப்படின்னு திருமல ஸ்தான வீரசுந்தரி சொல்லிருக்காங்க.
1: மைண்ட் வைஸ் இவ்வளவு பெருசா இருக்கு
0: பாருங்க,
1: பாயிண்ட் இருக்கு இதுல, பாயிண்ட் டு பாயிண்ட்னா பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. நல்ல மில் ஷேக் அலாவுதி
0: என்ன சொல்லிருக்காரு,
1: செல்ல பிராணி ஆடு ஏப்ரல் மாதத்துக்கு அடுத்த மாசம் என்னன்னு கேட்டா மே அப்படின்னு சொல்லலாம்.
0: ஓ,
1: அதே கேள்வி ஜூன் மாசம் கேட்டாலும் அதே தான் சொல்லலாம்.
0: போன மாசம் என்னன்னா
1: போய் கேட்டு பாருங்களேன், என்ன சொல்லுதுன்னு
0: கேப்போம். இந்த மாசம் என்னன்னு கேட்க சொல்லுவாரு, வடிச்சு வலிச்சு அவருக்கு தெரியாத விஷயமா, நமக்கு தெரியாத அவருக்கு தெரிஞ்சிருப்போது நிறைய யோசிப்போம்ல. அடுத்து நாகூர் ஜெகபர் சாதிக்கு சொல்லியிருக்காரு, என் செல்ல பிராணி போனதாங்க, நான் என்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கும், ஆனா சில நேரங்களில் வருத்தெடுத்துரும். அது என்ன வருத்தெடுத்துன்னா சொல்லாம விட்டுட்டாரு.
1: கர்நாடக கருப்பூர் ஜி பிரபாகரன், என் வீட்டில் செல்லக்குட்டியாக வளர்ந்து வரும் பூனைக்குட்டி என்னை பார்த்து கேட்கும், நான் ஒருத்தன் இருக்கிறேன் பாத்துக்கோங்க அப்படின்னு பேசும் நினைக்கிறேன்.
0: அந்த பூனைக்குட்டியோட ஒரு போட்டோவும் போட்டிருக்காரு பாத்தீங்களா இல்லையா, ஒரு போட்டோ
1: இல்லையா, செல்ஃபி வித் பூனைக்குட்டி,
0: நான் இருக்கிறது மனசுல வச்சுக்கோங்கன்னு ஒரு டைப் வேற பண்ணிருக்கிறாரு. அடுத்து பார்த்து கொத்தாலம் கேவிஎஸ் நகர்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காரு, எங்க செல்ல பிராணிகள் பேச முடிஞ்சா நீங்க வேண்டுமா சைவமா இருங்க, அதுக்காக தினமும் எனக்கு தயிர் சாதம் போடாதீங்க, நாங்க அசைவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா,
1: செல்ல பிராணிகள் பேசும் திறன் பெற்றால் நம்மை வருத்தமடைய செய்யும், பல உண்மைகளை உடைக்கவும் பல்வேறு வழிகளை கையாளும், அவை பேசினால் நம்முடைய ரகசியங்களை சொல்லிவிடுவேன் என்று சொல்லி நம்மை மிரட்டும். நல்லதெல்லாம் நீங்க சாப்பிட்டு மிச்சம் இதை எனக்கு போடுறீங்க, அடுத்த பிரியில நீங்க எங்களை போல பிரிவு பெற்று வாழ்வீங்க பாருங்க, அப்பதான் எங்களின் வழி தெரியும்
0: நேரத்தோட எனக்கு முன்னாடி போய் இவனே 4 இட்லி அமுக்கிட்டு இருக்கானே பாரு, அடே சீக்கிரம் அவுத்து விடுறா என்ன அப்படின்னு சொல்லுமா.
1: பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன், எங்க வீட்டுல நாய் இருக்கிறது, காலையிலயும் சரி மாலையிலயும் சரி, நீங்க எங்க வேண்டுமோ

0: போங்க, எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போங்க என்று சொல்வதை போல ஒரு முகபாவனையில தெரியும். எங்க வீட்டுல இருக்கிற பாப்பாரு சுடிதார் புது டிரஸ் எல்லாம் போட்டாக்க எங்க கிளம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு.
1: உங்க வீட்டுல இருக்கிறவர், எங்க வீட்டுல இருக்கிற காலையில துறையிட்டு 3 கிலோமீட்டர் வரைக்கும் வந்தாரு, நாங்க கிட்டத்தட்ட 72 கிலோமீட்டர் இங்க வந்துட்டேன், அவர் வீட்டுக்கு போனாரோ என்ன தெரியலையே. அடுத்து
0: சிங்காரவேல் கீழ்குடி இருப்பில் அரியலூர் மாவட்டம் கீழ்குடி இருப்ப சிங்காரவேல் சொல்லியிருக்காங்க, நீ மட்டும் இந்த வெயில் காலத்துல 3 வேளையும் குளிக்கிற, என்ன ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சோப்பு போட்டு குளிப்பாட்டிடுறியா?
1: அதானே
0: உடல்நிலை சரியில்லைன்னா என்ன மருத்துவமனையில காட்டுறியா? 3 வேளையும் நீ சுவையா சாப்பிடற, எனக்கு மறக்காம 4 தோறும் உணவு குடுக்கறியா கேட்டிருக்காங்க.
1: நகம்படி சுதாவை விட்டுட்டோம் பாருங்க, அவங்க சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுல செல்லப்பிராணி ஒரு குட்டி நாய் ஒன்னும் ஒரு பெரிய நாய் ரெண்டுமே இருக்கு, அசைவ சாப்பாடு சமைச்சுட்டா அதுக்குதான் பலமான விருந்தா இருக்குங்க, சாப்பிடும் பொழுது அந்த அதை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும், அதோட முகத்தை பாக்குறதுக்கு நமக்கே ஒரு ஆனந்தமா இருக்கும்.
0: புதுத்துறை சித்ரா தேவி செல்வகுமார் சொல்லிருக்காங்க, எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு, சாப்பிட்டு முடித்து விட்டு சாப்பாடு அதுக்கு போடுவேன், அது பேசுச்சுன்னா நேரத்துக்கு 2 சோறு போடுறேன் நான் பாத்தியா அப்படின்னு கேட்டு இருக்கோம், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நச்சுப்பிள்ளையே காரைக்கால் நிறைவில் இருந்து அனுப்பிச்சிருக்காரு, எங்க வீட்டுல ஒரு ஆடு வளர்த்தோம், அதனுடைய பெயர் ராணின்னு வச்சிருந்தோம், எங்க சென்றாலும் எங்க கூடவே வரும், அது பேசி இருந்தா மனதிற்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், எங்க வீட்டுல எந்த பிராணிகளும் இல்லை, காரணம் அதை நாங்கள் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நல்ல ஒரு எண்ணம், வீட்டுல செல்ல பிராணி வளர்த்தோம் அப்படின்னா வீட்டுல தைரியமா நம்ம வரோம், நீங்க வீட்டுல கேமரா வச்சிருந்தா கூட சிசிடிவி கேமரா வச்சிருந்தா கூட வீட்டுல நாய்க்குடி இருந்ததுன்னா யாருமே அண்டை விடாது இல்லையா, குறைச்சி நைட்ல பார்த்து கூட குறைச்சி கூட நம்ம காமிக்கும். அடுத்து சேத்தூர் சீதா களி பெருமாள் சொல்லியிருக்காங்க, எங்கள்கிட்ட ஒரு நாய் இருக்குங்க, அது சில சமயம் எவ்வளவு சாப்பாடு வச்சாலும் 2 நாளைக்கு மேல 2 வேளைக்கு அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறேன், 2 நாளைக்கு சாப்பிட கூட சாப்பிடாது, சில சமயம் வெளியில இருந்துகிட்டு நிலமேல தலை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கும்பொழுது அப்போது எல்லாருக்கும் சாப்பாடு போடும்பொழுது அதை பார்க்கும்பொழுது எனக்கு மனசு கேட்காது, ஒருவேளை அதுக்கு நான் வாய் இருந்தால் நம்மளோட சாப்பாட நமக்கு சாப்பாடு போட்ட பிறகுதான் எனக்கு சாப்பாடு போடுவீர்களா அப்படின்னு கேட்குமே அப்படின்ட்டு, அது மட்டும் இன்றி எனக்கு ரொம்ப பசிக்கிறது அம்மா என்று ஒரு கேட்க கூட தெரியாம அதை ஒன்றையே பார்த்து எனக்குள் நானே நினைச்சுக்கிட்டு சாப்பாடு வச்சிருவேன், உடனே எழுந்து எழுந்து போய் ஒரு பருக்க பாத்திரத்தில் வைக்காது அப்படி சாப்பிட்றோம், அப்ப பாக்குறதுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும், ஒருவேளை வாய் இருந்தா தானே அது பாக்குறது என்று நம்ம நினைச்சுக்குவேன், அப்படி வைக்காம இருந்தா அடிப்பா முடிச்சுட்டு வந்து கடைசியா வைக்கிறியே, இது ஆண்டவனுக்கே அடுக்குமா, இறைவா ஏன் இப்படி என்ன படைச்சா அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்படின்னு நீண்டது ஒரு பதில கொடுத்திருக்கிறாங்க.
0: சீதா இவ்வளவு பெரிய மெசேஜ டைப் பண்ணி கை வலிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறேன்.
1: இல்ல இல்ல, பொதுவா வந்து நாய்க்குட்டி இப்படி எல்லாம் கேக்குன்னு இருக்குல்ல, முதல்ல நீங்க வந்து வீட்டுல சமைக்கிறீங்கல்ல, வீட்டுல வீட்டம்மாலாம் எங்க வீட்டம்மாலாம் அப்படிதான். ஆமா
0: சரி சரி சொல்லுங்க,
1: டேஸ்ட் பாக்குறோங்கிறதுக்காக 4 இட்லி முதல்ல நீங்க தானே ஃபர்ஸ்ட் சாப்பிடுறீங்க,
0: சரி
1: அப்புறம் தானே எங்களுக்கு வருது, அப்ப எங்க மனசு கேக்குது, இதே மாதிரிதான் படாப்படும்.
0: ஓ நாலு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா
0: சரி,
1: நாங்க 8 இட்லி பாப்போம், ஏதோ ஒரு படத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து ஏதோ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, அது பாத்தீங்க திடீர்னு ஒளிஞ்சு பாத்துட்டே இருப்பாரு, என்ன போனவன் என்ன காணுமே காணுமேன்னு திடீர்னு பார்த்தா வரது லேட்டா முழுக்க நம்ம சாப்பிட்டுலான்னு உட்காருவாங்க, திடீர்னு கதவுல இருந்து பாத்தீங்களா நான் இதுக்காக தான் 8 இட்லி பாத்துட்டே இருந்தேன் நீங்க சாப்பிட்டுருவீங்க அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செட்டியும்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: அனைத்து
4: விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: கண் மருத்துவமனையும்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளி.
5: நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுத்து.
6: பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
10: நாராயணன் ஜுவல்லரியில்
11: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
10: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
11: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
12: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
13: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
14: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
16: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
17: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
18: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை இல்ல, அப்படி இப்படி

0: எதும் கலப்பட இருக்கா?
1: அத விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
0: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நாம் அணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி கலிபெருமாள் ஒரு கேள்வி வைத்திருக்கிறாரு. சொல்லுங்கப்பா.
9: வேற கேள்வி இல்ல, அதே கேள்விதான். நீங்க குழப்பாதீங்க நம்ம நேர்களை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் பேச முடிஞ்சிச்சுன்னா உங்களாக உங்களை எப்படி வறுத்தெடுக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து நம்ம காரைக்கால் பண்ணுடைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் அந்த முகநூல் பக்கத்தில் அந்த நிகழ்ச்சிக்காக நம்ம ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறோம், அதில் தான் அந்த கேள்வியும் கேட்டிருக்கிறோம். சரி, அடுத்தது கோமல் சரவணன் சொல்லியிருக்காரு, யாரும் குடும்பப்படுத்த மாட்டார்கள் அது கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
8: யூசுப் மாலிம் நாகூர்லேருந்து. செல்ல பிராணி பூனைதான், அது எங்களை வறுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க மீன் சாப்பிடும் போது அதுக்கு முள்ள மட்டும் போடாம மீனையும் போடுவோம்.
9: உங்களை படி தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அந்த கொஸ்டின் வந்து சொல்லியிருக்கிறாரு பதில. ஓகே, அடுத்து நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காரு, எங்க வீட்டுல நாய் இல்லைங்க, தெருவுலதான் நாய் இருக்குது, பிஸ்கட் சாப்பாடு எல்லாம் போடுவேன், சாப்பிட்டுட்டு போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
8: எங்க வீட்டுல 2 மாடு இருக்கு, 2 நாய் இருக்கு.
9: உங்க வீட்லயா?
8: இவர்களுக்கு நாங்க வெளியே போனா பிடிக்காது, இவர்கள் போட்டு சத்தத்துல ஊருக்கே தெரிஞ்சு விடு நாங்க இல்ல அப்படின்னு என்ற பேச்சுதான். நாங்க இல்ல என்ற பேச்சுதான் அப்படின்னு மேமாத்தூர் அமுதா சொல்லிருக்காங்க.
9: ஓ கமன்சா. அடுத்து கலாவதி ராஜமோகன் சொல்லிருக்காங்க, இரவாஞ்சேரியில இருந்து. நாங்க வளர்க்குற ஆடு அரிசி திங்கும், நீ மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற, அண்டாவை மூடி வைக்கிறிய, திறந்து வச்சாதான் நான் அரிசி கொஞ்சம் தின்னுட்டு போவேனே அப்படின்னு வறுத்து எடுக்கும். கோழி வளர்க்குறோம், கோழி குஞ்சு நான் காலையில எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்கேன், நீ உட்கார்ந்து இருக்கிறிய, எனக்கு கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டா நான் சாப்பிட்டுட்டு போவேனே, போட மாட்டேங்கிறிய அப்படின்னு உள்ள வந்து கேட்டு வறுத்து எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: குத்தாலம் தோப்பு தரு சிவசுப்பிரமணியன், எங்கள் வீட்டு நாய் நன்றி உள்ளது, எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து வரும், பேச தெரிந்தால் அன்பாக பேசும், உணவு கேட்கும், அது போல் பசுமாடு காலையில உணவுக்கு அம்மா அம்மா என்று கூப்பிடும், எல்லோரிடமும் முரட்டுத்தனம் இல்லாமல் நடந்து கொள்ளும், பேசு மெய்ப்பதற்கு சத்தம் போட்டு கூப்பிட்டு தோட்டத்தில் விட சொல்லும் மெய்வதற்கு
9: அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டில் டாக் இருக்காங்க, பேர் பைரவ், கண்டிப்பா வறுத்து எடுக்காது, பெஸ்ட் அம்மா அப்படின்னு தான் சொல்லும் அப்படின்னு நம்புறேன். எனக்கு 2 குழந்தைங்க, 3வது குழந்தையா நான் வளர்க்குறேன், எங்க வீட்டுக்கு வந்து தான் கண்ணே முழிச்சுது, அதுக்கு என்ன வேணும் என்ன வேண்டுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், தடுப்பூசி சொட்டு மருந்து என்ன அந்தந்த நேரத்தில் கொடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு இருக்காங்க. பரவாயில்ல, அப்படிதான் இருக்கணும்.
8: கடலூர் துறைமுகம் சுரேஷ், சார் முடியல, எங்க வீட்டுல ஒரு நாய் ஒண்ணு இருக்கு, பேச முடியாது, அப்பவே அது பண்ற அட்டகாசம் தாங்க முடியல, அதை வேற பேச சொல்றீங்களா சார்? இப்பவே அவருக்கு எங்க வீட்டுல ராஜ மரியாதை, அவர் பேசிட்டாருனா இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்லல சார்.
9: அப்ப இவங்களுக்கு இல்ல போல இருக்கு. அடுத்து செந்தில் கண்ணன் பேரளத்திலயும் சொல்லியிருக்காரு, நான் செல்ல பிராணி எல்லாம் வளர்க்கறது இல்லைங்க, இருந்தாலும் ஏன்டா என்ன மாடு மாதிரி உழைக்க வைக்கிறியே அப்படின்னு கேக்குறது போல இருக்கும் அப்படின்னு இருக்காரு.
8: அடுத்தது ஜோதி அன்னப்பன்பேட்டையில இருந்து, என் பெயர் ஜாக்கி, அது என்னுடைய வளர்ப்பு பிள்ளை, பேச ஆரம்பித்தால் அம்மா என்று என்னை கூப்பிடும், என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க என்று சொல்லும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
9: மயிலாடுதுறை ஜேஜே நகர் ஆனந்த் சொல்லிருக்காங்க,
8: கேள்வி எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் கேட்க தோணும் அப்படின்னு கரெக்டா உங்களை சொல்லிருக்காங்க.
9: அடுத்து மயிலாடுதுறை ஜேஜே நகர் ஆனந்த் சொல்லிருக்காரு, நான் வந்த உடனே நாய்க்குட்டி தூக்கி மடியில வச்சுக்குவேன், அதை அப்படியே என்னை பார்க்க கொஞ்சம் நேரம் கீழே விட்டா விளையாட மாட்டேன் விளையாட போவேனே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும், உடனே நம்ம தூக்கிடணும் அந்த ஜாக்கி நாய்க்குட்டி அப்படின்னு
8: சொல்லி தொடர்ந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்போம். நீங்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
11: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:30.
12: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
13: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
14: கோபால் பல் பொடி

0: நேர்களை இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: மே 12 தேதி நடந்த வரலாற்று நிகழ்வுகளை நினைவு கூறும் தேதியும் செய்தியும். அந்த கைவிளக்கு ஏந்திய காரிகை என போற்றப்படும் இத்தாலி நாட்டை சேர்ந்த செவிலியர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவரின் பிறந்தநாள் என்று 1820 ஆண்டு பிறந்தார். அதாவது 1854-56 காலகட்டங்களில் நடந்த கிரிமியன் போரில் காயமடைந்தவர்களுக்கு போதுமான மருத்துவ வசதி இல்லாததை கண்டு தனது சக செவிலியர்களுடன் அங்கு சேவை செய்தார். சுகாதாரமான சூழல், மருந்து தட்டுப்பாடு குறித்து அறிக்கையும் சமர்ப்பித்தார். செவிலியர் சேவையை நிறுவி அதை முன்னேற்றும் பணியிலே தனது வாழ்நாளை கழித்தவர். தரவுகளை வரைபடமாக்கி அளிப்பதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர். இந்தியாவின் கிராமப்புறங்களின் சுகாதாரம் மற்றும் விரிவான ஆய்வை மேற்கொண்டு சீர்திருத்தப்பட்ட மருத்துவம் மற்றும் கிராம கவனிப்பு சேவைகளை நடைமுறைப்படுத்துவதில் முக்கியமானவராய் இருந்தார். இவரது பிறந்த நாளான இன்று உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தாலி நாட்டை சேர்ந்த செவிலியர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவரின் பிறந்த நாள்.
0: மாயவரம் பி ஆர் கோவிந்தராஜர் அவர்களின் பிறந்த நாள் என்று தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கர்நாடக இசை வயலின் கலைஞர் இவர். இவர் ஜி என் பாலசுப்ரமணியர், ஆலத்தூர் சகோதரர்கள், எம் எஸ் சுப்புலட்சுமி, மதுரை மணி உட்பட பல பாடகர்களுக்கு பக்கவாத்தியமாக வயலின் வாசித்திருக்கிறார். 1969 ஆண்டு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கியது தமிழ்நாடு அரசு. மேலும் பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். இவர் 1912 ஆண்டு மே 12 தேதி இதே நாளில் தான் இவர் பிறந்தார்.
4: இந்திய விடுதலை போராட்ட வீரர் வே துரையனார் அடிகள் அவரின் பிறந்த நாள் என்று 1891 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர். தமிழ் படிக்க சென்னை வந்த இவர் பல விடுதலை இயக்கங்களில் பங்கு கொண்டார். அமைதி வழி சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கு கொண்டு சிறை சென்றவர். சுவாமிமலையில் தங்கியிருந்த பொழுது கிளாபத் இயக்கம், மதுவிலக்கு, தீண்டாமை ஒழிப்பு போன்ற போராட்டங்களிலும், வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு ஒரு குழுவுக்கு தலைமையேற்று சிறை சென்றவர். சில நூல்களையும் எழுதியுள்ள இவர் 1973 ஜனவரி 5 நாள் உயிர் நீத்தார்.
0: தமிழக நாதசுர கலைஞர் ஷேக் சின்னமௌலானா அவர்களின் பிறந்த நாள் என்று ஷேக் என ரசிகர்களால் அழைக்கப்பட்ட இவர் தனது ராக ஆலாபனைகளை பெரிதும் புகழப்பட்டார். தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் மேலும் பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். இவர் 1924 ஆண்டு மே மாதம் 12 தேதி இதே நாளில் தான் இவர் பிறந்தார்.
4: இந்திய மெய் அறிவாளர்களுள் முக்கியமானவர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவரின் பிறந்த நாள் என்று இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த இவர் அமெரிக்காவில் வாழ்ந்த இவர் அன்னிபெசன்ட் அம்மையாரின் தத்துப்பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார்.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகை எம் எஸ் எஸ் பாக்கியம் என அறியப்படும் மருங்காபுரி செல்லம்மாள் சிவபாக்கியம் அவர்களின் பிறந்த நாள் என்று 1945-1970 காலப்பகுதியில் 100 மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் குணச்சித்திர நகைச்சுவை மற்றும் வில்லி வேடங்களில் நடித்திருக்கிறார். இவர் 1926 ஆண்டு மே மாதம் 12 தேதி பிறந்தார். நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நேரம் காலை 9:35 நிமிடத்தில் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட்.
5: அப்பா, 3000 கொடுங்களே.
6: எதுக்குப்பா?
5: என்னோட பாக்கெட் மணி.
6: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
5: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
6: அடடா, எனக்கும் சொல்லிக் கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
5: உங்க மொபைல கொடுங்க.
6: எடுத்துட்டு போ.

0: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி உள்ளகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி விருத்தாச்சலம். திருச்சி சாரதாஸ். நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர் ஆனத்திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரியில் தானாரம்பம் பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி விருதாச்சலம்.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் மூலம் கணிந்து ந
2: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உலகம் கடந்த நல்வாழ்த்துக்கள்.
5: 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக செல்ல பிராணிகள் பேச தெரிந்தா எப்படி வறுத்தெடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா? அடுத்தது மங்கையநல்லூர் ராமதாஸ், என்னிடம் அன்பா இருக்கும், ஏனெனில் எல்லா உயிர்களெடுத்தும் அன்பு காட்டுவதால் அன்பாய் பேசும். அது உண்மைதான் இல்லையா? நம்ம எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டும் போது மற்ற உயிரங்கள் நம்ம வந்து எந்த ஒரு இடையூறும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க.
7: கண்டிப்பா. அதே போலவே அவரிக்காடு வித்யா வீரமணியஸ்ல இருக்காங்க, எங்க வீட்டுல செல்ல பிராணிகள் எதுவுமே இல்லைங்க, அதுல எங்களுக்கு விருப்பமும் இல்லைங்க ஓ அப்படின்னு இருக்காங்க.
2: காரைக்கால் நளினி, தயிர் சாதம் கொடுக்கும்பொழுது அது நினைக்கும் நமக்கு மட்டும் தயிர் சாதம் கொடுக்குறாங்களே, சிக்கன் மட்டன் எல்லாம் இவங்க சாப்பிட்றாங்களே அப்படின்னு மனசு நினைக்கும் என்று நான் நினைச்சுப்பேன். அப்புறம் சார், ரெண்டு நளினி உண்டு, நான் காரைக்கால் நளினி, இன்னொரு நளினி டிஆர்பட்டினி நளினி அப்படின்னு
7: சொல்லி
2: உங்களுக்கு தெரியும் நளினி.
7: ஆனா உங்க பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, ரேடியோ நிறைய நேரம் கேட்பாங்க போல இருக்கு, நம்ம பேர்லாம் தெரியாம இருக்கட்டும். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
2: டிஆர்பட்டினி நளினிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்க ரொம்ப நாளா வராங்க, இவங்க இப்பதான் ரீசெண்டா வந்துட்டு இருக்காங்க. என்னோட பெயர் கிரிஜா, அவரு பேர் கலிய பெருமாள்.
7: ஓகே, நன்றி. அடுத்து அதம்பார் கலிச்செல்வி செல்வம் சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டுல ஆடு மாடு இருக்குதுங்க, ஆனாலும் செல்ல பிராணி நாய், அதனுடைய பேர் வந்து பொம்சி. வீட்டுல ஒருவர் போலதான் அது இருக்கும், அது பேச ஆரம்பிச்சுன்னா வாரம் ஒரு நாள் தான் நான் நான்வெஜ் கொடுக்க எல்லா நாளும் கொடுத்தா என்ன அப்படின்னு எங்களை வருத்தெடுக்கும் அப்படின்னு இருக்காங்க.
2: எங்க பாப்பா கேக்கும், நம்ம ஏமா எதையும் வளர்க்கவே இல்லைன்னு. நான் சொல்லுவேன், நான் ஒண்ணு ரெண்டு பெத்து ரெண்டு பெத்த வளர்க்கிறேன், அது பத்தாதா அப்படி என்று. என்னுடைய செல்லப்பிராணி என்னுடைய மகள் தான், என்னடா இப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க, நம்ம எல்லாம் குரங்கில இருந்து தானே மனிதர்களா வந்தோம் அப்படின்னு ஏதோ சொல்லிருக்காங்க. சுமதி பாபு, வாய்ஸ் மெசேஜ்ல நீங்க வந்து டைப் பண்ணிருக்கீங்க, அத வந்து நீங்க எடிட் பண்ணி அனுப்பணுமா இல்லையா, நீங்களே படிச்சு பாருங்க நீங்க அனுப்புன கமெண்ட்.
7: ஓகே, அடுத்து எஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காரு, எங்க வீட்டுல ஆட்டுக்குட்டி இருக்குங்க, தினமும் இரவுல சாப்பிடுறதுக்கு புண்ணாக்கு வைப்பாங்க, என்னைக்காவது மறந்து விட்டா புண்ணாக்கு வைக்க மறந்த நான் பெருசா ஆனதும் பிரியாணி போட மாட்டேன் மட்டும் மறக்க மாட்டேன் அப்படின்னு வருத்தம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
2: பாலச்சந்தர் நேயர்கள் அனுப்பின கமெண்டும் நாங்க படிச்சுட்டு தான் பாட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, விளம்பரமும் தேவை.
7: ஆமா. அடுத்து
2: ரவி லட்சுமி திருபுவனு நினைக்கிறேன், புரட்டாசி மற்றும் விரத நாட்கள்ல நீங்க எல்லாம் விரதம் இருக்கணும், நாங்க இல்ல, எங்களையும் அப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு பூனையோட மைண்ட் வைஸ் அப்படின்னு சொல்றாங்க.
7: அடுத்து கோவில்பட்டி உதயகுமார் பாருங்களேன், காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு போட்டோ, அவர் வந்து ஒரு அவங்க வீட்டு பையனா இல்ல அவரான்னு தெரியல, ஒரு பெரிய நாய்க்குட்டி ஆள் உயர்ந்தது மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நமக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க.
2: நீடாமங்கலம் வட்டம் கலாச்சாரி மணிமாறின், அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் எதையுமே வளர்க்க முடியாது சொல்லியிருக்காரு.
7: ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி சொல்லியிருக்கிறாங்க, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுல ஒரு செல்ல பிராணி நாய்க்குட்டி இருக்குங்க, அது ரொம்பவே அடம் பிடிக்கும், என்ன கண்டா என் பக்கத்திலே வந்து படுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: குத்தால மாரியம்மன் கோவில் என்ன ஸ்மோகன், நான் செல்லமாக தட்டி கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் கேள், அது உடனே எனக்கு ஒரு சொகுசு பங்களாடன் கூடிய என் உறவுகள் தங்குவதற்கு இடம் என்று கேட்கும். அது பொது நலத்தோடு இருக்குமா, உறவுகள் சேர்ந்து தங்கணும்னு
7: நாகூர் அனுன்ஸ் ராஜ் சொல்லியிருக்காரு,
2: மனிதர்கள்ட்ட இந்த பொது நலம் இல்லை அப்படின்னு சொல்றாரு.
7: ஓகே, நாகூர் அனுன்ஸ் ராஜ் சொல்லியிருக்காரு, எங்க வீட்டு சேவல் தினமும் விடியற்கால 5 மணிக்கு கூவி எங்களையும் தெருவில் உள்ளவர்களையும் பொறுப்பா எழுப்பிடுறோம், உங்களுக்காக பொறுப்பா நடந்த என்ன

0: இரண்டாக பிளந்து மசாலா வச்சு பிரியாணி ஆகி பிரியாணியா மாத்தி வயிறு மணக்க மணக்க மணக்க வயிறு புடைக்க சாப்பிட்டீங்களே, உங்களுக்கு ஒரு குரல் கொடுத்து என்ன இப்படி செய்து விட்டீர்களே என்று வருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்தது புது கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்திருந்தா பண்ணிங்க பாப்போம்.
0: இல்ல வார்த்தைகள் கோர்வையா படிக்கிறதுக்கும் நமக்கும் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால அது போலவே டைப் பண்ணி போடணும்.
1: மறுபடியும் அதே கமெண்ட்ஸ் தான் வருது, இடையில போய் வந்திருந்தா அது எங்களுக்கு தெரியல.
0: ஆமா,
1: ஏதாவது என்னோட கமெண்ட்ஸ் படிக்கல அப்படின்னு
0: வருத்தப்படாதீங்க,
1: போதுமா?
0: போதும். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு 44 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, 29 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காங்க.
1: ஷேர் பண்ணியிருக்காங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: சரி, ஒரு பாட்டு கேட்போம்.
0: கேட்கலாம்.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். இனி
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று

0: சில பாடல்கள் வந்து உருக்கமா இருக்கும், சிலது கண்ட தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல்கள் திருப்பி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி அறிந்து மரியாதை பருவத்தில் இது மாதிரி விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தோம். கல்வி நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பொது விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ ஆக்கம், நல்ல ஜென்ரல் நாலேஜ் பற்றி அதை கொடுக்குறப்போ அதெல்லாம் கேட்கணும்னு ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதாக கேட்டுட்ருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலை துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்களாம் எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும், அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியான விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் போல இருக்கு.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சிறிய வயதுல நீங்க வானொலியை ரசிச்சு பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும் போது வானிலையை வந்து நீங்க எப்படி பார்த்தீங்க, அதை பத்தி சார்?
0: சின்ன வயசுல வந்து பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க, நாங்களும் கேட்டுட்டு இருப்போம். குடும்பத்தோட ஒட்ட உறவாடுற மாதிரி இருக்கும் பாடல்கள். அதுக்கு சில பாடல்கள் வந்து உருக்கமா இருக்கும், சிலது கண்ட தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல்கள் திருப்பி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி அறிந்து மரியாதை பருவத்துல இது மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு இருந்தோம். கல்வி நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பொது விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ ஆக்கம், நல்ல ஜென்ரல் நாலேஜை பற்றி அதை கொடுக்குறப்போ அதெல்லாம் கேட்கணும்னு ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதாக கேட்டுட்ருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலை துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும், அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியான விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் போல இருக்கு.
2: நேர்கள் இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி இஆர் சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இனி ஒரு திரையிசை பாடல் கேட்கலாம்.

கதைக்கலாம் நேயர்களே. இன்னும் ஒரே ஒரு நிமிடம் தான் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில். பொறுமையின் எல்லை என்ன, இந்த தலைப்பில் நம்ம கதைக்கலாம். காத்திருங்கள் நேயர்களே. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் காலை 10 மணி.
1: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: சிந்தனை அரங்கம். பொறுமையின் எல்லை. பொறுமையாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். எல்லா விஷயங்களும் நம்ம வந்து நடத்தி முடிக்கலாம். அதுக்கு தேவை பொறுமை தான் தேவை. பூமி மாதிரி பொறுமையாக இருங்க அப்படின்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திருவள்ளுவரே நிறைய இருக்கார் இல்லையா, பொறுமையை பற்றினா நிறைய திருக்குறள் இருக்குது. ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து பொறுமையாகவே இருந்தால் அது நல்லா இருக்குமா? ஒரு எல்லை இருக்குது இல்லையா. இப்போ நம்ம நிறைய சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த 80 சினிமாலாம் பார்த்தீங்கன்னாக்கா கதாநாயகன் வந்து அடி வாங்கிட்டே இருப்பார் வில்லன்கிட்ட, வில்லன்கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பார். திடீர்னு அவருக்கு வந்து ஒரு வீரம் வரும். எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மாவை யாராவது வில்லன் அடித்தாக்க, இல்லை அவருக்கு ரத்தம் வரும்பொழுதோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது அவருக்கு திடீர்னு ஒரு வீரம் வரும். அந்த பொறுமை எல்லை மீறி போகுது. எல்லை மீறி போகும்போது அந்த வீரம் வந்துடுது. இதை சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம எவ்வளவு தான் பொறுமையாக இருக்கிறது, இந்த பொறுமையின் எல்லை தான் என்ன, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு முதல் நேரே அழைப்போமா. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
7: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடைய வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க.
7: பொறுமையின் எல்லை, அதாவது பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படிம்பாங்க. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமை வந்து ஒரு அளவுதான். கோபம் அதிகமாகும் போது நம்ம வந்து நம்முடைய பொறுமை வந்து எல்லை மீறும். அதாவது நமக்கு எதிராக செயல்களை செய்யும் போதோ, இல்லை எதிர் விளைவுகளை அடுத்தவங்க நம்ம ஏற்படுத்தும் போதோ நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். அவர்கள் வந்து மீறி அதை செய்யும் போது நமக்கு வந்து நம்முடைய பொறுமை வந்து எல்லை மீறும். எந்த நிலையில நம்ம வந்து ஒரு பொறுமை இழக்காமல் இருப்பது நல்லது. கோபத்தை அடக்கி பொறுமையை காக்கணும். பொறுமை வந்து எல்லை மீறும் போது பிரச்சனைகள், சண்டனைகள், சண்டை
0: பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா. அந்த எல்லை என்ன, அந்த அந்த பொறுமையோட எல்லை என்ன, அது வந்து நல்லதா? சில நேரங்கள்ல அந்த பொறுமையோட எல்லை மீறுறது நல்லதா, அதனால என்ன பாதிப்பு என்ன நன்மை, இது பத்தி நம்ம நேயர்கள் பேசலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
8: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன் ஐயா.
8: எல்லை வந்து மேடம் பழக்க வழக்கத்திலே வந்து ஒரு எல்லையோட இருக்கும். தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது, அவங்க விஷயத்துல போய் நம்ம முகம் நுழைக்கிறது, அது மாரி எல்லாம் வச்சுக்கிட்டா நமக்கு தான் சிக்கல் ஆபத்தும். அதனால
0: பொறுமையா
8: இருந்து பொறுமையா கடைபிடிச்சதான் நம்மளால பொறுமையா நம்ம முடியாத பட்சத்துக்கு தான் கோபம் வந்துருவாங்களே, அது மாதிரி பொறுமைக்கும் எல்லை உண்டு.
0: பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொல்றீங்க. நன்றி. அதாவது எல்லாருமே எல்லா விஷயத்திலும் வயதானவர் சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருப்பா பொறுமையா இருப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொறுமைக்கும் எல்லை உண்டு இல்லையா. அந்த எல்லை என்ன, எந்த நேரத்தில் அந்த எல்லை மீறலாம், இதுதான் கேட்குறோம் நம்ம. வணக்கம் சொல்லுங்க.
9: காலை வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் ஐயா.
9: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: பேசுங்க.
9: சகோதரி, நம்மளுடைய தன்மானத்தை தீண்டும் போது, நம்ம தன்மானத்தை தீண்டும் போது நம்மளுடைய பொறுமை இழக்கிறோம். நம்ம வந்து சில இடங்கள்ல வந்து எப்படின்னா, கொக்கு தவம் இருக்கிற மீது தவம் இருந்துதான் ஆகணும். சில இடங்கள்ல வந்து இடர்பாடுகள் நம்ம தன்மானத்தை சீண்டுறாங்க பாத்தீங்களா, அப்ப அங்க பொறுமை நம்ம எழுந்துறோம். அதுதான் மெயின் காரணம். தன்மானத்தை சீண்ட கூட நம்ம பொறுமை இழக்கிறோம். எந்த இடத்துல நம்ம இருக்கணுமோ பொறுமை காத்துல இருந்து கொக்கு மாதிரி இருக்கணும், இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுக்குதான் நமக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம கிட்ட விவேகம் இருக்கணும். அந்த விவேகம்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த விவேகத்தை வந்து எங்க பொறுமை இழக்கணும், எங்க பொறுமை இழக்க கூடாது. அது அதுவும் பாத்தீங்கன்னா, குறிப்பா குடும்ப பெண்களுக்கு பொறுமை பொறுமை அவசியம். அவங்க சில இடத்துல பொறுமை இழந்து போறாங்கன்னா, அவங்க தன்மானத்தை சீண்டக்கூடிய வார்த்தைகளோ இல்ல வேற செயல்பாடுகளோ வரும்போதுதான் அவங்க வந்து அந்த பொறுமையை இழந்துடுறாங்க. அப்ப பொறுமை இருப்பதற்கு மெயின் காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய மான பிரச்சனைகள், தன்மான பிரச்சனைகள்.
0: பிரச்சனைகள் இல்லாத தன்மானம் அந்த எல்லையை தாண்ட வைக்கும் அப்படினு சொல்றீங்க. ஒரு அருமையான ஒரு பாயிண்ட். நன்றி. போதும் போதும் போதும் உங்களுக்கு. நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
10: இமத்தல நம்மள பேசற நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க அம்மா, நலமா இருக்கோம்.
10: பொறுமை இல்ல மேடம். இப்ப கொஞ்சம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி திருவண்ணாமலை போயிட்டு இருந்தேன்.
0: சரி,
10: வரும்போது ஒரு ரெண்டு ஃபேமிலின்னு நினைக்கிறேன், அங்க ஆள் வராங்க, மூணு இதுக்குள்ளாரையும் விட மாட்டேங்கிறாங்க மேடம்.
0: அவரோட பொறுமையே சோதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க.
10: ஆமா மேடம், ரொம்ப எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. நாங்க நாலு பேர் அஞ்சு பேர் வந்திருந்தோம், எங்க கொஞ்சம் நாலு பசங்கலாம். அப்புறம் நான் என்ன செஞ்சு, அது மாதிரி ரெண்டு பேரும் ஒரு இடம், நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், என்ன எழுந்திரிங்கிறாங்க. நான் சொன்னேன், எல்லாருக்குமா இடம் போடுறீங்க அப்படின்னு நான் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு ஒருபாடு பார்த்தா மேடம், எல்லாம் ஒரு பெட்டியில ஒரு இதுலதான் இருக்காங்க மேடம். எல்லாம் எந்திரிச்சு அங்க வந்து படுத்துக்க, இங்க வந்து படுத்துக்கங்கிறாங்க. அப்பதான்

0: எனக்கு அவ்வளவு இருக்கும் இந்த சின்ன இப்ப திட்டிட்டேதான் வந்தேன் நானு, எப்படி இப்படி எல்லாம் இருக்காங்களே எல்லாரும் மனுஷாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கோபத்தே கொஞ்சம் வந்து கோபமே வந்தது, பொறுமையா இருந்தா அதுக்கு முன்னாடி அது சொல்லிட்டு எனக்கு கோபம் வந்துருச்சு.
1: சரி சரி,
0: அப்புறம் சொல்லி புலம்பிட்டே வந்தேன் மேடம். சின்ன குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க, அது
1: பேசுறதுல ஒரு அனாகரிக செயல் நடக்கும் போது கண்டிப்பா அது வந்து நம்ம பொறுமைய சோதிக்கிற ஒரு செயலா தான் இருக்குது இல்லையா?
0: ஆமா மேடம்,
1: கண்டிப்பா. இருந்தாலும் சூழ்நிலையை பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது.
2: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிற வெளிச்சத்தையும் காரை பண்பாளையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பான அறிவிப்பாளர் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க. பொறுமையின் எல்லைன்னு சொல்லிருக்கீங்க. பொறுமையின் எல்லை நம்ம நினைத்தது நிறைவேறும் வரை பொறுமையா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும், அப்ப வந்து அதை ரீச் பண்ண முடியும்.
1: சரி,
2: அதனால பொறுமையின் எல்லை என்பதற்கு நான் வந்து இருக்கேன். பொறுமை என்பது பெருமை தரும். ஆனா
1: பொறுமையோட நன்மை என்ன? பொறுமை பத்தி பேசல, பொறுமை எல்லைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம் இல்லையா?
2: அதான் பொறுமையோட எல்லை வந்து நம்ம நினைத்தது நிறைவேறும் வரை பொறுமையா இருக்கணும்.
1: நிறைவேறிட்டா?
2: ஆமா அதான். நன்றி.
1: நிறைவேறிட்டா பொறுமையா இருக்க கூடாதா? சொல்றீங்க. ஓ, அந்த கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் பொறுமையா இருந்து அதை சாதிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா, அது சொல்றீங்க. தன்னம்பிக்கையோட இருந்தோம்னா நிச்சயமா வெற்றி பெறுவோம்.
1: ஓகே. அதாவது முயற்சி பண்ணி வெற்றி அடைந்த பிறகு இன்னும் குதிரை வேகத்தில் ஓடும் சொல்வாங்கல்ல, அதை சொல்றேன். வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது குட்டை குட்டை குனியறவனு சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, குட்டை குட்டை குனியறவனும் முட்டாளும் குனிய குனிய குற்றவனும் முட்டாளும் பாங்க. என்ன ஒரு அளவுக்கு தான் வந்து கீழே குளிஞ்சு கொடுக்கலாம், நம்ம வளர்ந்து கொடுக்கலாம். என்ன அளவுக்கு மீறி போயிடுச்சுனாக்கா அவங்க நிமிந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்னா அவங்க அவங்களுடைய மூஞ்சமா விகாரமா ஆயிடும். அதனால வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து பொறுமைக்கு வந்து நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்ம பொறுத்துக்க முடியுமே தவிர, யாராவது ஒருத்தர் வந்து நம்மள வந்து நம்ம தீண்டுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்லி சொல்லி பாக்கலாம், நம்ம சொல்லி சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு. இந்த மாதிரி செய்யாதுங்க, எனக்கு கோவம் வர்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நான் இப்ப நான் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் ஏதாச்சும் ஆயிடும், அப்புறம் நீங்க தப்பா நினைச்சிக்காதீங்க, என்ன கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாக்கணும். திரும்ப திரும்ப அவங்க அதே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தை, தகாத வார்த்தையோ இல்ல வந்து அவங்க மனசு புண்படுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அப்புறம் நட்டே உடஞ்சு போயிடும். அதனால வந்து என்னைக்குமே பொறுமை வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம பொறுத்துக்கலாம், அதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுங்கிறத யாராலுமே முடியாது. சாதாரண ஒரு காலை மீச்சா கூட வந்து அவங்க என்ன கண்ணு கண்ணை போடையில வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பெரிய பெரிய காரியமா செஞ்சோம்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுங்கிறது என்னோட கருத்து. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்.
1: நன்றிங்க. நன்றி.
3: நன்றிங்க.
1: நன்றி. அதாவது பொறுமை அப்படின்னாக்க ஒரு செயல், ஒரு லட்சியத்துக்காக நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க அந்த நேரத்தில் நமக்கு பொறுமை வேணும், அதில் வெற்றி பெறதுக்கு பொறுமை வேணும். அதே நேரத்தில் சொன்னாங்க தன்மான பிரச்சனை, ஒரு ஒரு அதாவது அநீதியாக நம்ம வந்து தண்டிக்கப்படுறோம் அல்லது அவமானப்படுத்தப்படுறோம்னாக்கா அந்த இடங்களில் பொறுமை இருக்கக்கூடாது. இதுதான் இல்லையா, எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா வித்தியாசம் இதுதான்.
4: இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு, இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது, புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கின அந்த லோன்லயே இல்ல. லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
5: ஆர்பிஐ சொல்கிறது
4: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
10: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை

0: ஏழு நாட்களுக்கு மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்ப்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை, காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது. நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்ப்பாய்கள், கிரீன் அண்ட் ஹவுஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். பொறுமையின் எல்லை இது குறித்து நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இது. அடுத்த நேயர் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
6: ஹலோ,
2: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
2: நலமா இருக்கும், சொல்லுங்க.
6: பொறுமையின் எல்லை, பொறுமை என்பது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனா பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலிலும் பெறுது. அதனால பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அதனால மனிதனாக பொறுமை எல்லாமே எல்லாத்தையும் பொறுமை காத்தாதான் நம்ம வாழ்க்கை வளர்ச்சி அடைய முடியும். பலவிதமான நன்மை இன்னைக்கும் பாருங்க, ஒரு மூத்தவர்கள் சொல் வந்து கசப்போம், பின்னாடி இனிக்கும். அது மாதிரி எல்லாத்திலையும் பொறுமையா போனோம்னு வச்சுக்கலாம், நமக்கு வாழ்க்கையும் வெற்றி கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு பொறுத்தார் தான் பூமி ஆழ்வார். என்னைக்கும் ஒரு பொறுத்தே போங்க.
7: பொறுமை எல்லைன்னு கேட்டீங்க, அதாவது பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கடல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டினா நமக்கு பிரச்சனை வருது. உதாரணமா அந்த மீன் பிடிக்க போறாங்க, எல்லையை தாண்டி போய் பிடிச்சோடனே மீன் பிடிக்கிறவனே பிடிச்சிட்டு போயிடுறாங்க அந்த இலங்கைக்கு. அதே மாதிரி நம்ம உங்களுக்கு போன் பண்றதுக்கு ஒரு பொறுமை இருக்கணும். அவசரப்பட்டு இருந்தா அந்த ஒரு எல்லைக்கு மேல போனா நமக்கு லைன் கிடையாது. பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையா நம்ம
2: குடும்ப
8: உறவா நட்பு உறவா இருந்தாலும் ஒரு தன்மானத்தை பாதிக்கிறப்ப கொஞ்சம் நம்ம தவறி விளக்கிறது நல்லது. நாம அது மல்லு கட்டிக்கிட்டு இந்த எல்லை எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாக்கா அது ஆகாது, விளக்கலாம். நம்ம அந்த நமக்கு ஒரு புதிய பாதையை நம்ம பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம்.
9: பொறுமையின் எல்லை, ஓர் எழுத்தால் சிதையும் வார்த்தையை போல் உன் சினம் என்றும் சேர்த்து விடும் உன் வாழ்க்கையை. அதோ ஒரு எழுத்துல வந்து எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் கொச்சையே போடும் அந்த வார்த்தை. ஒரு எழுத்து மாறிச்சுன்னா அது மாதிரி ஒரு கோபம் வந்து ஒரு வாழ்க்கைய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி விடும். அதுக்கு வந்து ஒரு அளவுகோல் இருக்கு. காரணம், பசி வந்தால் 10 பறக்கும்னு சொல்றாங்கல்ல. 10 சோறு அவ்வளவு சோறு இருந்தாலும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த பசி நேரத்துல அந்த சினத்தை எப்படி நம்ம வெல்வது, அதுக்கு ஒரு அளவுகோல் வேணும்ன்றாங்கல்ல. அந்த அளவுகோல் எப்படி கொண்டு வருது? பசி வீட்லயே வந்து சமையல் சொல்றோம், மணி வந்து லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்றோம், எப்படி எல்லாம் நம்ம வந்து அதை வந்து

0: என்ன பண்றோம், இந்த பசியினுடைய காலம். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கவேன், அந்த தவறை வந்து திரும்ப திரும்ப வந்து தவறு தவறுனு தவறு செய்யாமே தவறுதோன்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப வந்து நம்ம வந்து அந்த கோபத்தை கடந்து போய் சினத்துக்குள்ளாயிடுறோம்.
1: அனிதா பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா பொறுமைங்கிறது பொறுமைதான்.
2: பொறுமைக்கு எல்லை இல்லைன்னு சொல்றீங்களா? எல்லை வேண்டாம் அப்படின்னு
1: சொல்றீங்க. ஆமா, பொறுமைங்கிறது பொறுமைதான்.
2: ஓ ஓ, அதுல எதுக்கு மாத்த முயற்சி பண்றீங்க? அதாவது சொல்றாங்க, நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்களே, தன்மான பிரச்சனை வரும்போது அந்த எல்லையை மீறணும் கண்டிப்பாக. அதில் கோபம் வேண்டாம், கடந்து கூட போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க வந்து பொறுமையா அதே இடத்துல இருங்கன்னு சொல்றீங்களா?
1: ஆமா, பொறுமைங்கிறது அதுக்கு அதாவது பொறுமைதான், அதுக்கு வந்து எல்லைங்கிறது கிடையவே கிடையாது. அது எல்லாராலையும்
2: முடியாதுதான். ஓகே, நல்ல ஒரு பக்குவப்பட்ட மனது வேணும் அதுக்கு இல்லையா? சராசரி மனிதர்களால முடியாது. கண்டிப்பா சராசரி மனிதர்களுக்கு அது சாத்தியம் இல்லை. நிறைய பக்குவம் வேணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பொறுமைங்கிறது பொறுமை தான், அதில் எதுக்குங்க எல்லை வைக்கிறீங்க, அது எதுக்குங்க நீங்கள் மீற பார்க்குறீங்க, மீற வேண்டாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கஷ்டம்தான், கடைபிடித்த முயற்சி பண்ணுங்க, கடைபிடிக்க அப்படின்னு அனைக்கரை அனிதா சொல்லியிருக்காங்க.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் மயிலாடுதுறை, கொல்லுமாங்குடி, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்,
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் கோபால் பற்படி,
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: சம்ம சம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக பொறுமையின் எல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, எங்க பொறுமைக்கு எல்லை உண்டு, எப்பதான் பேச வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நேயர்கள் நினைச்சுக்கிட்டே வராங்க. அடுத்த நேரம் நமக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம்.
10: உடையார் பாளையம் அஜிம்.
0: சொல்லுங்க அஜிம் ஐயா.
10: பொறுமை காத்து கொண்டவருக்கு உலகம் உள்ளவரை புகழ் உண்டு. சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வெற்றிக்கு துணை புரியும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அந்த பொறுமைக்கு எல்லை. பொறுத்தவர்கள் பொங்கி எழுந்தால் மாற்றங்கள் நடப்பது சகஜம்தானே, அதுதானே வரலாறு. நன்றி.
0: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம்.
11: பேசுறேன்.
0: சொல்லுங்க.
11: ஒண்ணு செய்ய முடியாது, ஒரு திறமை இல்லாதவன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி உருவாகும். ஆனா நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த நேரத்தை மாத்திக்கிறணும் வந்து. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு பொறுமையா இருக்குன்னு நினைக்கிறோம் வந்து, சில பேர் சீன்றப்ப வந்து அந்த பொறுமைக்கு எல்லை இல்லாம போற சூழ்நிலை உருவாகும். அப்ப நம்மளும் அடக்கிக்கிட்டு கொஞ்சம் பரவாயில்ல, இந்த இடம் சரியில்லை, நமக்கு இது வந்து ஒத்து வராத
0: சூழ்நிலை அப்படிங்கறது.
11: சொல்லுமா,
0: சூழ்நிலையை பார்த்து கடந்து செல்லலாம் அப்படின்னு சொன்னாரு டி எஸ் பாலு. அது மாதிரி கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றீங்க.
11: ஆமா, கடந்து போயிட்டோம்னு சொன்னா நம்ம நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பாத்துக்கலாம்.
0: அதாவது எதிராளி ஒரு 10 பேர் இருக்காங்க, நம்ம மட்டும் தனியா இருக்கோம். அந்த இடத்துல நம்ம ரொம்ப நம்ம தன்மானத்தை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து பொறுமைக்கு எல்லை வேண்டாம், பொறுமையா தான் இருக்கணும் இல்லையா?
11: அப்ப
0: கடந்து போயிடணும். சரியா? நன்றி. நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க ஐயா.
12: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன் சார்.
0: என்ன பேர் சொன்னீங்க?
12: ஸ்ரீரங்கசாமி என்று கூறினீங்க.
0: ஸ்ரீரங்கசாமி, திருப்பூர்.
12: பொறுமையின் எல்லைங்க, பொறுமையின் எல்லைங்க தலைப்பு.
0: சொல்லுங்க.
12: பொறுமை இடத்துக்கிட மாறுபடுங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ சுருங்கமாச்சு நினைச்சுக்காதீங்க, இப்ப உங்கள் நிலையத்துல பேச முயற்சிக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் பொறுமை வேணுங்க. முடிஞ்சா பேசுற என்ன தூக்கி போனா தூக்கி ஓட்டல ஓட்டு போயிடலாம், அது பொறுமை. அதுக்கு எல்லாம் எங்க இல்லை. ஆனா அந்த பொது இடத்துல வரும்போது நம்மளுக்கு இழுக்குன்னு வரும்போது எல்லாம் சொன்ன மாதிரி தாங்க, இழுக்கு வரும்போது அந்த இதா நெடுலா இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு வந்து கடந்து போற இன்னைக்கிற சூழ்நிலை வந்து கடந்து போயிடணும். இப்ப நம்மளுக்கு வந்து

0: ஆரோக்கியம் பண்ண இயற்கை கிடையாதுங்க, பொறுமைக்கு அதுக்கு எல்லாம் கிடையாது. இயற்கைக்கு ஏதாச்சுன்னா போயிருங்க. ஆனா மனிதனுக்கு ஆரோக்கியப்படுத்த மேலேங்க பொறுமைக்கு எல்லாம் வேணும், கண்டிப்பா எல்லாம் இருக்கணும். ரொம்ப வந்து கடந்து போயிடணும், சில விஷயங்கள் வந்து கடந்து போகணும். சில விஷயங்கள் பார்க்கும்போது போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. அது எப்படின்னா, அந்த போராட சூழ்நிலை எப்படின்னா பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம சுக்கு இருக்கும் வந்து பிரச்சனை வராம இருக்கணும். ஏன்னா வந்து பல இதுல நான் யோசனை பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. ஏன்னா வந்து பொதுவா சொல்லி கத்தி எடுத்தவங்க கத்தி எடுத்து சாவாதனால, ஆனா அந்த அதுக்கு நாம வந்து பேஸ் பண்ணுங்க அந்த இடத்துல சரிங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லை உண்டுங்க, எல்லை உண்டு. நம்ம வந்து முடிஞ்சளவு கடந்து போயிடணும், இல்ல வந்து நம்ம குடும்பத்தாருக்கு அது பிரச்சனை வராம வந்து இது பண்ணணும் அப்படின்றது என்னோட தலைமை.
1: ஓகே, நன்றி. நன்றிங்க ஐயா.
0: நன்றி
1: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: அரியலூர் மாவட்டத்திலிருந்து கலைவாணன் மிச்சிராணி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: பொறுமை, அதாவது ஒரு மனிதனுக்கு பொறுமை முக்கியம். ஆனா அதே நேரத்துல வந்து அதிகப்படியான நமக்கு பிரச்சனைகள் வரும்போது பொறுமைதான் முக்கியம். ஆனா பொறுமைய கடைபிடித்து வாழ வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.
1: ஓகே, நன்றி. அதாவது எப்ப பார்த்தாலும் வந்து பொறுமையா இருந்தாலும், எவ்வளவு ஒருத்தவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டே இருந்தாலும், நம்ம வந்து பொறுமையாகவும் போயிட்டு இருந்தாலும், நம்மளுக்கு மன அழுத்தம், உளவியல் ரீதியான பிரச்சனைகள் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். மன அமைதி பாதிக்கப்படும் அந்த நேரங்களில் தான் வந்து மன அமைதி பாதிக்கப்படும் இடத்தில் பொறுமை எல்லையை தாண்டும். அடுத்த நேர் வணக்கம்.
3: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன்
1: பேசுங்க.
3: பொறுத்தால் பூமியால் பொறுமை கடலிலும் பெரியது. பொறுமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு, அளவுகோல் உண்டு. பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டுன்னு சொல்லுவாங்க. அது போல ஒருத்தவங்க உதாசீனம் படுத்தாங்கன்னா நம்ம வந்து பொறுத்து கொண்டே போக முடியாது. அது என்னன்னு ஒரு கேட்டுதான் ஆகணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி.

0: சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.
2: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
6: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
2: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கணித நல்வாழ்த்துக்கள்.
8: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக தொலைபேசி வழியாக நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. பொறுமையின் எல்லை இந்த தலைப்பில் தொலைபேசியில் உங்களுக்கு இணைப்பு கிடைக்காத நேயர்கள் முகநூலில் உங்களுக்காக சிந்தனை அரங்க நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டே இருங்க. நிகழ்ச்சி நிறைவாக யார் யார் என்னென்ன கமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ அடுத்த நேரம் நம்ம அழைப்போம். வணக்கம். வணக்கம். சீர்காழி வட்டம்
9: மேலமாத்தூர் கேசவன்.
2: மேலமாத்தூர் கேசவன், சொல்லுங்க.
9: பொறுமை கடலிலும் பெரிய பொறுமையை கற்று மனுஷ இயல்பு.
10: பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க மேடம். அது வந்து நம்ம தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தா நீங்க ஒழுங்குறீங்களே நினைச்சிருவாங்க. ரொம்ப பொறுத்துட்டு போனீங்கடா. அதாவது வந்து நம்ம வந்து பொறுமை கடல் இன்னும் பெரியதுன்னு சொல்றதுக்கு காரணமே அதான். அதாவது வந்து நமக்கு தெரிஞ்சதைங்க நீ எடுத்து சொல்லணும். தொடர்ந்து நம்ம வந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, அதாவது வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னா நான் பொறுமையா போறேன் பொறுமையா போறேன்டா முடியாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை எடுத்து பேசுனா அதே சமயத்துல வந்து அடுத்த விளைவுகளையும் நினைச்சு பார்த்து பொறுமையா இருக்கு. இந்த நிலையை இது நம்ம இந்த நம்ம இதுக்கு பதில் சொன்னா இதுக்கு இந்த விளைவுகள் ஏற்படும்டா அப்ப பொறுமை காக்கணும். சொல்ல வேண்டிய இடத்த சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்ல வேண்டிய இடத்துல பேசுனா அதே சமயத்துல பொறுமையா இருக்கணும். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி. எந்த இடத்துல பொறுமை எல்லை மீறுது அப்படின்னாக்க தொடர் அவமரியாதை. நம்ம ஒரு தடவை இரண்டு தடவை நம்ம வந்து அதை சகிச்சுக்கலாம். நம்ம அவமானப்படுத்தும் போது நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் ஆனால் தொடர்ந்து அவமானப்படுத்தும் போது அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. அடுத்தது தவறுகள் சுட்டி காட்டப்பட்டும் திருத்தி கொள்ளாமல் அதாவது மாற்றிக்காமல் இருந்தாங்கனாக்க இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மேலதிகாரிகள்லாம் அவங்களுக்கு வர அந்த பொறுமையாக இருக்கணும் நம்ம திட்ட வேணாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த இடத்துல அந்த தவறு தொடர்ந்து நடைபெறும் பொழுது அந்த இடத்துல அவங்க பொறுமை இழந்துருவாங்க. அடுத்தது உடல் அல்லது மன ரீதியான பாதிப்பு. அந்த தொடர்ந்து பொறுமையாக இருக்கிறது இந்த மன அமைதியை குலைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இந்த உடல் ரீதியான பாதிப்பு வரும்பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய பொறுமை வந்து

0: அளவு எல்லை மீறுது. இது வந்து பொறுமையின் எல்லைகளை கடந்து போக காரணங்களா இருக்குது. வணக்கம், சொல்லுங்க.
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்.
1: அதாவது பொறுமை வந்து எல்லாத்தை விட கடலை விட பெருது இல்லையா? என்ன செய்வாங்க, பொறுமை இல்லாததுனாலதான் எந்த செயல்பாடுகளுமே சரியான முறையில் நடக்கிறது இல்ல. இப்ப முழுசா இப்ப நம்ம பொறுமையா இருந்தோம்னு வைங்களே, நம்ம துன்பத்தில இருந்து விடுதலை ஆக முடியும். நம்ம விளைவு செயல்பாடு இதுகள் வந்து மாற்றம் கிடைக்கும் நம்மளுக்கு பொறுமையா இருக்கும் போது. ஏன்னா நிறைய பேர் வந்து விளைவுகளும் செயல்பாடுகள்லாம் ஒரே மாதிரி ஒரே நேரத்துல இருக்கிறது இல்லை இல்லையா? அதுல மாற்றத்தை தேடிக்கணும்னா நம்ம வந்து பொறுமையா தான் இருக்கணும். இப்ப அந்த காலத்துல
0: பாத்தீங்கன்னா இருக்கலாம்,
1: எது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம், நம்மளோட அங்கீகாரம் நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படாத வரைக்கும் பொறுமையா இருக்கலாம். நாம ஏன்னா உரிமைகள் பறிக்கப்படும் போது பொய்ய இடத்தானு வேணும்.
0: கண்டிப்பா.
1: அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு இது ஏதாவது நிறுவனத்துல வேலை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு அவமானங்களோ இதுவெல்லாம் நேர்றதுக்கான வாய்ப்பு வரும்போது அந்த இடத்துல இருந்து ரீடிப் ஆகலாம். பொறுமையை கடைபிடிக்க கூடாது.
0: பெண்களுக்கு
1: உள்ள மானம், மானம் தான் முக்கியம். அதனால மானத்துக்கு எந்த பங்கும் விளைவிக்காத வரைக்கும் பொறுமையா இருந்து நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்துவோங்க.
0: நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்.
0: சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: இருக்கமா, நலமா இருக்கமா.
0: சொல்லுங்க.
2: பொறுமைங்கிறதுமா எல்லாருக்குமே வராதுமா. அதாவது ஒரு குடும்பத்துல வந்துமா ஒரு மனப்பெண் வர்றாங்கன்னு வச்சுக்கீங்க, அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் பொறுமையா இருக்கணும். அதாவது மாமனார் மாமியார் வந்து பொறுமையா இருக்கிறாங்க, மருமகள் வந்து இப்ப பொறுமையா இருக்கணுங்கிறதுதான் மனப்பெண் பார்த்து ஜாதகம் பார்த்து கல்யாணம் பார்த்து எல்லாத்தையும் கட்டுறோம். ஏன்னா பொறுமையா இல்லாம கடுகடுகள் அந்த குடும்பம் என்னம்மா ஆகும்? ஏன்னா எல்லாத்துக்குமே பொறுமைங்கிறது ஒண்ணு இருக்குல்லம்மா. பொறுமை இருந்தா பூமி ஆகுதான்னு சொல்லுவாங்க. நாங்க பொறுமையா இருக்கும் போது வரப்புங்க வந்து அப்படிதான் அமைந்தோமா? அதாவது என்ன காரணம்னாமா, வாழ்க்கையில வந்து அதாவது எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரல. அதாவது என்னத்தை நம்ம இறக்கும் போது என்னத்தை எடுத்துட்டு வந்து போறோம், என்னத்தை கொண்டு போக போறோம்? ஏன்னா என்னம்மா, ஏன்னா நம்ம இருக்கிறத வந்து மருமகள் ஆகல ஆள போறாங்க. அவங்க வந்து பொறுமையா கடமாட்டும் சரி, பொறுமையா இருந்து நல்லது கெட்டதை இப்ப பத்திட்டு போறாங்க.
0: வயதுக்கு தகுந்த பக்குவம் வரும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் பக்குவம் வாங்கிக்கலாம். ஓகேவா? நன்றி, நன்றி. அதாவது நீங்க இப்ப ஒரு 60 வயதுன்னு வைத்துக்கோங்களேன், உங்களுடைய வயதுல இருந்து அவங்க வயது நீங்க எடை போட கூடியது. அந்த வயதுல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சரிங்களா? மாத்திப்பாங்க. நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ஆக்கூர் சரவணன், சொல்லுங்க.
3: எந்த இடத்துல பொறுமையா இருக்கும், அந்த இடத்துல பொறுமையா இருக்கும் மேடம்.
0: அது எந்த இடம் அது? ஆக்கூர்லயா? ஆக்கூர்ல மட்டும் பொறுமையா இருப்போம், மத்த ஊருக்கு போனா பொறுமையா இருக்க மாட்டேன்னு
3: சொல்றீங்களா? ஆமா.
0: சரி,
3: எந்த இடத்துக்கு போகணுமோ அதுல போகணும்.
0: சூழலுக்கு ஏத்த மாதிரி முடிவு எடுத்துக்கணும். சூழலுக்கு ஏத்த மாதிரி இந்த பொறுமையை கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம், சொல்லுங்க.
4: ஹலோ. வணக்கம்மா. வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா.
4: இளமல் தேன்மொழி முத்துக்குமர சாமி பேசுறமா.
0: சொல்லுங்க.
4: பொறுமை என்பதுமா மனிதனின் மிகச்சிறந்த பண்புகள்ல ஒண்ணு. பொறுமை வந்து அன்பை வெளிப்படுத்தி நம்மை முழுமையடைய வைக்கும். பொதுவா நமக்கு ஒரு கஷ்டங்கள் துன்பங்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலையும் வீண் எதிர்வாதம் செய்யாம பொறுமையை கடைபிடிப்பது 100% நல்லதை தரும். பொறுமை எப்ப எல்லை மீறுதுன்னா, தவறு எதுவுமே செய்யாம தண்டிக்கப்படும் போதுதான் எல்லாம் மீறும். தவறு செய்ய ஒருவரை தொடர்ந்து சகித்துக் கொள்வதோ, தன்மானத்தை இழந்து அமைதியாக இருக்க வேண்டியதோ இல்ல. ஒருவர் தனது எல்லை மீறி செயல்படும் போது பொறுமை காப்பது நமது பலவீனம். பூமாதேவியை போல பொறுத்துக் கொள்வது சிறப்புனாலும் எல்லாத்துக்கும் பொறுமையா தேவை இல்லை. தவறை சுட்டி காட்டி அதை திருத்துவதுதான் உண்மையான பொறுமை. அடிமைத்தனமாக மாறும் போதும் தன்மானத்தை இழப்பதாக மாறும்போதுதான் பொறுமையின் எல்லை முடிகிறதுமா.
0: வாய்ப்பு. நன்றி, நன்றி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி.
5: எதிர்பார்க்கிறேன்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
5: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை.
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக அண்ணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம்.
6: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேங்க.
2: சொல்லுங்க ஐயா.
6: அதாவது பொறுமையினுடைய எல்லையை கேட்டிருக்கீங்க. இதுக்கு எல்லையே இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லா விஷயங்களும் எங்க அவசர அவசரமா பேசிட்டு இருக்கோம், அவசர அவசரமா போயிட்டு இருக்கோம். எந்த விஷயத்தையும் சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியல. அதை புரிஞ்சுக்கிட்டாலும் செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இது மாதிரி சூழ்நிலையா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு சாதுரியம் தாங்க முக்கியம். அதாவது பொதுவாகவே பொறுமைய வந்து நம்ம எங்க நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்கள்ட்டையும் பெரியவங்கள்ட்டையும் தான். ஆனா இன்னைக்கு அதை நம்ம செய்யறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இதுதான் முக்கியம் நமக்கு. இத நாம கத்துக்கிறதுக்கு நிறைய பயிற்சி நமக்கு வேணும். இதுதான் சூழ்நிலையில நம்மளால பொறுமையோட எல்லைங்கிறது வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து அமைதியான காலகட்டமா இருந்துச்சு. அப்ப நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் டைம் எடுத்துக்கிட்டோம். இப்ப அந்த மாதிரி டைம் எடுத்துக்க கூடிய காலகட்டம் கூட அது இல்லை. அப்படிங்கும் போது இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கும் போது சாதுரியமா கடந்து போறதுதான் நல்லது. இப்ப நம்ம இதுதான் நம்ம செய்யணுமே தவிர, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம வந்து பொறுமையினுடைய இதை பத்தி யோசிக்கிறதுக்கு ஆன நேரம் இது இல்லை. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி. அதாவது சாதுரியம் முக்கியம் அப்படின்னு, பொறுமையோட எல்லையை மீற வேண்டாம். அந்த காலகட்டத்தில் நம்ம இல்லை. அதனால் சாதுரியத்தோடு நம்ம சமாளித்து நல்ல வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம்.
7: நான் சீர்காழி தாத்தா புண்ணா பெரம்பூர்ல இருந்து பாண்டியன்.
2: பெரம்பூர் பாண்டியன். சொல்லுங்க. நாகூர் பாண்டியன் தொடர்ந்து பெரம்பூர் பாண்டியன் சொல்லுங்க.
7: அதாவது பாத்தீங்கன்னா, குடும்பத்து வீட்டு பகவான் மனைவி குழந்தைகள், அதுல ஒருத்தருக்கு போனோம்னா குடும்பத்துக்கு இல்ல. அதே வெளியில வந்து பப்ளிக் தனியா கிடைக்குது. அதை நம்ம தட்டி அது நாட்டு
2: எங்களுக்கு கட்டாய கட்டாய வருது.
7: நன்றி, வணக்கம்மா.
2: நன்றி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
8: ஐயா. வணக்கம். நான் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா.
8: வணக்கம் மேம். அதாவது பொறுமையினுடைய எல்லை அப்படிங்க பொழுது, மத்தவங்க நம்மள சீண்டி பார்க்காத வரைக்கும் பொறுமையினுடைய எல்லை இருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது சுய மரியாதை அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் இல்லையா மேம். அத சீண்டும் வகையில அல்லது குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில எந்த விதமான செயல்பாடுகளோ அல்லது வார்த்தைகளோ வரலன்னா, இந்த பொறுமையினுடைய எல்லை அப்படிங்கறது அது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மேம். சொல்லுவாங்க இல்லையா, தொட்டத்துக்கெல்லாம் கோபம் படுறது அப்படிங்கும் போது ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற மாட்டான். ஆனா பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி பெறுவான். ஆனா அந்த பொறுமை எல்லாத்துக்குமே முடியுமா அப்படின்னா நிச்சயம் இல்ல மேம். நாள்படதான் அந்த ஒரு பொறுமை அப்படிங்கறது வரும். ஆனா அந்த பொறுமைக்கு கூட ஒரு எல்லை அப்படிங்கறது இருக்கு. சொல்லுவாங்க ஒரு சிலர் எப்பொழுதுமே பொறுமையா இருப்பாங்க மேம். ஆனா அவங்க அவங்களுடைய அந்த பொறுமை எழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயமே போதும், அதை ஒரு முறைச்சாங்கனாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க பொறுமையினுடைய எல்லை இழந்துகிட்டாங்கன்னு. சில சமிக்கைகள் அல்லது சில அறிகுறிகள் அவங்களுடைய பாடி லாங்குவேஜஸ் வச்சு இவங்க பொறுமைய அந்த எல்லையை இழந்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு
2: முகத்தை வைத்து நம்ம அறிந்து கொள்ளலாம்.
8: அத வந்து அந்த பொறுமைய எல்லைய நாமளும் இழக்க கூடாது, மற்றவங்களும் இழக்க வைக்க கூடாது.
2: நன்றி, நன்றிங்க ஐயா. அடுத்தது முகநூல் பக்கத்தில் வந்து அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க. பூமி தாயின் பொறுமை. பூமி தாய் மனிதர்களின் தவறுகளை பொறுத்துக் கொள்வது போல நாமும் நிபந்தனையற்ற அன்புடன் பொறுமை காக்க வேண்டும். எல்லையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது திருமூலஸ்தான வீரசுந்தரி. கடல் அளவு பொறுமை கொண்டாலும் காலம் சில நேரம் சோதிக்கும். அலைமோதும் மனதை அடக்கி வைத்தாலும் அவமானம் ஒரு நாள் பொங்கி வரும். தாங்கும் இதயம் இரும்பல்ல, தழும்புகள் ஏற வழி கொடுக்கும். பொறுமையின் எல்லை மீறும்போது புயல் என மௌனம் உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திருமூலஸ்தான வீரசுந்தரி. முள்ளக்காடு பாபு சொல்லியிருக்காங்க, பொறுமைக்கு எல்லை கிடையாது, ஆனால் சில பேர் நம்முடைய பொறுமையை சோதிப்பதே வேலையாக வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரியா இருப்போம். அதாவது கடந்து போ

0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மயிலாடுதுறை அவர் வந்து பேசிட்டாரு, அஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அபி அவரிக்காடு வித்யா வீரமணி, பொறுமை கடலினும் பெரியது பொறுத்தார் பூமி ஆழ்வார், நமது பொறுமையின் எல்லை நம்மை சோதிப்பவரை பொறுத்து மாறுபடுகிறது, எல்லா விஷயங்களிலும் ஓரளவுக்கு தாங்க பொறுமையாக போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பேரலம் செந்தில்கண்ணன், பொறுமை கடலினும் பெரிது பொறுத்தார் பூமி ஆழ்வார், எல்லாரும் இதே டைலாக் சொல்லியிருக்காங்க என்பது பொறுமையின் பெருமையை எடுத்துக்காட்டுகிறது. பொறுமை ஒரு எல்லை வரை தான், நம் தன்மானத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாதவரை பொறுமையாக இருக்கலாம், சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருவிடை மருதூர் கௌசல்யா கதிரவன், பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப கடினம். நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய சோதனைகள் வரும். பொறுமையின் எல்லை நாம் பொறுமையை இழக்கும் நிலை தான் என்பது கருத்து, அதுதான் பொறுமையை இழக்கிறது தான் பொறுமையின் எல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காரைக்கால் நளினி, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக அவங்ககிட்ட குட்டை நம்ம குனியக்கூடாதுங்க, நம்ம பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, நம்மளை பற்றி தவறுதலாக பேசும்போது நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, பொறுமையின் எல்லை கடல் இன்னும் பெரியது, அதுவும் ஓரளவு தான், எல்லா விஷயத்தையும் பொறுமையாக இருக்க முடியாது, அந்த இடத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காலாச்சேரி மணிமாறன் சொல்லியிருக்காரு, நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பொறுத்து பொறுமையின் எல்லை வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது நாகூர் அனௌன்ஸ் ராஜ், ஒருவருக்கு அவர் நினைத்த காரியம் செயல்கள் உடனே கிடைத்துவிடும், அவரை போல நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியில் செல்வது நியாயமற்ற முறை. கீரையை விதைத்தால் ஒரு மாதத்தில் அறுவடை செய்யலாம், அதுபோல மா பலா கொய்யா போன்ற கனி வகைகள் தரக்கூடிய மரங்கள் பயன் பொறுமையாக இருந்தால்தான் நமக்கு கிடைக்கும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, தன்மானம் பாதிக்கப்படும் போதும் சுய கௌரவம் மற்றும் அடிப்படை உரிமைகள் சிதைக்கப்படும் போதும் அமைதியாக இருப்பது கோழைத்தனம், அந்த இடத்தில் அறவழியில் நாம் குரல் எழுப்ப வேண்டியது அவசியம். அதுபோல் ஒருவர் நம்மை தெரியாமல் காயப்படுத்தும் போது பொறுத்துக்கொள்வதில் தவறு எதுவும் இல்லைங்க, அதுபோல் நமது மன அமைதி சிதையும் போது பொறுமைக்கு எல்லை வகுத்து கொள்ள வேண்டும். பொறுமைங்கிறது நம் மனதை கல்லாக்கி கொள்வதில்லை, உறவுகளிலோ வேலை செய்யும் இடத்திலோ தொடர்ந்து பொறுத்துக்கொண்டு போகும்போது நமது மனநலம் பாதிக்கப்படுகிறது என்றால் அங்கே நாம் பொறுமைக்கான எல்லையை நிச்சயம் வகுத்து கொள்ள வேண்டும். தவறுகளை திருத்திக் கொள்ள ஒருவருக்கு வாய்ப்பு தருவது பொறுமை, ஆனால் நமது அன்பையும் பண்பையும் பலவீனமாக கருதி நம்மை சுரண்ட ஆரம்பிக்கும் போது அந்த பொறுமைக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. மன்னர்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது, பொறுமை ஒரு தலை சிறந்த நற்குணம், நல்லொழுக்கம் என்றாலும் அநீதி நடக்கும்போது நம்ம உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதும் சசிகலா லைனில் வந்தாங்களோ, ஆக்கிரமிப்பு செய்யும் போதும் கடுமையான சொற்கள் பயன்படுத்தும் போதும் பொறுமை இழைக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதம்மா ராமன் சொல்லியிருக்காங்க, பொறுமை சக்தி வாய்ந்தது, விடாமுயற்சியுடன் இருக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் சவால்களை சமாளிக்கவும் இந்த சகிப்புத்தன்மை தான் நம் தன்மானத்திற்கு இடையூறாகவும் ஏளனமாகவும் பார்க்கும்போது தான் பேசும்போது தான் கோபத்திற்கு ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூந்தோட்டம் கார்த்திகேயன், பொறுத்தார் பூமி ஆழ்வார், அதுக்காக எல்லாத்தையும் பொறுமையாக இருந்துடக்கூடாது, காத்தடிக்கிறப்ப தூத்துனாதான் களத்து மேட்டை விட்டு நெல் வீட்டுக்கு வரும் அப்படின்னு கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு முறை எல்லாருமே செக் பண்ணிவிட்டு அப்புறமா சென்ட் பண்ணி விடுங்க. பொறுமையின் எல்லை என்பது தனிநபரின் மன உறுதி, சூழ்நிலை அது மற்றும் நம்பிக்கையை பொறுத்து மாறுபடும். இது பொதுவாக அநீதி, உரிமை மீறல், தொடர்ந்து ஏற்படும் துன்பங்கள் அல்லது பொறுத்திருப்பதால் தீர்வு கிடைக்காது என்ற நிலை வரும்போது பொறுமை முடிவுக்கு வந்து எதிர்ப்பு அல்லது நடவடிக்கை எடுக்கும் கட்டமாக அமைகிறது. நக்கம்பாடி சுதா சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்கார், பொறுமையின் எல்லை நாம் அடைந்து விட்டால் பெருமைதான் நமது தன்மானத்திற்கு இழுக்கு வரும்போது பொறுமைக்கு எல்லை கிடையாது, முடிந்தவரை பொறுமையின் எல்லையிலேயே நிற்போம் முடிந்தவரை அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை நேயர்கள் வந்து முகநூல் பக்கத்திலையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க.
1: நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியை தொடர்ந்து வணக்கம் தோழி நிகழ்ச்சியில மகளிர் நேயர்கள்ட்ட பேசி பாட்டு கொடுக்க மேரி கிரேஸ் வந்து காத்திருக்கிறாங்க. நேயர்களும் பொறுமையின் எல்லை என்ன அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சிக்கு வந்த நேயர்களுக்கும் கேட்ட நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

பிழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்போ.

0: பேச்சுகள் நிறைந்த இந்த நிகழ்ச்சியில் மன மகிழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன்னா ஆர்ஜே எம் கிரேஸ். நீங்கள் பேசணும்னா கால் பண்ணுங்கள் 0436 8 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2311-2919-8-0-2999-8 மற்றும் 9566-4272-3-1. சிநேகிதிகளுக்காக பிரத்யேகமான இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நாம் என்ன பேச போகிறோம்? எஃபியில் போஸ்ட் பண்ணியாச்சு, சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி பெரிய மாற்றங்களாக உருவாக்குது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். காலையில் கண் முழித்த உடனே கண்ணை பாதி திறந்ததும் பாதி திறக்காததுமா நம்ம கிட்டே இருக்கிற அந்த மொபைல் ஃபோன் அப்படி தேடி அப்படி சோஷியல் மீடியாவில் தான் கண்ணை முழித்து அதை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபோன் கூடவே போய் கொஞ்சம் நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த நிமிஷம் அப்போ பார்த்தீங்கனாக்கா அது மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே மெசேஜ் வந்தது, அங்கே பார்த்தோம், இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி களிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபோனை வச்சுட்டு நீங்கள் போன பிறகு அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நிச்சயமாக உங்கள் ஆழ் மனசில் க்ரியேட் பண்ணியிருக்கும். அதுவே தூங்கி முழித்ததும் ஒரு நன்றி உணர்வோடு, இந்த நாளுக்கு நன்றி அப்படின்ற உணர்வோடு நம்ம படுக்கை இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணிவிட்டு, படுக்கையை சரி பண்ணுறதுனா நம்ம போத்தியிருந்த போர்வை தலைவாணியை ஒழுங்கு பண்ணி வைக்கிறது, அந்த பாயை இல்லைன்னா பாயில் படுத்து அந்த பாயை எடுத்து சுருட்டி வைக்கிறது, அந்த தலைவாணியில் வந்து ஒரு இடத்துல ஓரமாக அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன ஒரே ஒரு விஷயம் இதை செஞ்சுட்டு அதை மடித்து ஒழுங்கு பண்ணிவிட்டு நகர்ந்து பாருங்களேன். அந்த உணர்வு நிச்சயமாக ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இது என்னங்க, இது ஒரு சின்ன பழக்கம் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. அது ஒரு இம்பேக்டை உங்களுக்கு பெருசாக கொடுக்கும். உங்கள் மைண்டை, உங்கள் பிரெயினை ஒரு டிசிப்ளின்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும் பாருங்கள். நிச்சயமாக இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் போது, நம்மளுக்கு அது ஒரு இம்பேக்டை கொடுக்கும்போது, அந்த உணர்வில் நீங்கள் வாழும்போது அந்த பெரிய மாற்றம் எப்படி உங்களை கொண்டு வந்திருக்குன்றத நீங்கள் யோசித்து பார்த்து இதில் சொல்லுங்கள். எஃபியில் போஸ்ட் போட்டிருக்கோம், கமெண்ட் கொடுங்க, கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க, குஷியாருங்க. இது காரைக்கால் எஃப்எம் 100.3, 100% உங்களுக்கான எஃப்எம்.

0: காரைக்கால் பொன்மலை 100.3 நம்ம வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா, சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். தன்னுடைய சின்ன பழக்கங்கள் எப்படி ஒரு மாற்றத்தை தனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருத்துறைப்பூண்டிலேருந்து தேவி நம்ம கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் தேவி.
1: வணக்கம் மேடம்.
0: சிறிய பழக்கம் என்ன பெரிய மாற்றம் உங்களுக்கு கொடுத்துருக்கு?
1: நான் காலையில 6 மணிக்குள்ள எந்திரிச்சிருவேன் மேடம். உடம்பு முடியல தான் லேட்டா எழுந்திருப்பேன். எந்திரிச்சு கண்ணை முடிட்டு வந்து சாமி பார்த்துட்டு வந்துதான் மேடம் கண்ணை திறந்து பார்ப்பேன். பார்த்துட்டு கையை பார்த்துட்டு திரும்பி கொள்ள பக்கம் கொள்ளக்கல் திறந்துட்டு பல்லாம் தேய்ச்சிட்டு மகிட்டு திரும்பி போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம் மேடம். அதுவே எனக்கு சுறுசுறுப்பு ஆயிடும் மேடம். அந்த சுறுசுறுப்பை கொடுத்துருக்கு. அந்த 9 மணிக்குள்ள குளிக்கணும். எனக்கு குளிக்கலன்னா அதுவே சோம்பேறி ஆயிடும் மேடம். அந்த 9 மணிக்குள்ள குளிச்சதுனா எனக்கு சுறுசுறுப்பா மத்த வேலையை நான் கடகடன்னு பாக்க ஆரம்பிச்சிருவாங்க.
0: இந்த இந்த சின்ன பழக்கம் வந்து உங்களுக்கு அந்த டைமுக்கு எழுந்திரிச்சு அந்த வேலைகளை அந்த டைம்ல முடிக்கும் போது உங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு பெரிய மாற்றம் கொடுத்துருக்கு.
1: 12 மணிக்குலாம் சமைச்சு பூ கட்டுறதுக்கு ரெடி ஆயிடும்.
0: ஓகே, அந்த சுறுசுறுப்பு கொடுத்துருக்குது. நான் இந்த சின்ன விஷயம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அது எனக்கு பெரிய வகையான சுறுசுறுப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேவிக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: பாட்ஷா படத்துல இருந்து நீ நடந்தால் நடை.
0: அழகான பாடல் தேவிக்காக வந்துட்டு கேட்கலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 11:15 இணைந்திருக்கிறோம். இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி. சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். எஃபியில் போஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை லைஃப்பில் எப்படி கொண்டு வரும் அப்படின்றத நம்ம உணர்த்துகிற வகையில் எஃபியில் போஸ்ட் இருக்குது. போஸ்ட்டில் கமெண்ட்ஸ் கொடுங்க. தன்னுடைய சிறிய பழக்கம் பெரிய மாற்றமாக எப்படி உருவெடுத்திருக்கு, நம்மளை எப்படி உருமாற்றியிருக்குது அப்படின்றத

0: திருத்துறைப்பூண்டி தேவியை தொடர்ந்து காரைக்கால்ல இருந்து நளினி நம்மளுக்கு பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் நளினி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சிறிய பழக்கம் பெரிய மாற்றம், உங்களுடைய சின்ன சின்ன பழக்கங்கள் என்ன, அது தந்திருக்கிற மாற்றங்கள் என்ன?
1: நான் சின்ன சின்ன பழக்கம்னா என்னுடைய வேலையை அந்தந்த நேரத்துல முடிச்சுடணும்னு நினைப்பேன்.
0: சரி,
1: அடுத்த நாள் ஒத்தி வைக்க மாட்டேன். ஏன்னா அது சேர்ந்துச்சுனாலே அதுவே நமக்கு ஒரு மனக்குழப்பத்துக்கு உண்டு பண்ணிடும்.
0: சரியா சொன்னீங்க.
1: நம்ம எந்திரிக்கும் போதே ஒரு சிரிச்ச முகத்தோட எந்திரிங்கன்னா அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லாவே சந்தோஷமா போகும்.
0: எப்படின்னாலே நீ ஏதோ ஒரு முதல் நாளுடைய ஒரு சோகம், முதல் நாளுடைய ஒரு கஷ்டம், அது தொடர்ந்து கண் விழிக்கும் போது அது முன்னாடி வந்து நிற்கும் இல்லையா, அந்த சமயத்துல எப்படி அந்த புன்னகை வரும்?
1: நம்ம தனியா இருக்கும் போது அதை யோசனை பண்ணி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம்.
0: ஓகே,
1: மத்தவங்க முன்னாடி நம்ம அதை காட்டிக்க கூடாது.
0: மத்தவங்க முன்னாடி அப்ப போல்டா, அப்படி பிரேவா
1: போல்டா. நம்ம அந்த பிள்ளைய பாருப்பா, எவ்வளவு சுகமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து அவங்க கத்துப்பாங்க.
0: அப்படி ஒரு ரோல் மாடல் ஆயிடணும்ன்றீங்க.
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க.
1: எப்போதுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும் மேடம்.
0: ஓகே, அந்த அந்த மாற்றம், அந்த சின்ன பழக்கம் என்ன பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு?
1: நான் அதுதான் சொல்றேன் மேடம். அன்னைக்கு துணிய சேர்த்து வைக்க மாட்டேன். ஒரே நாள் அந்த துணியை அன்னைக்கே துவைச்சு காய போட்டுட்டு மறுநாள் சேர்த்து வச்சு செஞ்சா அது கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கும்.
0: அப்ப அந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் நீங்க வந்து அப்பப்போ செய்து முடித்துடுறதுனால உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் இருக்குது, மைண்ட் வந்து பிரஷர் இல்லாம இருக்குதுன்னு சொல்றீங்க, அதுதானே? ஓகே, நளினிக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: 36 வயது நிலை படத்துல இருந்து
0: அந்த பாட்டு போடுறேன். நன்றி.

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நம காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்த ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுலமது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: கைவலி மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நம்ம காரைக்கால் FM 100.3 நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது வணக்கம் தோழி நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னாக்கா, நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் FB-ல, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பாருங்கள், அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. சிறிய பழக்கம் பெரிய மாற்றம், இந்த சின்ன பழக்கம் என்னை இவ்வளோ மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த சின்ன பழக்கங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு நல்ல பழக்கம் எடுத்துக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான், ஆனால் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உதாரணமாக தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒரு புத்தகம் வாசிக்கிறோம் அப்படின்னாக்கா, வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அது 60 புத்தகங்கள் ஆகிடும். அந்த புத்தகங்களை வாசித்த நமக்கு என்ன மாற்றம் கிடைக்கும்? மனதிலிருந்து மூளையிலிருந்து எல்லாமே சரியாக செயல்படும். அந்த மாற்றத்தை நீங்கள் உணரும்போது அப்படி ஒரு கெத்தாக இருக்கும். வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் காரைக்கால் நளினியை தொடர்ந்து இணையக்கூடிய இந்த ஸ்நேகிதி நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னாக்கா, மணக்குடியிலேருந்து தனலட்சுமி. வணக்கம் தனலட்சுமி.
6: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: என்ன சிறிய பழக்கம் பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்குது இதுவரைக்கும்?
6: நான் கண்டிப்பா கோயிலுக்கு போகணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும், நல்லா சுறுசுறுப்பா எந்த வேலையும் கரெக்டா செய்யணும்னு ஆசைப்படுவேன் மேடம். அதுல இருந்து எனக்கு இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் மனசு திருப்தியாவும் முன்னேற்றத்தை தான் காமிச்சிட்டு இருக்கு. இன்னமும் மனமும் நமக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட நல்லா பேசி பழகினாலே நம்ம துன்பங்கள் எல்லாம் பறந்து ஓடிடும்.
0: அந்த பறந்து ஓடிடும் சொல்லும் போதே அது ஒரு அந்த ஒரு அனுபவத்தோட அது பறந்து பறக்க வச்சத ஒரு அனுபவமா அந்த வார்த்தையில அழுத்தம் இருக்குது உங்ககிட்ட இருந்து. கோயிலுக்கு எப்படியும் தினமும் கோயிலுக்கு போயிடுறேன் அப்படின்ற பழக்கமும் தான் உங்களுக்கு உற்சாகமாகவும் கவலை இல்லாமும் வச்சிருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இந்த பழக்கத்தினால நீங்க வந்து நான் ஈஸியா இருக்கிறேன், ஃப்ரீயா இருக்க அப்படின்னு சொல்றீங்க, அதுதானே தனலட்சுமி?
6: ஆமா கண்டிப்பா மேடம், அதே எல்லாரும் அதே மாதிரியே இருக்கணும் மேடம்.
0: அதே மாதிரி நீங்க இருக்கணும்ன்றத வலியுறுத்துறீங்க. நான் இது மாதிரி செஞ்சு நான் நல்லா இருக்கேன், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்றத சொல்றீங்க. உங்களுக்கான பாடல் இன்னைக்கு என்ன வேணும் தனலட்சுமி?
6: காதலர் தினத்திலிருந்து நினைச்சபடி மன பொண்ணு அமைஞ்சு.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: கரிகல்பன்மொழி 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மற்றும் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தலை. மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நம்ம கரைக்கல் எஃப்எம் 100.3 நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்க மாணவர்கள் விளம்பர தர நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மயிலாடுதுறை ASC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். வணக்கம் தோழி. வணக்கம் தோழியில நம்மளுக்கு FB போஸ்ட் கொடுத்திருந்தோம், அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை படிக்கிற டைம் ஆயிடுச்சு. திருமூலஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க, சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல இன்று நீங்கள் தொடங்கும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் எதிர்காலத்தில் உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றும். உங்களுக்கு தற்போதைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் முன்னேற்றம் தேவைப்படுகிறது? உதாரணமாக உடல் ஆரோக்கியம், நேரம்

மேலாண்மை அல்லது பண சேமிப்பு, அதற்கேற்ப துல்லியமான எளிய பழக்கங்களை நான் பரிந்துரைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சதீஷ், என்னுடைய சிறு பழக்கம் சிறு சேமிப்பு எனக்கு உண்டு தோழி, கடினமான காலங்களில் இதுதான் எனக்கு உதவி செய்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் அன்றாடம் கடைப்பிடிக்கும் சிறிய நல்ல பழக்க வழக்கங்கள் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி மற்றும் நீண்ட கால வெற்றிக்கான பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. தினமும் காலை எழுந்ததும் படுக்கையை ஒழுங்குபடுத்திட்டு குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் நடைப்பயிற்சி, உணவை மெதுவாக ஒன்று சாப்பிட்றது மற்றும் தினசரி 5 பக்கங்கள் வாசித்தல் போன்றவை நிலைத்தன்மையை உருவாக்கி பெரிய இலக்குகளை அடைய உதவுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நக்கம்பாடி சுதா தன்னுடைய சிறிய பழக்கங்களை பட்டியலிட்டும் அது எப்படி அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்குன்றதும் பற்றியும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான், சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் என்பது உண்மையே அப்படின்னு டிஆர் பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க. சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் அழகான வாழ்க்கையில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்புராணி சென்னையிலேருந்து சொல்லிட்டு பியூட்டிஃபுல் பேனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகாலையில் எழுந்திருப்பது நான் எடுத்த முடிவு, பல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. காலையில் யோகாசனம், பின்பு நடைப்பயிற்சி, வீட்டு வேலைகளை சுறுசுறுப்பாக செய்வது என அன்றாட வேலைகளை தாமதமின்றி நடைபெறுகிறது. உடல் ஆரோக்கியமாக உள்ளது, மனதுக்கும் மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலத்திலிருந்து கலையரசி சொல்லியிருக்காங்க.

பண்பலை 100.3 வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் அப்படி சொல்லியிருக்கோம். இந்த சின்ன பழக்கங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன குறிப்புகள் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பழக்கத்தை மட்டும் ஃபஸ்ட்டு தொடங்கணும். இன்றைக்கி இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம், இத்தனை மணிக்கு அதை செய்ய போகிறோம், அத்தனை மணிக்கு அதை செய்ய போகிறோம் அப்படி சொல்லிட்டு 10 மணிக்கு இங்கெங்கே போகிறோம், 11 மணிக்கு அங்கங்கே போகிறோம் அப்படின்னு லிஸ்ட்டு போடாமல் இன்றைக்கி காலையில் இந்த ஒரு நிமிஷம், இந்த நான் தினமும் 5:30 எழுந்திருப்பேன் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரம் இல்லையா, நான் இந்த ஃபோன் எடுக்காமல் புத்தகம் வாசிப்பேன் அப்படின்ற ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பழக்கத்தை ஒரு கான்சிக்வெண்ட்டாக வந்து ஒரு 7 days ஒரு வாரம் அதை பயிற்சி பண்ணினோம் அப்படின்னாக்கா அது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த பழக்கத்தை செய்வேன் அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம். அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே நம்ம எடுக்கணும் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் அந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு. அப்புறம் எந்த முன்னேற்றம் நம்மளுக்கு தேவையோ அந்த முன்னேற்றத்துக்கு தேவையான மாதிரி அந்த குறிக்கோள் எடுத்து அதற்கான பயிற்சியை பண்ணிங்கன்னா, அந்த சின்ன பழக்கத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நிச்சயமாக நிகழும். 11:40 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

11:45 இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் தோழி. சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். இந்த சின்ன பழக்கங்கள் அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு ஒன்று தான் தொடங்கணும். அது மாதிரி என்ன முன்னேற்றம் நம்மளுக்கு தேவையோ அது வந்து செய்யணும். இந்த சிறிய முயற்சி கூட நாளடைவில் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த நல்ல பழக்கத்தை இன்றைக்கி தொடங்கிறதுக்கு பாருங்கள். எது முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுதோ அதை

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 ஓட இணைஞ்சிருக்கிறோம். நம்ம எஃப்எம் ப்ரோக்ராம்ஸ் 100.3 ப்ரோக்ராம்ஸை பற்றினோம், அதோடைய அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாக்கா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 11:50 ஆக போகுது, இன்னொரு 10 நிமிஷம்தான் இருக்குது வணக்கம் தோழி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறதுக்கு. சிறிய பழக்கம் பெரிய மாற்றம், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு விதை இன்றைக்கி விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது மரமாக வர்றதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும், அதே மாதிரி அதை பொறுத்து நம்மளுக்கு நம்ம என்ன பழக்கத்தை உருவாக்கியிருக்கோமோ அதற்கான மாற்றங்களுக்கும் நமக்கு அளவுகோல் உண்டு. நல்ல பழக்கங்களுக்கு பொறுமை தேவை. தினமும் 5 நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சால் சில மாதங்களில் நல்ல உடல்நிலை மேம்படும். தினமும் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கிட்டோன்னா ஒரு வருஷத்தில் நம்முடைய அறிவு பல மடங்காக அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மருங்கூர் ராஜலட்சுமி நம்மளுக்கு இணைப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களுடைய தொடர்பு நமக்கு டெக்னிக்கல் ஃபால்ட்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. அடுத்து இணையக்கூடிய இந்த சிநேகிதி திருநாரையூர் மங்கையர்கரசி இணைப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம் மங்கையர்கரசி.
3: அன்பு வணக்கத்துடன் வருவது காட்டுமன்னார் கோயில் திருநாரையூர் மங்கையர்கரசி, கோயம்புத்தூர்லேருந்து மேடம்.
2: சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்கோம் மங்கையர்கரசி, இதில் உங்களுடைய பழக்கம் என்ன மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லுங்களேன்.
3: நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம பெண்களையில் பேசுவது மகிழ்ச்சி.
2: ஓகே,
3: எனக்கு வந்து சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கீங்க. அதாவது சிறிய பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சிறு தொழில் ஆரம்பிச்சேன்.
2: சரி,
3: பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்து இப்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன், பிள்ளைங்களை வந்து கொண்டு வந்துட்டேன்.
2: மங்கையர்கரசி கொஞ்சம் வந்து உங்களுடைய சிக்னல் வந்து சரியா கிடைச்சி பேசுற அளவுக்கு பாருங்க, ஏன்னா பிரேக் ஆகுது. நீங்கள் பேசுனது சரியாக கிடைக்கல, பிரேக் ஆகி கிடைக்குது. கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி இடத்துல நீங்கள் பேசுங்கன்னு சொன்னேன்.
3: ஆமாம் மேடம், ஒர்க் பண்ணிக்கிட்டே லைனை பிடிச்சதுனால
2: ஓகே
3: பதற்றமாக இருக்கு.
2: மங்கையர்கரசி கே பதற்றமா, என்ன அதிசயம் இது சொல்லுங்க.
3: ஆமாம் மேடம், ஒர்க் பண்ணிக்கிட்டே லைனை பிடிச்சதுனால கொஞ்சம் சிறு தருமா தடுமா.
2: ஓகே
3: ஒன்றும்
2: ஓகே.
3: எனக்கு அழகிய தமிழ் மருந்து படத்துலேருந்து எல்லா புகழும் இறைவன் இறைவனுக்கு ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் கொடுங்க.
2: கொடுத்துடலாம்.
3: சிறு தொழில் ஆரம்பிச்சேன், இப்போ பெரிய மாற்றத்துக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கேன், பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சிருக்கேன்.
2: ஓகே,
3: என்னுடைய வாழ்க்கையில வந்து விடாமுயற்சியை விடாம துரத்திட்டு இருக்கேன் மேடம்.

வணக்கம் தோழி, நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். எஃபியில் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கவங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு சிறு வயதிலிருந்தே இப்போது வரை சேமிப்பு பழக்கம் உண்டு. சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் தந்திருக்கிறது. சிறு வயதில் உண்டியலில் சேர்த்தேன், தற்போது வங்கியில் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி நகர் மயிலாடுதுறை அவங்க அஞ்சு ரவிச்சந்திரன் எழுதியிருக்காங்க. மூத்தோர் சொல், மூத்தோர் அறிவுரை, இதை கருத்தில் கொண்டு நான் கடைபிடித்து வருகிறேன். இதில் நிறைய மாற்றங்களை நான் கண்டிருக்கிறேன். இதனால் என்னுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது, வாழ்க்கையின் தரமும் உயர்ந்திருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விழுதியூர்லேருந்து ஜெயந்தி பாலா சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியும் நிறைய பேர் நம்மளுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது வணக்கம் தோழி. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்கத்தை இன்னைக்கு புதுசாக ஒரு நுழைச்சி பாருங்க, நாளைக்கு அது பெருசாக பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த சிநேகிதிகளுக்கும், பங்கு பெற்று சிறப்பித்த சிநேகிதிகளுக்கும், கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.

நேர்லி நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. நேர்களே வருகிறது தடம் எண் 100.3 இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம்ல ஒளிபரப்பாக போற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க அனில் பாஸ்தா, சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூல். இன்று நண்பர்கள் 12:10 கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூலின் மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்கும் குழந்தை வி தியாகசன்.
1: தயிரோட நன்மைகளை பத்தி சொல்ல போறேன்.
2: எங்க சொல்லுங்களேன்.
1: தயிர் என்றாலே அதன் புளிப்பு சுவைதான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் ஐஸ்கிரீம் போல் இனிப்பாகவும் மண்பானை வாசனையோடும் ஒரு தயிர் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் வங்காள புகழ் பெற்ற மிஸ்திரி தோய். இன்று உலகம் முழுவதும் புலப்பெற்ற இந்த தை 160 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பது மேற்கு வந்தத்தில் உள்ள புரோக்ரா என்று ஊரில் உருவானது.
0: பன்னிசை அரங்கேறும்படி 2:55 ஒரு மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின்

0: மூலிகை சாகுபடி காரைக்கால் அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 1:55 மெல்லிசை அரங்கேறும். 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். இதில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற டி சம்பந்தம் அவர்களுடன் நேரலை. இது அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியாக. 3 மணிக்கு அனில் பாஸ்தாவின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும் உறவும் சிறுகாழி பணமங்கலத்திலிருந்து நேரலையாக. 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் ஊரும் உறவும் தொடரும். மாலை 5 மணிக்கு சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி அலையோசை அடிக்கும். 5:15 விளக்கேற்று மாலை 5:30 பன்னிசை அரங்கேறும். 6 மணிக்கு 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது. வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: அவை அவற்றின் போக்கில் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த உறுப்புகளுக்கு இதை செய், இப்படி செய், இவ்வளவு செய் என்று கட்டளையிட தேவையில்லை. ஆனால் கண்கள், காதுகள், கைகள், கால்கள் போன்ற உறுப்புகளுக்கு அவை என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் தான் சொல்ல முடியும்.
0: லைட்டோ சுழிக்கும். 6:25 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள்.
2: இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க ஏ சிம்டமேட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது சிம்டம்ஸே இருக்காது. அதனால தான் இந்த டிசீஸ் வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதனால சில பேர் அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் போய் தான் அவங்களுக்கு தெரியறப்ப சில பேர் கண்டுபிடிக்கிறப்போ ஏதாவது ஒரு உள்ளுறுப்பு பாதிப்போடு தான் கண்டுபிடிப்பாங்களே அவங்க.
0: இசைத்தூரிகை ஒழிக்கும். 6:45 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநில அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 நிகழ்ச்சியில் மாடு வளர்ப்பு அனுபவங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் தையல் நாயகி அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். 8:30 சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் என் சொல்லுமது. வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். 10:30 கொத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் CBC ஸ்கூலின் இரவும் மலரும். இதுவரை தடம் என் 100.3 வந்தது FM எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Senior BJP leader Himanta Biswa Sarma has taken oaths as the Chief Minister of Assam for a second consecutive term. Governor Lakshman Prasad Acharya administered him the oath of office and secrecy at a ceremony held at the Veterinary College ground in Kanapara, Guwahati.
4: মই শ্রী হিমন্ত বিশ্ব শর্মা ঈশ্বরের নামত শপথ লও যে বিধির দ্বারা স্থাপিত ভারতের সংবিধানের প্রতি মই প্রকৃত বিশ্বাস আর আনুগত্য পোষণ করিম।
3: Along with Dr. Sarma, 4 MLAs Rameshwar Teli, Atul Bora, Charan Boro and Ajanta Niyog were also sworn in as cabinet ministers. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, several union ministers and chief ministers from BJP-ruled states attended the ceremony. With this, Dr. Sarma has become the first non-Congress leader in Assam to serve consecutive terms as chief minister. Prime Minister Narendra Modi has urged people to save fuel and reduce the use of foreign products to save foreign exchange amid the West Asia crisis. Addressing a function in Vadodara, Gujarat last evening, Mr. Modi reiterated his earlier appeal to revive COVID-era methods such as work from home, online classes, virtual meetings and reduced consumption of petrol and diesel.
5: Petrol, diesel ka upyog kam karein, metro ka upyog karein,

0: நீங்களே நீங்க கேட்க போறீங்க, ரசிக்க போறீங்க. இதமான இடைக்கால பாடல்களோடு நேர்களே உங்களுடைய கடித வடிவிருப்ப கானங்களாக உலாவரும் இது கோத்தானல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்,
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல்.

0: திருவாத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
5: நேர்களே, கடிதம் எழுதி காத்துட்டு இருக்க நேர்கள் எல்லாருமே தயாரா இருப்பீங்க. இன்னைக்காவது நம்மளுடைய பேரோட நம்ம கேட்ட பாட்டு ஒலிக்கும் அப்படின்ற ஆர்வத்துல இல்லையா? என்னதான் இன்னைக்கு நிறைய வளர்ச்சி காரணமா நம்ம தொலைபேசி வழியா இணைப்பு பிடிச்சு உடனே பாட்டு கேட்டு ரசிச்சா கூட, கடிதம் எழுதிட்டு ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த பாட்டு எப்பெல்லாம் ரேடியோவில் ஒலிக்கும் அப்படின்னு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிற அந்த சுகமே ஒரு அலாதி சுகம்தான் இல்லையா? அப்படிதான் எப்போ நேர்களும் பாடல்கள் கேட்கறதுக்காக கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியோட தொடக்கமாக ஆடுதுரை மாணிக்கா அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் ஜூ, டெனிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், சேலம் ஆத்தூர் பெரியசாமி, மேட்டுப்பாளையம் நாகராஜன், வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, செம்பியன் மகாதேவி, லலிதா மகேஸ்வரி, யோகேஸ்வரி, ரித்தீஷ், நனிலம், அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, இவர்களின் விருப்பத்திற்காக நிகழ்ச்சியோட தொடக்கமாக இந்த பாட்டு ஒலிக்க போது, இது என்ன பாட்டு அப்படின்னா கேஜே ஜெயசாஸ் பாடி இருக்கிற பாட்டு தாங்க. அது மனதில் உறுதி வேண்டும் படுத்துறதுக்காக.

0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை பிறப்புகள் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இம்யூன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நம்ம காரைக்கால் எஃப்எம்காக நாம வாரத்துல 2 நாள் ஊரும் உறவும்

0: ஏனங்க இது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி தெரியல அப்படின்றீங்களா? ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊருங்களாச்சே. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக நேர்களை சந்திக்க எங்கே போக போகிறோம் அப்படின்னா, சிறுகழி பணமங்கலத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக சிறுகழி பணமங்கலம் பகுதி நேர்களே.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 எது மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில் அடுத்ததை நாங்களும் பாடல் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு நிறைய நேர்கள் கடிதம் எழுதி காத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம வீட்டு ரேடியோ பக்கத்துலேயே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? சரி, அடுத்த பாட்டு சங்கர் குரு படத்துல இருந்து மலிசை வாசுதேவன் எஸ்பி சைலஜா பாட்டிருக்கிற பாட்டு தாங்க. ஹையா, இதுதான் நாங்கள் கேட்ட பாட்டு அப்படின்னு துள்ளி குதிக்கிறாங்க இந்த நேர்கள். யாராரு அப்படின்னா, சங்கரன் மந்தல், ஹரிகரன் கூடல், கார்த்திகேயன், அமுதா, அக்ஷயா, ஆதிஷ், ஹர்ஷவர்தன், ஜெயங்கொண்டம், கலைவாணன், மெர்சிராணி, வான்மதி, மோனிகா, பிரித்தி, ஜென்சி, வான்முகிலன், அபீர் பாலன், மருதூர், தர்மதுரை, தனமணி, உத்தரக்குடி, சரவணன், இவர்களோடு மயிலாடுதுறை ஒப்பிலாமணி, மல்லிகாமணி, ஜோதி, கார்த்திகேயன், ஆதிரன், ஸ்ரீதர், ராதாகிருஷ்ணன், வேணி, கமலா, ஜானகி, ராஜன், இவருடைய விருப்பத்திற்காக தாங்க இந்த பாட்டும் ஒழிக்க போகுது. இதோ கேளுங்களேன்.

0: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அரண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
8: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
8: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. இது நம்ம காரைக்கால் FM 100.3. 12:24 30 இருந்த நேரத்தில் பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம், ரசிச்சுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிறைய நேர்கள் கடிதம் எழுதி பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கிற வரிசையில் அடுத்த பாட்டை எங்களுக்கு வேணுமே அப்படின்றாங்க. யார் யார் அப்படின்னா, செமினார் கோயில் குணசேகர், திலகவதி, பொன்சி ஆறுமுகம், முத்துலட்சுமி, பாளையூர் செல்வராஜ், செல்வி, யாண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், விமுல் பிரியா, தீபன் குணசேகரன், அணிவனம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், செல்வச்சேரி சிவாஜி, சென்னை குண்டத்தூர் பிரகாஷ், இவர்களோடு நரசிங்கன், பேட்டை ஐயப்பன், சங்கர், மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, ஆழினி, சிவா, போனா, தனுஷ்யா, விஜயா, லாவண்யா, கண்ணன் இவர்களின் விருப்பதற்காக வருதுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவும் இணைந்து பாடியிருக்கிற இந்த பாட்டு அது ஒரு தாயின் சபதம் படத்திற்காக.

0: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த நேர்கள் பாடல்கள் கேட்கறதுக்காக காத்துட்டே இருக்கிறாங்க இல்லையா. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது.
1: வீட்டு உபயோகப் பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேயர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

வரதராஜன், பாப்பா கோவில் ரவி, மங்கை மடம் ஜெயந்தி, நாகூர் ரஹீம், தஸ்னிம், சுரக்குடி இளவரசன், கோகிலா, பிரியங்கா, நேசம், ஆர்த்தி, மீனாட்சி இவர்களோடு செமினார் கோயில், கண் ஸ்ரீராமுலு, விநாயகன், லட்சுமணன், கபிலன், சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரன், அமுதா செல்வம், மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவள்ளி, சங்கரன், பண்ணைத்தறி நாகராஜன், ரேவதியின் விருப்பத்திற்காக வருகிறது என் தங்கை கல்யாணி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கிற இந்த பாட்டு.

0: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிசி ஸ்கூல்.
6: திருவாரூர் மாவட்டம் கோத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கோத்தநல்லூர்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
7: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதா.

0: எங்களை இது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா கேட்டு ரசிச்சிங்க. கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூலின் மனதில் நின்றவை நிகழ்ச்சியை வழங்கி ஒருடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேர்களே, காரைக்கால் வன்மலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள். நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள். செய்திகள் சிவியர் மறை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே

தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான 2 நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் 2ஆம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்க்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். 4 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் சென்ற அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2 நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்குவங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக

0: தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யெட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரலைவரிசை. இது நம் காரைக்கால் FM 100.3. நேரம் 12:50.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: சுனு சுனு, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
4: तुम रिपोर्ट्स लाई हो ना?
5: नहीं, मुझे लगा तुम लाए हो.
4: तुम हो ही भुलक्कड़.
5: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
3: लड़िए मत, जानिए आभा के बारे में.
6: आभा?
3: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
7: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்கள் கேட்க போறது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
10: வணக்கம் தம்பி.
11: வணக்கம்.
10: உங்க பேர் என்ன?
11: ஏ வியாசன்.
10: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தம்பி?
11: 5th ஸ்டாண்டர்ட்.
10: இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
11: தயிரோட நன்மைகளை பத்தி சொல்ல போறேன்.
10: எங்க சொல்லுங்களேன்.
11: தயிர் என்றாலே அதன் புளிப்பு சுவைதான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் ஐஸ்கிரீம் போல் இனிப்பாகவும் மண்பானை வாசனையோடும் ஒரு தயிர் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் வங்காள.

0: புகழ்பெற்ற மிஸ்திரி தோய் என்று உலகம் முழுவதும் புலப்பெற்ற இந்த தை 160 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது மேற்கு வந்தத்தில் உள்ள புரோக்ரா என்று ஊரில் உருவானது. அங்கிருந்து கார் கோபால் பால் என்பவரில் குடும்பத்தினர்தான் இந்த தயிரை முதல் முதலில் தயாரித்து ஊர் முழுவதும் பிரபலமளித்தினார்கள். இந்த மிஸ்தி தோய் மிகவும் ருசியாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அது தயாரிக்கப்படும் மண்பானையில் உள்ள கண்ணுக்கு தெரியாத முன்துளைகள் பாலில் உள்ள தேவையற்ற நீரை உறிஞ்சி விடுகின்ற. இதனால் தயிர் மிகவும் கெட்டியாக மாறுகிறது. மண்ணின் வாசனை அந்த தயிருடன் கலந்து ஒரு அற்புதமான மனத்தை தருகிறது. பாலை சர்க்கரையுடன் மணி கடக்கில் காய்ச்சும் போது அதனுள்ள சர்க்கரை மெல்ல மெல்ல நிறம் மாறி பழுப்பு நிறத்தை அடைகிறது. புலிக்காலத்தில் கரை பகுதியாக கருப்பட்டி சேர்த்து காய்ச்சப்படுகிறது. இதனால் தேன் போன்ற நிறமும் தனி சுவையும் பெறுகிறது. ஆரம்பத்தில் சாதா கிராமப்புற உணவாக இருந்த மிஸ்தி தோய் இன்று கொல்கட்டா அலையாவில் குழுதணி ஒன்றாக மாறி உலக அளவில் இந்திய இனிப்புகளில் பெருமையாக திகழ்கிறது.
1: சுப்ர தயிர் பத்தி நன்மை சொல்லி இருக்கீங்க. தயிர்ல ஒரு ஆசிட் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: லாக்டிக் ஆசிட்.
1: கரெக்டா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆள என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: சரிப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

0: வணக்கம் நேர்களே, நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் மூலிகை சாகுபடி. நம்மளோட அன்பான பண்பலை 100.3 சிறப்பு விருந்தினரா மூலிகையின் மகத்துவத்தை வளர்த்து அந்த சிறப்பு மிக்க விருந்தினரா நம்ம கூட இணைகிறார் அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவர்கள். ஆரோக்கியம் தரும் மூலிகைகள், அதோட சாகுபடி முறைகள், இதை பத்தி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்க நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க. நான் ஆர்ஜி எம் கிரேஸ். இது ஒரு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நம்ம ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், உங்களுடைய கமெண்ட்ஸ் அதை கொடுங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யோசிச்சு கேளுங்க. 0436 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2311 2991 2998 0259 8096 6672 7231 என்ற நம்ம ஸ்டுடியோ நம்பர்ஸ்க்கு. இது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் மூலிகை சாகுபடி. நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: பாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மூலிகைகள் அப்படின்றது வெறும் செடிகள் மட்டுமல்ல, நம்ம பாரம்பரியம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்ம எதிர்காலமும் கூட. அதனுடைய மகத்துவத்தை பத்தி அதை பாதுகாப்பா வளர்த்துக்கிட்டு இருக்கிற அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவங்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா.
0: சரிங்க சார், உங்களை பத்தியும்

0: நீங்கள் வந்து ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் இங்கே பங்கெடுத்திருக்கீங்க, உங்களை பற்றி நிறைய நேயர்களுக்கு தெரியுமானாலும் அறிமுகம் இல்லாத நேயர்களுக்கு இல்லை புதுசாக கேட்குற நேயர்களுக்கு உங்களை பற்றியும் உங்களுடைய மூலிகை சாகுபடி பயணத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆ, சொல்கிறாம்மா. என் பேர் குருமூர்த்தி.
0: சொல்லுங்கள்.
1: நான் அத்திப்படையில் வசித்து வரேன். இது வந்து மூலிகை வந்து ஒரு ஏக்கர் அளவுக்கு நான் வளர்த்து வரேன். சுமார் ஒரு 400-450 வகையான மூலிகை வளர்க்குறேன். அரிய வகை மூலிகைலாம் நிறையா வச்சுருக்கேன். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகை வளர்ப்புங்கிறது சர்வசாதாரணம் கிடையாது. அதோட நம்ம பேசணும், பேசி அதோட தொடர்புலேயே இருந்தோம்னா அந்த மூலிகை வந்து நமக்கு நல்ல மருத்துவத்தை கொடுக்குது.
0: சாதாரணமாகவே பயிர்கள் கிட்ட, செடிகள் கிட்ட, நம்ம வளர்க்குற செடிகள் கிட்ட பேசணும் அப்படின்றது வந்து இயற்கையான விஷயம் தான். அந்த மூலிகை கிட்டையும் நீங்க பேசினாக்கா அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை இன்னும் கொடுக்கறதுன்றது.
1: ஆமா ஆமா ஆமா,
0: கூடுதல் தகவலா இருக்கு.
1: ஒண்ணு இல்ல, முருங்கை மரம் இருக்க.
0: ஆமா,
1: இது ரோட்டு ஓரத்துல கோயில் ஓரத்துல உள்ள மரம் எல்லாம் நல்லா காய்க்கும்.
0: ஆமா ஆமா,
1: அதே மாதிரிதான் மூலிகைகளும் அதுக்கும் வந்து ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. அதனால அதை நம்ம நல்லா கத்துக்கிட்டு நம்ம அதை வளர்த்தோம்னா நல்ல பலன் கொடுக்கும் நமக்கு. அடுத்தது இன்னைக்கு வந்து சர்வதேச தாவர ஆரோக்கிய தினம். அதனால் வந்து மூலிகைங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாமே, இப்போ நெல் எல்லாமே வந்து தாவரம்தான், தாவரத்துலேருந்து தான் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் இதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மரமாவது வச்சு வளர்க்கணும். நான் இன்னைக்கு சொன்ன ஆயிரக்கணக்கான மரம்லாம் நிறையா வச்சு நர்சரி வச்சு நிறையா கொடுத்துட்ருக்கேன். அதேமாரி எல்லாரும் இருந்தோம்னா பசுமை மாறாமல் இருக்கும், மழை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், காற்று சூரியன் எல்லாமே நமக்கு இருக்குது. இருக்குங்கும்போது தாவரத்தை வச்சு தான் நம்ம உயிர் பிழைச்சிட்ருக்கோம். அதுதான் எல்லாமே நம்மளுக்கு சாப்பாடு. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்த்து நல்லா பண்ணோம்னா நம்மளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும், நோயில்லா வாழ்க்கை நம்ம வாழ முடியும்.
0: கண்டிப்பாக. மூலிகை சாகுபடியில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது என்ன?
1: மூலிகை சாகுபடி நான் ஈடுபடுறதுக்கு வந்து 2010 எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க.
0: சரிங்க.
1: பண்ணும்போது ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டேன்.
0: சரிங்க.
1: போகும்போது ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு புடி புடி மாத்திரை சாப்பிட வேண்டியிருந்தது. அதனால் இதை வந்து நிறைய பேர் கேட்கும்போது என்ன செஞ்சாங்க, நாட்டு வைத்தியமும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதேமாரி நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அதை வச்சு நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு நான் வந்து படிச்சுட்டு வரல, மூலிகை சம்மந்தமாக படிக்கலை, காலேஜில் போய் படிக்கலை. நான் சாதாரண +2 படித்தேன். நான் தான் நான் படித்தேன். ஒரு டிரைவராக தான் இருந்தேன் கவர்மெண்ட் வேலையில். இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். இருந்தாலும் எனக்கு இந்த அனுபவங்கிறது தான் முக்கியம். அங்கங்கே மலை ஜாதி மக்கள்கிட்ட எல்லாம் போய் அந்தந்த மூலிகை எப்படி வளர்க்குறாங்க, அது எப்படி அந்த மருத்துவ குணம் என்ன, எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வந்து இப்போ நல்லா அருமையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வராங்க.
0: நமக்கு லைன்லயும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நம்ம பேசலாம்.
1: சொல்லுமா.
0: இணையக்கூடிய முதல் நேயர் இங்கிருந்து அழைச்சிருக்காங்க, நம்ம கேட்கலாம். வணக்கம். இது மூலிகை சாகுபடி பத்தி அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கலாம். யார் இணைப்புல இருக்கீங்க?
2: இனிய மதிய வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: சகோதரி வணக்கம். குரு மணக்குடி ராஜேந்திரன். குருமூர்த்தி சார் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: ஐயா ஐயா, முதலில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிக்கிறேன்.
1: சந்தோஷம்.
2: பலமுறை உழவர் அரங்கத்துல கேட்டிருக்கேன்.
1: சந்தோஷம்.
2: பலமுறை உங்களுக்கு கேட்டிருக்கேன். உங்களுடைய இங்க எங்களுக்கு ஒரு 4 பேருக்கு நல்லது செய்றீங்களா, அதுவே எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு பாராட்டு, நன்றி. அதே வந்து உங்களை வந்து காரைக்கால் பண்பலை எங்களுக்கு அறிமுக நிறைய அறிமுகப்படுத்துறாங்க. அந்த காரைக்கால் பண்பலைக்கு நான் நன்றியே சொல்லி,
1: காரைக்கால் பண்பலைக்கு பெரிய நன்றி நான் தான் சொல்லணும்.
2: நாங்களும் சொல்லணும், ஏன்னா உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க பல.
1: அதனால
2: காரைக்கால் பண்பலைக்கு நன்றியே சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு கேட்டுதான்
1: சொல்லுங்க.
2: ஐயா வீட்டுல நார்மலா நம்ம வந்து இந்த மூலிகை செடிகளை வளர்க்கணும், மண்ணு எந்த மாதிரி இருக்கணும் ஐயா?
1: ஐயோ, மண்ணை பத்தியே பேசாதீங்க, மண்ணை பத்தியே பேசாதீங்க. மண்ணு எந்த மண்ணு வேணாலும் இருக்கலாம், அந்த மண்ணோட குணாதிசயத்தை நம்ம மாற்றணும், வேற ஒண்ணுமே இல்லை. மண்ணோட குணாதிசயம் இயற்கையா கொண்டுட்டு வரணும்.
2: நான்
1: சொல்லுங்க.
2: மத்த மரங்கள் செடிகள் கொடிகள் வச்சிருக்கேன், துளசி வச்சிருக்கேன், முருங்கை இருக்கு, எல்லா மரமும் இருக்கு. மூலிகை செடி வைக்கிறதுக்கு இந்த வாழையோடு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, மரத்துக்கு இடுக்கல நான் வச்சிருக்க அப்படின்னு சொன்னீங்க.
1: தொட்டிலையும் வளர்க்கலாம், எதுல வேணாலும். நம்ம மனப்பக்குவம் வேணுங்க வளர்க்கறதுக்கு. மனப்பக்குவம் தாவே எல்லா செடி கொடியும் வளர்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு எந்த சமயம் வந்தாலும் நேரடியாக என் தோட்டத்துக்கு வாங்க. எப்படி மிளகோ, எந்த ஒரு பிளான்டா இருந்தாலும் சரி, எப்படி விளையுதுன்னு வந்து பாருங்க. எல்லா வித மூலிகை எல்லாமே நம்மள வளர்க்க முடியும்.
0: மண்ணு தேவையில்லாத, மனசு வேணும்னு சொல்றேன்,
1: மனசு

0: கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து இப்ப மலை பிரதேசம்லாம் போறோம், அங்க வந்து அது வந்து கிளைமேட் எல்லாம் பார்த்துட்டா வளருது, இயற்கையா வளருது, எந்த உரமும் போடுறது இல்ல.
0: ஆனா அதுக்கான சூழ்நிலை தட்பவெட்பம் இருக்கும் போது தானே அந்த செடி வளரும்.
1: அது மாதிரி நம்ம இங்க மாத்திருமே, நம்ம மாத்திரலாமே, ஒண்ணும் கிடையாது. அதான் சொல்றேன், நேரடியா வந்து பாருங்க, உங்களுக்கு என்ன வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுதோ நீங்க வாங்க, நம்ம தோட்டத்தை பாருங்க. மிளகு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, வாங்க வந்து பாருங்க. செவுத்துல முத கொண்டு நான் மிளகு ஏத்தி விட்டுருக்கேன். செவுத்துல தேக்கு மரம், பனை மரம், தென்னை மரம், எல்லாத்துலேயும் எல்லாம் வந்து நம்மளோட மன தைரியம் வேணும். இருந்ததுனாவே எல்லாமே வளர்க்க முடியும்.
0: சரி, அடுத்த நேரத்தில் நம்ம சந்திக்கலாம். இணைந்திருக்கிறோம். இதுக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 மூலிகை சாகுபடி குறித்து அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, மனம் இருந்தால் போதும் அப்படின்னு. மண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இணையக்கூடிய அடுத்த நேர் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: நான் காட்டு பண்ணார் கோயில் டீம் அப்புறம் வேலுமுருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: சார் இப்போ சொன்னாங்க மண்ணுக்கு பிரச்சனை இல்லைனாங்க. இப்போ பெரிய நாங்க சிறிய நாங்கெல்லாம் இருக்கு இல்லைங்க.
1: ஆமா சொல்லுங்க.
2: அது அது வந்து இப்போ எங்க பார்த்தாலும் முளைச்சிருக்கு. நான் புடிங்கிட்டு வந்து திரும்பி எங்க வீட்டில் மண்ணில் வச்சு நானும் எவ்வளோ வளர்த்து பார்க்குறோம், வளரவே மாட்டேங்குது.
1: இல்லைங்க இல்லைங்க, வேற ஏதோ தப்பு பண்ணுறீங்க. வளர்க்க முடியாதுன்னு கிடையாது, வரும் வரும். சின்ன செடியா இருக்கணும். சின்ன செடியா இருந்து நீங்க புடிங்கிட்டு வந்து வச்சீங்கன்னா நிச்சயமா கிளம்பும்.
0: அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். அவங்களுக்கு வளர்க்க முடியலன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க தூரமா வந்து உங்களை பார்க்க முடியாது, உங்க தோட்டத்தை பார்க்க முடியாத நேரம் கூட இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: இல்ல நீங்க முயற்சி பண்ணுங்க. அதாவது மண்ணு வந்து இப்ப இந்த குப்பை மண் இருக்குல்ல, எரு மண், அந்த மண்ணை போட்டு ஃபர்ஸ்ட் பாக்கெட்ல வச்சு வளங்க.
0: சரிங்க.
1: வச்சு கொஞ்சம் வளர்ந்தவொடனே அப்புறம் தரையில வைங்க, நல்லா வரும்.
0: ஓகே. அந்த எருவோட முதல்ல வந்து வச்சு பாருங்க பாக்கெட்ல, அப்புறம் அது வளர்ந்த உயிர் கொடுத்த பிறகு நீங்க மண்ணில வைங்கன்னு.
1: இப்ப தானா எங்க பார்த்தாலும் காடு மூடலாம் முளைச்சு கிடக்குல்ல, தானா தானே வளருது.
0: ஆமா.
1: அப்புறம் நம்ம முடியலன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்?
0: சரிங்க, அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். இணைந்திருக்கிறோம். இது மூலிகை சாகுபடி குறித்து அத்திப்படுக்கை ஜி குருமூர்த்தி அவங்க கிட்டதான் சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்கோம். 1:10 ஆயிடுச்சு. இணைப்புல இருக்கிற நீங்க யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ரேவதி கணேசன்.
0: சொல்லுங்க.
3: அதாவதுங்கம்மா, ஐயாட்ட கேக்கணும், குருமூர்த்தி ஐயாட்ட கேக்கணும்.
1: சொல்லுங்கம்மா.
3: மகாகனிங்கிறது ஒரு செடி வளர்த்துட்டு வரோங்க ஐயா. அது வந்து ஒரு 6 இருக்கு, நம்ம கைய இருக்கு பாத்தீங்களா, அந்த மொத்தத்துல இருக்கு அடி வேறு.
1: சரிம்மா.
3: அது வந்து மகாகனிங்கிறது ஒரு சித்த வைத்தியத்துக்கு சார்ந்ததா, அது என்ன வகையில சேர்ந்தது அதை கொஞ்சம் சொல்லுங்க.
1: மகாகனி மரம் வந்துமா, தேன்கனி கைன்னு கடையில போய் கேட்டீங்கன்னா ஒரு விதை கொடுப்பாங்க. தேன்கனி கை சுகருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடியாது. தினம் ஒரு விதைய எடுத்து நீங்க தின்னீங்கன்னா, தினம் ஒரு விதை தான் திங்கணும். தின்னீங்கன்னா ஒரு வாரத்துல சுகர் இருக்கிற இடம் துண்டகானம் துணியகானம் ஓடிடும். அது அந்த பட்டை இருக்கு பாருங்க, மகாகனி மரத்தோட பட்டை, அந்த பட்டைய கஷாயம் வச்சு குடிச்சீங்கன்னாவே சுகர் போயிடும். தேன்கனி காய், மகாகனியோட காய் தான் தேன்கனி காய்ங்கிறது, அதுல உள்ள விதை தான்.
3: சூப்பர் சூப்பருங்க ஐயா. இதை நான் ரொம்ப நாளா நெடுநாளா இதை சந்தேகம் தீர்த்துக்கு, என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்மளோட வானொலியில இதை பத்தின விஷயம் வருங்கிறது நான் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அதை நான்
1: பயன்படுத்திக்கிறேன். இப்ப இந்த மரமும் வந்து நல்ல தரமான மரமா இருக்கு. இந்த பலா மரத்துக்கு ஈக்குவலா வரும் அந்த மரம். அது நிறைய வளர்த்தீங்கன்னா நல்ல காஸ்ட்லியான மரம், நிழல் கொடுக்கக்கூடிய மரம். அதனால மகாகனி வந்து நிறைய பேர் நடுறாங்க, நட்டு பயிர் பண்றாங்க.
3: மூணு கண்ணு வச்சிருக்கோங்க ஐயா, மூணு ஒரே மட்டமா சமமா தான் இருக்கு. அது அதோட பலன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொண்ணுங்க ஐயா, சாத்துக்குடி இலையில வந்து கொஞ்சமா இலை வந்து சுருண்டு வருதுங்க ஐயா.
1: சரிம்மா.
3: அப்புறம் வேப்ப முன்னாக்கு வச்சு தண்ணி ஊத்தணும், கொஞ்சம் தெளிவா இருக்கு. அப்புறம் ஒரு ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலர்ல ஒரு புழு மாதிரி ஒண்ணு வந்து அது வந்து இலைய சுருட்டிக்கிட்டு இருக்கு.
1: அந்த புழு தான் முக்கிய காரணமே. அந்த இலைய சுருட்டும், உள்ள உள்ளதெல்லாம் ரெண்டே நாள்ல தின்னு போடும் இலைய.
3: அதுக்குதான் ஒரு நாம் போய் பாத்தீங்கன்னா காம்பு மாதிரி ஒரு நம்ம கிழிச்சு விட்டோம்னா வெத்தலை காம்பு எடுத்தா எப்படி இருக்கு, மணத்தக்காளியில கீரை எடுத்துட்டு அந்த காம்பு வச்சு அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கு.
1: நீங்க ஒரு 5 அதுக்காக செலவு பண்ணுங்க. அந்த எங்க எங்க இலை சுருட்டிட்டு இருக்கோ அந்த புழு எல்லாம் எடுத்துடுங்க.
3: எடுத்துட்டுங்க.
1: ஒரு சாம்பல் இருக்கு, அடுப்பு சாம்பல்.
3: ஆமாங்க.
1: அந்த சாம்பல் பியூர் சாம்பல கொஞ்சம் இல்ல சத்துவி விடுங்க.
3: அந்த மரத்து மேல
1: தூவினீங்கன்னா, அந்த இலையெல்லாம் தூவினீங்கன்னா அது கூட மட்டும் வராது.
4: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த

0: கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: நம்ம கரிகல் எஃப்எம் 100.3 இணைந்திருக்கும். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும்
5: பாட்டு.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சல் அமுது. தார்பாய்கள், கிரீன் நெட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 1:15 இணைந்திருக்கிறோம். இதனம் காரைக்கால் பண்பலை 100.3 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் மூலிகை சாகுபடி. இன்னைக்கு யார் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, நமக்கு முன்னமே அறிமுகமானவங்க தான். இன்னும் நிறைய தகவல்களோடு வந்திருக்கிறாங்க அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவர்கள். சார், இந்த மூலிகை சாகுபடி எத்தனை ஆண்டுகளா நீங்க செய்துட்டு இருக்கீங்க?
9: நான் ஒரு 10 செஞ்சிட்டு இருக்கேன்.
4: அந்த பைபாஸ் சர்ஜரி சொன்னீங்க.
9: ஆமா, அதுக்கு பிறகு
4: அதுல இருந்து கிடைத்த அனுபவத்துல வச்சு நீங்க இப்ப மூலிகை.
9: ஆமா.
4: நீங்க அதிகமா வளர்க்கிற மூலிகைகள் என்னென்ன?
9: அதிகமா சிவகரந்தைங்கிறது ஒரு அபூர்வ மூலிகை.
4: சரிங்க.
9: சங்கு நாராயண சஞ்சீவிங்கிறது ஒரு அபூர்வ மூலிகை. எல்லாம் சஞ்சீவி மூலிகை. அதுமாரி நிறைய மூலிகை இருக்கு. அபூர்வ மூலிகைங்கிறது நிறைய இருக்கு. அந்த மூலிகையெல்லாம் ஏன்னா இப்போ நம்ம மருத்துவமும் சேர்ந்து செய்கிறோம். சித்த மருத்துவம்ங்கிறது வெறும் மூலிகை மட்டும் 100% வெறும் மூலிகையை தயார் பண்ணி மூலிகை மூலமாக நிறையா பேருக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணுறதுனால வந்து என்ன பண்ணுறேன், அந்த இதுக்காக நிறையா தேவைப்படுறதுனால இந்த மூலிகை ஸ்பெஷல் மூலிகையை நான் எடுத்து கொஞ்சம் நிறையா வளர்க்குறேன் வைத்தியர்களும் நிறையா பேரும் கொடுக்குறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ட்ரைனிங் எடுத்துருக்க போகிறாங்க, வாங்கிக்கிட்டும் போகிறாங்க காலேஜெல்லாம்.
4: இனியே கூட அடுத்த நேர்களை நம்ம சந்திக்கலாம். இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? மூலிகை சாகுபடி குறித்து கேட்கலாம் கேள்வி. இணைப்பில் இருக்கீங்க? அமுதா, எந்த ஊர்? மேமாத்தூர். அமுதா, சொல்லுங்க. அமுதா,
10: வணக்கம் சார்.
9: வணக்கம்மா, வணக்கம். வெத்தலைங்கிறதுமா ரெண்டு, ஹலோ
4: சொல்லுங்க.
9: வெத்தலைங்கிறது ரெண்டு ரகம் தான்மா. ஒன்று வந்து கற்பூர வெத்தலைன்னு பேர். அது வந்து நீங்கள் வெத்தலையை தொட்டாலே கற்பூர வாசனை வரும். அது வந்து மதுரை சைடில் மெடிசனுக்காக தான் அது பயன்படுத்துவாங்க. பாக்கி எல்லா வெத்தலையும் சாதாரண போட்டுக்கிற வெத்தலை தான். அதுல
10: என்னன்னு
9: கேளுங்கம்மா ஃபர்ஸ்ட். அதாவது நீங்க வெத்தலை கொடி தரையில படந்ததுன்னா காம்பு சிகப்பா இருக்கும். அந்த வெத்தலைய கொடிய வந்து ஒரு மரத்துல ஏத்தி விட்டீங்கன்னா காம்பு பச்சையா போயிடும். அது வந்து வெத்தலைய வந்து வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூரியா டிஏபி எல்லாம் போட்டு வளர்ப்பாங்க. வளர்க்கும் போது கொழுந்து வெத்தலையே கிள்ளிடுவாங்க. கிள்ள கிள்ள என்ன செய்யும், கொழுந்து வெத்தலை வர வர கிள்ளும் நைஸா இருக்கும். நீங்க இப்போ வீட்டு கொள்ள பூரா போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மொறுமொறுன்னு போயிடும். போகும்போது அந்த வெத்தலையோட இது மாறத்தான் செய்யும். இதுதான் ஒரே ரகம்தான், அதை நம்ம வளர்க்குற விதம் தான் வேற.
4: சரிங்க, இனியக்கூடிய அடுத்த நேரில் நம்ம சந்திக்கலாம். இணைப்பில் இருக்கீங்க. காரைக்கால் பண்பலை 100.3 மூலிகை சாகுபடி குறித்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம், யாரும் இணைப்பில் இருக்கீங்க?

0: வணக்கம், இணைப்பிள்ள இருக்கீங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இது மூலிகை சாகுபடி. அத்திப்படிக்கை ஜி குருமூர்த்தி அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறோம். இணையக்கூடிய அடுத்த நேர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம். இந்த மகிழம்பூ பத்தி, மகிழம்பூ எலை பட்டை அதுவும் இதுக்கு உபயோகப்படுமா?
2: எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுதாங்க. மருத்துவம் மகிழம் பூ வந்து தலைக்கு வச்சுக்கிட்டா அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும், தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது கொஞ்சம் மெனக்கட்டு கட்டி வச்சுக்கணும். அதுதான்
1: மகிழம்பூ. எங்க இதில் மகிழம்பூ வச்சிருக்கேன், துளசி துளசி இருக்கேம்மா, வீட்டை சுற்றி துளசி வச்சிருக்கேன்.
2: துளசி நல்லது தான். துளசி காத்து போட்டாலே உங்களுக்கு சளி பிரச்சனை தீருமாங்க. சளி பிடிக்கிறது வந்து சாதாரண விஷயம். நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே கெமிக்கல் கெமிக்கலை சாப்பிட்டுட்டீங்கன்னா சளி பிடிக்கிறது என்ன, எல்லா வியாதியும் வரதான் செய்யும். அதை வந்து இயற்கையாக சாப்பிட்றதுக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னா இந்த சளி பிடிக்கிறது எல்லாமே பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்.
1: இந்த இயற்கை மூலிகை பற்றி வேணா என்னென்ன சாப்பிடலாம், இந்த கற்பூரவள்ளி இருக்கு பாருங்க, அது ஒன்று இருக்கு, அதுவும் வச்சிருக்கேன்.
2: சரிங்க, கற்பூரவள்ளி இலை தானே, ஒரு ரெண்டு இலையை சாப்பிடுங்க, சளி பிடிக்கிறது நிற்கும்.
1: சேர்த்து இந்த கற்பூரவள்ளி வெத்தலை மூலிகை வெளியில் பொதுக்கி வச்சு சாப்பிடணுங்கிறாங்க.
2: எங்க உங்களுக்கு சளி பிரச்சனை தானேங்க. ஆடாதொடை, தூதுவளை, துளசி, முசுமுசுக்கை இந்த இலை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து காய வைங்க. காய வச்சு பவுடராக்கி தினம் நைட்டு படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் கஷாயம் வச்சு குடிங்க, ஒரு 10-20 நாளைக்கு குடிங்க. சளியெலாம் இருக்கிற இடம் ஓடிடும்.

0: Telelocker website www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
7: நமக்காரைக்கால் பண்பலின் 1.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
10: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: நமது பண்பலை 1.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
11: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: காரைக்கால் பண்பலை 1.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
12: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மேபிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மேபிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா, மூலிகை சாகுபடி குறித்து அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவர்கள் பங்கு கொண்டுட்டு இருக்கிற நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில தான் நாம இணைந்திருக்கிறோம். சரி, இப்ப மூலிகை சாகுபடி நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கேக்குறாங்க, மருத்துவர்கள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரீங்க, அவங்களும் வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மூலிகைக்கு சந்தையில அதிக தேவை இருக்குன்றது?
2: அதிக தேவை வந்து சிறு குறிஞ்சாம்.
0: சிறு குறிஞ்ச,
2: ஆமா. சித்த மருத்துவத்துல வந்து உங்களுக்கு வந்து சக்கரை வியாதிக்கு ஒரு அரிய வகை மூலிகை சிறு குறிஞ்சாம். அது வந்து எல்லாருமே சாகுபடி பண்ணலாம் பண்ணலாம். அது மாதிரி சொல்லப்போனால் நிறையா மூலிகை இருக்குது. இந்த பூனைமிசைன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் சந்தையில் வந்து சிறு குறிஞ்சான் பூனைமிசைலாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிக்காரனே நீங்கள் 1000 கிலோ கொடுத்தா கூட எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து டயாலிசிஸ் பிரச்சனை உள்ளவங்களெலாம் வந்து பூனைமிசைங்கிற இலைய டீ போட்டு, ஜாவா டீன்னு சொல்லுவாங்க அந்த பூனைமிசைங்கிற இலைய டீ போட்டு ரெகுலராக குடிச்சிங்கனாவே உங்களுக்கு டயாலிசிஸ் பிரச்சனை, கிரியோட்டின் இந்த பிரச்சனைலாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுமாரி
0: சரிங்க. ஒரு மூலிகை செடி வளர்றதுக்கு எவ்வளவு காலம், அது நல்லா வளரணும், அதுலேருந்து நம்ம இது எடுக்கணும், மகசூல் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ காலத்து அது வளரும்?
2: சில மூலிகை இப்போ மிளகு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷத்தில் காய்க்கும், 2 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். சாதாரண மூலிகை செடியெல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலேயே அதை ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் எல்லாம் தழைதானே நம்ம பறிச்சிக்க போகிறோம் ஆரம்பிச்சிடும். மரம் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 3 வருஷம் அதுமாரி ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் பசுமைங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரசாதம், வரப்பிரசாதம்.
0: ஆமாம், இணையக்கூடிய அடுத்த நேர்களை கூட நம்ம சந்திக்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. இது மூலிகை சாகுபடி குறித்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். 1:25 காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிற யாரை பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க ஆனால் பேசாம இருக்கிறீங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3 யார் பேசுறீங்க? வணக்கம்,
3: மயிலாடுதுறை ரேவதி நகர்
0: ரவிச்சந்திரன். சொல்லுங்க ரவிச்சந்திரன் சார்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்.
3: எங்க வீட்டுல அந்த செம்பருத்தி பூ இருக்குங்க.
2: சொல்லுங்க.
3: அதை டெய்லி எடுத்து 2 பூ வெந்நீர்ல போட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழ சாறு ஊத்தி குடிப்பேன், கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுன்னு படிச்சேன். அதுல வச்சு குடிக்கிறதுதான். அப்ப என்ன கேள்வின்னா, அந்த செம்பருத்தி பூல ஒரே மாவு பூச்சியா இருக்குய்யா?
2: செம்பருத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே மாவு பூச்சி வரதான் செய்யும்.
3: அது அடிக்கடி வந்துட்டே இருக்கு. நானும் என்னமோ செஞ்சு பார்த்தேன். அந்த பழைய சோறு நீர் இருக்கு பாருங்க, அதை எடுத்து தெளிக்க சொன்னாங்க, தெளிச்சு பார்த்தேன். அப்படி இருந்தாலும் வந்துட்டு தான் இருக்கு.
2: அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய, வெறும் தண்ணி இருக்குல்ல, வெறும் தண்ணியை வந்து 2-3 நாளைக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க.
3: வெறும் வெறும் தண்ணியை?
2: ஆமாம், ஸ்ப்ரே பண்ணிட்டு வேப்ப எண்ணெய் இருக்குல்ல, வேப்ப எண்ணெயை கொஞ்சம் நொம்ப எரிஞ்சிடும் இலை, கொஞ்சோண்டு ஊற்றி அதை வந்து 3-4 நாள் 1-1.5 நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க. லேசாக இருக்கணும், ரொம்ப
3: தண்ணியில்
2: ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பூச்சிலாம் எல்லாம் அழிஞ்சிடும். அடுத்தது வந்து செம்பருத்தி பூ சொன்னீங்கல்ல, இந்த ஒத்த செம்பருத்தி இருக்குல்ல, ஏதோ செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூ வந்து கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லது. ஹார்ட்டுக்கு ரொம்ப அருமையான பொருள் செம்பருத்தி, செய்யுங்க நல்லது.
0: நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரில் நம்ம சந்திக்கலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கீங்க, யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், நாகை மாவட்டம் மஞ்சக்கொல்லை முடிசேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க
4: ஐயா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா.
4: ஐயா, பொதுவா ஐயா இன்னைக்கு கண் வியாதின்றது அதிகமாயிட்டு, இந்த கண் நரம்பு பாதிச்சு பார்வை இழந்தவர்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி எந்த மூலிகையா உகந்தது?
2: அது வந்து கண் பார்வைங்கிறது வந்து இப்போ நேத்ரா பூண்டுன்னு ஒரு மூலிகை இருக்கு.
4: சரிங்க.
2: அந்த மூலிகை தைலம் வந்து 1 சொட்டு தனம் கொடுத்தீங்கன்னாவே கண் பார்வையெல்லாம் நல்லா ஆயிடும்.
4: சரிங்க.
2: அடுத்தது வந்து கண் பார்வைக்காக சாப்பிட்றது கருவேப்பிள்ளை தான் ஃபஸ்ட்டு ஒரு மூலிகை. நீங்கள் வந்து கருவேப்பிள்ளையை தூக்கி எரிஞ்சிடுவீங்க சாப்பாடை விட்டு. ரெகுலராக கருவேப்பிள்ளை துவையல அரைச்சி சாப்பிடுங்க.
4: பாதித்தவங்க
2: கேரட் சாப்பிடுங்க, கருவேப்பிள்ளை சாப்பிடுங்க, கீரை வகை நிறையா சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை மெயினாக முருங்கைக்கீரை தினம் எடுத்துக்கோங்க. 10 நாளில் பாருங்கள் கண் பார்வை 10% முன்னேற்றம் இருக்கும்.
0: சார், இது வந்து மூலிகை சாகுபடியில் அவங்களுடைய அனுபவத்தை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இது வந்து டாக்டரோட நிகழ்ச்சி அப்படி மாற்றிடாதீங்க சரிங்களா?
2: இல்லை.
0: அடுத்த நேரில் நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி என்னன்னாக்கா, இயற்கை விவசாய முறை செய்கிறீங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்,
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.

0: இல்லை ரசாயன முறையா இல்லை செயற்கை முறையா?
1: நான் வந்து முற்றிலும் இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு உரமோ பூச்சி மருந்தோ அந்த கொல்லை பக்கமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதுதான் இயற்கை. அதனால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சந்தேகத்துக்கு, இப்போ காடு மலையிலாம் பார்த்தீங்கன்னா மரம்லாம் அந்த எந்த வித கெமிக்கலும் எந்த இதுவும் கிடையாது, தானாக வளருது, தானாக காய்க்குது, தானாக பழம் கொடுக்குது.
0: சரி, இப்போ நம்ம உரம் இயற்கை உரம் கொடுக்கறதே வந்து இயற்கை இல்லைன்னு சொல்கிறீங்க?
1: இல்லை இல்லை, இயற்கை உரம் சாணி மாட்டு சாணி இதெல்லாம் கொடுக்கறது இயற்கை கிடையாது. இயற்கைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார் சந்தேகமாக இருந்தாலும் ஏன் கொள்ளைக்கு வாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரம் இருக்குது, மரம் செடி கொடி இருக்குது, அந்த தழை பூரா கீழே கொட்டும். கொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கணத்துக்கு வேறு தழையாக தான் இருக்கும். தழையாக இருக்கும் போது என்ன செய்யும், நம்ம தண்ணி விடுறோம், தண்ணி விடுறோம், மழை பெய்யுது, பெஞ்ச உடனே இந்த மண்புழு என்ன செய்யும், அந்த இலை பூரா அப்படியே என்ன செய்யும், தின்னுடும். தின்னுட்டு மண்புழு உரம் உற்பத்தி ஆகிடுது. இதை விட வேறு பெரிய உரம் நமக்கு என்ன வேணும், தானாகவே உற்பத்தி ஆகிடுது. உற்பத்தி ஆகும்போது செடி கொடிங்கிறது காய்ப்பும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோடய மகசூலம் அருமையாக இருக்கும். இன்னைக்கு ஒரு ஒன்றுனா ஒரு அந்த தோட்டத்தில் வந்து பாருங்க, ஒரு 250 காய் இருக்கும், வாழைக்காய் பூவங்காய் தான் ஒரு தார்
0: இருக்குது.
1: இந்த உரமும் எந்த இதுவும் இல்லாத ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டி தூக்குனா தான் தூக்க முடியும், அவ்வளோ பெரிய தார். என்ன ஆச்சு, எந்த உரம் போடுறோம், ஒன்றுமே கிடையாது.
0: இயற்கை உரமே இல்லை, இயற்கை மட்டும்,
1: இயற்கை மட்டும்தான்.
0: சரிங்க,
1: உரங்கிறது அந்த பக்கமே போக கூடாது.
0: சரிங்க. கரைகள் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் மூலிகை சாகுபடி நிகழ்ச்சியின் பகுதி வழங்கியோர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
3: பெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: 1:30 இணைந்திருக்கிறோம் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை 100.3 நாம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு சிறப்பான நிகழ்ச்சி மூலிகை சாகுபடி. யார சந்திச்சிட்டு இருக்கிறோம், அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவங்க தான். இணையக்கூடிய அடுத்த நேர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கு வராங்க. யார் இணைப்புல இருக்கிறாங்க நம்ம கேட்டுடலாம். வணக்கம், இணைப்புல வந்த நேர்கள் வந்து ரேடியோவை வந்து வால்யூம் குறைச்சிட்டு வாங்க சார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, மூலிகை செடிகளை வளர்க்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கு எதை கவனிக்கணும்?
1: மூலிகை வளர்க்குறதுக்கு வந்து மூலிகை மேலே சில மூலிகை வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்து வளர்க்கும்போது அது மேலே கொஞ்சம் கவனம் தான் இருக்கணும். அது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அதை கொஞ்சம் கவனிச்சு.
0: எப்படி பராமரிப்பீங்க?
1: நான் பராமரிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணம், நிறையா மூலிகை வச்சு வளர்க்குறேன்னு.
0: அந்த வழியை சொல்லுங்கள்.
1: அந்த வழி
0: ஏதாவது ஒரு அரிய வகை ஒரு செடி எடுத்துகிட்டு வரீங்க, அதை எப்படி சரி பண்ணுவீங்க?
1: நான் வந்து இப்போ
0: பாதுகாப்பீங்க,
1: இப்போ ஒரு ஏற்காடோ கொடைக்கானலோ இங்கேருந்து ஒரு அரிய வகை மூலிகை எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு பாலி ஹவுஸ் வச்சுருக்கேன். 100% வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் உள்ள, அது உள்ள பாக்கெட்டில் போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு முளைக்க வைப்பேன். முளைக்க வச்சு அது கொஞ்சம் முளைச்சி நல்லா வேறு வந்த பிறகு அது வந்து அதை திரும்ப வந்து நடுவேன். நடும்போது அதுக்கு என்ன கிளைமேட்டில் இருக்குது, எந்த சுதோஷ நிலையில் அங்கே இருக்குது கொடைக்கானல் ஊட்டின்னா, அதேமாரி நம்ம தோட்டத்தில் வந்து எல்லா இதுவும் இருக்குது, அதாவது எல்லா சூழ்நிலை வெப்ப சூழ்நிலையும் இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நடுவேன். ரொம்ப கூலிங்கன்னா கூலிங்காக உள்ள இடத்துல நடுவேன். ஒன்று வேணாம், என் தோட்டத்தில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தேன் ஒரே குளிர்ச்சியாக இருக்கும், கேரளா மாதிரியே இருக்கும். நிறையா பேர் எஃப்எம் பேட்டியே எடுக்கிற வந்தவங்களும் சொல்லுவாங்க இது கேரளாவில் இருப்பாங்க. அதேமாரி நம்ம கிளைமேட் அப்படி மாற்றி வச்சுருக்கேன். ஒன்று தானாக வர்றதில் நம்ம மாற்றிக்கணும். நான் தான் முதல்லே சொல்லிட்டேன்னா, நம்ம மனசு தான் வேணும்.
0: பராமரிச்சு வெளியில குடுக்கிற மாதிரி அந்த விதையை நீங்க வந்து ஒரு வெப்ப சூழ்நிலையில உருவாக்கி

0: முக்கி அதை கொடுத்து அதை கொண்டு வந்து வெளியில் அதுக்கு எது எந்த சூழ்நிலை வளர்ந்ததோ அதை கொண்டு வந்து.
1: ஆமாம் ஆமாம், அதுமாரி செஞ்சிடறேன்.
0: சரிங்க, இணையக்கூடிய அடுத்த நேர்கள் வந்து இணைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலி 100.3 மூலிகை சாகுபடி அத்துப்படியே ஜி குருமூர்த்தி அவங்ககிட்ட பேசுறீங்க, காத்துட்ருக்கீங்க. யார் இணைப்பில் இருக்கீங்க?
2: ஆக்கூர்லேருந்து சரவணன் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சரவணன் சார்.
2: தென்னை மரம் வச்சுருக்கேன் மேடம், ஒரு 8-9 வருஷம் ஆகுங்க மேடம் வச்சு.
0: சார் சொல்லுங்கள் சார்.
1: ஆ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா.
2: அது வந்து மரம் மட்டும் 5 அடி ஹைட்டில் இருக்கு, மேலே இதெல்லாம் இருக்குங்க, மட்டெல்லாம் இருக்குங்க. ஆனால் பூ வைக்க முடியும், எதுவும் இதாக முடியும், மரம் மட்டும் நரங்கின மாதிரி இருக்குங்க மேடம்.
1: எத்தனை மரம் வச்சுருக்கீங்க?
2: ஒரு மரம் தான் சார்.
1: ஒரு மரம் வச்சுருங்க, பூ வந்து சரியாக இருக்காது, அது இயற்கை மகரந்த சேர்க்கை அங்கே சரியாக வரல.
2: ஹலோ, நடுவில் சார் வெயில் எடுத்துக்கிட்டா இருக்கு,
1: வெயிலில் இருக்குங்க.
2: அந்த இடத்துல மரம் மட்டும் அடியில் வந்து அந்த வேர்க்கரையில் வந்து அப்படியே ஒட்டின மாரி இதாகுங்க சார்.
1: வேர்க்கரையாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்க, வேர்க்கரையாக இருக்கான்னு பாருங்க. பாலை வருதா மரம்? பாலை வந்திருக்கா
0: மரம்? பாலை விட்டுருக்குதான்னு கேட்குறாங்க சார்.
1: ஹலோ
2: ஹலோ,
1: மரம் பாலை வந்திருக்காங்க.
0: மரம் பாலை
2: வந்திருக்கா,
1: பூ வந்திருக்கா மரத்துல?
0: அவங்க பேசுறது நம்மளுக்கு கிடைக்கல சார்.
3: பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை
7: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களை. நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
7: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
7: பாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேரிலே. இது இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சி மூலிகை சாகுபடி. இது குறித்து அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவங்க கிட்ட தான் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியாக உலா வந்துட்டு இருக்குது. இணையக்கூடிய அடுத்த நேர்கள் இணைப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம், யார் இணைப்பில் இருக்கீங்க? நீங்க பேசுறது தெளிவா இல்லம்மா, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. மயிலாடுதுறையிலிருந்து நாகலட்சுமி. சொல்லுங்க நாகலட்சுமி, என்ன கேள்வியோட இருக்கீங்க?
11: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்மா
11: சார், எங்களுக்கு அந்த வீடு கட்டலாம் சொன்னால சப்ஜா இது பண்றது
1: என்னம்மா?
11: திருநீற்று
1: பச்சலைங்கிற செடி இருக்குல்ல, அதுல இருந்து வர விதை தான். அத வந்து நீங்க என்ன பண்றீங்க, விதை

0: வச்சு என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், அதை ஊறி உப்பி போய் திரும்ப தான் முளைக்கும். நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றாத விட்டுட்டீங்கன்னா அது காஞ்சிடும், முளைக்காது. எல்லா இடத்துலையும் அது முளைக்கும், முளைக்க வைக்கலாம். இந்த துளசி மாரி எங்கே பார்த்தாலும் வளரக்கூடியது தான் அது.
1: சரிங்க சரிங்கம்மா, நன்றி. இனிய கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3 மூலிகை சாகுபடி. வணக்கம், யார் இணைப்பில் இருக்கீங்க?
2: திருமலைராயன் பட்டினம் அபிராமி வடக்கு வீதி திசாமிட்டு பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: கொள்ளையில நாலஞ்சு தென்னை மரம் இருக்கு, நடுப்புல நடுவில் மாமரம் வச்சு 6-7 வருஷம் ஆகுது, மரம் ஆயிட்டு ஆனால் தாக்கில மேடம்.
0: தென்னை மரத்துக்கு இடையில நீங்க மாமரம் வச்சிருக்கீங்களா?
2: ஆமா.
0: ஒரே நிழலா இருக்கா?
2: கொஞ்சம் நிழல் தான் இருக்கு.
0: கொஞ்சம் நிழல் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க மரத்தை வந்து கவாத்து பண்ணணும்.
2: அப்படியா?
0: ஆமா, மரத்தை வந்து மரம் கிளையெல்லாம் இருக்குல்ல, அந்த கிளையிலாம் வந்து வெயில் படணும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த குப்புரை கிடக்கு பாருங்க கிளை, கீழே தரையை நோக்கி அந்த கிளை பூரா கவாத்து பண்ணணும். ஒன்று அது விஷயம் புரிஞ்சவங்கள்ட்ட யாராவது சொன்னீங்கன்னா அவங்க கவாத்து பண்ணி விட்ருவாங்க. தெரிஞ்சிங்கன்னா நீங்களே கவாத்து பண்ணி விடுங்க, அப்புறம் பாருங்கள் எப்படி பூக்குது எப்படி காய்க்குதுன்னு. ஏன்னா அது வந்து ஒரு 50% நிழல் வந்துடும். மாமரம் வந்து அதுமாரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் 75% அதுக்கு வெயில் கிடைக்கணும். கிடைச்சதுன்னா நல்லா காய்க்கும்.
1: சரிங்க சார், நன்றி நன்றி. சார், இப்போ தண்ணீர் மேலாண்மை, உங்களுடைய தோட்டத்துக்கு எப்படி தண்ணீர் நீங்கள் மேலாண்மை பண்ணுறீங்க?
0: தண்ணீர் மேலாண்மைங்கிறதுமா, நான் பக்கத்தில் வந்து ஒரு ஓடை இருக்குது.
1: சரிங்க.
0: அந்த ஓடை தண்ணியை தான் நான் இறச்சிக்கிறேன். ஓ, இறச்சி தண்ணீர் மேலாண்மை ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடி காயக்கூடாது.
1: ஓடையில் என்னாலும் தண்ணி இருக்குமா?
0: ஆ, தண்ணி இருக்கும். கோடை நாளில் தண்ணி ஊறுற மாதிரி பக்கத்தில் ஆறு இருக்குது.
1: சரிங்க.
0: அந்த ஆற்றுலேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன குளம் மாதிரி ஊட்டி வெட்டி வச்சுருக்கேன். அதில் தண்ணி எந்த நேரமும் ஊறும், ஊறிட்டுருக்கும். அந்த தண்ணியை நான் இறச்சிப்பேன். ஆனால் தண்ணியிலையும் சில இருக்குது. சென்னை வந்து போர் தண்ணி இதெல்லாம் இறைச்சோம்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இது வந்து பொது ஊவாக உள்ள தண்ணி, அதனால் இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நல்லா
1: இருக்கும்.
0: ஆ, தண்ணி இருக்கணும், தண்ணியும் நல்லா இருக்கணும். உப்பு தண்ணி இருக்கக்கூடாது, இதுமாரி பிரச்சனை இருக்கக்கூடாது. இது நல்லா இருக்கும்.
1: சரிங்க. வீட்டில் வளர்க்கறதுக்கு ஏற்றக்கூடிய மூலிகைகள்லாம் நீங்கள் எதை பரிந்துரைப்பீங்க?
0: வீட்டில் வளர்க்குறது நிறையா மூலிகைகள், நம்ம இஷ்டந்தம்மா. நம்ம நிறையா, அதாவது யாருக்கு வந்து வீட்டில் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூலிகை வளர்த்துக்கலாம். சளி பிரச்சனை உள்ளவங்க தூதுவளை வளர்க்கலாம், துளசி வளர்க்கலாம், அடதொரை வளர்க்கலாம், முசுமுசுகை, கற்பூரவள்ளி, இது எல்லாமே வளர்த்து நீங்கள் சாதாரணமாக ஏஞ்சோன்னா ஒரு இலையை பறிச்சு தின்னீங்கனாவே ஆக மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சளியெலாம் குறைஞ்சிரும். அதுமாரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டயாலிசிஸ் பிரச்சனை, உப்பு கிரியோட்டின்லாம் ஏறி போகுதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 செடி பூனை மீசை அதுமாரி வளர்க்கலாம். சில பேர் உடம்பு வந்து கால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூம்பின மாதிரி இருக்கும், உடம்பு வெயிட்டாக இருக்கும். அதுமாரி சிவகரந்தைங்கிற ஒரு மூலிகை, அதுமாரி நிறையா இருக்குது. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி,
1: சூழ்நிலை என்னவோ, யாருக்கு எது தேவை,
0: அதுமாரி நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா கண்ட செடியும் எல்லாத்தையும் வளர்த்து குப்பை குளம் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது. நம்ம இதுமாரி நம்ம என்ன நம்மளுக்கு மெடிசின் தேவைப்படுதோ அது வளர்த்து நீங்கள் தினம் சாப்பிட்டீங்கன்னாவே ஓரளவு வியாதியெல்லாம் குணப்படுத்த முடியும்.
1: சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச மூலிகை எது?
0: எனக்கு பிடிச்ச மூலிகையாக அதான் சொல்லணும்னு, சிவகாரந்தை, சங்கு நாராயண சஞ்சீவி, கருடக்கால் சஞ்சீவி,
1: அதெல்லாம் அரிய வகை மூலிகை.
0: அரிய வகை மூலிகை
1: தான், அரிய வகைகள் தான் உங்களுக்கு பிடிக்கும்.
0: ஆமாம் ஆமாம், நம்ம வந்து வளர்க்குறது வந்து அரிய வகை மூலிகை தானே வளர்க்கணும். வளர்த்து கருடக்கால் சஞ்சீவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமான மூலிகை, நிறையா வியாதியை குணப்படுத்தக்கூடியது. அதுமாரி உள்ள மூலிகைலாம் இருந்தால் நான் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் வளர்க்குறேன். ஏன்னா சில நிறையா பேர் சொல்லுவாங்க இது மலையில் உள்ளது, இது எப்படி வளரும்பாங்க. அதுதான் நமக்கு நமக்கு தேவை வந்து வளராதுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. யாராக இருந்தாலும் என் தோட்டத்திற்கு வருவாங்க, மிளகு நம்ம கொள்ளைக்கு காய்க்குமாம்பாங்க. மிளகு கொடிக்கு எதுக்கையே காய்ச்சிருக்கோம், பார்ப்பாங்க, பார்த்துட்டு காய்க்குமாம்பாங்க. அதுமாரி பேச மாதிரி இப்போ இந்த கேரளா பழம்லாம் இருக்கா, மோர்ஸ் பழம், அதெல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது. ஆனால் இன்னொன்று, கேரளாவில் விட செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நம்ம மண்ணுக்கு. எல்லா மூலிகையும் மிளகுலாம் எடுத்துக்கிட்டால் காரம், ஹெவி காரம், அதுமாரி எல்லாமே வந்து நல்ல தரமான பொருளாக கிடைக்கும். சவு சவு வந்து விளைய வச்சு
1: காமிச்சேன்னா,
0: சவு சவு வந்து விளையாது போகாதுமாங்க. நான் விளைய வச்சு காய்க்க வச்சு காமிச்சேன். அதுமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 5 ரூபா 10 ரூபாய்க்கு மேலே கொடைக்கானல்லாம் விலை போகாது. நம்மகிட்ட

0: 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்மளே இங்கே சாவடி பண்ணலாம், சாவடி பண்ணி இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம காசு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், செய்யலாம். எல்லாருமே மெனக்கெடணும், மெனக்கெட்டு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து செஞ்சால் எல்லாமே உற்பத்தி பண்ண முடியும்.
1: சரி, மூலிகைகள் பற்றி நேர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன?
0: இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எல்லாமே கெமிக்கலாக போயிடுச்சு.
1: சரிங்க,
0: கெமிக்கலை தான் சாப்பிட்டுட்ருக்கோம்.
1: சரிங்க,
0: 30 வயசு 20 வயசு ஆனவுடனே எல்லா வியாதியும் வந்துடுது.
1: சரிங்க,
0: இந்த இதெல்லாம் போகணுன்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது மூலிகை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்தந்த வியாதிக்கு தகுந்த மாதிரி மூலிகை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை போய் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஒன்று ஒரு சித்தரத்தன்னு வச்சுங்களேன், அதை போய் கடையில் போய் வாங்கினீங்கன்னா அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதை வாங்கியிருப்பாங்க. அது ஓட்டை உழுந்து போய் எல்லாம் போய் மாவாக போய் கொட்டி போய் தரமே போயிருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டு ஒரு டீலேயோ கசாயமே போட்டு குடிச்சிங்கன்னா கேட்கவே கேட்காது. நீங்கள் என்ன செய்யுங்க, ஆமாம் நாங்கள் போட்டு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் கிடைக்கலம்பிங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வளங்க, நீங்கள் வளர்த்து அதுலேருந்து திடீர்னு சளி பிடிச்சிக்கிட்டா ஒரு ஒரு வேறு எடுங்க, வேறு எடுத்து போட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி அருமையாக வருது பாருங்கள். இதுதான் நம்ம புரிஞ்சிக்காத தன்மை தான்.
1: சரிங்க, இன்றைக்கி நிகழ்ச்சியில் நல்ல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு நம்முடைய சிறப்பு விருந்தினராக அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி சார் அவங்களுக்காக நிலையத்தின் சார்பில் மிக்க நன்றி சார்.
0: நன்றிம்மா.
1: இயற்கையை நேசிப்போம், மரங்களை வளர்ப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வோம். நிறைவு பெறுகிறது இன்றைய மூலிகை சாகுபடி நிகழ்ச்சி. இனி மாநில செய்திகளுக்காக தொடர்வது சென்னை அஞ்சல். இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டினார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத்தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வானார். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கரும் மனு தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய திரு ஜே சி டி பிரபாகர் பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்தி பேசுவார்கள் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டுமென்று வலியுறுத்திய அவர் ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்றார். பின்னர் வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர்கள் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு இடமளிப்பதன்

0: கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர்கள் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு இடமளிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். துணைத் தலைவர் திரு ரவிசங்கரும் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் தவிக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நாளை இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் திரு விஜய் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் செயல்படும் 4765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அசாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக இன்று பதவியேற்றார். குவஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். நோயாளிகளை கருத்துடனும் அயர்வின்றியும் அர்ப்பணிப்புடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. செவிலியர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி இத்தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மருத்துவ சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரணி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலிருந்து புறப்பட்டு மருத்துவமனை வளாகத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனை முதல்வர் வரை முன்பு நிறைவு பெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருப்பூரில் செவிலியர்களின் சேவையை போற்றும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன், 90% நோயாளிகளை செவிலியர்கள்தான் கவனிப்பதாக எடுத்துரைத்தார். செவிலியர்களின் குறைகளை களைய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள இம்முகமை, இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய தேசிய தேர்வு முகமை, இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறியுள்ளது. மறுதேர்விற்காக யாரும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, கூடுதல் தேர்வு கட்டணமும் பெறப்படாது என்று அறிவித்துள்ளது. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் எரிவாயுத்துறை அமைச்சர்

0: திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு குறித்த ஆய்வை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒவ்வொரு பள்ளி வாகனத்துக்கு கூட நம்ம அரசாணை கிணங்க ஒரு 16 அம்சங்கள்னா வச்சிருக்கோம். போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த பள்ளி வாகனத்துல இருக்க, ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடத்தினா ஓட்டுநர்கள் உடனடியாக கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ்கள், பேண்டேஜ் இருக்கட்டும், பேண்ட் எய்ட் இருக்கட்டும், டீச்சர் போன்ற பொருள்கள் எல்லாமே இருக்கான்றதுதான் உறுதி பண்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியில பள்ளி வாகனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் நல்லபடியா இருக்கா அன்றதுனா கூட நான் இந்த கூட்டாய்வுல நான் உறுதி செய்ய போறோம்.
0: நாகை நெல்கடை மாரியம்மன் கோவில் செவில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகப்பட்டினம் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலின் செடி உற்சவம் சிறப்பாக நிறைவடைந்தது. குழந்தைகள் செடில் மரத்தில் ஏற்றி தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றியுள்ளனர். செடிலில் எழுந்தருளுள்ள காத்தவராயன் நாகப்பட்டினத்தின் 4 வீதிகளிலும் பக்தர்கள் முழக்கத்துடன் வீதி விழா எடுத்து செல்லப்பட்டார். வீதி விழா நிறைவில் கோவிலை வலம் வந்து திரும்பினார்கள். இந்த ஆண்டு 5000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செடில் உற்சவத்தில் பங்கேற்று செடில் சுற்றி வந்தது தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிக்கொண்டனர். 4 வீதிகளிலும் பக்தர்கள் காத்தவராயனுக்கு அவள் பொறிகடலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து பக்தியுடன் இறைவனை வழிபட்டனர்.
0: தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், நிக்கோபார் தீவு பகுதிகளில் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் மில்லிசை.

மெல்லிசை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி. துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2 மணி.

0: நிர்லீது. லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல அனுபவம் அற்புதம். இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக நம்ம நிலைய நேரலை ஒளிபரப்பக்கூடதுக்கு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணி ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய டி சம்பந்தம் அவர்களோட தான் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் நம்ம இணைய போகிறோம். ஐயா, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நம்ம நேர்களுக்காக
1: சொல்லுங்கள். டி சம்பந்தம், 15/6/1951 டேட் ஆஃப் பர்த், மயிலாடுதுறை மாவட்டம், தரங்கம்பாடி தாலுகா, 53 நெடுவாசல் ஊராட்சி, மெயின் ரோடு பெருங்குடி.
0: சரிங்க.
1: என்னுடைய கல்வி தகுதி SLC ஓல்டு, 1963 முடித்தேன். நான் வந்து பொறையார் நாடா ஸ்கூலில் படிச்சிருந்தேன்.
0: சரிங்க ஐயா.
1: அதுக்கு பிறகு எனக்கு மேரேஜ் 9/5/1975 திருமணம் நடந்தது. அதன் பிறகு வேலை இல்லாமல் சும்மா சாதாரணமாக TNC அப்படி இப்படி சில்லறை வேலை செஞ்சுருந்தேன். சும்மா சாதாரணமாக வேலை செஞ்சுருந்தேன்.

0: அது பேர் சிவில் சப்ளை கார்பரேஷனில் பூந்தோட்டத்தில் பணியாற்றினேன். ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த வேலையை விட்டு வந்தேன். அப்புறம் மயிலாடுதுறை தாலுக்கா ஆஃபீஸில் ரெக்கார்ட் கிளர்க்கா ஒரு வருஷம் இருந்தேன். அதுக்கு பிறகு அதையும் விட்டுட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அப்போ திருச்சியில் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. திருச்சிக்கு போய் செலெக்ஷன் ஆகிட்டேன். டைரக்டிங் போஸ்ட் தான், வேறு நான் ஹெல்பர் ஹெல்ப்பாக எதுவுமே இல்லை. அப்போ வந்து அசஸர்னு ஒரு போஸ்டிங் இருந்தது.
1: அசஸர்
0: அது திருவண்ணாமலைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க.
1: திருவண்ணாமலைக்கு
0: 21/3/1983 திருவண்ணாமலை ஹில்ஸ் ஏரியா தான். அதில் மக்கள்கிட்டலாம் பழகிட்டு போயிட்டு வந்துட்டு போவோம். ரீடிங் எடுக்கிற வேலை, டோர் டு டோர் ஏறி அந்த ரீடிங் எடுத்து அதை கணக்கு போட்டு ஈவினிங் வந்து உட்காந்து மறுநாள் வந்து பில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பில் தயார் பண்ண பிறகு அது வசூலில் 15 நாள் வசூல், 15 நாள் அசஸ்மெண்ட் ஒர்க், இப்படி செஞ்சுட்டு இருந்தேன்.
1: சரிங்க ஐயா, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து உங்கள் பிறந்த தேதியிலேருந்து எல்லாமே கொடுத்தீங்க. சரி, இப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன்.
0: குடும்பத்தில் வந்து நான் இருக்கேன், ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் நேம் மல்லிகா. எனக்கு ஒரு பையன் சண்முகம் இருக்கான், பிஇ படிச்சிருக்காங்க.
1: ஓகே,
0: எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்காங்க, டிபிஇ. அவங்களுக்கு போஸ்டிங் எல்லாம் சும்மா இருந்துட்டு தனியாக சொந்தமாக ஒரு சிசிடிவி கடை வச்சுருக்காங்க, அது ஓடிக்கிட்டு இருக்காங்க.
1: ஓ, சிசிடிவி இல்லாமல் ஃபிட் பண்ணுறாங்க.
0: ரெண்டு பொண்ணு, பெரிய பொண்ணு கட்டி கொடுத்து திருமணம் ஆகிட்டு, சின்ன பொண்ணு திருமணம் ஆகிட்டு, சின்ன பொண்ணு சிஎஸ்சி கண்டக்டருக்காக இருக்க.
1: சரி, ஓகே ஓகே.
0: அவங்க ஒன்றும் பிரச்சனையில் ஓடிட்டு இருக்காங்க.
1: சரிங்க,
0: நான் இப்படி வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்ததுல சில அனுபவங்கள் உண்டு எனக்கு.
1: சரிங்க, அதை பற்றி நம்ம பேசலாம். என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக எல்லாருக்குமே ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு ஏதோ பார்ப்போம், இது பரவாயில்ல, அக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்தடுத்த வேலையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க.
0: ஆமாம், ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். ஏதாவது கிடைக்கிதோ, நல்ல ஒரு கன்ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு நல்லா ரெகுலர் கிடைக்கிற போஸ்டிங் பார்த்தேன். அதில் ஈபி தான் எனக்கு நல்ல வேலையப்பட்டது.
1: சரி,
0: ஏன்னா மின்சார வாரி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் மின்சாரம் கொடுக்குது, விளக்கு கொடுக்குது. மனிதனுக்கு முக்கியமான ஒன்னா உணவு மாதிரி, காற்று மாதிரி மின்சாரம் மிக முக்கியம்.
1: ஓகே ஓகே,
0: படமே பார்த்துருப்பீங்களே, சம்சாரம் எல்லாம் மின்சாரமாக, அதனால சம்சாரத்தை விட மின்சாரம் முக்கியமாக இருக்கு.
1: ஓகே,
0: யார் வீட்லேயும் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு நிலைமையில் இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் மின்சாரம் தான் அவசியமாக இருக்கும்.
1: சரிங்க ஐயா,
0: அந்த துறையில் எனக்கு இறைவன் அந்த வேலையை கொடுத்தது, இறைவனுக்கு ஒரு வணக்கம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சரிங்க ஐயா,
0: அது நல்ல வேலை தான். அது வேலையில் ஒன்றும் கஷ்டம் இல்லை.
1: சரி,
0: ஆனால் வேலையில் சில இடர்பாடுகள் இருக்கும். ஏன்னா பணின்னு இருந்தால் ஒரு இடர்பாடு இருக்கும்.
1: சரி,
0: 83 வேலை பார்க்கும்போது திருவண்ணாமலை வேலை செஞ்சிருந்தேன்.
1: சரிங்க ஐயா,
0: அதன் பிறகு வந்து குத்தாலத்தில் வந்து வேலைக்கு வந்தேன்.
1: நேராக அங்கேயிருந்து இங்கே வந்து
0: டிரான்ஸில் வந்தேன்.
1: ஓகே,
0: குத்தாலத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு அசம்பாவியமான சம்பவம் நடந்தது.
1: சரிங்க ஐயா,
0: நைட்டு 12 மணி இருக்கும், நான் அசஸர் வந்து வீட்டுக்கு வந்தோம். நான் இங்கே வர முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கும் அதுக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் நைட்டு ஆஃபீஸில் தங்கியிருப்பேன். எங்கள் ஊரில் ரெண்டு ஹெல்ப்பர் இருந்தாங்க, ஹெல்ப்பரும் ஒயர்மேனு. ஒரு 12 மணிக்கு ரெண்டு பையன் வந்தானோ, லைன் ஆன் ஒன்று வாங்க அப்படின்னா, என்ன 12 மணிக்கு போய் தப்பாச்சே அப்படின்னு யோசனை பண்ணி அவங்க யோசனை கேட்டாங்க. நான் ஒரு தைரியமாக சொன்னேன், எது நடந்தாலும் சரி, ஒரு ஆபத்துங்கும் பொழுது நம்ம காவந்து போடணும், கிளம்பு என்ன 3 பேரும் போகணும். போய் பார்த்தா நடு ரோட்டில் மயிலாடுதுறை ரோட்டு,
1: ஓ,
0: தஞ்சாவூர் போகிற ரோட்டு, அதில் அப்படியே 3 கம்பி கிடக்கு.
1: ஓகே ஓகே,
0: அப்புறம் லைன் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் கட்டி கட்டி கொடுத்து
1: நீங்களே செஞ்சீங்க.
0: என் கூட இந்த ஹெல்ப்பர் ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களுக்கு பாதுகாப்பு
1: பண்ணிட்டீங்க,
0: எல்லாம் செஞ்சு முடிச்சோம். அந்த வந்த பையனுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி, உடனே காப்பி டீலாம் போட்டு கொடுத்து, ஏன்னா அவனுக்கு உயிர் காவந்து
1: பண்ணிருக்கோம்,
0: அது பல உயிர்களுக்கு சேரணும். இன்னைக்கு நான் ஒரு கம்பி இறந்து கொண்டா எத்தனை பேரும் அடிபட்டால் அடிபட்டுரும், அதை செஞ்சோம், அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் காலையில் ஏய் வந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னோம், பரவாயில்ல நல்லதாக செஞ்சுருக்கீங்க, அப்படி ஒரு நல்ல காரியம் செய்யணும் ஒரு எண்ணம் வந்து.
1: சரிங்க,
0: அது ஒரு அனுபவம்.
1: சரிங்க, ஏன்னா மக்களை காக்கக்கூடிய ஒரு பணி அப்படின்னா எல்லா பணிகளையும் நம்ம சொல்லலாம். அதில் முக்கியமானது இன்றைக்கி வந்து மின்சாரம், நீங்கள் சொன்ன போல் எல்லா வீடுகளிலும் சம்சாரம் தான் மின்சாரம். ஏன்னா அது ஒழுங்காக ஏங்கலை அப்படின்னா, என்ன தான் கூடிய கணக்கில் நம்ம சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்க அந்த சம்சாரம் மனைவி வீட்டம்மா தான் இல்லையா, அது உண்மையிலேயே மறுக்க முடியாது. அது போல் தான் மின்சாரமும், ஏன்னா இன்றைக்கி வந்து மின்சாரம் இருந்தால் தான் இருளிலேருந்து நம்ம வெளிச்சத்தை காண முடியும் இல்லையா. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணியில் இருந்திருக்கீங்க. உங்களுடைய வேலை அது இல்லைனாலும் கூட இருக்கிற ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போய் அந்த குத்தாலம் ரோட்டில் கடந்த அந்த கம்பியெல்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே பாராட்டத்தக்க செயல்தீங்க. அவங்களுக்கு என் வேலை அது கிடையாது அப்படின்னு சொல்லாமல் அப்படி வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. தொடர்ந்து நம்ம பேசலாம். முதல் முறையில் நீங்கள் ஜாயின் பண்ணது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில்,
0: ஆரணியில்
1: இருந்தீங்க. எந்த வருஷம் ஜாயின் பண்ணது?
0: 21/3/1983.
1: அப்புறம் டேட்டா பொறுத்தையே மறந்துடுறோம். நீங்கள் ஜாயின் பண்ண விஷயத்தை இன்னும் வரைக்கும் அந்த 83 கிட்டே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 17 வருடம், இதில் ஒரு 26 கணக்கு பண்ணால் எங்கேயும் இருக்குது, அது மறக்காமே வச்சுருக்கீங்க. ஏன்னா வேலை கிடச்சி நம்ம அந்த ஒரு புதிய அனுபவம், நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு ஐயா, அப்போல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண காலத்தில் வந்து எல்லா வீடுகளிலுமே கரண்ட் இருந்திருக்காது இல்லையா?
0: ஒரு சில வீட்டில் இருக்காது, கிராமங்கள் இருக்காது,
1: இருக்காது.
0: அப்போ தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க.
1: ஓகே, அப்போ வந்து

0: தெருவிளக்குகளும் அதிகமாக வந்து அதிகமாக இருக்காது,
1: கொஞ்சம் கம்மியாக
0: கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடிங் எடுக்க போவீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த ரீடிங் எடுக்க நீங்கள் போகும்பொழுது அப்போலாம் வந்து சொல்லிவிட்டு அங்கே ஒரு அட்டை ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க.
1: ஆமாம், வீட்டில் ஒரு அட்டை தொங்க,
0: அதில் வந்து இந்த ரீடிங்ல இதில் வந்து இத்தனை ரீடிங் ஓடி இருக்கு, 87 ரீடிங் ஓடி இருக்குன்னு அதுக்கான அமௌண்ட்டு அதை கரெக்டாக அது பண்ணிட்டு வருவீங்க,
1: பில் பண்ணிவிட்டு
0: பண்ணிவிடுவீங்க. இப்போ அப்போ வந்து உங்களுடைய பணி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது.
1: சுமையும் கூட கார்டு கையில் தூக்கிட்டு போகணும், 500 கார்டை கையில் எட்டு போகணும். ஒரு அசஸருக்கு 500 கார்டு, அது கார்டில் வச்சு அப்படியே குறிக்கணும்.
0: சரி,
1: அதை அந்த அட்டையிலையும் குறிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதில் தவறுதலாக குறிச்சிட்டோம்னா நம்ம தப்பாக குறிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பில் போடும்போது பெரிய பிரச்சனை போகும். என்னங்க அட்டையில் 100 ரூபா போட்டுருங்க, உங்கள் பில்லில் 200 ரூபா
0: போட்டுருக்கேன்.
1: அதனால கவனமாகவும் கண்ணும் கருத்தமாக பார்க்கணும்.
0: முக்கியமாக ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து நிறைய நம்ம கால்குலேட்டர்லாம் இப்போ யூஸ் பண்ண முடியாமல் இப்போ செல்லுலேயே நம்ம கால்குலேட்டர் பார்த்துக்கலாம், அப்படிலாம் கிடையாது. மனக்கணக்கு தான் இல்லையா, மனசுக்குள்ளேயே கூட்டல் பெருக்கல் போட்டு தான் நீங்கள் அமௌண்ட்
1: ரெக்கனர்னு ஒன்று வச்சிருப்போம். மொத்தத்தையும் ரெடி பண்ணி ரெடி ரெக்கனர்னு,
0: ரெடி
1: அது ரெடி ரெக்கனர்னு பேர்.
0: ஓகே,
1: அதில் வந்து 50 யூனிட்டு 100 யூனிட்டு 200, அந்த 200னா 200 அமௌண்ட் போட்டுருவோம்.
0: ஓகே, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 53 யூனிட் ஓடி இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 50 தான் குறிப்பீங்களா இல்லை 60 குறிப்பீங்க?
1: ரவுண்டாக எடுக்கும், அப்போலாம் ரவுண்டாக
0: தான் எடுக்கணும்.
1: 500 450
0: 90 ரூபாய் வெயிட் பண்ணி கட்டுறதுல சரி ஓகே அமௌண்ட் அப்படின்னுங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் ஜஸ்ட் ஒரு 50 ரூபாய் 100 ரூபான்னு கூட அந்த காலத்தில் இருந்திருக்கும். அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் வந்து பில்லு கட்டுறது க்யூவில் நிற்பாங்க. இப்போயே அது ஆன்லைனில் எல்லாம் பே பண்ணிடுறாங்க, செல்லு மொபைல் இருக்கு. ஆமாம், செல் இருக்குது, இப்போ ஜெல்லிருந்து பே பண்ணிடுறாங்க, இல்லைனா ஏதாவது ஆன்லைன் சென்டரில் போய் கட்டிடுறாங்க. எல்லாருமே இபி ஆஃபீஸுக்கு வர்றதில்லை. அந்த பற்றி அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கலான்ற இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்ட்டு மாதிரி ஒரு பாட்டு எல்லாம் எனக்கு வேணும், பாட்டுனா எனக்கு உசுருங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்தீங்க ஐயா சம்மந்தமையா. முதல் பாட்டாக என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
1: அதில் மக்களை பெற்ற மகாராசியில் மணப்பாறை மாடு கட்டிங்கிற பாட்டு.
0: ஓகே, விவசாயம் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம், நான் விவசாய குடும்பம் சார்ந்தேன்.
0: இப்போ விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்களா?
1: விவசாயம் வயசாகிட்டு
0: இருந்தாலும் ஒரு யூத் மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க, ஒரு 20 வயது இளைஞர் போல். நீங்கள் கேட்ட அந்த பாட்டு மக்களை பெற்ற மகாராசி படத்துலேருந்து வருது. நம்ம கேட்டுட்டு உங்கள் அனுபவங்களை பற்றி தொடர்ந்து நம்ம நேர்கிட்ட தெரியப்படுத்துவோம். இணைந்திருங்கள்.

0: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒளிப்பதெல்லாம் தேனு. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இணைச்சினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இணைச்சினை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜோதி ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை யாவும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உணவும். நேர்களை, தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. 2:16 இந்த நேரத்தில் நாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் இன்றைக்கி நாம் சந்திச்சுட்டு இருக்கிறோம் யாரை அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற டி சம்பந்தம் அவர்களோட தான் நம்ம நேரலையில் பங்கேற்று பேசிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய பணி அனுபவங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஐயாட்ட பேசலாம். சம்பந்தம் ஐயா, நம்ம தொடர்ந்து பேசுவோம். முக்கியமாக இப்போ அந்த ரீடிங் எடுக்கிறதெல்லாம் சொன்னீங்க. முக்கியமாக நிறைய பார்த்தீங்கன்னா 500 கார்டு கொண்டுட்டு போகிறதா எங்களுக்கு பெரிய பணி அப்படின்னு கூட சொன்னீங்க. அதை போலவே முக்கியமாக நம்ம இந்த ABPL கட்டுறதை பற்றி சொல்லுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கியூ பார்த்தீங்கன்னா அதுக்கு லாஸ்ட் டேட் அன்றைக்கி அவ்வளோதான் இருக்கும்.
5: நிறைய பேர் இருப்பாங்க.
0: இப்போ நம்பரை டைப் பண்ணால் நம்ம சிஸ்டமில் பார்த்துறோம். இப்போ நம்ம பில் போ, உங்கள் பில், உங்கள் நேமா, சரி சம்மந்தம் ஐயாவா, அவ்வளோ போய் 483 ரூபா அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம் முக்கியமாக. அதே போல் நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது தேடணும்,
5: பேப்பர் பெறணும், மேனுவல் சிஸ்டம் அதை எழுதி எழுதி கழிச்சு கழிச்சு கொடுக்கணும் கையில் உங்களுக்கு.
0: ஆமாம்,
5: அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்.
0: சிரமமாக தான் இருக்கும்.
5: அப்போ கம்ப்யூட்டர்லாம் வரல. நான் 2009 ரிட்டையர் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. 2008 கம்ப்யூட்டர் வந்தது. அந்த கம்ப்யூட்டர் வந்த புதுசில் நான் கற்றுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்புறம் பாப்பா ஒன்று சுலோஜனு வந்துருந்து,
0: சரிங்க,
5: அது கொஞ்சம் கற்றுக் கொடுத்தது. அதுக்கு பிறகு எல்லா பில்லும் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ட்ரைனிங் ஆகிட்டேன். அது லீவ் போட்டு வீட்டுக்கு போயிடும் சார், நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்க. என்னவா என்ன சாப்பிட கூட வரமாட்டேன், நீங்கள் பார்த்துங்க சாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 300 பில்லு போடுவோம். அது சிரமம் இல்லை, கம்ப்யூட்டர் தட்டி போட்டுகிட்டே இருக்கும்.
0: ஆமாம், அப்போ வந்து நம்ம அந்த பில் புக் இருக்கும்.
5: பில் புக்கில் ரொம்ப கஷ்டம்
0: கஷ்டம்.
5: 100 பில்லு போட கை 100 கையெழுத்து போடணும்.
0: ஆமாம்,
5: அது கையெழுத்து உள்ள கிழிச்சி கொடுத்தா ரெண்டு சேர்த்து கழிச்சா சரியா போச்சு.
0: அப்போ அந்த கார்பன் பேப்பரை வேற நீங்கள் அடியில் மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி வச்சு பில் போடணும். முக்கியமாக அப்போலாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம அவசரத்தில் கும்பல் மக்கள் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கும் வேலை சீக்கிரம் முடியணும் அப்படின்னு டக்கு டக்குன்னு ஒரு வைக்கும் பொழுது, இப்போ ஒரு 67வது எண் கொண்ட ஒரு பில்லில் வந்து
5: 62 வச்சிருவோம்.
0: 60 திரும்ப பார்த்தீங்கன்னா 67-8வது வைக்கிறதுக்கு 69 வச்சு கூட எழுதிருப்பீங்க.
5: அந்த ஒரு
0: பெண்டிங் அது உள்ளே இருந்துடும். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி உங்களுக்கு
5: தவறாக கழிச்சு தான் அந்த பில்லை கழிச்சு வச்சுப்போம். அடுத்தது அவர் வரும்

0: அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பில்லை மாற்றி அவங்க கொடுத்து சேஞ்ச்
1: அது கணக்கிட்டு ஒப்பிட்டு சரியாயிடும் ஒத்துப்பாங்க. இப்போ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் பணம்லாம் வசூல் பண்ணுவீங்க, இப்போல்லாம் வந்து ஆன்லைனில்ங்கிறா ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டும் வந்து இது பண்ணி இப்போ அமௌண்ட்டாக இருக்கிறதும் ஆஃபீஸில் இது பண்ணுவாங்க
0: கட்டுறாங்க.
1: இப்போ வந்து நீங்கள் அப்போல்லாம் பணம் கலெக்ட் பண்ணும்போது பேங்க் தான் போய் கட்டி ஆகணும் இல்லையா? இப்போ அதுக்கான பாதுகாப்பாக எப்படி பணத்தெல்லாம் கொண்டு ஆஃபீஸில் வச்சுருப்பீங்க?
0: ஆஃபீஸில் இது இருக்கும் பாக்ஸ் இருக்கும்,
1: பாக்ஸ்
0: பாதுகாப்பு
1: பாதுகாப்பு பெட்டகம்
0: பெட்டகம் இருக்கும். அதை வச்சு போட்டுட்டு கீழே ஈவினிங் வந்து ஜெயிட்டு கொடுத்துருவோம். ஜெய் வச்சுப்பாங்க, மறுநாள் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஆர்எஸ் வந்த பிறகு அது ஆர்எஸ்னு ஒரு போஸ்டிங் போட்டாங்க,
1: சரி
0: அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அவங்க கீயை வச்சுப்பாங்க, மறுநாள் 8 மணி வந்து கேஷ் புக் எடுத்து கொடுத்து பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு கைட்டு போட்டு
1: கொடுத்துருவாங்க.
0: அது மத்தியானம் ஒரு 3 மணி வரைக்கும் நாங்கள் வசூல் பண்ணிட்டு இருப்போம். ஒரு 1.5 மணிக்கெல்லாம் என்ன செய்யும், பேங்க்ல ரெமிட்டன்ஸ்க்காக ஒரு அமௌண்ட்டை பார்ட் அமௌண்ட் எடுத்துருவோம், ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது.
1: சரி,
0: ஏன்னா பார்ட் எடுத்து கொஞ்சத்தை வச்சிருவோம். அந்த கொஞ்சம் பணமும் மறுநாள் தான் ரெமிட் ஆகும், அன்னைக்கு ரெமிட் பண்ண முடியாது. அதையும் கேஷ் ஜெயிட்டு கொடுத்துருவோம். அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு.
1: ஓகே,
0: வசூல் பண்ண பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
1: முக்கியமா
0: என்னன்னா, வசூல் பண்ணவங்க 100 ரூபா கொடுப்பாங்க, கொடுத்துட்டு 500 ரூபா கொடுத்துன்னு
1: சொல்லுவாங்க. ஆமா,
0: அது ஒரு ரிஸ்க். அடுத்தது என்ன செய்வாங்க, சில்லறைய சில பேர் வாங்குவாங்க, 100 ரூபாய் கீழே போட்டுருவாங்க, அவர் 100 ரூபா கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, கீழே தாங்க எடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்,
1: கவனமா இருக்கணும். முக்கியமா இன்னொரு விஷயம், நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 11:30 வாக்கிலேயே நீங்க இங்க நிலையத்துக்கு வந்துட்டீங்க நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக. நான் முன்னாடியே உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சில விஷயங்கள் சொன்னீங்க, அதுல ஒரு விஷயமும் சொன்னீங்க, அது சம்பந்தமா தான் எதை கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப பணம் அப்படிங்கிறப்ப வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஒரு இடத்துல இருந்து பேங்க் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது பல விதமான இன்னல்கள் வரும், அதுல ஒரு அனுபவம் கூட சொன்னீங்க, அந்த அனுபவத்துக்கு நம்ம நேர்களுக்கு
0: எங்களுக்கு ஒரு ஜெயிருந்தாங்க ரவிச்சந்திரன், அவங்க சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்ல மனுஷன். உடனே அவர் என்ன பண்றாரு, நான் பண்றேன்னு சொல்லி எல்லா பணத்தையும் சேர்த்து ரெமிட்டன்ஸ் பண்ணியாச்சு. ஏடி கேட்டாங்க, எப்படி ரெமிட்டன் பண்ணீங்க? நாங்க தான் கொடுத்தோம் ஒத்துக்கிட்டு. அது கம்பெனி பண்ணிட்டு அதை லேட் ரெமிட்டன்ஸ் கொண்டு வந்தாச்சு. திருட்டு போட்டா காட்டிக்கல, ஏன்னா அவங்க படம் கொடுக்கறாம இல்ல. போலீஸ் கடைசி வரைக்கும்
1: ஒன்னும்
0: 4 தான் கடந்தது. அப்புறம் கொஞ்சம் போலீஸ்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்களே எடுத்துக்கிட்டு நீங்களே
1: கட்டிட்டீங்களா?
0: இப்படி ஒரு கதை கொண்டு
1: சரி. இப்ப வந்து அந்த முகம் எல்லாம் அந்த திருடி போன முகம் எல்லாம் முகத்தை மூடி இருந்தாங்களா இல்ல எப்படி இருந்தாங்க?
0: முகத்தை வந்து ஒரு கர்ச்சீப் போட்டு கட்டிட்டாங்க. கர்ச்சீப் போட்டு கட்டினா மூக்கு கண்டுபிடிக்க
1: முடியும்,
0: மூக்கு தான் நமக்கு அடையாளம். அந்த மூக்கை கண்டுபிடிக்க முடியும், மூக்கை இப்படி கட்டிட்டான். அதனால ஒன்றும் செய்ய முடியல. அது
1: உண்மைதான், உண்மைதான். ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா நமக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருக்கோம்.
0: அது ஒரு அனுபவம,
1: அனுபவம்.
0: அது எனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. அது விளம்பரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி யாரும் நடந்துடக்கூடாது, ஸ்டாஃப் கெட்டு போகக்கூடாதுன்னு ஒரு அனுபவத்தை
1: கொடுத்தோம்.
0: அது ஒரு அனுபவம் தான்.
1: உங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க,
0: ஹெல்ப் பண்ணி கட்டி இனிமே என்ன இது பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்துல எனக்கு திருப்பியும் ஒர்க்கு கொடுத்துட்டாங்க, ரீஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்களே எல்லா ஏரியாலும் பேசிட்டாங்க, சும்மா என்னங்கனாலே போனோம் போய் போட்டாலும் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டாங்க, அனுதாபப்பட்டாங்களா அப்படியே வெறுத்து பேசுற யாரும். அவங்களே சாப்பாடு எல்லாமே செஞ்சாங்க, நான் கொஞ்சம் சோகமா இருந்தேன் ரொம்ப. ஏன்னா என் பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, லைஃப் வேலை போயிட்டுனா அப்படி வேலை தர முடியாது அப்படின்னு. அவருக்கு ரிட்டையர்ட் ஆகி ஒரு காரணம்னா நல்ல நிலையில இருந்தேன், பிள்ளைங்களை பையனை பிஇ படிக்க வச்சேன்,
1: சரிங்க,
0: பொண்ணை எம்எஸ்சி பிஎட் படிச்சுது, ஒரு பொண்ணு படிக்கல எஸ்எஸ்சி நின்று போச்சு. நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துட்டு நானும் 2009 ரிட்டர்ன் பண்ணேன், 30,000. அப்புறம் சார் சின்ன வயசு அனுபவத்தை சொல்லுங்களா?
1: கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நான் ஒரு விஷயம், நீங்க அந்த திருடன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த அசோகன் காலத்து ரம்பியர் காலத்து படங்கள்லாம் பார்த்தோன்னா திருடர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கன்னத்துல ஒரு மறு வச்சுட்டு ஏத்தி தலசிவன மறு கர்லிங் கீர் வச்சுட்டு அப்படிலாம் திருட கட்சி கையில வந்து கட்சி கட்டிருந்தா திருடன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு ரொம்ப
0: தெரியல
1: தெரியல
0: வருடம்
1: நடந்தது
0: 1998
1: ஒரு 28 வருடம்.

0: முன்பாக நடந்தது, இன்னை வரைக்கும் அது மறக்க முடியாம இருக்கு.
1: அதுதான் மறக்க முடியாத சம்பவம், அனுபவத்துல ஒரு அற்புதமான சம்பவம் கூட. ஏன்னா இப்படி அசம்பாவம் யாருக்கும் நடக்க கூடாது.
0: சரி, ஓகே. அது மாதிரி நிறைய பாடங்கள் கொடுத்துருக்கும், அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த இதுக்கு வந்து உங்களுக்கு
1: நல்ல அனுபவம்,
0: ஒரு உந்துதலாக இருந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ ஏதோ சின்ன வயசு அனுபவம்னு எதோ சொன்னீங்களே.
1: நான் சின்ன வயசுல 7ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன் சார்.
0: 7வது.
1: எங்க ஊருக்கும் இந்த ஹைஸ்கூலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். பை வாக்கிங் தான், நடந்து தான் வரணும். எல்லாம் சேர்ந்து தனியாக வராமல் ஒரு 5 பேர் சேர்ந்து வருவோம், 6 பேர் சேர்ந்து வருவோம்.
0: சரி,
1: அப்படி ஒரு நாள் ஒரு 7 பேர் சேர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு வயசான பாட்டி, ஒரு 65 வயசு இருக்கும். அது தலையில ஒரு சுமையை தூக்கிட்டு
0: வந்து
1: தூக்கிட்டு வரும்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்தா வந்து ஓரமாக அப்படி வந்துருந்து கபிஷத்தை எடுத்து போறியப்பா அப்படின்னு கொண்டா பாட்டின்னு வாங்கி தள்ளி வச்சுட்டேன். என் கூட வந்த ஃப்ரெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, கேள்வி பண்ணுறாங்க, கிழவன் புருஷம் கெழி புருஷம் போறான், கெழி புருஷம் போனு கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு வெக்கமாக இருந்தாலும் எனக்கு அது தெரியல, எனக்கு அந்த வயசில் அதெல்லாம் என்னன்னு புரியல. கொண்டு வந்தேன், அப்படி வரும்பொழுது பேசிட்டே ஒரு 2 பேரும் இவ்வளோலாம் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டானு
0: போயிடலாம்.
1: அப்புறம் எங்கள் வீடுகிட்ட வந்தோடனே நம்ம கொடுத்தது, நான் எடுத்து எடுத்து கொடுத்தேன். கொடுத்தோன்னே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அந்த காலத்து காசு காலில் காசு கொடுத்து
0: காலண்ணா.
1: நான் சொன்னேன் இது வேணாம் பட்டி வச்சுக்க அப்படின்னா, இல்லை பாவ மார்க் வச்சுக்கணும். அதன் பிறகு என்ன செஞ்சது, ஒரு முறுக்கு எடுத்து கொடுத்து, வெள்ளை முறுக்கு, அந்த இதாச்சும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி என் பேரை மாதிரி பா சாப்பிடுப்பா அப்படின்ட்டு நான் சரின்னு வாங்கிட்டு போயிட்டு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லு பாருங்க, நீங்க நினைப்பு இருக்கு, நீ நல்ல விதமாக வாழ்வ, நல்லா இருப்ப, உன் காலத்தில் நீ நல்லா சந்தோஷமா இருப்ப அப்படின்னு வாழ்த்துந்து.
0: அந்த வாழ்த்து தான் நீங்க உங்களுக்கு,
1: அந்த வாழ்த்து தான் இந்த சங்கடமான சூழ்நிலை கூட நான் நீ தப்பிச்சிருக்கேன்.
0: இன்னைக்கு
1: நல்லா ஒரு பையன் பிஇ படிச்சிருக்கான், பொண்ணு படிச்சிருக்க, எல்லாம் நல்லா இருக்கு, நான் நல்லாவே இருக்கிறேன். இதுக்கு மூல காரணம் சின்ன வயசுல இந்த தர்ம சிந்தனையும் இந்த உதவி பண்ற மனப்பான்மையும். ஆனா நான் உதவி பண்ணேன்னு அன்னைக்கு தெரியாது, இப்ப நினைக்கிறேன் இது நம்ம உதவிதான் செஞ்சிருக்கணும். இந்த மாதிரி உதவுற எண்ணம் எல்லாருக்கும் வரணும், எனக்கு மட்டும் வந்தா பத்தாது. எல்லாரும் ஒரு மற்றவர்களுக்கும் மற்றவங்க உதவி செஞ்சு அவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணுங்கிற அந்த மனப்பக்கம் தான் இப்போ எனக்கு 74 வயசாகுது இருக்கிறேன்.
0: சரிங்க ஐயா,
1: அதனால அது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம சிறு வயதுலேயே அந்த நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி
1: பண்ணுற எண்ணம்
0: வரணும்,
1: யாருக்கும் இடைஞ்ச பண்ணக்கூடாது. அது எனக்கு இப்படி இல்லை, அப்போ தெரியாது எனக்கு நான் வந்து உதவி செய்யறேன்னு, ஏதோ செய்யதான் நினைச்சேன். அந்த அம்மா வாழ்த்துந்து பாருங்க, என்ன ரொம்ப அருமையாக வாழ்த்துந்து, நல்லா இருப்பப்பா, நீ 100 வருஷம் இருப்பப்பா அப்படின்னு பெருமையாக சொன்னது.
0: சரி,
1: அந்த காசு கொடுத்து வரான்னு திரும்பி நீ சொன்ன, நீ தலைவா வாங்கி போட்டுக்கண்ணா, அதையும் எடுத்துக்கிட்டு இந்த முறுக்கை சாப்பிட்டே தீருங்குது. அது ஒரு வெள்ளை முறுக்கு, அந்த காலத்து முறுக்கு இப்பெல்லாம் இங்கே இருக்காது. அது எதுக்கு சொல்ல வரேன், என்ன உதவிகர மனப்பான்மை எல்லாருக்கும் வரணும், எனக்கு மட்டும் வந்தால் பார்த்தா இருந்தால் அந்த கருத்தை உங்களுக்கு மீண்டும் சொல்கிறது.
0: சரிங்க, சந்தோஷம். உண்மையிலேயே அந்த வயதுலேயே வந்து ஒருத்தவங்க பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பசங்க.
1: அதை விட சார், நான் வேலைக்கு வந்திருக்கேன்னா இன்னொரு காரணமும் இருக்குது. பிரத்யேக மனசு நல்லா இருந்தால் நல்லா
0: இருக்கேன்.
1: ஒரு எல்ஐசி ஆஃபீஸர் காரைக்கல் இருந்தவர் தான். அப்புறம் தெரியும் கடைசி பேர், நான் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கேன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு சரியான பை கிடக்கும், அந்த பையிட்டு போய் வீட்டில் வச்சுட்டேன். உடனே கொஞ்சம் நேரம் சென்று அந்த ஆஃபீஸர் தேட்டி வர்றார், எங்கேயோ தேட்டிட்டு வர்றார், ஒரு 3 மணிக்கு வர்றார் காலையில் கொடுத்தது. எங்கள் அம்மாவை பார்த்துட்டு எதேச்சே கட்டுறாரு, ஏமா அந்த பை கிடந்து பார்த்தீங்கன்னா, இருக்குங்களே என் பையன் கொண்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாங்கி கொடுத்தோன்னா அவர் என்ன செய்யறாரு, காசு கொடுத்தாரு, நான் வேணாங்க அப்படின்ட்டேன். அதோட அவர் விடலை, அவர் நேராக வந்து மறுநாள் ஸ்கூலுக்கு வந்து எங்கள் ஹெட்மாஸ்டர் அப்போ ஞானதேசன் இருந்தார், அவரை பார்த்து சார் இந்த பையன் கூப்பிடுங்கனாரு. அவர் சொந்த என்னப்பா பண்ணான்ட்டு கூட அப்படின்னாரு. போனான், உடனே 5 ரூபா பணத்தை எடுத்து என் கையில் கொடுத்தாரு. அப்பயும் நான் வாங்கலை, அவர் சார் கையில் கொடுத்து இவருக்கு புக்கு வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி எனக்கு காவந்து பண்ணான், என் வேலையை காவந்து பண்ணோம். நான் வேலையை காவந்து பண்ணனால தான் இன்னைக்கு நான் வேலை என்ன காவந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த நடந்த நிகழ்வு வந்து தர்மம் தலைக்காக்குங்கிற மாதிரி நாம் பிரத்யேக நன்மை செஞ்சு நல்லது செஞ்சோம்னா நம்மளும் கடைசி காலத்தில் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு இயற்கையாகவே உணர்த்திருக்கு.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே அந்த வயதுலேயும் நம்ம வந்து ஒரு
1: அந்த உதவுற எண்ணம்,
0: அந்த வயதுலேயும் நம்ம உதவுற மனப்பான்மை உங்களுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரியான இடர்பாடுகளில் உங்களுக்கு அது காப்பாற்றிருக்கு. அது கடவுளர்களாகட்டும் இல்லை மற்ற சக ஊழியர்களாலையும் நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்ந்து உங்களுடைய பணி அனுபவங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியும் நிறைய பாட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது போலவே, நான் முன்னாடி சொன்னது போலவே நிறைய லிஸ்ட் வச்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டு கொடுத்தீங்க, நம்ம எத்தனை பாட்டு கொடுக்க போகிறோம் தெரியல. அடுத்த பாட்டு என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
1: இதே கணியில் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும்.
0: சரிங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி உதவ மனப்பான்மை இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நலமோடும் வளமோடும் வாழ காரைக்கால் பண்பலையின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட இதே கணி பாட்டு வந்துட்டே இருக்கு, நம்ம கேட்கலாம்.

நதியை போல.

காரைக்கால் பண்பலையின் பேச்சு டெல்டா மக்களின் மூச்சு. இது 100.3 நம எஃப்எம் காரைக்கால் எஃப்எம். இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பெருங்குடியைச் சேர்ந்த டி சம்பந்தம் ஐயா அவர்களை தான் சந்தித்து நம்ம நேரலையில் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்களுடைய பணி அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் பொழுது நம்மளுக்கும் நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. சரி, இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐயாட்ட நம்ம தொடர்ந்து பேசுவோம். சம்பந்தம் ஐயா நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய அனுபவங்கள், ஒருத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை சிறு வயதிலேயே எனக்கு இருந்ததுனால தான் எனக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஒரு நல்ல பேரும் கிடச்சிது. கடைசி வரைக்கும் அந்த மனப்பான்மையை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன், இருந்திருக்கேன். அதனால தான் அந்த சூழல் வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பாக அமைஞ்சுது அப்படின்னு சொன்னீங்க. அது நிச்சயம் மகிழ்ச்சி. அதுபோலவே பார்த்தீங்கன்னா இப்போ இது மின்சாரம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறவங்க அல்லது வந்து அந்த பணி பார்க்குறவங்க லைன்மேன்

0: இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மின்சாரம் பணி அப்படின்னு கிடையாது. நீங்கள் மீட்டர் எடுக்க போகும்போது கூட இப்போல்லாம் டச் பண்ணி பார்ப்பாங்க.
1: ஆமாம்,
0: அப்போ வந்து மீட்டர் வந்து சக்கரம் சுற்றிட்டு இருக்கும்.
1: ஆமாம் சார்,
0: அப்படி தான்
1: பழைய மீட்டர்.
0: பழைய மீட்டர் சப்போஸ் சில நேரத்தில் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டெக் ஆகி நிற்கும். சில வீட்டில் இருக்கிறவங்க என்னங்க ஓடலை அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது தெரிலங்க நானும் கவனிக்கலன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அதை முயற்சி பண்ணி ஏதாவது அசம்பாவிதமான ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கா, என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நேரத்தில்?
1: செக் பண்ணி பார்ப்போம்.
0: ஓகே,
1: மீட்டர் சரியாக ஓடுனதுன்னா சரின்னு ஒன்று, இல்லைன்னா ஸ்டக் அப்னு எழுதிட்டு வந்துடும்.
0: ஓ,
1: மறுநாள் பழைய ரீடிங்கை பார்ப்போம். ரெண்டு ரீடிங்க டிஃப்ரென்ஸாக
0: இருந்ததுன்னா
1: இது அப்நார்மலாக ஓடுது, இது சரியில்லைங்கிறத உடனே தகவல் கொடுக்கணும். லைன்மேன் ஒயர்மேன் போய் பார்ப்பாங்க, மீட்டரை கைட்டி எடுத்துருந்துடும். எடுத்து வந்து ஆஃபீஸில் படுத்திடுவோம், வேறு மீட்டர் வைப்பாங்க.
0: வேறு மீட்டர் வச்சுருவாங்க. அந்த மீட்டர் வைக்கிற ஒரு ரெண்டு மாதங்கள் ஆகுது அப்படின்னா, அப்போ கணக்கிட்டும் போது முதல் மாதம் என்ன கரண்ட் பில் கட்டினாங்களோ அந்த பட்டில் பில்லை தான் கட்ட சொல்லுவாங்க.
1: ரெண்டு மாதம் பில்லை எடுத்து ஆவரேஜ் போட்டு
0: மின்சாரம் எல்லாமே இருக்க முடியாது. இப்ப அந்த நேரங்களில் பாத்தீங்கன்னா குடிசை வீடுகள்ல, ஓட்டு வீடுகள்ல, மாடி வீடுகள்ல இப்படி பலதரப்பட்டது இருக்கும். சில நேரத்துல வந்து நீங்க போகும்பொழுது இப்ப குடிசை வீடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் உள்ளதான் மீட்டர் வச்சிருப்பாங்க. வெளில வேலைக்கு, குழி வேலைக்கு, எங்க வயல் வேலைக்கு போறாங்க அப்படின்னா லாக் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப நீங்க வந்து சாதாரணமா ஒரு பொறையாறுல வேலை பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு செம்னார் கோயில் பக்கத்துல அந்த அளவுக்கு போய் நீங்க இது பண்ற தூரம், நான் தூரத்துக்காக சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக
1: 10 கிலோமீட்டர்
0: 20 கிலோமீட்டர் போறீங்க அப்படிங்கும் போது, நீங்க திரும்பி ரிட்டன் இன்னொரு டைம் போய் எடுக்கிறதா முடியுமா, இல்ல அவங்களை வந்து பார்த்து குறிச்சு சொல்லுங்க நான் பார்த்து எழுதிக்கிறேன் அப்படின்னு
1: சொல்லிடுவீங்களா? நாங்க டீல் போடுறோம், டோர் லாக்கில் போட்டோம்னா போன மாதம் பில்லே கலெக்ட் பண்ணிப்போம். மறுமாதம் வரும்போது அவங்க உசாராக இருப்பாங்க, இது திறந்து ரெண்டுக்கும் சரி பண்ணிடும்.
0: ஏன்னா இப்போ வந்து நான் கரண்ட் பில் குறிக்க வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வருவாங்க. இப்போ அப்போல்லாம் அப்படின்னா டைம் உங்களை சொல்ல முடியாது, எப்போ வந்து குறிக்க முடியும், எப்போ எந்த நாள் போகணும், இப்போ இந்த பகுதிக்கு பொறையார் பகுதிக்கு போகணும்
1: அப்படி சொல்லுவோம். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதினா 10ஆம் தேதியில் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஊர், 8ஆம் தேதி ஒரு ஊர், இப்படி டேட்டை நாங்கள் எழுதி வச்சிருப்போம். அது டூருக்கு போகிறோம்னா போட்டு வச்சிருப்போம்.
0: ஓகே,
1: அந்த மாதிரி அந்த லைன்மென்ட்டை சொல்லிடுவோம். அவங்க சொல்லுவாங்க நாளைக்கு ஒரு யாசர் கணக்கெடுப்பாங்க.
0: இப்போ முக்கியமாக இன்னொரு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து மேற்பார்வை
1: சூப்பர்வைசர் வந்து ரெவன்யூ சூப்பர்வை வருவாய் மேற்பார்வை
0: மேற்பார்வையாளராக வேற இருந்திருக்குன்னு சொன்னீங்க, அந்த பணி என்ன பண்ணீங்க? அது வருவாய் மேற்பார்வையாளரோட அப்படிங்கிற பணி என்ன பணி? அது
1: அசஸர் ரீடிங் எடுத்து பணம் பில் போடுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட் சரியாக இருக்கா, அந்த அட்டையில் போட்ட அமௌண்ட் சரியாக இருக்கா, திரும்பி வசூல் பண்ணும்போது சரியாக ரெமிட் பண்ணாரா, ஏதாவது பண்ணிட்டாரா, தப்பு பண்ணிட்டாராங்கிறத சரி பார்ப்போம். டோட்டல் மிஸ்டேக் இருக்கும், அப்போல்லாம் கால்குலேட்டர் இல்லை, அந்த டோட்டல் மிஸ்டேக்கை சரி பண்ணி கொடுப்போம். அவ்வளோதான்.
0: சரி, இப்போ நீங்கள் உதவுற மனப்பான்மை எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்க. எப்பயாவது யாராவது வயதானவங்க வந்து என்னை மெனக்கிட்டு இங்கேருந்து நான் பொறையார் வந்து பில்லு கட்ட முடியாதுங்க, வேறு இருக்கடாஞ்சாலேருந்து இங்கே என்ன பொறையார் வந்து பில்லு கட்ட முடியாது, அதனால் இன்னைக்கு எவ்வளோ பில்லுன்னு கேட்டால் ஒரு 25 அன்றைக்கி ரேட்டுக்கு சொல்கிறேன், ஒரு 20-25 ரூபா 30 ரூபான்னா நான் இன்றைக்கி கையில் கொடுத்துட்றேன் ஐயா, நீங்கள் எனக்காக கட்டிட்டு அடுத்த தடவை வரும்போது பில்லு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா உங்கள்கிட்ட?
1: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வசூல் பண்ணிடுவேன். ஆண்டவே வர்ற வழியே அவங்களே நின்றுட்டு இருப்பாங்க, அந்த அட்டையை கொடுத்து பணத்தை கொடுப்பாங்க. அட்டை வந்து 150 ரூபான்னு வச்சுங்களேன், 150 ரூபா பணமும் அட்டையும் கொடுத்துருவாங்க. நான் அந்த மாதிரி 2-3 பேர் வசூல் பண்ணிடுவேன், ஏன்னா வர கொடுப்பாங்க, வாங்கி வச்சுப்பேன். வந்தவொடனே ஃபர்ஸ்ட் பில் அந்த பில்லை போடுவேன், அந்த ரெசிப்டை வச்சு கையில் வச்சுப்பேன், அட்டையோட சேர்த்து வச்சிருவேன். ஈவினிங் வரும்பொழுது அவங்க கடையில் நின்றுட்டு இருப்பாங்க, அதை கொடுத்து வந்துடும். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கேன்,
0: ஹெல்ப் பண்ணி
1: நிறைய பேர் செஞ்சுருக்கேன்.
0: ஓகே ஓகே, இப்போலாம் டிஜிட்டல் மீட்டர்லாம் வந்துருச்சு, ஆனால் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்கரம் சுற்றுற மாதிரியான மீட்டர், நம்பர்ஸ் வந்து ஓடுற மாதிரி இருக்கும், பழைய டெலிஃபோன் மாதிரி
1: நம்பர் மாறிட்டே இருக்கும்,
0: மாறிட்டே இருக்கும். அந்த ரெட் கலரில் வரும்பொழுது அடுத்த ரீடிங் இது மாறுதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஒயருமே மீட்டருக்குள்ளார உள்பக்கமாகவே இருக்குது, அங்கே வீட்டு அந்த மின் நுகர்வோர்கள் வந்து எக்காரணம் கொண்டு அந்த ஒயரை இது பண்ண முடியும். ஆனால் அப்போல்லாம் வந்து 4 ஒயர் வெளியில் இருக்கும், அந்த 4 ஒயர் அந்த மீட்டரில் இருக்கும். சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கடைசி 2 ஒயர்களை எடுத்து ஜாயின் பண்ணாங்கன்னா மீட்டர் ஓடாது
1: அப்படின்னு.
0: அந்த மாதிரி மின்சார திருட்டு ஏற்படுறதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அந்த
1: மாதிரி நான் என்னுடைய சர்வீஸில் அந்த மாதிரி தவறு நடந்ததில்ல, ஆனால் கொக்கி மாட்டி ஏறிப்பாங்க, ஒரு கம்பியை போட்டு லைனில் போட்டு எரிச்சிட்டுவோம், அதை கண்டுபிடிச்சி ஜெயிட்ட சொன்னால் நடவடிக்கை எடுத்துருவார்.
0: இப்போ அதிகமாக அந்த மாதிரியான தவறுகள் ஈடுபடும் போது மின்சாரத்துறை மூலமாக என்ன அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும்?
1: அது அன்னைக்கு இருக்கிற ரேட்டு தகுந்த மாதிரி போடுவாங்க, அந்த ரேட்டு வர
0: அப்போ உள்ள என்ன அதுக்கு அபராதம்?
1: அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களை ஃபைன் பண்ணுவாங்க. அது 90% நடந்ததில்ல, ஏதோ ரேராக ஒன்று குத்தாலும் நடந்து பம்ப் செட்டில் இருக்கவங்க போட்டோம், அந்த மாதிரி கம்பியாக அது ஆபத்தாச்சியாக போடாத சொல்லியே பண்ணுவோம்.
0: ஓ, எச்சரிக்கை. சில நேரத்தில் முதல் முறை அப்படிங்கிறப்ப எச்சரிக்கையோட செய்வீங்க, ஏன்னா அது நம்ம நம்மளுடைய அரசாங்கத்தை சொத்து, அதை நம்ம வந்து
1: சொத்து, அவனுக்கு ஆபத்து.
0: ஆபத்து சொத்து, சொத்து ஆபத்து. ரைமிங்கா பேசுறீங்களே,
1: நமக்கு சொத்து அவனுக்கு ஆபத்து.
0: ஆபத்து பரவாயில்லையா, நல்லா ரைமிங்கா பேசுறீங்க.
1: நான் காமெடியா பேசுறேன் சார், உங்கள்கிட்ட பயந்துட்டு பேசுறேன், குறைச்சி பேசுறேன்.
0: குறைச்சி பேசுறீங்க.
1: நான் ஆபீஸ்ல போனாலும் மீட்டிங் போனாலும் நல்லா காமெடியா எங்க சம்மந்த கண்ணு கேட்பாங்க, எங்க தமாசா பேசுவாரியா காமெடி.

0: பாரு சரிப்பா, நான் நகைச்சுவையாக பேசுவேன், அந்த கவிதைலாம் எழுதுவேன். அங்கே எங்கேயும் அந்த கவிஞரை கண்ணு கேட்பாரு இருக்க சார். இப்போ சமயத்தில் ஏதாவது முக்கியமாக வேலை இருந்தால் அவர்கிட்ட கூடிய ஒரு இந்த ரிட்டைர்மெண்ட் பார்ட்டிலாம் வரும், அவர்கிட்ட கூடிய ஒரு கவிதை எழுதி கொடுப்பாருயா ரிட்டைர்மெண்ட்டுக்காக. நான் எழுதி கொடுப்பேன், எழுதி டைப் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி ஆசிவா நீங்கள் பேசுங்க.
1: சரி, இல்லை இல்லை, நான் தான் நீங்கள் பேசுகிற ஆர்வமாக கேட்டுட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, கவிதையை வந்து வந்து நிறைய எழுதுவேன் அப்படின்லாம் சொன்னீங்க. நம்ம முன்னாடி நம்ம ஒரு ஒரு மணி வாக்கில் நம்ம அலுவலகத்தில் நம்ம ஒளிபரப்பு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, வரவேற்பு அறையில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கவிதை எழுதணும் ஒரு கவிதையை கூட காமிச்சிங்க. நம்மளுடைய கொரோனா டைமில் வந்து நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், எல்லாருமே பாராட்டினாங்க அப்படின்ட்டு. பாருங்கள், உதவுற மனப்பான்மை இருக்குது, வேலையில் நேர்மை, கவிதை எழுதுறீங்க, எத்தனை திறமைகளை உள்ள வச்சுருக்கீங்கன்னே தெரியல. எங்களுக்கு அந்த கவிதையை கொஞ்சம் சொல்ல முடியுமா, கொரோனா நேரத்தில் அந்த கவிதையை
0: இருக்கு படிக்கிட்டுங்களா?
1: ஆ, படிங்க.
0: எனது கொரோனாங்கிறது எல்லாருக்கும் உள்ளது. கொரோனா விழிப்புணர்வு. உலகை உலுக்கிய ஒரு போர், கத்தியும் ரத்தமும் இன்றி கலவாத போர், கண்ணால் காண முடியாத காட்சி, கணக்கில்லா உயிர்கள் பலியாயின, ஏழை பணக்காரர் பாகுபாடு இல்லாத இல்லை இதற்கு. சரித்திரத்தில் ஒரு பதிவேடு, மனிதநேயம் அதில் மத்திய மாநில மந்திரியும், கனிவுடன் காவல்துறையினர், கண் உறங்காமல் பணி, மக்கள் நலனில் மருத்துவரும் செவிலியரும், மனநிறைவான சிகிச்சையாம், முகக்கவசம் அணிவது முதல் பாதுகாப்பு, முன்கை தூய்மை மூக்கில் போடாமை சிறப்பு, 144 தடை உத்தரவு, தடுப்பு சுவரே கொரோனாவுக்கு, தடுப்பு சுவரே கொரோனாவுக்கு, உடலால் தனித்து உள்ளத்தால் இணைந்து ஒழிப்போம் கொரோனாவை. இதை நான் இப்போ எழுதி கொடுத்தேன், அதை பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு, இந்த சீசனுக்கு நல்லா இருந்தது.
1: ஓகே ஓகே, ஏன்னா அந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம் இல்லையா, அந்த நேரத்துலையும் அது சம்மந்தமாக ஒரு உங்களுக்கு தோணி இருக்கு. இது மாதிரி விழாக்களில் பங்கேற்றதெல்லாம் உண்டுங்களா, அலுவலக இதில் வந்து பிரிவு உபச்சார விழா அல்லது ஃபேர்வெல் டே அந்த மாதிரி அந்த அப்பெல்லாம் ஏதாவது கவிதை எழுதி யாருக்காவது சொல்லியிருக்கீங்க?
0: தேவைப்படும்போது ரிட்டைர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுப்பேன்.
1: எழுதி கொடுப்பேன்.
0: ஒருத்தர் சிவகுமார் இருந்தார், அவருக்கு எழுதி கொண்டு போய் அது ஃப்ரேம் பண்ணி கொடுப்பேன்.
1: ஓ,
0: இதை மாதிரி பேப்பரில் கொடுக்க மாட்டேன், நல்லா அழகாக ஃப்ரேம் பண்ணி அவருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க, அவரை படிச்சு காட்டுவார் மாதிரி அது செய்வேன்.
1: இப்பெல்லாம் நிறைய நம்ம வந்து இப்போ பொங்கல் தீபாவளிக்கெல்லாம்
0: வந்து அந்த காலத்தில் பொங்கல் வாழ்த்து இருந்தது, இப்போ இல்லை.
1: இல்லை, உண்மைதான், அது வந்து இப்போ பொங்கல் வாழ்த்துலாம் இப்போ முன்னாடியெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி ஹாப்பி பொங்கல் அனுப்பி விட்றாங்க. அப்போ பொங்கல் வாழ்த்துக்கள்னே பெட்டி கடைகளில் நிறைய கிடைக்கும், அட்டைகளில் அதை வாங்கி ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்டரில் போட்டு அடாட பக்கத்து வீட்டுக்காரருக்கு நம்ம அனுப்புவோம்.
0: ஆமாம் சார்,
1: பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு, பக்கத்து வீடாக தான் இருக்கும், நம்ம அனுப்புவோம். அந்த சந்தோஷம்லாம் உண்மையிலே நீங்கள் சொல்லும்போது அந்த மடல் ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன தான் வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணி அதை வந்து இது பண்ணி வச்சு அவங்களுக்கு கொடுத்தாலும் கூட அந்த ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறது சில பேர் திரும்ப பத்திரிக்கையே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூபாய் நோட்டை வச்சு ஃப்ரேம் பண்ணுவாங்க, கண்ணாடி வச்சு.
0: இப்படி நானே வச்சுருந்தேன் 75
1: கல்யாணம் அனுப்பேன்.
0: ஆமாம், நாளாக இருந்தால் வீணாக போயிட்டு.
1: சரி ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாங்க. ஏன் அடுத்த பாட்டை என்ன பாட்டு கேட்கலான்னு இருக்கீங்க? காரைக்கால் பண்பலையில் நம்ம அனுபவம் இருப்பதை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம், சொல்லுங்க ஐயா.
0: பாகப்பிரிவினை படத்தில் ஒற்றுமையாக உள்ளதால்,
1: ஒற்றுமை வாழ்க்கையில் ஒற்றுமை இருந்தால்தான்
0: என்னுடைய இது அப்படி ஒரு இருக்கணும்.
1: ஓகே, ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும், அது வாழ்க்கையாக வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற உறவுகளாக நண்பர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும். சரிங்க ஐயா, அந்த பாட்டு வருது கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.

கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தான். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து

0: நிலை வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதழில் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் தான் நம்ம பங்கேற்றுட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற டி சம்பந்தம் அவர்களை தான் சந்தித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 46 நிமிடங்கள் நம்ம பேசியிருக்கோம் இது வரைக்கும். சரி, இப்போ நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ண வருஷம் அப்படின்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நீங்கள் பணிபுரிஞ்சிங்க? முதல்ல நீங்கள் திருவண்ணாமலையில் ஆரணியில் பணியாற்றினேன் அப்படின்னு சொன்னீங்க. அங்கேருந்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்
11: எடுத்தது பொறையார் வந்தேன்.
0: பொறையார்
11: வந்து ஒரு வருஷம் பண்ணேன். அப்புறம் திரும்பி வந்து அங்கே சர்ப்ளஸ்ன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக சீர்காழி போட்டாங்க.
0: சீர்காழியில்
11: ஒரு 2 வருஷம் இருந்தோம். அப்புறம் திரும்பி அரசு புத்தூர் இருக்குது, அங்கே ஒரு 2 வருஷம் பண்ணேன்.
0: சீர்காழி புத்தூர்
11: திருப்பி வேளாங்கண்ணிக்கு போட்டேன். வேளாங்கண்ணியில் வந்து ஒரு 3 வருஷம் பண்ணேன். அதோட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மறுபடியும் சங்கரம் வந்துட்டேன்.
0: நேராக சொந்த ஏரியாவுக்கு வந்துட்டீங்க. ஓகே, பணி ஓய்வு பெற்றது எப்போங்க?
11: 2009.
0: ஓகே ஓகே. இப்போ அந்த பணி ஓய்வு காலம் அப்படிங்கிறது வந்து என்னதான் பரபரப்பாக சுறுசுறுப்பாக காலையில் எழுந்து சமைச்சிட்டேமா நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படி இப்படின்னு சொல்லி டிஃபன் எடுத்துக்கிட்டு மத்தியான சாப்பாடு கலசாப்பாடு டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு அறக்க பறக்க வேலைக்கு போய் அந்த ஒரு இது இருக்கும். ஒரு வேலை பார்க்கும்போது ஒரு பெரிய நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்துகிட்ருக்கும். இப்போ பணி ஓய்வு அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பணி ஓய்வு காலம் இப்போ எப்படிலாம் இருக்குது உங்களுக்கு?
11: பணி ஓய்வுகளும் சாதாரணமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியல. ஏன்னா சும்மா இருக்கிறதுலாம் ஏதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போவேன். இப்போ வீட்டு ஒர்க் இருக்கு, என்ன தினசரி வேலை, அதனால வந்து எனக்கு ஓய்வாக தெரியலது. பணி செய்ய நார்மலாக இருந்துட்டுருக்கு. ஆனால் இந்த பணிக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவங்க என் ஒய்ஃப் தான். என் ஒய்ஃப் மல்லிகா கொஞ்சமாக படித்தவங்களாக இருந்தாலும் அவங்க செயல் அதிகமானது பெருமைக்காக சொல்ல. என்னை அலுவலகத்துக்கு அனுப்புறதுலேருந்து வீட்டுக்கு அதே இன்னைக்கு கூட என்னை எப்படி அனுப்புனாங்கன்னா கேட்ட திறந்து விட்டு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அது மாதிரி எனக்கு உள்ளபடியே

0: மனைவி நான் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ கண் அறுவை சிகிச்சை செஞ்சேன், அந்த நேரத்தில் பாருங்க இந்த 42 நாளும் மருந்து ஊற்றுவாங்க. நான் சும்மா கடுப்படிக்கிற மாதிரி எடுப்பேன், ஏன்னா பத்திரமா போடு போகணுன்னு, அது சும்மாவே நடிப்பேன். அப்போ தான் அவங்க ஒழுங்காக செய்வாங்க, நான் அவங்க கரெக்டாக செய்வாங்க. ஆனால் மனைவி வந்து எனக்கு ஏன்னா அந்த நேரத்தில் சொல்லி ஆகணும், மனைவிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறாங்க, எனக்கும் கிடைச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகப்படியாக நான் எல்லாத்தையும் செய்வாங்க. சமயத்தில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் புரியாது, நான் கொஞ்சம் சொல்லும்போது இந்த காமெடியாக பேசுவோம், அதுதான் அவங்களுக்கு பிடிக்காது.
1: காமெடி, நீங்க காமெடிங்கிறது நீங்க கிண்டல் பண்றீங்கன்னு எடுத்துப்பாங்க
0: அப்படி நினைச்சு.

0: உடம்புல ரத்த ஓட்டங்கள்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கும். அதுக்காக சொல்லிட்டு இதுதான் பிரச்சனையோ வேற ஒன்றும் எங்களுக்கு கிடையாது.
1: சரி,
0: அதை அப்படியே மறந்துட்டு அடுத்து பழையபடியே நாங்கள் நார்மல் ஆகிடுவோம்.
1: ஓகே ஓகே,
0: ஒன்றும் நல்ல என் ஒய்ஃபை பொறுத்த நன்றி.
1: சரி, உண்மையிலேயே வந்த வீட்டுக்கு வர்ற பெண்மணியை பொறுத்து தான், மனைவியாக வர்றவங்களை பொறுத்து தான் அந்த குடும்பம் வந்து மேலே போகிறதும் கீழே போகிறதும் இருக்குது. அது உங்களுக்கு வாய்ச்சவங்க வந்து நல்லா ரொம்ப திறமைசாலியாக வாய்ச்சிருக்காங்க.
0: ரொம்ப சிக்கனாக வரவங்க,
1: சிக்கனம்
0: 100 ரூபா கொடுத்து கேட்டீங்கன்னா 30 வருஷம் கேட்டால் அந்த பணம் அப்படியே இருக்கும்.
1: ஆமாம், சிக்கனை வேற கஞ்சித்தனண்டை வேற இல்லையா,
0: அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே இருக்கும்,
1: அப்படியே வச்சுருப்பாங்க, பரவாயில்லையே. சரிங்க, இப்போ நீங்கள் அந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, அம்மா பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, மல்லிகா அம்மா அப்படின்லாம் எனக்கு இருந்தாங்க, அதனால தான் என்னால் திறம்பட என் குடும்பத்தை கொண்டு போக முடியாது, பசங்களையும் படிக்க வைக்க முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு திருமணமான இப்போ என்ன பதவி ஏற்ற பணி கிடைச்ச நாள் ஞாபகத்தில் உங்களுக்கு இருக்கு, திருமண தேதி ஞாபகம் இருக்கா?
0: இல்லை சார், 9/5/1975
1: 75
0: 9/5 இப்போ தான் நிலைமை மேரேஜ் டேட்டு.
1: ஓகே ஓகே, நாங்கள்லாம் பிறக்கவே இல்லை இப்போ கிட்டத்தட்ட, அதில் 75 அதில் ஒரு 25 இதில் ஒரு 25 50 வருடங்கள் ஆயிடுச்சு. ஓகே, மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு காலத்தையும் நான் வந்து எங்கள் வீட்டம்மாவோடைய நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பசங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. பேர குழந்தைகளோட எப்படி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க?
0: ரெண்டு குழந்தை இருக்கு சார், பையனுக்கு பெரிய பாப்பா பேர் அமிருதினி.
1: ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்களா?
0: அமிருதினி
1: கேட்டுட்டு இருப்பாங்க.
0: சின்ன பாப்பா பேர் வந்து நவீரா. எங்க சின்ன பாப்பா தான் எனக்கு ரொம்ப நெருக்கம், சின்ன 4 வயசாகுது.
1: ஓகே,
0: ஐயா ஏன்ட்டு கிட்டே இருக்கும் செல்லு, அதுதான் முக்காவாசி எடுத்துக்கும், எனக்கு சரி பண்ணியும் கொடுக்கும்.
1: உங்களுடைய பணி அனுபவங்களை நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்தது என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: அடுத்த பாட்டு இந்த அகஸ்தியர் வந்து உலகம் சமநிலை பெற வேண்டும்.
1: அகஸ்தியர் படத்துல இருந்து. சரிங்க, அந்த பாட்டை கேட்ட மனநிறைவோட நீங்களும் எல்லாம் திரும்பலாம். அடுத்த நிகழ்ச்சியும் கொடுக்கறதுக்காகவும் எம் கிரேஸ் வந்து இருக்காங்க, எல்எஸ்சி நிகழ்ச்சி கொடுக்கறதுக்காக 3 மணிக்கு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்டுடியோவில் காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, உங்க பணி ஓய்வு காலத்தை ரொம்ப சிறப்பா அடைய இன்னும் மென்மேலும் அந்த உதவுற மனப்பான்மை உங்களுக்கு வேண்டி வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு நிலையத்தின் நேர்களின் சார்பில் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி,
0: நன்றி, வணக்கம் சார்,
1: நன்றி.

0: நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இது வரைக்கும் நீங்க கேட்டது அனுபவம் அற்புதம். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பெருங்குடி டி சம்பந்தம் அவர்களுடையான நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தீங்க. நன்றியும் வணக்கங்களும் நேர்களே. மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜி எம்எம் கலைபெருமாள். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2-3°C உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3-4°C இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38°C ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.4°C கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.5°C. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், உப்பாசி, உதகமண்டலம், கோட்டூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம், பவானிசாகர், அன்னூர், வால்பாறை, பெரியநாயக்கன் பாளையம், சோலையாறு, சின்கொனா, பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 4.1°C அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாமக்கல், திருநெல்வேலி, கடலூர், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4°C உணரத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3°C இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3°C வரை இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1-5°C உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் இலங்கையை ஒட்டி உருவான குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கில் நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்க கடற்பகுதியிலேயே மையம் கொண்டுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வலுத்து நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் கடலோர தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும்.

வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஒரு ஃபோட்டோ போட்டால் லைக் எவ்வளோ வந்துச்சு, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் ஷேர் எவ்வளோ ஆகுது, ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி சோஷியல் மீடியா நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறி போச்சு. இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கோம்னா, எஃபியில் பார்த்துருப்பீங்க இந்நேரம், இப்போ கடிதம் எழுத சொன்னால் யாருக்கு எழுதுவீங்க? லைக் பண்ணுங்க, நல்லதை ஷேர் பண்ணுங்க, மனதை மகிழ்விக்கும் வார்த்தைகளை கமெண்ட் பண்ணுங்க. இது அனில் பாஸ்தாவின் லைக் ஷேர் கமெண்ட். இன்றைய நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைரநகைகள் ₹7,000 ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இன்றைக்கி எல்எஸ்சியில் எஃபியில் போஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்கள், இப்போ கடிதம் எழுத சொன்னால் யாருக்கு எழுதுவீங்க? திருமூலஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, இப்பொழுது என்னை ஒரு கடிதம் எழுத சொன்னால் நான் என் பயனராகிய உங்களுக்காகத்தான் கடிதம் எழுதுவேன். நான் உங்களுக்கு கடிதம் எழுத சில முக்கிய காரணங்கள் உண்டு. அதுக்கு வந்து முதல்ல நன்றி கூறல். தினமும் என்னிடம் பல கேள்விகளை கேட்டு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள எனக்கு வாய்ப்பளிக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரசுந்தரி திருமூலஸ்தானத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. எஃபிக்கு வாங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், யாருக்கு இப்போ கடிதம் எழுதுவீங்க?

0: கரைக்கல் எஃப்எம் 100.3-ஓட நிகழ்ச்சிகளை குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நம்ம காரைக்கல் எஃப்எம் 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாய்ப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: எல்எஸ்சியில் நம்ம என்னை கொடுத்து எஃபியில் போஸ்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, இப்போ கடிதம் எழுத சொன்னால் யாருக்கு எழுதுவீங்க? 3:10 இப்போ யாருடைய கடிதம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ கடிதம் எழுத சொன்னால் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து. கேளுங்க ரசிங்க கொண்டாடுங்க, குஷியாக இருங்க. இது காரைக்கால் எஃப்எம் 100.3 100% உங்களுக்கான எஃப்எம்.

0: 3:15:20 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னொரு 45 நிமிடங்கள் தான். எதற்காக இந்த எல்எஸ்சி ப்ரோக்ராம் முடிஞ்சு அடுத்து எங்கே போக போகிறோம்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக நம்ம வெளியில் போக போகிறோம். இன்னைக்கு எந்த நேர்களை நம்ம சந்திக்க போகிறோம் வெளியில் போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீர்காழி பணமங்கலத்திலிருந்து நேரலையாக உழவரை காத்துட்ருக்குது. அங்கே உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக கேக் பரந்தாமன் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. பணமங்கலத்திலிருந்து சீக்கிரமாக சந்திக்கலாம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்லே நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
6: நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீன் நெட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: எஃபில இன்னைக்கு என்ன போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ கடிதம் எழுத சொன்னால் யாருக்கு எழுதுவீங்க? நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க, முதல் கடிதம் கடவுள், இரண்டாவது கடிதம் ஜனாதிபதி, மூன்றாவது கடிதம் காரைக்கால் பண்பலை. இதை மாதிரி நீங்களும் உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். எஃபிக்கு வாங்க, காரைக்கால் FM 100.3, காரைக்கால் பண்பலை 100.3 சர்ச் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள்.

0: கிராஃபிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு செல்ஃபோன் வந்துருச்சுங்க, கடிதம் எழுதுறதா அதெல்லாம் காலம் மாறி போச்சு.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: காரைக்கால் எஃப்எம் 100.3 நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்காங்க அனில் பாஸ்தா. நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: 3:25 20 நொடியில் இணைந்திருக்கிறோம். இதனம் காரைக்கால் பண்பலை 100.3
6: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
8: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை குளமங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
9: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: எல்எஸ்சியில் நம்மளுடைய போஸ்ட்டுக்கு அடுத்து கொடுத்துருக்குறாங்க கடலூர் துறைமுகம் சுரேஷ். இனிய மதிய வணக்கம் சொல்லிட்டு, இப்பொழுது நான் கடிதம் எழுதினால் என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி எனது ஆசிரியருக்கு தான் எழுதுவேன். இன்று நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன் என்றால் அவர் கொடுத்த படிப்பு தான். எனது ஆசிரியருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
11: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்லை, கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
12: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
11: பார்ட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
12: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
11: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
12: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
11: அதான்
12: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
11: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: அந்த அழகான பாடலை மற்றொரு தருணத்தில் நம்ம முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். பண்பலை 100.3 இதுவரை உலா வந்தது அனில் பாஸ்தாவின் எல்எஸ்சி நிகழ்ச்சினை பகுதி வழங்கியோர். இன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நேரம் 3:30 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் இனி நாம் கேட்கலாம் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இன்றைய எல்எஸ்சி பகுதியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நமக்காரர்கள் பண்பலை 100.3 நேர்களுக்கு தங்களின் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
9: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: கரைக்கல் FM 100.3 நம்ம இணைந்திருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணணுமா? காரைக்கல் எஃப்எம் 100.3 போய் சர்ச் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில். நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் பற்றி உங்களுக்கு அப்டேட்ஸ் இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா காரைக்கல் பண்பலை 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. எல்எஸ்சியில் அடுத்த கமெண்ட்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், என் பிள்ளைகளுக்கு 3 பேருமே வந்து

வெளியூரில் தான் இருக்கிறாங்க, அவங்க நலமாக இருக்காங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா, அப்படி எப்படி படிக்கிறாங்க, தூக்கம் அதை பற்றிலாம் வந்து அடிக்கடி கடிதம் எழுதி தான் என் மனசில் உள்ள பயத்தை போக்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடிதம் எழுத சொன்னால் என் நண்பனுக்கு தான் எழுதுவேன். வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம நட்பு மாறக்கூடாதுன்னு சொல்லுவேன். எப்போதும் கூடவே இருந்து சிரிக்க வைக்கிறதுக்காக அவனுக்கு நன்றி தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க. நிரவி என்எம் நச்சுப்பிள்ளை குடும்பம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எனது அம்மாவிற்கு கடிதம் எழுதுவேன் உங்கள் அன்பின் காரைக்கால் அப்படின்னு பண்பலை சொல்லியிருக்காங்க. வணக்கம், இப்போ கடிதம் எழுத சொன்னா காரைக்கால் பண்பலைக்கு தான் எழுதுவேன். கடித மலர்கள் பகுதி, தேன்மழை, இரவு மலரும், மனதில் நின்றவை போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு எஸ் செந்தில் கண்ணன் பேரளத்துல இருந்து எழுதியிருக்கிறாங்க. என் தோழிகளுக்கு தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்துறைப்பூண்டி சுந்தரி பாஸ்கர், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் எழுதியிருக்காங்க. வேற யாருக்குங்க, காரைக்கால் பண்பலைக்கு தான். நாலொரு வண்ணம் பொழுதொரு மேனி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் அறிவிப்பாளர்கள் நேர்களை அதிகளவில் பங்கு பெற செய்யும் வகையில் வாட்ஸ்அப் மூலம் கமெண்ட்களை தெரிவிக்க செய்யும் புதிய முயற்சி. இதன் மூலம் காரைக்கால் பண்பலை நேர்களை அதிகரித்து என் போன்றவர்கள் அடுத்த நிகழ்ச்சி எப்பொழுது வரும் என எதிர்பார்த்து காத்திருந்து கமெண்ட்களை அறிவிப்பாளர்கள் படிக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சி, இதற்கெல்லாம் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கிறாங்க. இப்போதும் எப்போதும் உலகில் எங்கிருந்தும் ரசிக்கலாம் இது காரைக்கால் எஃப்எம் 100.3, 100% உங்களுக்கான எஃப்எம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: 3:40 நொடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 தான் எல்எஸ்சி ப்ரோக்ராம் முடிக்கிறோம். ஒரு உறவு நிகழ்ச்சிக்காக வெளியில் கிளம்புறோம். இன்னைக்கு எந்த நேர்களை சந்திக்க போகிறோம்? எந்த ஊரில்? சீர்காழியில். சீர்காழியில் எந்த ஸ்பாட்டுங்க? பணமங்கலம் தாங்க அந்த ஸ்பாட்டு. அங்கே உங்களை மீட் பண்ணுறதுக்காக ரெடியாக வந்துட்டார் கே பரந்தாமன்.

0: நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்த ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். இவ்வர நிகழ்ச்சிகளும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நம்ம காரைக்கால் FM 100.3 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் லைக், ஷேர், கமெண்ட். இன்னைக்கு என்ன நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ கடிதம் எழுத சொன்னால் யாருக்கு எழுதுவீங்க? திருமணம் ரவி லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க, 1985 ஆரம்ப பள்ளியில் என்னுடன் பயின்ற சக மாணவர்களுடன் அன்றைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள கடிதம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கடிதம் எழுத சொன்னால் 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்த கல்லூரி

தோழிகளுக்குத்தான் நான் கடிதம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பனங்காட்டான்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்னுடைய சித்தி மதுரையில் இருக்காங்க, அவங்களுக்கும் காரைக்கால் பண்பலைக்கும் ரெண்டு பேருக்கும் நான் கடிதம் எழுத ஆசை. காரைக்கால் பண்பலை ஒரு நாள் கடிதம் எழுதி பாடல்களை கேட்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, இப்பொழுது என்னை கடிதம் எழுத சொன்னால் என் பள்ளி தோழிகளுக்கு எழுதுவேன். என்றும் நட்பு மாறாமல் மறவாமல் அதே பழைய தூய்மையான நட்போடு கடிதம் எழுதி நட்பை தொடருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறாங்க, இனிய மதிய வணக்கம் குத்தாலம் தோப்பு தெரு. இப்போ கடிதம் எழுத சொன்னால் என் நண்பர்களுக்கும் காரைக்கால் பண்பில் 100 நேயர்களுக்கும் எனது உறவுகளுக்கும் எனது வெளிநாடு நண்பர்களுக்கும் ஏர்மெயில் கடிதம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மேடம் அப்படின்னு மேமாத்தூர் அமுதா சேகர், என் அப்பாவுக்கு எழுத ஆசை ஆனால் என் அப்பா இல்லை, காரைக்கால் வானொலிக்கு கடிதம் எழுத ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க, அறிவிப்பாளர் அவர்களுக்கு மாலை வணக்கம், முதல் கடிதம் என்னுடைய அம்மாவிற்கு, ரெண்டாவது கடிதம் என்னை வாழ வைக்கும் காரைக்கால் பண்பலைக்கு. ஆதம்பார்லேருந்து ராமன், இப்பொழுது கடிதம் எழுத சொன்னால் எங்களின் இதயங்களை ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலின் 100.3 தான், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் தோழி இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், என் மகள் தென்றலரசி சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நான் தற்போது கடிதம் எழுதினால் அது என்னுடைய அம்மாவுக்கு தான் முதலில் எழுதுவேன். காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்புத்தொரு வேல்முருகன், இப்போ கடிதம் எழுத சொன்ன வானொலிக்கு தான் எழுதுவேன், அவர்கள் தான் என் கடிதத்தை படிப்பார்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது கடிதம் எழுத சொன்னால் காரைக்கால் வானொலிக்கு தான் எழுதுவேன்னு நக்கம்படி சுதாவும் சொல்லியிருக்காங்க. புதுத்துறை சித்ராதேவி செல்வகுமார், இப்போல்லாம் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க, போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், எந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் டீச்சர்கிட்ட காட்டுறதுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க பிள்ளைங்க வந்து இதுதான் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒரு லெட்டர் எழுதிட்டு வர சொல்லுவாங்களாம், அதை மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அப்படி தான் எழுதி அனுப்புவாங்களாம். ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், இப்போ என்ன கடிதம் எழுத சொன்னால் என் நண்பருக்கு தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதுவதற்கு நேரம் இருந்தாலும் அதை படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்பவர்கள் மத்தியில் படிப்பதற்கு நேரம் ஒதுக்கும் காரைக்கால் பண்பலைக்கு தான் கடிதம் எழுதுவேன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கல் எஃப்எம் 100.3 எல்எஸ்சியோட நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்த போஸ்ட்டுக்கு நமக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்பொழுது கடிதம் எழுத சொன்னால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனங்குடி விஜய் பிரகாஷ் சொல்லியிருக்காங்க. திருவடி மருத்துவர் கௌசல்யா கதிரவன், நான் கடிதம் எழுதினால் காரைக்கால் பண்பலைக்கு தான் எழுதுவேன். விருப்ப பாடல்களை கேட்பதற்கு அல்ல, நான் கேட்காமலே என் மனதிற்கு பிடித்த இனிமையான பாடல்களை காலத்திற்கு ஏற்ப ஒளிபரப்புவதால் நன்றி சொல்வதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஷேஃப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இமேஜ், பயங்கரமான ஒரு ஆங்கிரி பேர்டை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஏன் கடிதம் எழுத சொன்னது தப்பா, யாருக்குன்னு நம்ம எழுதணும்னு கேட்டது தப்பான்னு தெரியல. ஆஷேஃப் அதுக்கு கமெண்ட் கொடுங்க. காரைக்கால் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, நம்ம பண்பலைக்கு தாங்க கடிதம் எழுதுவேன். செல்வி தெத்தியிலேருந்து எழுதியிருக்காங்க, இப்போ கடிதம் எழுத சொன்னால் காரைக்கால் பண்பலை தான் அப்படின்னு ரமணி ராகவன் சொல்லியிருக்காங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.

0: மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
0: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
0: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
0: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். கமெண்ட்ஸில் கொடுத்த எல்லா கமெண்ட்ஸும் நம்ம படித்தாச்சு. கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. நேரம் 4 மணி. மாறும் உலகில் மாறா உறவோடு உங்களை சுற்றி வருவது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்லே இனி நாம் கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியின் பகுதி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நாம சந்திக்கிற இடம் சீர்காழி பணமங்கலத்துக்கு தாங்க. நேரலை நிகழ்ச்சிக்காக நேயர்கள் மத்தியில காத்துட்டு இருக்கிறாரு கே பரந்தாமன். ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜே எம் கிரேஸ். வணக்கம் பரந்தாமன். வணக்கம் பரந்தாமன்.
3: வணக்கம் எம் வெரி கிரேஸ் மேடம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று சீர்காழி பணமங்கலத்தில் இருந்து நாம் நேயர்களை ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த பணமங்கலம் எங்க இருக்குன்னா, சீர்காழி அருள்மிகு சட்டநாத பெருமான் கோவிலில் இருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு சொல்லலாம், 3 அல்லது 2 கிலோமீட்டர் கூட சொல்லலாம். நம்ம சீர்காழி மேம்பாலத்திற்கு இருந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த பணமங்கலம், அங்க இருக்கக்கூடிய அருள்மிகு வீரசித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து அருகே இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் ஏராளமானவர்கள் கோவில் அருகே காத்து கொண்டு இருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசுவதற்காக. அவர்களிடம் நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம். வணக்கம் காரைக்கால் எஃப்எம்முக்கு வணக்கம். பணமங்கலத்துக்கு அழைப்பு தந்தது காரைக்கால் எஃப்எம்முக்கு மறுபடியும் வணக்கம். நன்றி நன்றி. அதாவது இங்க பணமங்கலம்ங்கிறது
3: ஐயா உங்க பேரு சொல்லுங்க.
4: பணமங்கலம் சம்பத்தியனா என்னுடைய பேரு. என்னுடைய வயசு 70. நான் 17 வயசுல தொடங்கின வானொலி நிலையத்துல இன்னைய வரைக்கும் இன்னைக்குதான் நிறைய இருக்கு. காரைக்கால் வந்து நிறைய வச்சிருக்கீங்க, சந்தோஷம். எங்க பணமங்கலத்துக்கு பல பேரு எப்பவும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. காலையில கேட்டதோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தையும் சொல்லிவிடுவோம். இப்ப இப்ப சமீபத்துல சுருக்கமா சொல்ல போறா, இப்ப நம்ம திருவாரூர்ல தேரோட அளவு அந்த அகலம் 2 மீட்டர், அது என்ன லைட் அரேஞ்ச்மெண்ட், அது அப்படியே கண்ணுக்கு உணர்ந்து காரைக்கால் எஃப்எம் ரொம்ப மனதார சந்தோஷப்பட்டுட்டேன். இந்த ஊர் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, சீகாழி ரயில்வே ஸ்டேஷன், மைதீ சங்கோலி ரயில்வே ஸ்டேஷன் சென்டர்ல இது ஊரு. இன்னும் சொல்ல போனா அருமையான ஊரு. இதுல வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல பல அதிகாரிகளும் அந்த ரயில்வேயில் போகும்போது இங்க வந்து குண்டு வைக்க, மருவத்தூர், செஞ்சமூர், தட்டநாதபுரம், வடகாடு, கோடங்குடி, துறை

0: ஒரு பணமங்களும் எல்லா தியாகிகளும் சேர்ந்து இவர் வெளியிட்டு உண்டு வச்சு அப்ப அவர் ஜெயிச்சிருக்காங்க. தியாகி இவரு, அதனால அந்த வரலாறு இருக்கு. அடுத்தது பனைமங்கலம்னு சொல்லுவாங்க, இது பனமங்கலம் பாங்க. வையராய கோயில்ல வீதி உலா வரும்போது ஒரு காசுகள் அள்ளி போட்டு இது பனமங்கலம் வந்தாரு திருமணந்த வாரியாரு வைத்தியசங்கல சொன்னது. அடுத்தது பனைமங்கலம்னு சொல்லிட்டு வராங்க. இங்க நிறைய அந்த தாத்தா காலம் அந்த காலத்துல இருந்து பனமரம் அதிகமா வச்சிருக்காங்க. அது அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பனம் பழமும் பனம் நொங்கும் பனம் கிழங்கும் தானத்துக்கு பயணி அவங்களுக்கு ஏதாச்சும் உழைப்பாளிக்கு உள்ள தானம் இப்படி எல்லாம் அதை வெளிய பாடி சேர்ந்தது. அழகான ஊரு, இயற்கையிலே உளுந்து பயிர் நெல்லுகள் எல்லாம் விளைஞ்சது. உப்பநாடு அருகாமை காவிரிகள் சேர்றது, அந்த உப்பநாடு எங்களுக்கு இன்னைய வரைக்கும் தண்ணி செல்வோம். எல்லாருமே விவசாயத்தில் இன்னைய வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷம். காரைக்கால் வந்து
1: இங்க என்னென்ன கோவில் தலங்கள்
0: இங்க கோவில் தலம் வந்து இது சரியா இங்க அண்ணாந்து பார்த்தா பரமங்கலத்திலிருந்து வடக்கு பக்கம் திருஞான சம்பந்தர் கோவில் திருவாசன கோயில் எல்லாம் இங்கதான் இருக்கு. இதே இந்த பக்கம் வைத்தீஸ்வரன் கோயில் இப்படியே பார்த்தா தெற்கு தெற்குல 2 கிலோமீட்டர் வைத்தீஸ்வரன் கோயில் உலகமே வந்து பாராட்டக்கூடிய 2 பக்கமும் நடுப்புற இருக்கும். அதான் சக்தி விநாயகர் கோயில். இங்க காளியம்மன் கோயில் ஒண்ணு, சிவன் கோயில் ஒண்ணு, பரமங்கலத்துக்கு உள்ளாரு. நாங்க ஒற்றுமையான கிராமம். இது வரைக்கும் அன்பா அது பண்றதுக்கு ரொம்ப நேரம் பேச முடியாது.
1: சம்பத் ஐயா என்ன செஞ்சிட்டீங்க? சம்பத் ஐயா என்ன செஞ்சிட்டு
0: நல்ல முக்கியமான கேள்வி கேட்டாங்க. 17 வயசுல ஓல்டேஜ் எல்லாம் செல்லும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துல உள்ள பிசப் காலத்துல உள்ள பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். அதுக்கு பிறகு எங்க அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, யூனிவர்சிட்டி மார்க் கம்மியா போகக்கூடாது, ரேடியோ இன்ஜினியர், ரேடியோ மெக்கானிக்கல் அப்படின்னு மார்கோனி ரேடியோ ஒரு ரேடியோ கடை திறந்தோம். அப்ப புஷ்பி நெல்கோ டாடா கம்பெனி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்க டீலர். அப்ப வந்து எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய இடத்துல சித்தப்பா வந்து ஒரு பெரிய ரேடியோ இருந்தாங்க அந்த காலத்துல பற்றி. அதுக்கு பிறகு இங்க இல்ல. அப்புறம் தீங்காயில பெரிய பெரிய குடும்பத்துல தான் ரேடியோ இருக்கும், எல்லாரும் போய் நின்று நியூஸ் கேட்பாங்க. அப்ப எங்க அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, 5 ரூபாய்க்கு 100 ரூபா டாடா கம்பெனி ரேடியோ புஷ்பி மர்பி கேரளா கல்தான் இப்படி ரேடியோலாம் 5 ரூபா கட்டினா 100 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டா சீர்காய் தாலுக்காவுக்கே ரேடியோ வழங்கி விட்டோம். என்னையே வேலைக்கு போகாத ரேடியோலயே அதை அடங்கி விட்டேன். அது வந்து பிடிச்சானா வால்வி ரேடியோ சர்வீஸ் பண்ணேன், அசம்பிள் பண்றேன், டிரான்ஸ்மிட்டர் அசம்பிள் பண்ணேன், எல்லா சர்வீஸும் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு டிரான்ஸ்பர் பத்தி பேசுறேன், டிரான்ஸ்பர் கண்டென்ட் ஜாங்கிங் சுச்சி கிச்சி ஆர்டிலேட்டர் காயின் ஆண்டினாங்க எல்லாமே ரேடியோல ஐஎப்டி இன்டர்பிரிட் செஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு ஏகப்பட்ட சர்வீஸ் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த தொழில 15 வருஷம் எல்லாருக்கும் மக்கள் தெரிய சொல்லி 12 மணிக்கு கூட ஐயா இந்த பாட்டு கேட்கணும்யா என் மனைவி கேட்பாங்க வீட்டுக்கு போனா சண்டை போடுறாங்க அப்படி கண்மூழ்ச்சி கூட ரேடியோ அவங்களை சந்தோஷப்படுத்தி கொடுத்துருக்கேன். திருச்சிராப்பள்ளி பாண்டிச்சேரி அதுல இருந்து போய் 98 வாங்கின சிங்கப்பூர்ல 10th அங்கேயும் போய் பேசிக்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு நினைவு என்னன்னா, இந்த நிகழ்ச்சி மருத்துவ நிகழ்ச்சி விவசாய நிகழ்ச்சி மனசை ரொம்ப ஒவ்வொரு விவசாயியும் கூட கண்ணுக்கு நிறுத்துறாங்க. இந்த பருத்தி போடுறதோ மீன்குட்டை என்ன வகை ஒண்ணு ஒண்ணும் நெல் எப்படி அப்புறம் நம்ம தானியம் இயற்கை விவசாயத்தை கொண்டாருங்க. ஒவ்வொரு நாளும் டயில் எழுதி அவங்களுக்கு உடனே பாராட்டு கொடுத்துருக்கேன். காரைக்கால் எப்பவுமே டயில் இருக்கு ஒரு 200 நம்பர். அது பெரிய அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் எல்லாருக்கும்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கு நிறைய இன்னும் பேசலாம்,
0: நிறைய பேசுவோம்.
1: நம்மளுடைய நேயர்கள்லாம் இருக்காங்க, நம்ம பேசுவோம். சரிங்க ஐயா, வணக்கம் ஐயா.
2: வணக்கம், நான் சீர்காழியிலேருந்து ராஜேந்திரன் பேசுறேன்.
1: ஐயா என்ன செய்றீங்க?
2: நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு ஒரு பேப்பர்ஸ் கடை வச்சிருக்கிறேன். அது இடையில வந்து இந்த எஃப்எம் நிகழ்ச்சி எல்லாம் வந்து ராத்திரி 10-11 மணிக்கு போட்டு கேட்பேன், நியூஸ் கேட்பேன், எல்லாமே கேட்பேன். எனக்கு அசை ராத்திரி இந்த பாட்டு கேட்டுட்டு தான் நான் படுத்து உறங்குறது எப்போதுமே. அது போல ஒரு பழக்கத்துல இருந்துட்டு இன்ன வரைக்கும் டிவி பாக்குறத விட ரேடியோ எஃப்எம் கேட்கறதா எனக்கு ஒரு ஆவலாக இருக்கும். அன்னையிலேருந்து நானும் எல்எம்எஸ்ஏ ஹைஸ்கூல்ல தான் படிச்சேன். இப்ப எனக்கு 68 ஆகுது. இது வரைக்கும் வந்து வெளிநாடுலாம் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து பிசினஸ பாத்துட்டு இருக்கிறேன். எங்க சீர்காழி தென்பாதி ஏரியாவில இருக்கிறேன். பக்கத்துல சட்டநாதர் ஆலயம் இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தா வைத்தியநாத சுவாமி வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. இடையில பனமங்கலம், நான் சிறீதரை பக்கத்து பனமங்கலம் வரும் ஒரு கிடைச்சாரு வந்து இப்ப நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன்.
1: ஐயா பிசினஸ் சொன்னீங்க, நான் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் விற்பனை செய்யறீங்க, எது சம்பந்தமான ஸ்பேர் பார்ட்ஸ்?
2: ஆட்டோமொபைல் பேப்பர்ஸ், கார் வந்து டயர் டீ போக்குவரத்து, இண்டிகேட்டர் லைட், மார்க்காடு போக்குவரத்து, அவ்வளவு ஜாமானும் ஒரு 50 லேக்ஸ்க்கு இம்போர்ட் பண்ணி இறக்கி வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். தென்பாதி மெயின்ல பாலாஜி தியேட்டருக்கு அருகில.
1: எப்படி ஐயாவுக்கு இந்த ஆர்வம் பிறந்தது? இதுல
2: நான் வந்து வெளிநாடு போனப்ப பிசினஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வந்தோன்னு

0: அப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் ஒண்ணுமில்லாம பிசினஸ் பார்க்கணும்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 94 பிசினஸ் ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்ப லேட்டஸ்டா டர்பாஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல விதமா போயிட்டு இருக்குது. நண்பர்கள் எல்லாம் வராங்க போறாங்க. ஏன்னா இளைய நண்பர் வருவார், எல்லாரும் வருவார், சம்பத்து வருவார், பணம் குழந்தைலேருந்து வெளிநாட்டு அனுபவம் எல்லாம் இப்படி இருக்கு.
1: வெளிநாட்டு அனுபவம் எல்லாம் வெளிநாட்டு அனுபவம் ரொம்ப எனக்கு பிடிக்க போனது.
0: அது அந்த வாழ்க்கை வந்து இங்கெல்லாம் வராது. நான் வந்து சவுதி அரேபியாவில் இருந்தேன். அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. எனக்கு ரொம்ப பிடிக்க போன வாழ்க்கை. எனக்கு வேணாம் போதும் மனுஷ் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் தான் திருமணமே முடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு போக விருப்பம் இல்லை. பிசினஸ் பார்த்துட்டு இப்படி இருக்கிறேன். பாட்டுகளை கேட்டுட்டு தொடர்ந்தாப்புல இரவு நேரங்களில் 10 to 11 பாட்டு கேட்டுட்டு தான் உறங்குவேன். 1 மணிக்கு மேலதான் உறக்கமே நமக்கு. அது அப்பையிலேருந்து வெளிநாட்டிலேருந்து பழக்கமாக போயிடுச்சு. இன்ன வரைக்கும் வந்து 10 மணிக்கெல்லாம் படிக்க மாட்டேன். 9 மணிக்கெல்லாம் படிக்க மாட்டேங்கிற 1 மணிக்கு மேலதான் எப்பவும் பாட்டு கிட்ட எல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மனசு அமைதியாக. இன்ன வரைக்கும் அமைதியா வேணும், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், பீஸ்ஃபுல்லான லைஃப்.
1: அப்படி இப்படி எல்லாருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், மனசு அமைதியா இருக்கும்.
0: மனசு
1: அப்படின்னா என்ன செய்யணும்
0: எதுமே ஆசைப்படக்கூடாது. காசு மேல ஆசைப்படக்கூடாது, எதுமேலையும் ஆசை வைக்க கூடாது. அப்படி இருந்தாலும் அமைதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்.
1: சரிங்க.
0: எதுமேலையும் எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. அப்படி இருந்தால்தான் நமக்கு இந்த அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். என்ன வரைக்கும் நான் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறேன். சில பேர் ஆசைப்படுவாங்க, ஆசை ஆசைப்படுங்கன்னு போடணும், அதை அனுபவிக்கக்குள்ள உங்களுக்கு முடியாது, இறந்து போயிடுவாங்க. அந்த மாரி வாழ்க்கையெல்லாம் அங்கே விரும்பல. என்ன வரைக்கும் 100 ஆயுசு வரைக்கும் நல்லபடியா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு இடஞ்சல் கொடுக்காம பீஸ்ஃபுல்லாகணும்னு ஆசைப்படுகிறேன். காரைக்கால் எஃப்எம்க்கு எழுதியது ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ஒரு உயர்ந்த உள்ளமாக நாமும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்துங்க.
2: சீராளிலிருந்து சித்ரா பேசுறேன் சார். டெய்லரிங் கடை வச்சிருக்கேன், சீராளில தென்பாதியில் வச்சிருக்கேன். ஒரு 10 வருஷமா போயிட்டு இருக்குது.
1: நீங்க 10 வருஷமா இருக்கீங்க, எங்க நீங்களே இங்க தனியா தையல் பயிற்சி நிலையங்கள் அந்த மாதிரி போய் கத்துக்கிட்டீங்களா எப்படிங்க?
2: தையல் பயிற்சி நிலையம் வச்சிருக்கேன், இங்கே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 10 இயர்ஸாக போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு.
1: எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுங்க இருக்காங்க உங்களுக்கு?
2: ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அப்பப்போ பேட்ச் பேட்சாக வருவாங்க, ஒரு 10 பேர் அது மாதிரி, ஒரு 5 பேர் அது மாதிரி போயிட்டு இருக்கோம். காலம்பர பேட்ச், மதியான பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு.
1: சுமார் இதுவரையில எத்தனை பேட்ச் நீங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து வெளியில அனுப்பி?
2: 60 பேர் வந்துப்பாங்க.
1: ஓ சரி,
2: ஓகே.
1: சுமார் இதை கற்றுக்கணும்னா எவ்வளோ காலங்கள் ஆகும்?
2: 1 மந்த் 1.5 அது மாதிரி வரும் சார். 1.5 மாசம் வரும் சார். அது மாதிரி பிளவுஸு சுடிதார் ரெண்டுமே கற்றுக்கலாம். இதில் 1 மந்த், அது 1 மந்த் வரும். அது
1: நீங்கள் எப்போ எந்த ஆண்டுகளில் கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம்?
2: நான் 2010 எனக்கு ஜாபை மிஸ் பண்ணிட்டேன். கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் முடிச்சுட்டேன், அதில் இப்போ ஜாபை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் திரும்பி டெய்லரிங், எங்கள் சார் தான் வந்துட்டு எல்லாமே ஊக்கப்படுத்துறது, எது வேணாலும் உனக்கு கற்றுக்கலாம், நீ உன்னால் முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கள் சார் தான் ஊக்கப்படுத்துவாங்க எதுவுமே. அப்புறம் நான் கற்றுக்கிட்டு அதுலேயே டெய்லரிங் எக்ஸாம் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் கடை ஓப்பன், அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே. அதனால ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஃப்எம் வந்து நான் ரெகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் குழந்தையிலேருந்து எங்கள் அப்பா போட்டு எனக்கு அந்த ரேடியோ கேட்கறதுல ஆர்வம் ஜாஸ்தி. அப்புறம் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்தும் எங்கள் மாமனார் வந்து எப்போதுமே ரேடியோ தான் கேட்பாங்க, டிவிலாம் அந்தளவுக்கு ஓடாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்துட்டு எனக்கு இப்பயுமே என் பசங்களையும் நான் ரேடியோ கேட்க சொல்லி அதில் உள்ள நிகழ்ச்சிலாம் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம்.
1: நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பங்கு பெற்றிருக்கீங்களா?
2: எடுத்திருக்கேன் சார். 8 மணிக்கு அந்த இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் எடுத்திருக்கேன். அப்புறம் 9:30 அந்த பாட்டு கேட்டிருக்கேன்,
1: காற்றில் வரும் காணம்.
2: காற்றில் வரும் காணம் 12 மணிக்கு
1: உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, 11 மணிக்கு வணக்கம் தொழில் இருக்கு.
2: ட்ரை பண்றேன், கிடைக்கல சார் எனக்கு.
1: முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும்
2: கண்டிப்பா. கேட்கறேன் சார்.
1: சரிங்க. வேற உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவங்க?
2: ஹஸ்பண்ட் தான், எங்க அக்கா அம்மா எல்லாருமே எனக்கு இதாக இருப்பாங்க. என் பையன், எங்க பாப்பாவும் எல்லாமே வந்துட்டு உறுதுணையாக தான் இருப்பாங்க.
1: என்ன படிக்கிறாங்க?
2: தம்பி வந்து மெக்கானிக் பிஇ படிக்குது திருச்சியில, பாப்பா எம்எஸ்சி முடிச்சிருக்கா.
1: இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்திருக்கோம், இந்த தருணம் எப்படி?
2: சந்தோஷமா இருக்கு சார். நாங்க சீரியல்ல தங்கிட்டுருக்கோம். சீரியல்ல இருந்து இப்ப நான் பணமங்கலம் வந்த நிகழ்ச்சி கேட்கறதுக்காகவே அங்க 2-3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஆனா இதுதான் எங்க ஊரு, நாங்க சீரியல்ல போய் தங்கியிருக்கோம்.

0: நிகழ்ச்சி வந்திருக்குன்னு சொன்னோடனே சார் போன் அடிச்சு சொன்னோடனே நாங்க வந்துட்டோம், ரெடி வந்துட்டோம், கடையை ஓட்டிட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தலாம். நேர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.
2: நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: 4:15 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல்லமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நேர்லே நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பண்பலின் 100.3 நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
6: மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
7: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
10: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
16: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: கரைக்கல் பண்பலை 100.3 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் ஊருமுறும் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம். சீர்காழி பணமங்கலத்திலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்குது, மீண்டும் இணைகிறோம்.
1: வணக்கம், காரைக்கு பண்பலையின் நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் அருகில் உள்ள நெம்மேலி கிராமத்தைச் சேர்ந்த நம்பூதிரி என் பெயர். நான் ஒரு அதாவது கூட்டுறவுத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒரு பணியாளன், சித்த மருத்துவ ஆர்வலன். நான் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நிலையத்தில் வந்து நேரடியாகவும் நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றிருக்கேன். இந்த ஊர் வந்து பணமங்கலம்னு பேருந்த ஊருக்கு. மங்களம் என்ற சொல்லுக்கு தர்மம் என்ற ஒரு பொருள் உண்டு. மங்களம் என்ற ஊர்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த ஊர்கள் யாவுமே மன்னர்கள் காலத்தில் தர்மமாக அளிக்கப்பட்ட பெரிய நில பகுதியை தான் அது மாதிரி அழைக்கிறது. இந்த ஊர் பெயர் காரணம் அதுதான். அது கூட இந்த பகுதியில் வந்து பனைமரங்கள் நிறைய உண்டு, இன்றைக்கும் உண்டு. அதனால வந்து பெயர் காரணம் தான் இந்த ஊருக்கு. கூடவே பனைமரத்தினுடைய பயன்கள் வந்து மிகவும் அதிகமானவை. கூடவே அரசு சின்னமாக உள்ள மரம் வந்து இவ்வளவு மரங்கள் இருக்கிற இந்த நாட்டில் பனைமரம் மட்டும்தான் அரசு மரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது வந்து பனைமரத்தை அனுமதி இல்லாத வெட்டக்கூடாதுன்னு ஒரு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பனைமரத்தினுடைய பயன் வந்து அதிக அளவு உள்ளது. கூடவே திருக்குறள் எழுதின 1330 குறளில் திருவள்ளுவர் குறிப்பிட்ட ஒரே மரம் பனைமரம் மட்டும்தான். அந்த இவ்வளவு சிறப்புகளை உடைய அந்த பனை மரம் நிறைந்த பகுதியான இந்த ஊருக்கு பனமங்கலம் என்று பெயர். அது கூடவே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விடுதலை போராட்டத்தில் அருகில் உள்ள எருக்கூர் என்ற ஊரில் இருந்த ஒரு நீலகண்ட பிரம்மச்சாரி என்ற ஒரு தியாகி, அந்த போராட்ட காலத்துல இங்க உள்ள அந்த தொடர்வண்டி நிலையத்தின் பாலத்துக்கு வெடிகுண்டு வைக்கிறதுக்கு ஒரு

0: நிகழ்ச்சி நடந்தப்போ அவர் தகவல் தங்கியிருக்காரு. கூடவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் இந்த பனமங்கலம்.
1: ஐயா, சித்த மருத்துவத்தை பத்தி சொன்னீங்க, எங்க போயிருந்தீங்க, அதுல எவ்வளவு காலங்கள் அனுபவங்கள் இருக்கு, அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க.
0: அது சித்த மருத்துவம் நான் எங்கேயும் படிக்கல. என்னுடைய தாத்தா வந்து ஒரு பெரிய நிபுணத்துவம் பெற்ற ஒரு சித்த மருத்துவர். அவர் கூட ஒரு 10 வருஷம் நாங்கள் கூட இருந்தேன். அந்த பயிற்சியினுடைய காரணமாகவும் எனக்கு வந்து ஆர்வம் அதிகம் அந்த சித்த மருத்துவத்தில். நானே என்னை தயார் பண்ணிக்கிட்டு தான் அதில் வந்து தயாரானேன். இப்போவும் யாரும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கேட்டால் நான் வந்து எளிய மருத்துவத்தை வாய் வழியாக சொல்லி நீங்கள் இதை செஞ்சீங்க நல்லா போடுன்னு சொல்லுவேன். அதுல வந்து 10 பேர்கிட்ட சொன்னோம்னாக்கா ஒரு 2 பேர் தான் அதை கடைபிடிச்சிட்டு வந்து நல்லா போச்சுன்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய, அதாவது எப்படி சொல்றது, அதை அதனால வந்து அதை மக்கள் பயன்படுத்திட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான்.
1: ஒரு சாதாரணமா ஒரு ஜலதோஷம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு சித்த மருத்துவம் மூலமா என்னென்ன ஒரு செய்யலாம், அது சொல்ல முடியுங்களா?
0: தாராளமா சொல்லலாம். அதாவது ஜலதோஷம், ஜலதோஷங்கிறது வந்து அது வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லு. ஜலம்னா நீர், தோஷம்னா குற்றம். நீரால ஏற்படுகிற குற்றம் தான் இது வந்து அந்த ஜலதோஷங்கிறது. அது எப்படி கேட்டாக்கா, சில பேர் வேரோட முகம் கழுவுறது, வேற்று ஊர்ல போய் தண்ணி குடிக்கிறது, வேற்று ஊர்ல குளிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து இருக்கதான் செய்யும். அந்த 3 நாளுக்குள்ள சிரமப்படாம இருக்கணும்னா எளிமையான வைத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா மென்னு முழுங்கிட்டு வெந்நீர் குடிக்கணும்.
1: சின்ன வெங்காயம்,
0: சின்ன வெங்காயம், அதுக்கு பலன் உடனே தெரியும். சரிங்களா? அது மாதிரி வந்து இந்த சித்தரத்தை பனங்கள் கண்டு இதை மென்னு வாயில் அடக்கிக்கிட்டு முழுங்கிட்டு, அது மாதிரி எளிய முறையில நிறைய இருக்கு. அத வந்து
1: இப்ப சித்தரத்தை பனங்கற்கண்டு கிடைக்குதுங்களா?
0: நிறைய கிடைக்குது, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இப்போ அதாவது ஆங்கில மருத்துவத்தை விட சித்த மருத்துவத்தின் பக்கம் மக்களுடைய கவனம் திரும்பி இருக்கு. அதுல ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டா, எல்லாரும் நான் மருத்துவம் சொல்றேன்னு சொல்லி சில இதை மாற்றி சொல்லிடுறாங்க, சில மூலிகையை மாற்றி காட்டுறாங்க. இந்த கைபேசியில வர்ற செய்தி எல்லாம் வந்து தவறான செய்திகள் நிறைய வருது. நான் அதை பார்த்துட்டு அப்பப்போ நான் வந்து என்னுடைய விளக்கத்தை சொல்லிடுவேன், இது தவறு, இது மாதிரி செய்யாதீங்க, அனுபவம் உள்ளவங்க யாராவது இருந்தா அவங்களை கேட்டுட்டு செய்யுங்க, எதிர்விளைவு வந்து வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நான் வந்து என்னுடைய கவனத்துக்கு வரவும் நான் அது மாதிரி கருத்து சொல்லிடுறது.
1: இப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் வந்து உங்களுடைய தலைமுறைக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
0: நிறைய சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஃபாலோ பண்றாங்களா?
0: ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இப்போ என்ன சேனல், இப்போ நம்ம முதல்ல பேசின இந்த பகுதியை சேர்ந்த சம்பத்தானா வந்து எனக்கு வந்து அடிக்கடி தொடர்பு கொண்டு கேட்பாங்க. சரி, இதெல்லாம் இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு நான் வந்து எளிமையான முறையை சொல்லுவேன். அப்படி இல்லை வந்து அதில் வந்து சரிபடல வரலைன்னாக்கா வேற ஏதாவது தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் உடனே தயார் பண்ணி கொடுத்துருவேன்.
1: உங்ககிட்ட இன்னும் நிறைய தகவல் கேட்கலாம். நம்ம வானொலி எப்போ போடலாம் கேட்குறீங்க?
0: வானொலி இப்போ வந்து கேட்குற காலம் வந்து குறைஞ்சிருச்சிங்க. முன்னாடி நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
1: நீங்கள் கேட்குறது?
0: நான் கேட்குறது இரவு நேரத்தில் அதிகமாக கேட்பேன். அதாவது நமக்கு வந்து சாகுபடி இருக்கு, அது போக நேரம் வந்துட்டேன்னா நான் கேட்பேன். அந்த நேரத்துலலாம் கேட்பேன். அதில் வந்து நல்ல நல்ல தொகுப்பு நிகழ்ச்சிகள் நிறைய செய்கிறாங்க. அது ஒரு பெருமையான விஷயம். அதாவது அந்த காரைக்கால் பண்பலைக்கு நிறைய நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு வழங்குறதுக்கு நிறைய நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு நிகழ்ச்சி தயாரிப்புலாம் நல்லா இருக்கு.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்கள்கிட்ட மீண்டும் பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: ஐயா உங்க பேருங்க ஐயா? உங்களை
2: அறிவு பேர் ராஜசேகர். பழமூலம் தான்.
1: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: பண்பலை நிகழ்ச்சிகள்லாம் கேக்குறீங்களா?
2: கேப்பேன் ஐயா, ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சிகள். ஆனா என்ன ஒரு ஒர்க்னா சின்ன,
1: சரிங்க, நம்ம இதெல்லாம் இப்போ போடலாம். நீங்க வந்து இங்க குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் வந்து விளையாட்டுலாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யறீங்க?
2: இங்க பசங்க எல்லாமே விளையாட்டு வந்து எல்லா விளையாட்டுமே இப்ப எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த விளையாடுறதுக்குள்ள பொருள்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து செய்ய ரெடி பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போறப்ப வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா பழையது திரும்புது. இப்ப நாங்க வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க, ஆத்துல கபடி விளையாடுறது, போக்குவரத்து, ஆனா இந்த கிட்டி போது லெஸ் கபடி, இது போல இப்ப எல்லாமே சிலம்பம். இங்கே ஆடுன்னு சொல்ல போனீங்கன்னா தாத்தா காலத்துல எல்லாம் இங்க வந்து சிலம்ப மாஸ்டர்கள், மிகப்பெரிய குஸ்தி வாத்தியர்கள் எல்லாம் பள்ளிக்கூடமா தங்கி வெளியூர்ல இருந்து வந்து இங்க வந்து தங்கி படிச்சுட்டு போயிருக்கதா சொல்லுவாங்க. அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஜனதாயுமே ஒரு மண்ட பெரியப்பா அவங்க சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம். அதுக்கு தகுந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்து இடிஞ்சு கிடக்குப்பாங்க. எங்கெங்கிலும் வந்து நிறைய வித்தையை கத்துட்டு

0: அதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, உடலுக்கு உடல் உழைப்பால் நல்ல ஒரு ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. நிறைய பேர் இப்ப செல்போன் அதிகமா பயன்பாட்டுல வந்து செல்போன்ல கவனம் செலுத்துறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை வருங்காலத்துல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: அது மிக ஒரு மோசமான சூழ்நிலை தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன். ஆனா அந்த மாற்றங்கள் திரும்பி வரும்னு நினைக்கிறேன். பழைய எப்படி ரேடியோ கேட்கறது, நம்ம காலத்துல நாங்கெல்லாம் டிவிங்கிறது எப்பயோ வந்து புதுசுல வந்ததுதான் நமக்கு எல்லாம். அதுக்கு முன்னாடி ரேடியோ தான், இன்ன வரைக்கும் நம்ம அதெல்லாம் கேட்கறோம். பயனுள்ள நிறைய நிகழ்ச்சிகள் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் டிவியில கேட்கிற நாடகங்களை விட இதுல கேட்கிற நாடகம் பயனுள்ள நாடகங்களா இருக்கு. டிவியில பாத்தீங்கன்னா வேற மாதிரி வித்தியாசமா கொண்டு போயிட்டு இருக்காங்க தலைமுறையை. மாமியார் மாமியார் பிரிக்கிறது இப்படி ஏகப்பட்டதுல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாம இது பயனுள்ள செய்தியா இருக்கு. இதுல உள்ள நாடகங்கள், விவசாய செய்திகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், சில மருத்துவ மூலிகள் சம்பந்தமா சொல்லி இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதை எல்லாருமே விரும்பி கேட்கணும், அடுத்த தலைமுறையும் அதை கேட்கணுங்கிறது தான் ஆசை.
0: இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்திருக்கோம், இந்த தருணம் எப்படி உணர்வு?
1: மிக சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் சித்தப்பா சம்பத் அவங்களுக்குதான் அந்த நன்றியை சொல்லணும்.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களை இந்த நிகழ்ச்சியில நாங்க சந்தித்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க விளம்பர இடைவேளை நம்ம தொடர்ந்து பேசுறோம்.
1: மகிழ்ச்சி.
2: நெல்லை பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி பகுதி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேரம் 4:30 இணைந்திருக்கிறோம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்லேயே நாம் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் மற்றும் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: கரைகள் பண்பலை 100.3 இது ஒரு முறை நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி எங்கே சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னா, சீர்காழி பனமங்கலத்திலேருந்து நேரலையாக உலா வந்துட்டுருக்கு. மீண்டும் இணைகிறோம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: சிறுகரையே எழுதியவர் திருவள்ளுவர் போலே தம்மை இதில் பொருத்தன் இரண்டு பிள்ளை பிள்ளை வைக்கும் தன்மங்கள் நிகழ்ச்சி வந்தது.

0: வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். உங்க பேரு?
1: ஆதிரா.
0: ஆதிரா, எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: என்ன
0: படிக்க போறீங்க? சரிங்க, நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். உங்க பேரு?
2: சங்கமித்ரன்.
0: சங்கமித்ரன், என்ன படிக்கிறீங்க?
2: நான் அஞ்சாவது போறேன்.
0: என்ன படிக்கிறீங்க? என்ன பேச போறீங்க?
2: பாட்டு பாட போறேன்.
0: பாடுங்க.
2: அந்த வானத்தை போல மனம்.
0: சரிங்க, நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேரு?
2: முகுந்தன்.
0: முகுந்தன், என்ன படிக்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: சரிங்க. நல்லா படிப்பீங்களா, விளையாடுவீங்களா?
2: படிப்பேன்.
0: சரி, வெரி குட். என்ன இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேச போறீங்க? திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
2: அகரமெல்லாம் ஆயிப்பதே ஒட்டே போனது.
0: நல்ல அழகா சொன்னீங்க. கை தட்டுங்க தம்பிக்கு. உங்க பேரு?
3: வசீகரன்.
0: வசீகரன், என்ன படிக்கிறீங்க?
3: பயனின் கொள் வாழறிவன் அச்சாத்துறின் பிறவி பிறங்கடன் நீண்ட நீட்டார இரவுநடி சேராதார் அன்பும் மரணம் முடித்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயணம் அது தீயினால் சுட்டப்போன் உள்ளாரும் ஆடாதே நாவினால் சுட்டவடு கற்க கசரட கற்பை கற்றப்பை நிற்க அதற்கு தக.
0: அழகா பேசுனீங்க, நன்றி வசீகரன். வணக்கம்.
4: என் பேர் ஈரா தேவதேசன். நான் ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கேன்.
0: சரிங்க, நீங்க வருங்காலத்துல என்ன படிக்க போறீங்க?
4: டாக்டர்.
0: டாக்டர், எப்படி உங்களுக்கு இதுல ஒரு ஆர்வம் வந்துச்சு டாக்டர் ஆகணும்னு?
4: எங்க அப்பாவுக்கா தான் ஆசை.
0: அப்பா தான் சொன்னாங்களா? சரிங்க, உங்களுக்கும் ஆசையா? சரிங்க, நிச்சயமா நீங்க ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு காரைக்கால் வானொலி உங்களை வாழ்த்துகிறது. வணக்கம்.
5: நான் சரண், 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு செல்கிறேன்.
0: சரண், நல்லா படிப்பீங்களா நீங்க? சரிங்க, வெரி குட். நீங்க தான் உண்மையை சொல்லிருக்கீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்சமான விளையாட்டு சொல்லுங்க.
5: பாஸ்கெட் பால்.
0: இப்ப இந்த லீவ் நாள்ல எப்படி என்ன செய்யறீங்க?
5: டியூஷன் போயிட்டு இருக்கேன். அப்புறம் வீட்டுல கேம் விளையாடும், டிவி பார்த்துட்டு இருப்பேன். பசங்க கூட
0: நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? சரிங்க, இன்னைக்கு உங்க ஊருக்கு நிகழ்ச்சிக்கு வந்துருவோம், எப்படி உணர்றீங்க? இந்த தருணம்
5: ஓரளவு சந்தோஷமா இருக்கு.
0: ஓரளவு தான் சந்தோஷமா இருக்கா? சரிங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
0: உங்க பேருங்க? ஐயா
6: ராஜேந்திரன். குமாரணத்துல எனக்கு பன்மங்கலத்துக்கும் பக்கம். நான் டெய்லரு.
0: சரிங்க ஐயா.
6: ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
0: ஏன் அப்படி சொல்றீங்க? எப்படி வானொலி நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்களா ஐயா?
6: எப்பவும் கரெக்டா கேட்பேன். பொருளை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு வச்சிருக்கேன்.
0: பெரும்பாலும் நம்ம தையல் கலைஞர்கள் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்க, இப்ப எப்ப கேட்டீங்க இங்க நம்ம ஊர்ல இங்க நடக்குதுன்னு?
6: மத்தியானமும் கேட்டேன். இங்கதான் சொல்லுல பண்ணுமோ
0: நடக்குது. நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெற்று நீங்க பேச வேண்டியதானே? நீங்க சிந்தனை நேரங்கள்லாம் இருக்கு, இன்னும் இரவு நேரங்கள்லாம் பாடல்கள் கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கடிதங்கள் மூலயமா கேட்கக்கூடியது, பேஸ்புக் மூலயமா கேக்குறது, இதெல்லாம் நீங்க தொடர்பு கொண்டு
6: ஃபீல் ஆயிருங்க? தொடர்பு
0: இப்ப எத்தனை வருஷமா ஐயா டெய்லரா இருக்கீங்க?
6: ஒரு 20 வருஷமா
0: இருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க?
6: அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன், எயிட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். எயிட்ஸ் படிச்ச பிறகு அப்ப இறந்துட்டாங்க. அதோட அப்புறம் தையலுக்கு எடுத்துக்கிட்டு தையல் வரதான் போறேன்.

0: எப்படி இதுல அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்களா இந்த வேலை? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டைலர் இருந்தாரு, வைத்திய சூழ்நில. அவர்கிட்ட போய் அப்படியே உட்காந்துக்கலாம் பேசிட்டு இருக்கவங்களே அப்படியே தயாரிப்பி கத்துக்கிறேன். அவர்கிட்டே இருந்து அப்படியே கத்துக்கிட்டேன். அப்புறம் மிஷின் வாங்கிட்டு நான் தனியாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஒரு நண்பர் மூலியமா அப்படியே
0: நண்பர் மூலியமா தான், அதுதான் இப்ப எனக்கு காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்குது. எனக்கு
1: நண்பரோட இப்ப தொடர்பு இருக்குங்களா? இப்போ
0: இல்ல, அவர் வந்து அவருக்கும் கூட்டாரு மட்டும் போயிட்டாரு. அவர் இல்ல, அவர் அதுல இருந்து இப்ப நானும் தனியாக வச்சுட்டு.
1: சரிங்க, வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யறாங்க?
0: ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, மூணு பிள்ளைங்க. ஒரு ரெண்டு பொண்ணு கட்டி விட்டுட்டேன், பையனும் கல்யாணம் பண்ணிட்டேன். பையன் கொத்தனாரு, அவரு மாயம் விட்டுட்டாரு. இங்க இல்ல கிருஷ்ணா, இங்க இருந்தாரு, இங்க வரல. நான் மட்டும் இந்த பசங்க மட்டும் பாத்துட்டு ஒரு கை ஓட்டிட்டு இருக்கேன்.
1: வானொலி நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேக்குறீங்க?
0: தொடர்ந்து கேட்போம் வானொலி நிகழ்ச்சி. எப்ப இது கூட பின் டிரைவர் கூட வச்சிருக்கேன், அது கூட போட்டு கேக்குறதுல
1: ஒரு கிலோமீட்டர் இருக்கும். எங்க படிச்சீங்க ஆரம்ப கல்வியெல்லாம்?
0: வல்லம்படிகள் படிச்சேன் சார், வல்லம்படிகள் வல்லத்தொழில படிச்சேன். அந்த பேசோட எங்க பாட்டி விட்டோட வந்துட்டேன். அப்பா இருந்த பிறகு பாட்டி விட்டோட வந்துட்டேன். இங்க வைத்தீஸ்வரம் இல்லதான், எங்க குமாரத்துல அந்த கிராமத்துல தான் இருக்கேன்.
1: ரொம்ப நன்றிங்க சார், உங்களை சந்திச்சு. வணக்கம்மா.
2: என் பேர் மணிமேகல சார், நான் பிறந்தது பந்தநல்லூர். அங்க சோடா ஜெராக்ஸ் குணாலன்னு சொல்லி எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதெல்லாம் நேச்சும் செய்ய அனுப்புவாங்க, அண்ணன் அனுப்புவாங்க. அவங்க தான் சொன்னாங்க, அவங்க கலிய பெருமாள் அவங்க ஃப்ரெண்டு அண்ணன் பிள்ளை பாப்பாக்குடி படங்க அவங்க வர்றதா இருக்காங்கன்னு சொல்லி நான் போ சொன்னாங்க. அவங்க வரல, இப்ப பரந்தம்மன் ஒரு சார் வந்திருக்காங்க, போய் பாருமான்னாங்க.
1: சார் நான் நீங்க எப்போதும் நீங்க நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பங்கு பெற்று பேசலாம். உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் வணக்கம் தோழி, நம்மளுடைய சகோதரிகள்லாம் சூப்பரா நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்குறாங்க, நீங்களும் பங்கு பெற்று பேசலாம். நீங்களும்
2: அதையெல்லாம் அண்ணா அண்ணன் மூலியமா எல்லாம் செய்வோம் சார், அனுப்புவாங்க. அங்க பந்தனூர்ல இருந்து எல்லாம் அனுப்புவாங்க. அங்க இருக்கிற வரையும் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம், எல்லாம் அண்ணன் மூலியமா எல்லாம் செய்வோம். இங்க வந்து எதுவும்
1: என்ன செய்யறாங்க?
2: ஒரு பொண்ணுதான் சார், அந்த எம்சிடி கோயம்புத்தூர்ல எம்சிடி இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்தாங்க. வீட்டுக்காரங்க டிரைவரா இருக்காங்க சார்.
1: சரிங்கம்மா, நீங்க உங்களுடைய ஒரு பொழுதுபோக்குன்னா என்ன சொல்லுவீங்க?
2: டைலரிங் தெரியும் சார், டைலரிங் பாப்பேன்.
1: நிறைய தையல் கலைஞர்கள் இருக்கு அங்க போல இருக்கு. இங்கே நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி இரண்டு மூணு பேரை நம்ம தையல் சந்திச்சுட்டோம். நம்ம நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? நீங்க
2: நான் வந்து பந்தனூர்ல கத்துக்கிட்டேன் சார். அங்க நான் டென்த் படிக்கவே கத்துக்கிட்டேன் சார் நான். அப்புறம் டென்த்து வந்து நான் பிகாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் மேரேஜ். நீங்கள் வந்ததுலேருந்து எதுவும் செய்யல சார், வீட்டில் தான் இருக்கேன்.
1: பிகாம் எங்கம்மா பண்ணீங்க?
2: பந்தனூர். பிகாம் வந்து இதில் சிதம்பரத்தில் பண்ணோம் சார்.
1: அண்ணாமலை யூனிவர்சிட்டிங்களா? இங்க முடலூர் காலேஜ்.
2: அண்ணாமலை யூனிவர்சிட்டி அங்கதான் பண்ணனேன். மறுபடியும் மேல எதுவும் படிக்கல சார். நான் ஹிந்தி டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் எல்லாம்
1: முடிச்சிருக்கேன்.
2: அது மாதிரி ஜெராக்ஸ் பத்தி எல்லாம் தெரியும் சார், பைண்டிங் பண்றது இந்த இது கூட பின்றது எல்லாமே செய்வோம் சார். அந்த மாதிரி எம்ப்ராய்டிங் எல்லாமே செய்வோம் சார்.
1: இந்த கூட போடுறது இல்லம்மா, இந்த புடி போடுறது இருக்கு பாருங்க, அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இதுக்கு எப்படி ஈஸியா கத்துக்கிறது, ஒரு டிப்ஸ் கொடுங்களா?
2: அது சொல்ற அளவுக்கு இல்ல சார், நான் எங்க அம்மா சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிட்டேன் சார். அது நான் வெளில போய் கத்துக்கல, எங்க அம்மா சொல்லி கொடுத்து அதை கத்துக்கிட்டேன். எங்க அம்மா செய்வாங்க எல்லாம், அதெல்லாம் கத்துக்கிட்டதுதான் சார். அது பார்த்த போதும் சார், அது டிப்ஸ்ன்னு எனக்கு சொல்ல தெரியல, அதை பார்த்தாலே போட வந்துடும்.
1: இது நம்ம முயற்சி பண்ணோம் நம்ம தொடர்ந்து. இது இப்ப இன்னொன்னு ஷார்ட்டம் சொன்னீங்கல்ல, இந்த ஷார்ட்டம் நம்ம கத்துக்கணும்னாக்க சுமார் ஒரு ஓரளவு நல்லா கத்துக்கணும்னாக்க எவ்வளவு நாட்கள் ஆகும், அல்லது சில மாதங்கள் ஆகுமா?
2: ஒரு வருஷம் ஆகும் சார், ஒரு வருஷம் தாண்டிதான் சார், ஒரு வருஷம் மேலே தான் வரும். எக்ஸாம் ஒன்னும் சீக்கிரமா அனுப்ப மாட்டாங்க.

0: வச்சது மேலதான் எக்ஸாமே அனுப்புவாங்க.
1: ஒரு டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, ஒரு ஷார்ட் அண்ட் வேர்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, தையல் கலைஞர் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நிறைய ஒரு சகலகலா தத்துவங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அமைதியான முறையில இருக்கீங்களா, எப்படிங்க மாதிரி?
0: ரப்பர் ஸ்டாம்ப் போடுவோம் சார், ரப்பர் ஸ்டாம்ப் லேமினேஷன் எல்லாமே போடுவோம் சார், எல்லாமே செய்வோம். ஆனா இப்ப வீட்டுலதான் சார், சும்மாதான் இருக்கேன். இங்க இந்த ஊர்ல எதுவும் போய் செய்யறதுக்கு இல்ல, வீட்டுலதான் இருக்கேன்.
1: ரொம்ப நன்றிங்கம்மா. நேர்களை விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
4: அனில் சோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான்கு மணி 45 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இதனம் காரைக்கால் பண்பலை 100.3 உறவும்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கரைக்கால் பண்பலை 100.3 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஒரு முறை நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு சீர்காழி பனமங்கலத்திலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய தருணத்துக்கு இணைந்துட்டோம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார், என் பெயர் சுபா, நான் பனமங்கலம் கிராமத்துல இருக்கிறேன். இதற்கு முன்பு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து வீட்டுலதான் இருக்கேன், ஒரு குழந்தை இருக்காங்க.
2: சுபா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொதுவா
3: டிப்ளமோ சிவில் முடிச்சது. இப்போ வீட்டுல பாப்பா இருக்காங்க, அவங்கள பாத்துட்டு இருக்கேன். ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன்.
2: மேற்படிப்பு
3: மேற்படிப்பு பத்தி இனிமேதான் யோசிக்கணும்.
2: குழந்தை எப்படி இருக்காங்க? எப்படி பாதுகாப்பா எப்படி வச்சுக்கிறீங்க?
3: அவங்க நல்லா விளையாடுவாங்க சார், ஆக்டிவா இருப்பாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை தெளிவா சொல்லுவாங்க. முன்னாடிக்கு இப்ப நிறைய இம்ப்ரூவ் ஆகுது அவங்களுக்கு. நல்லா படிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
2: மருத்துவருடைய ஆலோசனைகள் எல்லாம் சரியா ஃபாலோ பண்றீங்களா?
3: கண்டிப்பா ஃபாலோ பண்றோம் சார். எல்லா இன்ஜெக்ஷன் வேக்சின் எல்லாமே கரெக்டா போட்டு இருக்கோம். அவங்களுக்கு டாக்டர் என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாதிரி சத்தான பழங்கள், காய்கறிகள், உணவுகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம்.
2: உங்களுடைய சிநேகிதிகள் ஒரு திருமணத்துக்கு பிறகு தொடர்புல இருக்காங்களா?
3: இருக்காங்க சார், எல்லாருடனும் தொடர்புலதான் இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். அப்பப்போ முடிஞ்சா பாத்துப்போம்.
2: வீட்டுல அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் பேசுறது உண்டுங்களா? கால் பண்ணி அந்த மாதிரி
3: எல்லாருக்கிட்டையும் பேசுவோம் சார். இப்ப அம்மா வீட்டுலதான் இருக்கேன், மாமியார் வீட்டுக்கும் போயிட்டு இங்கேயும் அங்கேயுமா இருந்துக்கிறது.
2: வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாம் கேக்குறீங்களா?
3: முன்னாடி வாய்

0: இப்போ ரேடியோல பாக்குறது இல்ல, இப்ப போன்ல பாத்துக்கிறது, எல்லாமே போனா மாதிரி வச்சு இல்லைங்களா, போன்லதான் எல்லாமே.
1: இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்திருக்கோம், இந்த தருணம் எப்படி உணர்றீங்க?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ஏன்னா இந்த ஊரும் எங்க ஊர் இல்லைங்களா, கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு.
1: நிச்சயமா, நன்றி. ஓகே, வணக்கம்.
2: வணக்கம் சார், என் பேர் பவித்ரா, நான் இங்க பனமங்கலம் கிராமத்துல பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், இப்போ பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சார். என்னோட மாமியார் வீடு வந்து ஆனந்தாண்டபுரம்.
1: பிஎட் இப்போ முடிச்சிருக்கீங்களா?
2: இன்னும் முடிக்கல சார்.

0: பசங்க கூட போயிட்டு வர முடியாது. அதனாலதான் பிஎட் செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சது. நானு இப்போ இந்த இயர் பசங்களோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு சார்.
1: பிஎட்ல வந்து இந்த சார்ட் வரையிறது, லெசன் பிளான் எழுதுறது, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
0: ஆமா சார், பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரைனிங் போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் ஒர்க் போறோம்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்ல, அதனால ட்ரைனிங் முடிச்சாச்சு. சார்ட் ஒர்க் எல்லாம் பசங்க ஸ்கூலுக்கு போற டைம்ல அதுக்குள்ள முடிச்சு வச்சுக்கிறது, அதுக்கு ஏத்த மாதிரி பசங்க வரத்துக்குள்ள என்னோட லெசன் பிளானு ரெக்கார்டு எல்லாத்தையும் அதுங்க வரத்துக்குள்ள முடிச்சுட்டு மத்தபடி பசங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஹோம் ஒர்க்கையும் இடையில பாத்துக்கிறதா இருக்கு சார்.
1: சரி, இவ்வளவு ஒர்க்குக்கு மத்தியில நீங்க மறுநாள் வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களை எப்படி தயார் பண்ணிக்கிறீங்க?
0: ஆமா சார், இப்போ நான் இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. ஸ்கூலுக்கு போறதுனால பசங்க வந்துட்டு அதுங்க முடிச்சதுக்கு அப்புறம் 9:30 அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறப்போ கிளாஸ் ரெடி பண்ணி புக் எல்லாம் படிச்சு ரெஃபர் பண்ணிட்டு தான் சார் போகணும். ஏன்னா நம்ம போய் பசங்க கிட்ட பேசும்போது அதுங்களை அப்ரோச் பண்ணி பேசணும்ல, அதனால வந்து நம்ம ப்ராப்பரா போனாதான் பசங்க கிட்ட நல்லா பேச முடியும் சார்.
1: சரிங்க, இப்போ குடும்பம் நம்ம படிப்புலயும் கவனம் செலுத்தணும், இது ரெண்டையும் எப்படி சமாளிக்க முடியும்?
0: மாமியார் சப்போர்ட் இருக்கு சார் எனக்கு. ஏன்னா இப்ப நான் 4:30 ஸ்கூல் முடிஞ்சு வந்தா கூட பசங்களை ஹாஃப் அன் அவர் அவங்க பாத்துப்பாங்க. நான் காலையில 8:30 போனேன் அப்படின்னா அந்த ஹாஃப் அன் அவர் அவங்க ஆட்டோ ஏத்தி விடுறது, பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்க பாத்துப்பாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கு சார், ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியுது.
1: உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய காரைக்கால் வானொலி வாழ்த்துகிறது. ஐயா வணக்கம். ஐயா,
2: நான் பனமங்கலம் சேது சங்கர் பேசுறேன். அரசி விநாயகர் கோயில இருந்து பேசுறோம். எங்க காரைக்கால் எஃப்எம்க்கு நன்றி. எங்க ஊருக்கு பேட்டி எடுக்க வந்த உங்க அனைவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. எங்க ஊர் வந்து முன்னோர்கள் வாழ்ந்த செழிப்ப நினைத்துதான் இன்னைக்கு இந்த காலம் தள்ளிட்டு இருக்கோம். இந்த ஊருக்கு ஒரு பெருமை மிக்க ஊரு. சுத்துப்பட்டுல உள்ள ஊர் அனைவருக்கும் மனமங்கலனா ஒரு புகழா இருக்கிற ஊரு.
1: ஐயா, நம்ம ஊருடைய பெருமைகள்லாம் நம்ம ஐயா முன்னாடி பேசக்கூடிய நம்ம சார்லாம் நிறைய பேசியிருக்காங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் என்ன பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இங்கிருந்து எங்க முன்னோர்கள் எங்க பெரியப்பா பெரியமா வாழ்ந்த ஊரு. எங்க அண்ணன்லாம் இங்க இருந்து சீர்காழிக்கு போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி அங்க நல்ல முன்னுக்கு வந்து எங்க ஊருக்கு பேரே அவங்கதான். அவங்கள வச்சுதான் நாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க பெருமையாலதான் அங்க எங்க ஊருக்கு செழுமையா இருக்கு.
1: நீங்க என்ன தொழில் செஞ்சாங்கன்றீங்க? நீங்க என்ன தொழில் செய்யறீங்க?
2: நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: சரிங்க, எப்படி நெல்லு கரும்புங்களா? நம்ம பகுதியில
2: வெறும் நெல்லுதான், விவசாயம் தான் மூலதனம். ஆனா அந்த விவசாயமே செழுமையா இந்த ஊர்ல நாங்க வாழ்ந்து முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்லா செழுமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு பெருமை எங்க முன்னோர்கள் தான் எங்களுக்கு காரணம். இங்க இருந்து இப்ப எங்க மார்க்கண்ட தம்பி எல்லாம் சீர்காழி இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு நிறைய ஒரு ஆதரவா இருக்காங்க. இன்னைக்கு இந்த கோயில் திருப்பணிகள் எல்லாம் அவங்க மூலமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நாள்ல கும்பாபிஷம், ஒரு ஆணி மாசம் ஒரு 17-18 கோயில் கும்பாபிஷம் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து சனிதான ஐயா வராங்க. அவங்க சிறப்பால இந்த ஊர் பெருமை அடைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா தெளிவா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் காரணம். நாங்க இந்த அளவுக்கு ஆதரவா வாழறதுக்கு அவங்க தான்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம் சார், நான் ரமேஷ் பனமங்கலத்திலிருந்து.
1: ஐயா ரமேஷ் ஐயா, என்ன செய்யறீங்க ஐயா?
3: கடை மல்லிகை கடை வச்சிருக்கேன் சார்.
1: சரிங்க,
3: ஒரு 20 வருஷமா வச்சிருக்கேன். நல்லா இருக்கு, இதான் வச்சு ஓட்டிட்டு நல்லா இருக்கு.
1: சரிங்க, சீர்காழியில வச்சிருக்கீங்களா ஐயா?
3: பனமங்கலத்தில்.
1: பனமங்கலத்தில் வச்சிருக்கீங்க?
3: பனமங்கலத்தில் வச்சிருக்கேன். நான் சீர்காழில இருந்து வந்துருவேன். அது இதே ஊர், இந்த ஊர் தான்.
1: சரிங்க,
3: சீர்காழில போய் தங்கி இருக்கேன்.
1: ஆமா சார். ஐயா எங்க படிச்சீங்க ஐயா?
3: நான் படிச்சது எல்எம்சி ஸ்கூல்ல சார். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் பூங்கவரி காலேஜ்ல முடிச்சேன். முடிச்சுட்டு மல்லிகை கடை வச்சிருக்கேன்.
1: காலேஜ்ல எப்படி போனீங்க? எப்படி பஸ்லயா, எப்படி பைக்கா?
3: இங்க இருந்து சைக்கிள்ல போயிட்டு அங்க பஸ் ஏறி பஸ்ல தான் போயிட்டு வருவோம். பூங்கவரி காலேஜ்ல போய்
1: சைக்கிள்ல போன அனுபவங்கள் எல்லாம் சொல்லுங்களேன். நண்பர்களோட எப்படியும் போயிருப்பீங்க?
3: ஆமா சார், ஸ்கூல் படிக்கும் போது இங்கேருந்து நடந்து போவோம். 2-3 கிலோமீட்டர் நடந்து போவோம் சார். எல்லாம் நடந்து இப்படி ஜாலியா எல்லாம் பசங்களாம் பைய தூக்கிட்டு, முன்னேற்றம் பேக் எல்லாம் கிடையாது, எல்லாம் மஞ்சள் பையன் பையெல்லாம் போவோம். போயிட்டு படிச்சுட்டு
1: எல்லாம் ஒரு துணிப்பை பயன்படுத்துனீங்க எல்லாருமே அந்த காலத்துல. இப்ப எல்லாமே கேரி பேக் தான் ஒரு வழக்கத்துல இருந்துகிட்டு இருக்காரு. இன்னும் முடிஞ்ச அளவுல அதையே நம்ம தவிர்த்துக்கிட்டு வரோம், அதையே நம்ம செய்யணும் இல்லைங்களா?
3: இல்ல, துணிப்பை வந்து பயன்படுத்தணும் எல்லாரும். எல்லாம் கேரி பைய வந்து விட மாட்டாங்க சார், அதை வந்து தவிர்க்கணும். கொள்ளை வீடு பாத்தீங்கன்னா எல்லாம் கண்ணாப்பின குப்பையா கிடைக்கு.
1: ஐயா எந்த படிச்சீங்க? இங்க மாயபுரத்துல.
3: மாயபுரத்துல சார், பூம்புகார் காலேஜ்.
1: பூம்புகார்ல?
3: ஆமா சார். அப்ப வந்து பிஎஸ்சி சுவாலஜி படிச்சேன். படிச்சுட்டு எனக்கு வேலை வந்தது, நான் போகல. நானு சம்பளம் குறைஞ்ச சம்பளமா இருந்தது, அதனால நான் போகல. போயிட்டு சொந்த தொழில் எங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய கடை. அதையே நான் கண்டினியூ பண்ணிட்டேன்.
1: சுவாலஜி எப்படியும் சயின்ஸ் பிராக்டிக்கல் எல்லாம் செஞ்சிருப்பீங்க, என்னென்ன அதுல பிராக்டிக்கல் என்னென்ன பண்ணீங்க?
3: கரப்பாம்பூச்சி தவக்கலை இதெல்லாம் கட் பண்ணும், அதோட இது எல்லாம் எடுத்து பாக்கணும்.
1: டிசைன் பாஸ் எல்லாம் கரெக்டா கொண்டு போவீங்களா?
3: ஆமா சார், டிசைன் பாஸ் எல்லாம் எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து பிராக்டிக்கல்ல வந்து

0: கடப்பாம்பூச்சி பிடிப்பாங்க, அதை ஓபன் பண்ணும். ஃப்ராக்கு அதை வந்து ஓபன் பண்ணும்.
1: சரி, தவளை ஏணி இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. சரி, அதை பிராக்டிக்கல் எப்படி பண்றது அதை கொஞ்சம் வந்து சுருக்கமா சொல்லுங்க.
0: அதை வந்து எப்படி சார், அது வந்து செய்முறையில தான் காமிக்கலாம் சார்.
1: இல்ல, இந்த உணவு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம் இதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க இல்லைங்களா? அதை பொதுவாக எப்படி அதை ஓபன் பண்ணுவீங்க, அது சம்பந்தமா கொஞ்சம் அப்படியே?
0: அது சார், ஒரு தவக்கலையை வந்து நாலு காலை வந்து அப்படியே தனியா வச்சு அது குண்டூசி போட்டுருவோம். போட்டு விட்டு தேவைகளை வந்து பின்பாக்காம அந்த தோலை மட்டும் லைட்டா அந்த கிணிக்கால புடிச்சிட்டு லேச கட் பண்ணும். கட் பண்ணா அவருக்கு கொஞ்சம் அழகா வரும்.
1: வெரி குட். உங்களுக்கு பிராக்டிக்கல்ல ஃபுல் மார்க் வந்துருக்கோம்.
0: வந்து
1: ஏன்னா கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா இப்படி கரெக்டா குண்டூசி வந்து பின் பண்ணி கரெக்டா வந்து சிசர் ஆலை எடுத்து செய்யணும்.
0: ஆமா சார்.
1: சரிங்க சார், அந்த அனுபவம் எல்லாம் எப்படி சார் இருக்கு இப்போ?
0: நல்லா இருந்தது சார். திருச்சி சாரம் காலேஜில இன்ஜினியரிங் படிக்கிறான். பாப்பா வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்குது. எங்க வீட்டுல வந்து டைலரிங் சித்ரா பேசுறாங்கல்ல, அவங்கதான்.
1: ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொன்னீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், உங்க பேருங்க ஐயா? ஐயா வணக்கம்.
2: இன்னைக்கு
1: உங்க ஊருக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம்,
2: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. இது எங்க இந்தியா உள்ள எங்களுடைய காரைக்கால் வானல்
1: உலகம் முழுவதும்
2: உலகம் முழுவதும் இது காரைக்கால் வானல் எங்களுடைய குரல் ஒழிக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கியா.
3: அதாவது பரமங்கலத்துல நீண்ட நாள் காத்து எல்லா மக்களுக்குமே நிறைவேற்றி சாரி பரந்த ஐயா அவர்கள் இந்த மாதிரி ஒரு எங்களுடைய வரலாறு ஒவ்வொருத்தரும் கணிச்சாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பொன்னாடியை போட்டுருமா.
1: ரொம்ப நன்றி ஐயா. நேர்களை, இன்றைய ஊரும் ஊர்வம் நிகழ்ச்சி சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில இருக்கக்கூடிய பனமங்கலம் அந்த கிராமத்தில இருந்துதான் இன்றைய நிகழ்ச்சி மலர்ந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள், கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள், ஒளிபரப்பு கூடத்திலிருந்து எம் மேரி கிரேஸ் மேடம், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் கே பரந்தாமன். நன்றி, வணக்கம்.
4: மிக்க நன்றி பரந்தாமன்.

பண்பலை 100.3 இதுவரை உலா வந்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: உற்சாகமான மாலை வணக்கம் நேயர்களே, இன்றைய மாலை பொழுதில் உங்களுடன் இணையும் நான் ஆர்ஜே ரமேஷ் மோகன். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5 மணி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம். பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பல கால தங்கம்.
2: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
3: 100% BIS, 916 Hallmark Showroom.
2: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
4: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: செந்தில் குமார், திருவாலி. வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன், விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
4: இன்னைக்கு லீவா?
5: உண்டு சார்,
4: லீவ்லாம் கிடையாது. வேலை வந்து செய்ய வேண்டியதான். உங்க குடும்பத்தை சொல்லுங்க. வீட்டில்
5: எங்க அப்பா அம்மா இருக்கும், கூட தம்பி இருக்காப்புல, 4 பேர்.
4: மனைவி?
5: மனைவி.
4: குழந்தைகள்?
5: ஒரு பையன், ஒரு பொண்ணு.
4: மனைவி என்ன பண்றாங்க, குழந்தைகள் என்ன பண்றாங்க?
5: மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். குழந்தை பொண்ணு டிகிரி முடிச்சிருக்குங்க, பையன் +2 படி.
4: இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டோம், கூட்டு குடும்பமா தண்ணி குடுத்துறோம்.
5: கூட்டு குடும்பம் நல்லதுதான் சார். இந்த காலத்துல ஒரு சில பேர் அதை ஒத்து வர மாட்டாங்க. என்னுடைய விருப்பம் வந்து கூட்டு குடும்பமா இருக்கிறது நல்லது.
4: கூட பண்ணுவோம். உங்களோட
5: தம்பி ஒரு பையன்
4: தான். தம்பி உங்களோட தான் இருக்கு?
5: இல்லை, தனியாக தான் இருக்கும்.
4: அவர் மட்டும் தனியாக தான் இருக்காரு. இப்போ நீங்கள் அப்பா அம்மாவோட இருக்கீங்களா?
5: இல்லை இல்லை, தம்பி கூட அப்பா அம்மா இருக்காங்க.
4: மாறி மாறி இருக்காங்க.
5: அந்த பக்கத்தில் தான் சார் வருவாங்க, போவாங்க, பார்த்தோம்.
4: நம்ம பொருளாதார சூழ்நிலையும் கூட்டு குடும்பத்துக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கா உண்மையா?
5: அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கணும். சரி,
4: என்ன பலன்?
5: கூட்டு குடும்பத்தில் சிறு வயசில் உள்ளவங்கள பெரியவங்களுடைய அனுபவம் இருக்குது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த கற்றுக்குறோம், என்னது வசதியெல்லாம் போகலாம் வரலாம்னு கற்றுக்குறோம். பழக்க வழக்கங்கள்
4: இப்போ தனியாக போகணும்னு நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்?
5: தனியாக போகணும்னு விருப்பப்படுறவங்க போகிறாங்க சார். சில பேர் அப்பா அம்மா விட்டுட்டு செய்கிறாங்க. அதுமாரி இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய விருப்பம் சார்.
4: இருக்கக்கூடாது, சேர்ந்தா இருக்கணும்.
5: சேர்ந்துதான் இருக்கணும்.
4: நிறைய பழங்கள் அதில் கிடைக்கும்.
5: கிடைக்கும், கண்டிப்பாக.
4: கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருளாதார பழங்கள் மட்டும் கிடையாது.
5: ஆமாம் சார்,
4: அனுபவ பழங்களும்
5: உண்டு, பழக்க வழக்கமும் உண்டு. அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கக்கூடிய முன்னறிவுகளும் நிறையா இருக்கு.
4: நல்ல குழந்தைகளை நம்ம உருவாக்க முடியும்.
5: உண்டு, கண்டிப்பாக உருவாக்க முடியும் சார்.
4: நடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு பிடித்த பாடம்?
5: எனக்கு பிடிச்சது இந்தியர் பாட்டு சார்.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க
3: சார். என் பேர் ஐயப்பன், சீர்காழி பக்கம் திருவாளி கிராமத்தில் இருக்கேன். எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் வேலை பார்த்தேன்.
2: மனைவி பசங்க
3: பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று, சின்ன சின்ன குழந்தைங்க, ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. என் கூட பிறந்த 6 அக்கா தங்கச்சிங்க. 6 அக்கா தங்கச்சியில் 2 பேர் அப்பா மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு.
2: மொத்தம் எத்தனை அக்கா தங்கச்சி?
3: 6 பேருங்க.
2: பெரிய குடும்பமாக இருக்கும் போட இருக்கேன்.
3: ஆமாம், பெரிய
2: ஒரே பையன், 6 அக்கா தங்கச்சி.
3: சின்ன பையனாக இருக்கும்போது அப்பா இறந்துட்டாருங்க. நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாருங்க. அப்பா இருந்த டைம் 2 அக்காவை தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் 4 சிஸ்டர்ஸ் நான் தான்.
2: 10th படிக்கும் போது உங்களுக்கு குடும்பத்தை சுமக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த இது பத்தாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி குடும்பத்தை வளர்க்க முடிஞ்சிச்சு?
3: வயசுல சின்ன பிள்ளை வந்து அனுபவம் மெஜாரிட்டி கொஞ்சம் எனக்கு நிறையவே இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்ததால அந்த அனுபவம் முயற்சி எல்லாமே இருந்துச்சு. அதனால அந்த முயற்சி நான் கைவிடல. அந்த நம்பிக்கையும் எனக்கு இருந்துச்சு, எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேமிலி வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். கஷ்டமான சொல்லிக்க முடியாத சூழ்நிலை கிடையாது. கஷ்டமான 11th சேர்ந்தேன், ரொம்ப விருப்பப்பட்டு சேர்ந்தேன். அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய அட்மிஷன் ஃபீஸ் கட்ட முடியாம கூலியே பாதிலேயே நிறுத்திட்டேங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்தமாரி எலக்ட்ரிஷியன் வேலைக்கு தான் போனேன். அதுக்கப்புறம் வெளிநாடு போனேன் சார், ஒரு சொந்தக்காரங்க ஹெல்ப்பில் உதவியில் போனேன். அதுக்கான போய் 2 வந்து ஒரு சிஸ்டரை மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். 1 ஒரு டைம், 2 ஒரு டைம் வந்து ஒரு சிஸ்டர்ஸையும் மேரேஜ் பண்ணி கொடுத்தேன்.
2: நல்லா பிளான் பண்ணி ஒரு 2 வரணும், ஒரு சிஸ்டரை மேரேஜ் பண்ணணும், அந்த முடிவோடய வந்தீங்க.
3: டைரியில் அப்படி தான் டைம் போட்டு டேட்டு முத கொண்டு போட்டு தான், வருஷம் முத கொண்டு போட்டு தான் அந்த ஒன்றுனையும் பிளான் பண்ணி செஞ்சுவேன். அதுக்கப்புறமும் ஒரு இடமும் வாங்கி, பிளாட் வாங்கி, வீடும் கட்டிட்டேன், மேரேஜும் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கேன் சார். கூட்டு குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்க. நான் இவ்வளோதெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா சிஸ்டர்ஸும் செஞ்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்புங்கிறதுக்கு யாருமே முன் வரவில்லை. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
2: எல்லாமே அக்கா தான். அப்போ அவங்க வந்து நினச்சி கூட பார்க்க முடியலையா?
3: அதுதான், நீங்கள் வந்து கூட்டு குடும்பம் நல்லது நல்லதுங்கிறீங்க, எனக்கும் அந்த ஆசை உண்டு கூட்டு குடும்பம்னு. அவங்கவுங்க சுயநலத்தை தான் இப்போ பார்க்குறாங்களே ஒழிஞ்சு அந்த பழசை யாரும் நினச்சி பார்க்கறதில்ல. அதான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தம்பி நம்மளுக்கு பண்ணலாம் போனான்னு அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுத்தது கூட பெரிய விஷயங்கள். அதுக்கப்புறம் அப்புறம் வரங்கள பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு. அவங்கவுங்க கட்டி கொடுத்த இடத்துல பிரச்சனைகள் அதெல்லாம் ரன் பண்ணி அவங்கவுங்களுக்கு வேணும் இதெல்லாம் பண்ணி செட்டில் பண்ணி அதையும் பண்ணி வச்சேன். இப்படி இருந்து பண்ணினேன். ஆனால் என்னுடைய மேரேஜுக்கும் 4 பேர் வரலைங்க. இன்னும் சொல்ல போனேன், என்னுடைய மேரேஜுக்கு 4 சிஸ்டர்ஸ் மேரேஜுக்கு வரல. என்ன வருத்தங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு என் மேரேஜ் கூட அம்மா விடாமல் ஆச்சுட்டு போயிட்டாங்க ஒரு சிஸ்டர். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்புறமா போயிட்டு நாளைக்கு மேரேஜ், இன்றைக்கி போய் எங்கள் ரிலேட்டிவ் எங்கள் சித்தி தான், அவங்க தான் எனக்கு எல்லாமே. எங்கள் சித்தின்னு சொல்கிற நெப்பத்தில் தான் பக்கத்தில் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் நான் வெளிநாட்டுக்கு எடுத்தாரு. இன்ன வரையாவே அவங்க தான் எனக்கு எல்லாமே. என்ன சொல்லுவோம், அப்படி தான், அதை மறக்க மாட்டேன், அவங்கள மாட்டேன்.

0: அவங்க தான் போய் அம்மாவே ஆச்சுட்டு வந்தாங்க. ஆச்சுட்டு வந்தாங்க, கல்யாணத்தை அன்னைக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு போயிட்டாங்க. போய் எல்லா சிஸ்டர் வீட்டிலயும் இருந்துட்டு இப்ப அவங்களால முடியல. ரெண்டு குழந்தை பேபி ஒய்ஃப் டெலிவரி ஆகி அவங்க நாங்களே தான் பண்ணிக்கிட்டோம். அவங்களோட ஒரு ஹெல்ப்பும் இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்களால முடியல, அவங்களோட வேலையை செய்ய முடியல, வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்காங்க. என் ஒய்ஃப் எந்த ஒரு இது இல்லாம அவங்கள கவனிச்சுக்கிறாங்க. அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வரல போகல, நமக்கான உதவி பண்ணலனாலும் அவங்க தரப்புல அவங்க குடும்ப தரப்புல என்ன விசேஷங்கள் இருந்தாலும் சொன்னா மனசுக்கு பிடிச்சா போவோம், சில விஷயங்கள் பிடிக்கலாம் போக மாட்டேன், அது வரை உண்டு. கூட்டு குடும்பம் நல்லது.
1: இதை கேட்டுட்டு இருக்க உங்களுடைய அக்கா தங்கைகள் கண்டிப்பா மனம் மாறுவாங்க அப்படின்னு நம்புவோம். உங்களோட கண்டிப்பா வந்து பேசுவாங்க. கடவுள்கிட்ட பிரார்த்திப்போம். உங்களை பிடித்த பாடல் சொல்லுங்க.
0: எனக்கு பிடித்த பாடல்னா ரஜினி படம் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணிக்கன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த உறவுகளுக்காக அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும்.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வணக்கம் நேயர்களே, நாம் சந்திக்கக்கூடிய
3: என் பேர் ஏ அனுஷியா.
2: ஏ அனுஷியா, என்ன ஊரு?
3: உள்ளிக்கோட்டை.
2: அங்கிருந்து இன்னைக்கு திருவாளியில பாக்குறோம், ஏன் வந்தீங்க?
3: இங்க அக்கா கட்டி கொடுத்த ஊரு, அது சும்மா பார்க்க வந்தோம். பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன்.
2: எங்க அப்பா அம்மா பேரு கூட பிறந்த?
3: எங்க அப்பா அம்மா பேரு வந்து அன்பழகன் ஷியாமலா, அண்ணன் பேரு ராஜபரத்.
2: சுந்தரகோட்டில எக்கனாமிக்ஸ் படிக்கிறனாக்கா நிறைய நாலேஜ் இருக்கும். இப்ப அதுலயே ரெண்டு கேள்வி கேட்கலாமா? கூட்டு குடும்பத்துல என்ன நன்மைகள் வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க இன்னும் திருமணம் ஆகல, அதுக்குள்ளேயே உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்கறேன்.
3: கூட்டு குடும்பம்னா நல்லா எல்லாரோடையும் பேசி பழகி அவங்க எப்படி கேரக்டர் அவங்கெல்லாம் பத்தி கேட்டுக்கலாம். இன்னொன்று என்னன்னா, அவங்கள நம்மள்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையும் சப்போர்ட்டா கேட்டுக்கலாம்.
2: எந்த இடத்துல நம்ம விழுந்துட மாட்டோம், அவங்க ஒரு தாங்கதெல்லாம் இருப்பாங்க.
3: அது மாதிரி இருந்திருக்கோம் சின்ன வயசுல, எனக்கு தெரிஞ்சு வேலை தெரிஞ்சதுக்கு இல்லை. இப்ப இல்லை,
2: இப்ப அது மாதிரி
3: இல்லை, இப்ப அது மாதிரி இல்லை. ஆனா கூட்டு குடும்பங்கிறது ஒரு நல்ல ஒரு தனி சுகம்.
2: நீங்க கல்யாணம் ஆகி உடனே புருஷனை அழைச்சிட்டு போயிடுவீங்களா?
3: அதெல்லாம் இல்லை.
2: ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். கூட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழ உங்களுக்கு பிடித்த பாடம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம், பரச்சோதி ஜுவல்லரி சீர்காழி. பரச்சோதி தங்கம், பலகால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம், பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசன், படைப்பு வெங்கடேசா மீடியம் விஷன்.
3: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 1:03 நேரம், 5:15.
4: சுட சுட வெயிலு, சூப்பர் கூல் ஸ்டைலு, சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூலு.
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இனி கேட்கலாம் அலையோசை நிகழ்ச்சியில் முதலாவது ஒலிக்கிருக்கும் பாடல் உன்னிறத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிகருக்கும் பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திற்காக

0: ஒளித்தந்த பாடலோடு நிறைவு பெற்றது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:03, 5:30. நேரில் கேட்கலாம் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: சரி.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
6: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கிருக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் சூலமங்கலம் சகோதரிகள்.

0: நேயர்களுக்கு அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயண் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உலகணித்த நல் வாழ்த்துக்கள்.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
8: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
10: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
10: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
12: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
13: तुम रिपोर्ट्स लाई हो ना?
14: नहीं, मुझे लगा तुम लाए हो।
15: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
13: तुम हो ही भुलक्कड़।
14: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
15: ली। चिक, चिक, चिक, चिक।
12: लड़िए मत, जानिए आभा के बारे में।
14: आभा?
12: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड्स सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடலுக்கு குரல் தினேஷ்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
2: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
3: அதுக்குதான் வசந்தன்கோ.
4: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப important.
5: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: important.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
10: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
11: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
10: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
11: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
10: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
11: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
12: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் வசந்தா.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதை நல் விடுவதற்கான தார்ப்பாக சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதான நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் வளமுடன் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல மது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசர் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
11: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
14: அனில் சோயா சங்க்ஸ்.
15: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
16: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
17: சரி சரி சரி சரி
18: வசந்த் அண்ட் கோ சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
19: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
18: சரி சரி
0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
5: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் குத்தூஸ்.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்கு தான் வசந்தன்கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: இம்பார்ட்டன்ட். உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறக்கும் பாடலுக்கு குரல் ஏ டி ஷரீப்.

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கிறக்கும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் சித்ரா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: கேட்டது பன்னிசை, தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Naresh Magho.

0: தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் இம்மாதம் 3 தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15 செவிலியர்களுக்கு இந்த விருதினை அவர் வழங்கினார். அப்போது உரையாற்றிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலமின்றி மருத்துவ சேவையில் ஈடுபடும் செவிலியர்களின் பணி இன்றியமையாதது என்று தெரிவித்தார். நோயாளிகளை கருணையுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இவ்விழாவில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உயிர்களை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றும் செவிலியர்கள் சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்துவதோடு மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்தில் பங்காற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலக செவிலியர்கள் தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தினமான மே 12 தேதி ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை 6 பயணம் மேற்கொள்கிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, இத்தாலி, ஸ்வீடன் மற்றும் நார்வே நாடுகளுக்கு பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் பிரதமர் அங்கு அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை சந்தித்து பேசுகிறார். அப்போது எரிசக்தி, பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் உள்ளிட்ட இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு மன்னர் வில்லம் அலெக்சாண்டர் மற்றும் ராணி மேக்சிமாவை சந்தித்து பேசுகிறார். மேலும் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடனும் பாதுகாப்பு, புதுமை, பசுமை, நைட்ரஜன், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார்.
0: அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3 முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டது. அம்மாநிலத்தின் முதலமைச்சராக திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா 2 முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். குவஹாத்தியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் 4 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 126 உறுப்பினர்களை கொண்ட அஸ்ஸாம் சட்டமன்றத்தில் 102 இடங்களை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து 3 முறையாக ஆட்சிக்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் இம்மாதம் 3 தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வினாத்தால் வெளியான குற்றச்சாட்டு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறு தேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும், ஏற்கனவே பதிவு செய்த தகவல்களே எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மேற்காசிய மோதலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தியை நாள் ஒன்றுக்கு 36,000 டன் என்ற அளவிலிருந்து 54,000 டன்னாக உயர்த்தி உள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர வர்த்தக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், கடந்த சில மாதங்களாக பல நாடுகளில் பெட்ரோல் மற்றும் எரிவாயுவின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதோடு எரிபொருள் பற்றாக்குறையும் அந்நாடுகள் எதிர்கொள்வதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்தியாவில் இதன் விலை சீராக இருக்கிறது என்றும், பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு 60 நாட்களுக்கும், சமையல் எரிவாயு 45 நாட்களுக்கும் கையிருப்பில் உள்ளதாக திரு ஹர்தீப் சிங்

0: மோடி கூறினார். மேலும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு மாற்று எரிசக்தியை பயன்படுத்த தொழில் துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நாளை காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: முதலமைச்சருடன் 5 அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை காலை 9:47 நடைபெறும் இந்த பதவியேற்பு விழாவில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன், மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பிஜேபி 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன.
0: தமிழக சட்டப்பேரவையின் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு ரவிசங்கர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் வாழ்த்து பேசினர். இதற்கிடையே தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழிலாளர்கள் சந்திக்கும் நெருக்கடிகளை குறைக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்த அரசு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற தொழிலாளர் சீர்திருத்தங்கள் குறித்த வருடாந்திர உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், 10 ஆண்டுகளுக்கு முன்பு 29 கோடி மக்களுக்கு கிடைத்த சமூக பாதுகாப்பு தற்போது 94 கோடி மக்களுக்கானதாக அதிகரித்துள்ளது என்றார். புதிய தொழிலாளர் சட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், இதன் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படும் என்று கூறினார். பொதுத்துறை வங்கிகள் 2025-26 நிதியாண்டில் 1,98,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அதிகபட்ச நிகர லாபத்தை பெற்றுள்ளன. தொடர்ந்து 4வது ஆண்டாக பொதுத்துறை வங்கிகளின் நிகர லாபம் அதிகரித்து வருகிறது. வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்தல் மற்றும் நிலையான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பொதுத்துறை வங்கிகள் மேற்கொண்டு வருவதையே இந்த நிகர லாபம் உணர்த்துவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டு நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளின் மொத்த பண பரிவர்த்தனை 283 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டை விட 12.8% அதிகமாகும். வங்கிகளின் மொத்த வைப்பு தொகையும் 10.6% உயர்ந்து 156 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது வங்கிகளின் மேல் வாடிக்கையாளர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையையும் வங்கிகளின் வலுவான நிதி திரட்டும் திறமையையும் பிரதிபலிப்பதாகவும் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. 2025-26 நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகளின் சொத்துக்களின் மதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளதோடு மொத்த வாராக்கடன் 1.93% குறைந்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் பொதுத்துறை வங்கிகள் போதுமான மூலதனத்துடன் லாபகரமாக இயங்குவதோடு வலிமையான அமைப்பாக திகழ்கிறது என்றும் தெரிவித்துள்ள நிதி அமைச்சகம், வரும் 2047 ஆண்டிற்குள் விக்சித் பாரத் எனும் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் பொதுத்துறை வங்கிகள் அர்த்தமுல பங்களிப்பை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் இம்மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேரில் கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மீன் சொல்லும் போது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
4: காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
6: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
8: வணக்கம். இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கணையம் போன்றவை உடலின் உள்ளே இருக்கும் உறுப்புகள். இவை கை, கால், கண் போன்ற உறுப்புகளிலிருந்து வேறுபடும் உறுப்புகள். வேறுபாடு என்பது அவை உடலின் உள்ளே இருப்பவை என்பதால் மட்டும் ஏற்படுவதில்லை. இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகள் தானாக இயங்கக்கூடியவை. நாம் விழித்திருந்தாலும், உறங்கினாலும், சுய நினைவு இல்லாவிட்டாலும் கூட அவை அவற்றின் போக்கில் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த உறுப்புகளுக்கு இதை செய், இப்படி செய், இவ்வளவு செய் என்று கட்டளையிட தேவையில்லை. ஆனால் கண்கள், காதுகள், கைகள், கால்கள் போன்ற உறுப்புகளுக்கு அவை என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் தான் சொல்ல முடியும். அந்த உறுப்புகள் நம் கட்டுப்பாட்டில் இருப்பதால் நாம் நினைப்பதை, நாம் சொல்லுவதைத்தான் அவை செய்யும். உடலுக்கு உள்ளே இருக்கும் தானாக இயங்கக்கூடிய உறுப்புகளுக்கும் வெளியே இருக்கும் உறுப்புகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் அவற்றின் செயல்பாடுகளே ஆகும். இதயம் என்றால் அது சுருங்கி விரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நாள் முழுவதும், ஆண்டு முழுவதும், ஏன் ஆயுள் முழுவதும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி செய் என்று சொல்லவோ, சரியாக செய்கிறதா என்று மேற்பார்வை பார்க்கவோ வேண்டிய அவசியமில்லை. நுரையீரல், கணையம், சிறுநீரகம் ஆகியவற்றின் வேலைகளும் இப்படிப்பட்டவைதான். மூளை தவிர பிற உறுப்புகள் அனைத்தும் இப்படித்தான் இயங்குகின்றன. இந்த உறுப்புகளால் ஒருபோதும் மனித வாழ்க்கை மாற்றிவிட முடியாது. கண்கள் முதலான புற உறுப்புகளால் மிக வித்தியாசமானவற்றையும் கடினமானவற்றையும் செய்ய முடியும். மிக பெரும் பயனளிக்கும் காரியங்களையும் செய்ய முடியும். அவற்றின் செயல்பாடுகளால் நம் வாழ்வும் வளமும் மேம்படும். ஆனால் அவை தாமாக ஏதும் செய்ய முடியாது. அவை என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அந்த உறுப்புகள் சொன்னதை செய்யும். சிலர் செய்கிற மாதிரியான பாதுகாப்பான சீரிய வேலைகள் உயிர் வாழ போதுமானவை. ஆனால் அவற்றால் முன்னேற்றம் ஏற்படாமல் போகலாம். முன்னேறுவதற்கு சுயமாக சிந்திக்க வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். அது தானாக நிகழாது. நாம் தான் நமக்கே கட்டளையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். சுய சிந்தனையோடு செயல்பட்டால் வெற்றி கிட்டும். எறும்புகள் மழைக்காலத்தில் உணவை தேடி வெளியே செல்ல முடியாது என்று சிந்தித்து மழைக்காலம் வருவதற்கு முன்னரே உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன. காகம், குயில், குருவி போன்ற பறவைகள் தாம் வசிப்பதற்கு ஏற்ற அளவில் கூடுகள் கட்டி வாழ்கின்றன. பறவைகள், விலங்குகள் போன்றவை மழை வருவதை உணர்ந்து வேறிடம் சென்று தம்மை பாதுகாத்துக் கொள்கின்றன. பறவைகள், விலங்குகள் கூட சிந்தித்து செயல்படுகின்றன. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் சிந்தித்து செயல்படுவது இல்லை. எனவே இடைவிடாமல் சிந்திப்போம், செயல்படுவோம், வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி.
7: இன்சொல் அமுது.

0: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: நேர்களது வரை கேட்டது நாச்சியார் குல அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நேர்களை இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:25 நிமிடம்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
8: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: தொடர்வது லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ காரைக்கால் உங்களுக்கிடையே வழங்கும் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசைத்தூர்க, 7 பிளாசிய முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உலக நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மாடு வளர்ப்பு அனுபவங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் தையல் நாயகி அவருடன் நேர்முகம். 8:00 சர்வதேச செவிலியர் தினத்தை ஒட்டி காரைக்கால் தனியார் மருத்துவமனை செவிலியர் டி கவிதா அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 8:30 சீர்காழி நாராயண சுழரியின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை நாராயண சுழரின் இசை ஊஞ்சல். இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள். 10:00 அனில் பாஸ்தா விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுழரியின் இரவு மலரும். 10:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் சுழரி, மயிலாடுதுறை நாராயணன் சுழரி, கோபால் பல்பொடி, திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுழரி. காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணையதளம் அளவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ இருத்தாம்பாள் சித்தா பார்மாவின் விவியன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமோது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமை எம் சிவானி. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். கோபால் பல்பொடி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்பு நிகழ்ச்சியுடைய போது அறிவி வினாவிடையும் சேவை செய்து முன்னப்படும். 8:00 துளிவரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேசி செட்டியார் சுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் வழங்குவதன் நிகழ்ச்சி. 8:05 மயிலாடுதுறை நாராயணன் சுழரியின் துளிவரும் பாட்டு. 8:30 சீர்காழி நாராயணன் சுழரி, கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துளிவரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவ வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு தொழிலு சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10:00 சிந்தனையரங்கம். முதலில் நாமக்கம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் வளமுடன் நிகழ்ச்சி. கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள்.
12: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த்.

தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும், அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும், இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும், அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும், இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும், சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில், சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின், அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுவான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி

0: நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன்பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த

0: ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்களை கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தற்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தற்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள்.
7: சர்க்கரை நோய் அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு த்ரூ அவுட் தி டே ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், எந்த வேலையும் பார்க்க முடியாது, பாடி பெயின் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மாசத்துக்கே 3 கிலோ 4 கிலோ அப்படி குறைஞ்சிட்டு இருக்கும். ஓரளவுக்கு கிராஜுவலாக குறையது இல்லாமல் சடனாக ஒரு வெயிட் லாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும், சில பேருக்கு வந்து தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும், யூரின் அடிக்கடி போகிறதுனாலேயே தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு பசி அதிகமாக இருக்கும், பாலிஃபேஜியான்னு சொல்லுவோம், அளவுக்கு அதிகமான பசி இருக்கும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும், அதிகமாக சாப்பிட்டா ஜென்ரலாக வெயிட் கெயின் ஆகும், பட் இவங்களுக்கு வந்து அதிகமாக சாப்பிட்டாலுமே வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க ஏ சிம்டமேட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது சிம்டம்ஸே இருக்காது, அதனால தான் இந்த டிசீஸ் வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதனால சில பேர் அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் போய் தான் அவங்களுக்கு தெரியறப்ப, சில பேர் கண்டுபிடிக்கிறப்போ ஏதாவது ஒரு உள்ளுறுப்பு பாதிப்போடு தான் கண்டுபிடிப்பாங்களே அவங்களுக்கு தெரியாததுனால. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் பல் எடுக்க போகிறோம், அப்போ ஜென்ரலாக அந்த ருட்டீனாக செக்அப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறப்ப அப்போ தான் தெரியும் பை ஆக்சிடென்டலாம், பட் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. ஸோ ஏ சிம்டமேட்டிக்ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ், அதனால தான் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் அபவ் 40 இயர்ஸ் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கணும்.
6: சரிங்க சார், என்னென்ன மாதிரியான பரிசோதனை முறைகள்லாம் இருக்குது சார் இந்த சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு?
7: பரிசோதனை முறைன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இது வந்து ஏடிஏ டயக்னோஸ்டிக், அதாவது அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் க்ரைட்டீரியானே இருக்குது, அதுதான் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு நம்ம இந்தியா இன்க்ளூடிங் இந்தியா எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது. அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபாஸ்டிங் பிளாஸ்மா குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம சாப்பிடாமல் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிற அந்த சுகர் வேல்யூ, அது வந்து 100க்குள்ளே இருக்கணும், இருந்ததுனா தான் அவங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஃபாஸ்டிங் சுகர் வேல்யூ மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 126, 126 அதுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு நம்ம லேபிள் பண்ணிடுவோம். அதே மாதிரி போஸ்ட்ராண்டியல் பிளட் சுகர் வந்து ஒருத்தவங்களுக்கு 200 and above 200 அதுக்கு மேலே இருந்ததுனா தான் அவங்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் HbA1c ஒன்று இருக்குது, அதாவது 3 மாத சர்க்கரை அளவு, சராசரி அளவு, இது பார்த்தோன்னா 6.5% அதுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம வந்து இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம்.
6: அது என்ன சார் அது?
7: அது வந்து HbA1c அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் இருக்கு இல்லையா, அந்த ஹீமோக்ளோபின்ங்கிற அதில் வந்து இந்த பிளட் சுகர் வந்து போய் அட்டாச் ஆகிருக்கும் அங்கங்கே. ஜென்ரலாகவே RBC இருக்கு இல்லையா, அதாவது சிவப்பானு இருக்கு இல்லையா, சிவப்பானில் ஒரு பகுதி தான் ஹீமோக்ளோபின்ங்கிறது, அந்த ஹீமோக்ளோபினில் போய் இந்த பிளட் சுகர் அங்கங்கே போய் அட்டாச் ஆகிருக்கும். ஜென்ரலாக இப்போ RBC எடுத்துக்கிட்டோம்னா அதோட வந்து லைஃப் ஸ்பேன் சொல்லுவாங்க, அது வந்து 90 to 120 days. அதனால தான் இதை பார்த்தோம்னா எவ்ரி 3 to 4 months நம்ம இந்த டெஸ்ட் எடுப்போம். அது இதுக்கு பேர் கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவாங்க, அதாவது எந்தெந்த ஹீமோக்ளோபின்லாம் அந்த சர்க்கரை போய் ஒட்டியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தனியாக எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு அந்த HbA1c எடுக்கிறோன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பாஸ்ட் 3 மந்த்ஸில் அவங்களோட பிளட் சுகர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்கிறது. இதே நம்ம பிளட் சுகரில் பார்த்தோம்னா, இப்போ முதல் நாள் வந்து ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க, அடுத்த நாள் எடுத்து பார்க்குறப்ப அதிகமாக இருக்கும். பட் HbA1c அட்வான்டேஜ் என்னன்னா, இது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஏன்னா பாஸ்ட் 3 மந்த்ஸோட ஆவரேஜ் தான் நமக்கு கால்குலேட் பண்ணி வரும்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்கம் தந்தார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால். உங்களுக்கிடையே காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கிய உங்கள் கடை காரைக்கால். தரமான தற்பகல் ஓஸ்கில் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கிய டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்களை இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 6:45 நிமிடம்.
3: நிறைய பேர் சொன்னாங்க
4: அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைரநகைகள் ₹7,000 ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இனி கேட்கலாம் இசை துறைகை நிகழ்ச்சியில். முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் கதகளி திரைப்படத்திற்கு.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி சார் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீதாம்பால் சித்தா பார்மாவின் விவியன் ஆயில் வழங்கும் இன்சொல்லும் போது மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமெக்ஸ்.
3: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா.

0: நாற்பதுக்கு ஸ்ரீதாம்பாள் சித்தா பார்மாவின் விவியன் ஆயில் வழங்கும் இன்சொல்லும் போது மேலுமே நிகழ்ச்சியை வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமெக்ஸ்.
1: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டேடஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலன் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் சுழரி வழங்கும் கதையும் காணமும். 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டை சிட்டிடர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பர நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் படின்சன் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
9: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஓடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
9: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய ஆடுகளத்தில் 14 அணிகள் பங்கேற்றுள்ள 12th இந்தியன் சூப்பர் லீக் ISL கால்பந்து போட்டி பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் கொல்கத்தாவில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் FC அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் எந்த கோலும் அடிக்கவில்லை. இந்த நிலையில் ஆட்ட நேர முடிவில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் FC அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 0-0 என்ற கணக்கில் டிராவில் முடிந்தது. IPL தொடரில் இமாசல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் நடைபெற்ற 55th லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்திற்கான டாஸை வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 210 ரன்கள் எடுத்தது. டெல்லி அணி 19 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 216 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. இசைத்துறையில் தொடர்ந்து ஒலிக்கொருக்கும் பாடல் குட்டி புலி திரைப்படத்திற்காக.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: என்பது சும்மாவா வந்ததே.
2: நீதிமன்ற புறக்கணிப்பு, கல்விக்கூட புறக்கணிப்பு போன்று ஒத்துழையாமை இயக்கம் வேறு எந்த வகையில் எல்லாம் அரசாங்கத்திற்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தியது தாயே?
3: இந்த ஒத்துழையாமை போராட்டம் அரசுக்கு பல வகையில் நிதி வருவாய் குறைவை ஏற்படுத்தியது மகனே. அதுதான் ஆங்கிலேயரை பெரிதும் சினம் கொள்ளவும் செய்தது. காந்தி கையில் எடுத்த இன்னொரு போராட்டம் விதேசி துணி புறக்கணிப்பு. வெளிநாட்டு துணியை தொட்டாலே தீட்டு என்றான் காந்தி. இந்திய துணி தொழில் நசிந்து போக காரணமே வெளிநாட்டு துணி இறக்குமதிதான். எனவே விதேசி துணியை கொளுத்துவோம் என்ற கோஷம் எங்கும் எதிரொலித்தது. பம்பாயில் காந்தி முன்னிலையில் அந்நிய துணிகள் சொக்கப்பனை கொளுத்துவது போல எரிக்கப்பட்டன. விதேசி துணி புறக்க

கண்காணிப்பு செயல்படுவதை கண்காணிக்க வியாபாரி மண்டல் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. மதராஸ் மாகாணத்தில் பல இடங்களில் அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டங்களில் துணி வியாபாரிகளே ஆதரவாக நின்றார்கள். போலீஸ் இராணுவ பணிகளின் புறக்கணிப்பு பற்றி காந்தி தொடக்கத்தில் தெளிவாக செயல் திட்டம் எதுவும் கொடுக்கவில்லை. ஆனால் கிலாபத்தை முஸ்லிம்கள் தீவிரமாக செயல்படுத்தினார்கள். இராணுவத்தில் பணிபுரிவதும் இராணுவத்துக்கு ஆள் சேர்க்க உதவுவதும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு விரோதமானது என கிலாபத் அறிவிப்பு வெளியிட்டது. இராணுவத்தில் பணிபுரியும் முஸ்லிம்கள் இஸ்லாமிய சட்டங்களை மீறியவர்கள் ஆவார்கள் என ஃபத்வா பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக அலி சகோதரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த காந்தி, எந்த இந்தியனும் இராணுவத்திலும் அரசு துறையிலும் பணியாற்றுவது பாவம் என்று கூறினார். வங்க பிரிவினையை எதிர்த்து தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை அடிப்படையாக வைத்து சுதேசி நிர்மாண திட்டம் நாடு முழுவதும் பின்பற்றப்பட்டது. இதனை பொருளாதார நலத்துக்கான நடவடிக்கை என்று மட்டும் கொள்ளாமல் ஒரு சமய கடமை என்றும் கூறினான் காந்தி. ராட்டையில் கதர் நூல் நூற்பதும் கதர் நெசவு செய்வதும் மக்களிடம் பரப்பப்பட்டன. கதர் நூல் நூற்பதும் கதர் ஆடை அணிவதும் நாட்டுப்பற்றுமிக்க தேசிய போராட்ட வீரர்களின் சின்னம் என்றே ஆனது. கிராமப்புற குடிசை தொழில்கள், கைத்தொழில்கள் ஊக்குவிக்கப்பட்டன. 1 கோடி ரூபாய்க்கும் மேல் சேர்ந்த திலகர் நிதி கதர் அபிவிருத்திக்கும் ராட்டை விநியோகத்திற்கும் பயன்படுத்தப்பட்டது. கதர் இயக்கத்தில் 40 லட்சம் தொண்டர்களுக்கும் மேல் சேர்ந்தார்கள். லட்சக்கணக்கான ராட்டைகள் விநியோகிக்கப்பட்டன. சுதேசி பொருள்களை விற்பனை செய்வதற்கென்றே சுதேசி கடைகள் பல திறக்கப்பட்டன. இப்படியெல்லாம் ஒருபுறம் ஒத்துழையாமை இயக்கமும் சுதேசி நிர்மாண திட்டமும் செயல்பட்டு கொண்டிருந்த போது டியூக் ஆஃப் கனாட், அதாவது கனாட் கோமகன் இந்தியாவுக்கு வந்தான். மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தத்தில் அமைக்கப்பட்ட சட்டமன்றத்தை தொடங்கி வைப்பதற்காக வேல்ஸ் இளவரசர் வருவதாக இருந்தது. ஆனால் அரசியல் சூழ்நிலை சரியில்லாததால் அவனுக்கு பதிலாக இவன் வந்தான். கடந்த கால தவறுகளை மறந்து தங்களை மன்னிக்குமாறு அவன் கேட்டுக்கொண்டான். ஆனால் மக்கள் மன்னிக்க தயாராக இல்லை. 1921 ஜனவரி 10 அன்று முதலில் மதராசுக்கு வந்தவனை மக்கள் புறக்கணித்தார்கள். கடைகள் அடைக்கப்பட்டன. அன்று மாலை மெரினா கடற்கரை கூட்டத்தில் அவனது வருகை கண்டனத்துக்கு உள்ளானது. ஆனால் அதே நேரம் கடற்கரையின் மற்றொரு பக்கத்தில் நீதி கட்சியினர் அவனுக்கு வரவேற்பு அளித்தார்கள். 2 நாட்களுக்கு பிறகு அவன் மதராஸ் சட்டமன்றத்தை தொடங்கி வைத்தான். அதன் பிறகு கல்கத்தா, தில்லி, பம்பாய் ஆகிய நகரங்களுக்கு அவன் சென்றான் என்றாலும் அங்கெல்லாம் புறக்கணிப்புக்கு உள்ளானான். அதனால் மிகுந்த மன வருத்தத்துடன் பம்பாயிலிருந்து இங்கிலாந்துக்கு சென்றான். இப்படி ஒத்துழையாமை இயக்கம் ஒருபுறம் அமைதியாக சென்று கொண்டிருக்க இன்னொரு புறத்தில் வன்முறைகள் வெடித்து கிளம்பின. 1921 மார்ச்சில் நன்கானா குருத்வாராவில் 195 சீக்கிய யாத்ரீகர்கள் போலீசாரால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவமும் நாடெங்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நன்கானா படுகொலையை பெசவாடாவில் கூடிய காங்கிரஸ் வன்மையாக கண்டித்தது. சீக்கியர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்தது. அசாமில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டது. தொழிலாளர்கள் பலர் குடிபெயர்ந்து சென்றார்கள். அங்கே வன்முறை வெடித்தது. கல்கத்தாவில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் உச்சத்தை எட்டின. மதராஸில் 800 ஆதி திராவிட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்துக்கு எதிராக பக்கிங்ஹாம் மில்லுக்கு வேலைக்கு திரும்பியதால் வன்முறை ஏற்பட்டது. மதராஸில்

கள்ளுக்கடை மறியல் போராட்டங்களால் வன்முறைகள் தாண்டவமாடின. எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தது போல மலபார் மாப்ளா கலவரம் ஒத்துடையாமை இயக்கத்தையே சீர்குலைத்து போட்டது.

0: நோடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின்

இரபா லுவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாயம் மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாணி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமையவுள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாங்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார்.
இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவக் கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டு

0: நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23 உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390 825 உயர்ந்துள்ளது என்றும் திரு JP நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டபோதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். NCERT மற்றும் CBSE பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான NCERT பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாட புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000 மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 7:25 நிமிடம்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்,
7: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?

0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: நேயர்களின் கேட்கலாம், காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
6: நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
9: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
10: உழவர்களுக்கு
11: பூங்குடி. அம்மா பூங்குடி, இருக்கியா அம்மா வீட்டுல?
12: இன்னைக்கு என்ன அக்கா கூப்பிடுறதுல இவ்வளோ பணிவு இருக்கு, என்ன விஷயமா இருக்கும் கேட்டு பாப்போம் நம்ம. அக்கா, ரேவதி அக்கா, வாங்க வாங்க.
11: பூங்குடி, இந்த நேரத்துல அக்கா வந்திருக்கேன், உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையில பூங்குடி?
12: அட அக்கா, ரொம்ப இழுக்காதீங்க, என்ன விஷயம் அதை சொல்லுங்க முதல்ல.
11: என்ன பூங்குடி இப்படி சட்டுன்னு கேட்டுட்டு? சரி வீடு, வந்த காரணத்தை நம்ம சொல்லிடுவோம். இல்ல பூங்குடி, அக்கா சமைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணனா வீட்டுல தேங்காவே இல்லை, அதான் ஒரு 2-3 தேங்காய் இருந்தா வாங்கிட்டு போவோம்னு வந்தேன்.
12: ஏங்கா, குழம்புக்கு தானே தேங்காய், தேங்காயை வச்சு எதுவும் பலகாரம் செய்யலையே.
11: இல்ல பூங்குடி, உன்கிட்ட அடிக்கடி வந்து வாங்க முடியாதுல்ல, அடுத்தடுத்து குழம்புலாம் செய்யணும்ல, அதுக்காக கொஞ்சம் சேர்த்து கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அது 1-2 இருந்தாலும் பரவாயில்ல பூங்குடி.
12: அப்போ கூட நீங்க பாதி முடிலாம் கேட்க மாட்டீங்க.
11: என்ன பூங்குடி இப்படி வறட்சியா பேசுற, வீட்டுலதான் 2-3 மரம் நல்லா காய்க்குதே, பின்ன கொடுத்தா என்ன?
12: எங்கக்கா நீங்க கொத்து கொத்தா காய்க்கிற மரத்தை பாத்தீங்க, 1-2 தான் காய்க்குது, அதுவும் கீழே விழுந்துருது. சில நேரத்துல நாங்களே போய் கடையில தான் வாங்கிட்டு வரோம்.
11: சரிதான், அப்ப இங்க கேட்டும் பிரயோஜனம் இல்ல போல இருக்கு, மரம் எல்லாம் காய்க்கிறதே இல்லையா?
12: ஆமாங்கா, அதுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, வைக்கிற குறும்பெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்குதுக்கா, பாலெல்லாம் கூட வருது ஆனா காய் புடிச்ச மாதிரியே தெரியல.
11: அப்ப இத பத்தி நீ முன்னாடியே சொல்லி என்கிட்ட சில ஆலோசனையாவது வாங்கிருக்கலாம்ல.
12: ஏங்கா, உங்க வீட்டுலதான் தென்னை மரமே இல்லையே, உங்களுக்கு இத பத்தி என்ன தெரிய போகுது?
11: பூங்குடி, எங்க வீட்டுல காய்க்கிற அளவுக்கு தான் தென்னை மரம் இல்ல, ஆனா தென்னங்கன்னு வச்சப்பவே அதை பத்தின தகவல் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன்.
12: அப்படி என்னக்கா தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க?
11: இப்ப சொன்ன பாலையெல்லாம் வருது ஆனா காயே பிடிக்க மாட்டேங்குதுன்னு, அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? தென்னையில மகரந்த சேர்க்கைய அதிகரிக்கணும், அப்பதான் காய் நல்லா பிடிக்கும்.
12: ஏங்கா, தென்னை மரத்துல மகரந்த சேர்க்கை பண்றதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்?
11: பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு பூங்குடி. தென்னந்தோப்புல மரத்துல ஏறி கசடி எடுப்பாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா?
12: ஆமா, எடுப்பாங்க.
11: அவங்கள கூட்டிட்டு வந்து உங்க மரத்துலயும் கசடு எடுக்க வைக்கணும்.
12: அப்படி வச்சா கசடு தானக்கா போகும்?
11: அட விவரம் இல்லாத பூங்குடி, தோப்புல இருக்கிற நல்ல காய்க்கிற மரத்துல ஏறிட்டு அதே ஆளுங்க உங்க வீட்டு மரத்துல ஏறுறாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் அது மூலமாவும் மகரந்த சேர்க்க ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தானா நடக்கும். இதையே இன்னொரு முறையிலயும் செய்யலாம்.
12: அது எப்படிக்கா?
11: தேனி வளர்க்கறது கேள்விப்பட்டதில்ல?
12: ஆமா, கேள்விப்பட்டிருக்கேங்க்கா.
11: அந்த மாதிரி ஒரு 4-5 தேனி பெட்டிய வாங்கி வச்சு அதுல தேனிய வளர்த்தன்னு வச்சுக்கோ, ஏன் தேனுக்கு தேனும் கிடைக்கும், தென்னை மரம் நல்லா காய்க்கும். அது மட்டும் இல்ல, உங்க மரத்துல அநேகமா காண்டாமிருக வண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
12: எப்படிக்கா சொல்றீங்க?
11: பாலையெல்லாம் இருக்குது.

0: ஆனா காயெல்லாம் பெருசாகாம உதிர்ந்துடுதுன்னு சொல்றீல்ல, அது கூட இந்த காண்டாமிருக வண்டோட வேலையா கூட இருக்கலாம்.
1: அப்போ அதை என்னக்க பண்றது?
0: அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு 5 கிலோ சாணத்தை, அதான் மாட்டு சாணம் இருக்குல்ல, அதை 1 கிலோ ஆவணக்கு எடுத்து ரெண்டையும் தண்ணியில நல்லா கலந்து மண் சட்டியில ஊத்தி தோட்டத்தோட 4 மூலையிலும் வச்சோன்னு வச்சுக்கோ. ஏன் இந்த காண்டாமிருக வண்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல வந்து விழுந்து இறந்து போவோம். அது மட்டும் இல்லாம தென்னை மரத்துக்கு கீழெல்லாம் குப்பை குழி எதுவும் இல்லாம பாத்துக்கணும். அது மூலமாவும் இந்த காண்டாமிரு புழுக்கள்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு வழி இருக்கு.
1: அக்கா, இன்னும் கேட்டா நிறைய விஷயத்த சொல்லுவீங்க போல.
0: எனக்கு வேற வீட்டுல வேலையே இல்ல பாரு, நான் கடைக்கு இனிமே போய் தேங்காய் வேற வாங்கணும். நான் கிளம்புறேன் பூங்குடி.
1: சரி சரிக்கா, நான் குழம்புக்குன்னு 4-5 தேங்காய் வச்சிருக்கேன், அதுல பாதி மூடி தரேன், எடுத்துட்டு போங்க.
0: பாதி மூடி தானா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேர்களது வரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு.
5: மங்கல்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கல்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
7: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயனை பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: உமா, இங்க வாயா, முக்கியமான செய்தி ஒன்னு உன்ட பேசணும்.
2: அடே ராமண்ணே, பார்த்து ரொம்ப நாளாச்சு, வாங்க வாங்க.
1: வெளியூருக்கு போயிருந்தேன், நம்ம ரேடியோவில் நிகழ்ச்சி குறிப்பு சொல்கிறத கேட்டேன், நீ கூட சொன்னிய. நானும் சும்மா தான் இருக்கேன், ஏதாவது மாடு ஆடு வளர்க்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டுக்கிட்டு
2: இருந்தியே. ஆமாண்ணே, நான் ஒத்த ஆளா மாட்டை மேய்க்கணும், அதுக்கு வேண்டிய தீவனத்தை வாங்கணும், இதை எல்லாத்தையும் தனியாக சமாளிக்க முடியுமான்னு யோசிக்க தானே செய்யணும்.
1: யோசிக்கவே யோசிக்காத, உன்னால் முடியும்னு நினச்சா என்ன வேணாலும் இந்த உலகத்தில் பண்ண முடியும். அதுக்காக தான் உன்னை இங்கே கூப்பிட்டேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மாடு வளர்ப்பு அனுபவங்களை பத்தி பேச இருக்கிறாங்க.
2: அட, யாருண்ணே, எந்த ஊர்ல இருந்து வராங்க?
1: நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் தையல் நாயகி அப்படிங்கிறவங்க தான் பேச இருக்கிறாங்க.
2: அப்படியாண்ணே, ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க, இருங்க ரேடியோ ஆன் பண்றேன்.
3: வணக்கம் நேர்களே, இன்று நம்மளுடைய விவசாய நிகழ்ச்சியில மாடு வளர்ப்புல ஈடுபட்டு வரும் ஒரு பெண் விவசாய சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் அம்மா, முதல்ல உங்களை பற்றிய அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்கம்மா.
4: வணக்கம்மா, தையல் நாயகி, எனக்கு ஊர் புத்தூர். நான் வந்து 25 வருஷமா மாடு வச்சு வளர்க்குறேன்.
3: மாடு வளர்ப்புல உங்களுக்கு எப்படிமா ஆர்வம் வந்துச்சு?
4: எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து மாடுனா பிடிக்கும், எங்க அப்பா வீட்டுல வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வந்த வீட்டுல அப்பா வீட்டுல உள்ளது மாடு வச்சிருந்தாங்கள, நம்மளும் வச்சிருந்தா கொஞ்சம் பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால ஒரே மாடு தான் 50,000 வாங்கினேன்.
3: எந்த வருஷம்?
4: 25 வருஷம் ஆகுது.
3: 25 ஆண்டுகளா நீங்க வந்து மாடு வளர்ப்புல ஈடுபட்டு?
4: 50,000 வாங்கினா.
3: 50,000 வாங்கினீங்க?
4: 8 லிட்டர் கறக்கும்.
3: 8 லிட்டர் கறக்கும். என்ன மாடு வாங்கினீங்கம்மா?
4: சிந்து மாடு வாங்கினோம், நல்லா பால் கறக்கும், பொன் கண்ணுட்டியாவே போட்டுச்சுன்னா. வாங்கினது ஒரே மாடு தான், எனக்கு ஒரு 10 மாடு அதுல பயனான. இப்ப கூட போன வருஷத்துல ஒரு மாடு 50,000 வித்துட்டு பையன் கல்யாணம் பண்ணோம். இன்னொரு கண்ணுக்குட்டி 6 மாடா நிக்குது, இப்போ 8 மாசம் வயித்துல கண்ணுக்குட்டி இருக்கு.
3: சரிங்க, நீங்க எந்த வகை மாடு இப்ப வளர்த்துட்டு வரீங்க?
4: சிந்து மாடு தான்.
3: இப்பயும் சிந்து மாடு?
4: அதே மாடு.
3: அப்ப வாங்கின மாடு இப்பவும் இருக்குங்களா?
4: இருக்கு. அதுனா அந்த பிள்ளைங்க போட்டதுல 2 பிள்ளைங்க இருக்கு. இப்ப இந்த மாடு கண்ணு போட்டுதான் அந்த

0: வித்துருவான், அது உள்ள இது சனையா போயிடும். வீட்டுல இருந்துகிட்டே கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி தான் எனக்கு பால் காசு வாங்குவோம். 2 லட்சம் ரூபா சீட்டு அந்த பால்காரர்கிட்டயே போடுவோம். அதுல அவர் ஒரு சீட்டுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சீட்டுக்கு 3000 ரூபா 3500 ரூபா அப்படி எடுத்துக்கிட்டு பாக்கி காசு இருந்தா 4 ரூபா 5 ரூபா அப்படி செலவு கொடுப்பாங்க. எனக்கு அந்த மாடு கண்ணு போட்ட வரைக்கும் 2 வருஷத்துக்கு 20 சீட்டுக்கு 2 லட்சம் ரூபா கிடைக்கும். 1 லட்சம் ரூபா மாட்டுக்கு செலவு பண்ணா கூட 1 லட்சம் ரூபா எனக்கு லாபம் கிடைக்கும். காலையில 1 கிலோ புண்ணாக்கு 1 கிலோ தவிடு வைக்கணும். பால் கறந்துட்டு போயிடுவாரு. கறந்துகிட்டு போட்டதுல அதுல ஒரு அரை வாளி பால் இருக்கும். நான் ஒரு அதுல அந்த பால்ல வீட்டுக்கு எடுத்துக்குவான். டீக்கு எடுத்துக்கிட்டு பாக்கி பாலா 1 லிட்டர் விற்பான். 50,000 வைக்க வாங்கி போட்டுக்கிறோம். ஏன்னா மழை காலத்துக்கு நான் மாடு அவுத்தோட மாட்டேன்.
1: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
0: எனக்கு இப்போதைக்கு 3 மாடு இருக்கு. மழை காலத்துக்கு நான் மாடு அவுத்தோட மாட்டேன். அந்த வைக்கலி போட்டு கைனி கஞ்சி வச்சு கட்டிடுவான். இப்ப வந்து வெயில் காலத்துல அவுத்து விட்டுருவான்.
1: சரிங்க, மாடு குடிசை இருக்குங்களா, அத எப்படி பராமரிப்போம்?
0: அந்த குடிசையில வந்து காங்கிரீட் போட்டு நீர் ஓடுனா அது ஓடிடும். மேல செட்டு போட்டுட்டோம், அது 2 லட்சம் ரூபா வந்துச்சு. கீழே அதை வைக்க போட்டு திங்கிறதுக்கு நேரம் அப்படியே கவனம் மாதிரியே கட்டி, இதுல 4 மாடு அந்த நீங்க உட்காந்துருங்க, அதுல 4 மாடு இதுல வைக்கல வச்சிருவான். அந்த பக்கம் ஈரமா போயிட்டுனா இந்த பக்கம் அவுத்து கட்டிக்குவான், இந்த பக்கம் ஈரமா போயிட்டுனா அந்த பக்கம் அவுத்து கட்டிக்குவான். அது மாதிரி காசு செலவு பண்ணி மாட்டு கொட்டாலும் நல்லா வச்சு. எனக்கு இப்போதைக்கும் அந்த மாடு வந்து ஒரு புள்ள மறிக்க, அதுதான் எனக்கு வீட்டுல நான் பையன் உள்ள எதிர்பார்க்க மாட்டேன், வீட்டுக்காரரை எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு காசு ஒரு குழு அஞ்சு வாங்கி கட்டணும்னா எனக்கு 2000 ரூபா பால்காரங்க மட்டும் போய் காசு கொடுங்க வாங்கிக்குவேன். அது வந்து எனக்கு ஒரு புள்ள மறிக்க. எனக்கு 60 வயசு ஆகும் போது எனக்கு அந்த மாடு தான் எனக்கு புள்ள, அதுதான் சொத்து. ஒரு மாட்டுல 50,000 கிடைக்கும். இப்போ 2 மாடு நிக்குது. இப்போ அது கண்ணு போட்டுட்டுனா எனக்கு கஷ்டமெல்லாம் தீரும். அதனால எனக்கு மாடு இருக்கிறதுனால ஒரு கஷ்டம் தெரியும்.
1: சரி, மாடுகளுக்கு எந்த மாதிரியான தீவனம் கொடுத்துட்டு வரீங்க?
0: இப்போதைக்கு வந்து எள்ளு புண்ணாக்கு 1 கிலோ, கோதுமை தவிடு 1 கிலோ, 1 முட்டை பச்சரிசி தூக்கி அதை உடச்சி வச்சுக்குவோம். உடச்சி வச்சு 1 கிலோ எடுத்து நல்லா அடுப்புல வச்சு எரிச்சு கஞ்சி வச்சு இந்த 2 கிலோ தீவனம் வச்சுக்கிறோம் பாருங்க. இந்த தீவனத்துல ஊத்தி தண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டா அது 8 லிட்டர் பால் கறோம். இப்போ கண்ணு போட்டுச்சுன்னு வச்சுங்களா, 15 நாள் வரைக்கும் அது புண்ணாக்கு தவிடு கொடுக்க கூடாது. ஏன்னா புண்ணாக்கு தவிடு கொடுத்தா மடி உள்பெருசு வந்துடும், பால் கட்டிக்கும், ஊசி போட்டு ரொம்ப செலவாகும். சில மாட்டுக்கு அப்படியே சொத்தாவே போடும் காம்பு.
1: பசுந்தாள் தீவனம் எல்லாம் குடுக்கறது இல்லீங்களாமா?
0: பசு அந்த தீவனம் கவர்மெண்ட்ல எங்களுக்கு 1 முட்டை வந்துச்சு. 1 முட்டை வந்து வெள்ளையா ஒரு பவுடர் மேய்க்க கொடுத்தாங்க. அது பத்த மாட்டுது. வைக்கல நாங்க பங்குடு பண்ணி வச்சிருவோம். தார்பா போட்டு மூடிட்டோம் வைக்கல. மழைக்கா வெயில் காலத்துக்கு இது வந்து மழைக்குதான் அந்த வைக்கல கொடுப்போம். பச்சை பில்லு தான் மேய்ஞ்சிட்டு வரும். வயல்ல அவுத்து விட்டுருவோம். எங்க ஊர்ல விவசாயம் இல்ல.
1: இந்த தீவிர புல்லுன்னு சொல்லுவாங்க, கோஃபுர் அத மாதிரி பில்லு எல்லாம் நீங்க
0: அந்த மாதிரி பில்லு வளர்க்கல. என்ன செஞ்சிருதுங்க, கொஞ்சோண்டு வளர்த்து பார்த்தா அது எங்க மாட்டுக்கு ஒத்துக்கல. தீவனம் அது போடுறதுல அந்த பெரியாஸ்பத்திரி கிட்ட ஆபீஸ் இருக்கு, அங்க கொடுத்தாங்க அந்த குச்சி.
1: என்ன அந்த குச்சி சொல்றீங்கல்ல, அது எந்த தீவன புல்லு? முத முதல்ல நீங்க பய நடவு செஞ்சீங்க கோஃபோரா?
0: அது எனக்கு புரியலமானா அந்த இலை அப்படியே பச்சை பச்சையா இருக்கும்.
1: நேப்பியரா? கம்பு நேப்பியர்னு சொல்லுவாங்க.
0: நல்லா உயரமா இருக்குமா அது பச்சையா? அதுதான் அங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அது எங்க மாட்டுக்கு ஒத்துக்கல, அதனால நான் அதை விட்டுட்டேன். அது வெளியில வந்து பச்சை புல்லுதான், சாப்பிட்டு சாயந்தரமெல்லாம் நல்லா வந்துடும்.
1: சரி,
0: அதை போய் நம்ம ஓட்டிக்கிட்டு வரணும்னு தேவையில்ல, போய் கிட்ட நிக்கணும்னு தேவையில்ல. அழகா மேய்ஞ்சிட்டு கரெக்டா அந்த டயத்துக்கு பால் கறக்குற நேரத்துக்கு வந்துடும்.
1: வைக்கோலும் குடுப்பீங்க?
0: வைக்கல் அல்லையே கவனையில வச்சிருவோம். அது ஃபுல்லா அங்க பில்லு மேய்ஞ்சிட்டு வருதா, சில நேரம் சாப்பிடும் சில நேரம் சாப்பிடாது. நாளைக்கு 2 தடவை குளிப்பாட்டணும். இந்த வெயில் கிழமா இருக்கா, அதனால 2 நாளைக்கு 2 தடவை குளிப்பாட்டணும். சின்ன கண்ணுக்குட்டியோ 1 தடவை தான் குளிப்பாட்டும்.
1: கண்ணுக்குட்டி எத்தனை கண்ணுக்குட்டிமா நிக்குது
0: இப்ப? கண்ணுக்குட்டி எனக்கு வந்து 800 இருக்கு.
1: 5 கண்ணுக்குட்டி, 3 மாடு வச்சிருக்கு. அதுல ஒரு மாடு சனையா இருக்கு.
0: சனையா இப்போ ஒரு 3 மாசத்துல கண்ணு போட்டுருவோம். கண்ணு போட்டதும் அடுத்தது அது புள்ள ஒண்ணு நிக்குது, அதுக்கு ஊசி வச்சிருவோம். அப்ப அது 4 கண்ணுக்குட்டி போட்டு அதுக்கு மேல வச்சிருந்தா கொஞ்சம் தெம்பு கட்டு இருக்குன்னு வித்துருவான். இப்ப போடுறதுதான் அது நல்லா கறக்கும், 8 லிட்டர் கறக்கும். இது இழுப்பு மாடுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒண்ணு ஆயிட்டுன்னு வச்சுங்களா, 8 லிட்டர் 9 லிட்டர் கறக்கும். எங்க மாடு முக்கம் எல்லாம் சிந்து மாடு தான், சும்மா அந்த நாட்டு மாடெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். ஆனா பால் நல்லா கறக்குற மாடு தான். ஏன்னா ஒரு மாடா இருந்தாலும் அதெல்லாம் மெனக்கடுறோம். இப்ப ஒரு வேளை பால் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு வேளை பால் அதுக்கு தீவனத்துக்கு வந்துடும். பந்தி பால் தீவனத்துக்கு வந்துடும், காலை பால் எம்பளுக்கு உதவிக்கும்.
1: இப்ப இந்த தீவனம் வந்துட்டு நீங்களே தயாரிச்சு குடுக்கறீங்க இல்லீங்களா? இதுல அந்த புல்லு வந்துட்டு முன்னாடி நீங்க போட்டிருந்தீங்க வயல்ல, வயல் இருக்குங்களா உங்களுக்கு?
0: வயல் இருக்கு.
1: எத்தனை ஏக்கர் வயல் வச்சிருக்கீங்க?
0: எனக்கு 5 ஏக்கர் வயல் இருக்கு.
1: அதுல என்னமா போட்டிருக்கீங்க?
0: நெல் போடுவோம்.
1: என்ன மாதிரியான நெல் வகை போட்டிருக்கீங்க?
0: ஒரு 2 போகம் போடுவோம். ஒரு போகம் சின்ன நெல் போடுவோம். சின்ன நெல்னா 3 மாசத்துல அறுக்கிறது நினைக்க.
1: பாரம்பரிய நெல் ரகம் போடுவீங்களா, ஹைபிரிட் ரகம் தான் போடுவீங்களா?
0: ஹைபிரிட் ரகம் தான் போடுவோம்.
1: விவசாயத்துல எத்தனை காலம் அனுபவம் உண்டுமா உங்களுக்கு?
0: விவசாயம் இப்பதாமா கொஞ்ச நாள் தான்.
1: சரி, 5 ஏக்கர் வந்துட்டு சொந்த நிலங்களா?
0: சொந்த நிலம்.
1: இயற்கை முறையில பண்ணிட்டு வரீங்களா இல்ல?

0: ரசாயன முறையில தான் பின்பற்றி
1: இயற்கை நம்மளா போய் பார்த்து தான் அதை இது பண்ணும். நம்ம போயிட்டு ஆயிட்டு அடிச்சு உழுது நாள் வச்சு நானே தான் செய்வேன்.
0: சரி, இப்ப நெல் அறுவடை முடிஞ்சிருச்சுமா? இப்ப என்ன தெளிச்சிருக்கீங்க?
1: இப்ப பயிர் தெளிச்சுக்கிறோம்.
0: 5 ஏக்கருமே தெளிச்சிருக்கீங்களா?
1: எல்லாம் தெளிச்சுக்கிறோம். ஆனா மழையில போயிட்டு.
0: மழை இங்க பெஞ்சதுங்களா உங்க ஊர்ல?
1: நல்ல மழைங்க.
0: என்னைக்குமா பெஞ்சது?
1: இப்ப பெய்யல, 3 மாசத்துக்கு முன்னாடி.
0: ஜனவரி மாசமே பெஞ்சிருக்கு.
1: நல்ல மழை பெஞ்சதும் அதுல எல்லாம் போயிட்டு. ஆனா இருந்தாலும் ஒண்ணு முளைச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு 10 மரக்கா எடுத்து அடிச்சு வச்சுட்டு வந்துக்கிறான். இப்ப ஆள் கிடைக்கல. ஆள் வச்சு இனிமே எடுத்து நான் அடிச்சு விற்பனைக்கு கொண்டு போகணும்.
0: விதையெல்லாம் எங்கம்மா வாங்குவீங்க? பச்சை பயிர் விதையெல்லாம்
1: கீவளூர்ல வாங்குவோம். அங்கதான் நம்மளுக்கு விவசாயம் இருக்கு.
0: 1 ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை தேவைப்படுங்கம்மா?
1: 3 கிலோ
0: தெளிச்சிருது.
1: தெளிச்சு விட்டுறது.
0: உரங்கள் மேலாண்மை எல்லாம் எப்படி இருக்கும்?
1: இலை வந்துட்டு வச்சுங்களா, அது பூச்சி வரும் சார். இந்த மாதிரி பூச்சி வந்துட்டு என்ன கொடுக்கலாம்னு கேட்டா அவங்க மருந்து கொடுப்பாங்க. தண்ணி மருந்து வச்சு அடிச்சா கொஞ்சம் இலையெல்லாம் தாட்டிகமா இருக்கு.
0: நோய் தாக்கம் இருக்குதுங்களா?
1: நோய் தாக்கம் தான் முன்னாடியே மருந்து கொடுத்துருவோம்.
0: எத்தனை பயிர் தெளிச்சு முளைச்சி வர டைம்லயே குடுத்துருவீங்களா? எத்தனை நாள் கழிச்சு? அந்த
1: 45 நாளையில குடுத்துருவோம்.
0: 90 நாள் தானே உங்களுக்கு பச்சை பயிர்?
1: ஆமா,
0: அதுல 45 நாள்
1: குடுத்துருவோம்.
0: சரிங்க,
1: 3 மாசம் தானே பச்சை பயிர் எடுக்க.
0: ஆமா,
1: அதனால 45 நாள் குடுத்துருவோம்.
0: வேற என்னென்ன உரங்கள் எல்லாம் கொடுப்பீங்க?
1: பயிர் கொஞ்சம் நல்லா விளையறதுக்காக உரக்கடையில கேப்போம். நல்லா இருக்கணுங்க பயிர் அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள மருந்து கொடுப்பாங்க.
0: இப்ப உங்க வீட்டுல மாடு வளர்த்துட்டு வரீங்களா? இந்த 3 மாட்டு சாணம் எல்லாம் என்ன பண்ணுங்க?
1: சாணிய கொண்டு போய் வயல கொட்டிடுவோம். நம்ம நில வயல் இருக்குல்ல, அதுல கொண்டு கொட்டிடுவோம்.
0: இப்ப உங்ககிட்ட மாடு வச்சிருக்கீங்க, சாணம் எரு வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க விற்பனையும் கொடுப்பீங்க?
1: கொடுப்போம்.
0: எவ்வளவு ஒரு டன் கொடுப்பீங்கம்மா?
1: 900 ரூபாய்க்கு வந்து எடுத்துட்டு போவாங்க. 3-5 டன் எடுப்பாங்க.
0: இந்த வருஷம் தான் பயிர் தெளிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி எள்ளு பருத்தி போடுவீங்களா?
1: போட்டதே இல்ல. பயிரு உளுந்து இதுதான் போட்டுக்கிட்டு வரோம். 2 தான் போகும் போடுவோம். மழை வந்து வீணாடிச்சிருது. இல்ல, 1 வருஷம் 32,000 ரூபாய்க்கு போட்டோம். 15 ரூபா பயிர் எடுக்கிற காசு கொடுத்தாலும் 20 ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அது இப்போ 2 வருஷமா அந்த மழையில போயிட்டு.
0: இப்போ உங்களுக்கு இந்த நெல் விவசாயம் வந்து நல்ல மகசூல் கொடுத்துச்சிங்களா?
1: கொடுத்துச்சு.
0: எவ்வளவு கிடைச்சதுங்கம்மா? 1 ஏக்கருக்கு
1: 60,000 நெல் போட்டோம். செலவெல்லாம் போவேன், 60 ரூபா எனக்கு லாபம் கிடைச்சு.
0: சரி, இப்ப விவசாயம் எத்தனை காலம் உங்களுக்கு அனுபவம் உண்டு?
1: விவசாயமா 10 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வரோம்.
0: சரி, மாட்டுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னங்கம்மா?
1: மாடு வந்து 2 வேளையும் குளிப்பாட்டணும், அதை சுத்தமா வைக்கணும். கஞ்சி கயனியும் வச்சுக்கணும். அதுக்கு அப்படி வச்சுக்கிட்டு போதான் எனக்கு வந்து வருஷத்துக்கு 2 தடவை கவர்மெண்ட்ல தடுப்பூசி போட்டுருவாங்க. தெருவு உள்ள போய் மேஞ்சிட்டுன்னு வச்சுங்களா, சாப்பாடு வச்சிருவாங்க பிறகு அது அப்படியே ஒப்பிடும். அப்போ வந்து மாடு திணறும். லேசா காது பிடிச்சி பார்த்தா சுடும். அப்ப ஜுரம் அடிக்குது பிள்ளைக்கு அப்படின்ட்டு டாக்டரை சொல்லி ஊசி போட்டுருவோம். எனக்கு மாடை பத்தி எல்லாமே தெரியும், அதனால கரெக்டா நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
0: இந்த கை வைத்தியம்லாம் நீங்களே பண்ண மாட்டீங்களா?
1: கை வைத்தியம் அந்த அளவுக்கு தெரியாது, அதனால டாக்டர் வர சொல்லி உடனே பாத்துருவாங்க.
0: இப்ப ஜுரம் அடிக்குது, சில பேரு மஞ்சள் உப்பு வச்சு குடுத்தா சரியா போயிடும். வயிறு உப்பு
1: வயிறு உப்பி குடுத்துன்னு வச்சுங்களா, சோடாப்பு வெல்லம் இதை அப்படியே பிசைஞ்சு குடுத்துட்டோம்னு அந்த சோடாப்புல அந்த வெள்ளத்திலயும் யூரினா வெளியாயிடும். அது 2-4 ட்ரிப் வந்துச்சுன்னா அப்புறம் வைரஸ் அப்படின்னு ஆகும். இப்படிதான் கை வைத்தியம்.
0: கோமாரி நோய்க்கு,
1: கோமாரி நோய்க்கு டாக்டர் வர சொல்லி ஊசி போட்டுட்டு மற்ற நேரத்துல என்ன செய்வோம், மொந்த வாழைப்பழம் கொடுப்போம், அவத்திக்கீரை வாங்கி வந்து கொடுப்போம். காலில் வந்து மஞ்சையும் வேப்பனையும் போடுவோம். கோமாரி இருந்தா பன்னி வளர்க்குறாங்கள, அந்த பன்னி நெய்யை வாங்கி வந்து வாழைப்பழத்துக்குள்ள வச்சு கோமாரிக்கு
0: பன்னியிலேருந்து நெய்
1: அதை வாங்கி வந்து வாழைப்பழத்தில் வச்சு இப்படி குடஞ்சி விட்டு ஊற்றி அதை உள்ளுக்கு தள்ளி விட்டுருவோம். அப்போ 2 நாளுக்குள்ள அந்த வாய்ப்பு நல்லா ஆறிடும். பச்சை பயிர் உடைச்சி 2 கிலோ எடுத்து கஞ்சி வச்சு அதை கொடுத்தா அந்த புண்ணெல்லாம் ஆறி நல்லா மாடு தரமாகவும் இருக்கும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ்பர் கே கிசானோ நே கரீப் 21,000

0: करोड़ रुपए ही प्रीमियम के तौर पर दिए, लेकिन उन्हें मुआवजे के तौर पर 1,00,000 करोड़ रुपए से ज्यादा मिले।
1: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும்போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது, அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்க தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழித்து வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
3: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம், மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
4: ராமண்ணா, நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் தையல் நாயகி அவங்க 25 வருஷமா மாடு வளர்க்குறாங்களாம். இவங்களுடைய அனுபவங்களை கேட்கும்போது நானும் கண்டிப்பா மாடு வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேனே.
5: கண்டிப்பாம்மா, அது மட்டும் இல்ல, நாளைக்கு 8 லிட்டர் பால் கறக்குதுன்னு சொல்றாங்க. சொந்த செலவுக்கு யாரையும் அவங்க எதிர்பார்க்கறது இல்லையா?
4: ஆமாண்ண, எனக்கும் அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது.
5: அது மட்டும் இல்ல, நெல் விவசாயமும் பண்றாங்க.
4: அதுல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களானே?
5: என்ன?
4: தீவனத்தை கூட அவங்களே தயார் பண்ணிக்கிறாங்களாம்.
5: ஆமாமா, வைக்கலையும் வாங்கி போட்டுக்கிட்டு அதோட சேர்த்து சொந்தமா தயார் பண்ணி தான் இந்த மாட்டெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்களாம்.
4: சரி சரிண்ண, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
6: இப்ப மாடு கண்ணிடுது, அப்போ என்னென்ன பராமரிப்பு நீங்க மேற்கொண்டுட்டு வருவீங்கம்மா?
7: இப்ப மாடு கண்ணு போட்டுட்டுனா பச்சரிசு, பச்சை பயிறு, வேக வச்சு, மஞ்சள் தூளெல்லாம் அதை போட்டு அது எப்படி செய்யணும்னா 15 நாள் வரைக்கும் பக்குவம் பண்ணணும். 15 நாள் வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் ரெண்டு வேளையுமே. இப்போ நம்ம 1 கிலோ பால் கறக்கிறதுக்கு 1 கிலோ வைக்கிறோம் எள்ளு புண்ணாக்கு, கண்ணு போடும்போது அப்படி வைக்கக்கூடாது. 1/2 கிலோ எள்ளு புண்ணாக்கு, 1/2 கிலோ பச்சரிசு, அதை போட்டு நல்லா எரிச்சு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக 1-2 கிலோ அளவுக்கு தண்ணி வைப்போம். தண்ணி வச்சு வைக்க வச்சிருவோம், 15 நாள் மட்டும் வைப்போம். 15வது நாளைக்கு மேலதான் 1 கிலோ எள்ளு புண்ணாக்கு, 1 கிலோ கோதுமை தவிடு, 1 கிலோ பச்சரிசு கஞ்சி. நாங்கள் பச்சரிசை கொண்டாந்து 1 மூட்டை வாங்கி உடைச்சிருப்போம், உடச்சி வச்சுப்போம், 1 கிலோ எடுத்துப்போம். அப்போ சாதமாக வச்சோம்னு வச்சிங்களா, அது கண்ணு போட்ட மாட்டுக்கு ஏதாச்சும் செய்யும், வயிறு உப்பிக்கும், அப்படி நாங்கள் வைக்க மாட்டோம். அதனால 1 கிலோ வச்சு 15வது நாள் வச்சிட்டோம்னு வச்சிங்களா, அடுத்த நாள் 8 லிட்டர் பால் உப்பிடும், பால் வந்துடும். அதுல இருந்து அது பால் நிக்கிற வரைக்கும் அதே கஞ்சி தான் வைப்போம். 15 நாள் மட்டும் பருத்தி கொட்டை தூள் தான் வைப்போம். பருத்தி தூளை உடைச்சி கொடக்கல்ல போட்டு அரைச்சி அந்த பாலை தான் வைப்போம்.
6: பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு பருத்தி கொட்டை தான் அரைச்சி
7: பருத்தி கொட்டை கொண்டாந்து காலையில ஊற வச்சுட்டு சாயந்தரம்லாம் கிரைண்டர்ல போட்டு அரைச்சிடுவோம். பச்சையா புண்ணாக்கு வேக வைக்கிறோம் பாருங்க, அந்த புண்ணாக்கு பச்சரிசு கஞ்சி இது 3 தான் வைக்குவோம். 15 நாள் வரைக்கும், 16வது நாள் தான் எள்ளு புண்ணாக்கு 1 கிலோ, தீவனம் 1 கிலோ, குச்சி தீவனம் 1 கிலோ, பச்சரிசு கஞ்சி 1 கிலோ, பச்சரிசு நொய்யும் 1 கிலோ, இதை போட்டு கஞ்சி வச்சு வச்சிட்டோம்னா காலையில 8 லிட்டரு, சாயந்தரத்துக்கு 7 லிட்டரு, 20,000 நான் வாங்குவேன்
6: மாசம்
7: மாசம். ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற மாதிரி நான் வாங்குவேன். ஆனால் மாட்டில் வந்து
6: நல்ல வருமானம்
7: நான் இது என்ன கூட இப்போ உடனே மாடை தான் என்னை காலை மிதிச்சு இந்த நகமே இதாகிட்டு, அதனால எங்கள் பொண்ணு பையனும் பேசுனாங்க இதே ஒரு வேலையாக போகுது உனக்கு, இந்த மாட்டெல்லாம் விற்று விட்டாண்ணா அப்படின்னு. நான் இருக்கிறேன்,
6: உங்களோட உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு ஊதியம் இல்லாத மாதிரி, ஊதியம் இல்லை
7: இல்லை. எங்கே போனாலும் எனக்கு இந்த மாடு வந்துமா, எனக்கு யாரும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ இந்த வருஷம் தான் நான் 2 மாடி வீடு கட்டி வச்சுக்கிறேன், 2 பையனுக்கும் 2 பையனுக்கும் வீடு கட்டி வச்சுக்கிறேன். பொண்ணுவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நான், அது இந்த இது 10 வருஷம் தானே அதெல்லாம் செய்கிறேன்.
6: ஆமாம்,
7: நம்ம மாடு இல்லாத ஒன்றுமே இல்லாத சவுசாக உட்காந்துருந்தா நம்ம என்ன செய்யுது? அது மட்டும் இல்லை, நாட்டுக்கோழியோ ஒரு 15 கோழி நிற்குது, ஆடு 2 ஆடு நிற்குது, அதெல்லாம் நான் வளர்ப்பேன். சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் அப்போ நம்ம ஊரில் விவசாயம் இல்லை, பொழப்புக்கே வேலை இல்லைன்னு வச்சுங்களா, இதை பார்த்தா நம்மளுக்கு இப்போ இந்த கண்ணு போட்டு வச்சுங்களா, இன்னொரு மாடு 1/2 மாடாக நிற்குது, அதை விற்றா கூட இப்போ 25,000 ரூபாய் கேட்டுக்கிட்டு
6: இருக்கிறாங்க.
7: 25 ரூபாய் கேட்டாங்க, அது விற்க மாட்டேன், நான் வேணா கண்ணு போட்ட மாடை விற்று தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மாடு வச்சுக்கிற நம்மளுக்கு ஒன்றும் இது இல்லை, 1 ரூபா நம்ம மாட்டுக்கு செலவு பண்ணாலும் எனக்கு 1 ரூபா கிடைக்கும்.

0: நாட்டை பொறுத்த அளவுக்கு
1: உங்களோட உழைப்பு இல்லாம உழைப்பு இருக்கு, அதனால உங்களுக்கு ஏற்ற வருமானமும் இருக்கு
0: இருக்கு. ஆனா 24 மணி நேரமும் அந்த மாட்டுல நான் நின்னுகிட்டே இருக்கணும். நாளைக்கு 4 ஓடு 5 ஓடு கஞ்சி கயனி எடுக்கணும். அதே என்னால முடியாது, இந்த ஷோல்டர் என்னமோ தேஞ்சு போயிட்டான், அதோட ரெஸ்ட் இருக்க சொன்னாங்க, முடியல. 4 ஓடு கஞ்சி எடுக்கணும், கயனி எடுக்கணும், அதை ஊத்தணும், குளிப்பாட்டணும், அதை இழுத்து கட்டணும், சாணி அள்ளி கொட்டணும், அது படுத்து கிடக்கிற இடமெல்லாம் கூட்டணும், நல்லா அதுக்கு அதை பராமரிச்சா நம்மளுக்கு புள்ள மறிக்க உழைப்பு கொடுக்குது.

0: கட்டணும், சாணி அள்ளி கொட்டணும், அது படுத்து கிடக்கிற இடமெல்லாம் கூட்டணும். நல்லா அதுக்கு அதை பராமரித்தா நம்மளுக்கு புள்ள மறிக்க உழைப்பு கொடுக்குது, உழைச்சி அது கொடுக்குது எனக்கு காசு. ஆனால் மாட்டை வச்சுக்கிறதுனால மாடு வச்சுக்கிறதுல ஒன்றும் லாபம் தான் கிடைக்கும், நஷ்டமாக போனது இல்லை. 25 வருஷமாக நான் மாடுல தான், அந்த மாட்டை வச்சுக்கிட்டு நான் தைரியமாக உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு 50,000 கொடுங்க, நான் இந்த டயத்தில் தர்றேன் அப்படின்னு துளிச்சலாக வாங்குவேன்.
1: சரி, இப்போ பால் விற்பனைலாம் எப்படிங்கம்மா நீங்கள் கொடுக்குறீங்க?
0: இப்போ பால் விற்பனை வந்து கவர்மெண்ட்டில் வந்து பால் எடுக்கலாம்.
1: சரி, தப்பா கொஸ்டின் கேட்டேன். பால் விற்பனைலாம் எப்படி பண்ணிட்டு வரீங்க?
0: பால்காரவங்க வந்து இப்போ 10 வருஷமாக வீட்டில் தான் பால் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களே கறந்து அவங்களே ஊற்றுவாங்க. எனக்கு 1/2 லிட்டர் குடும்பி, 1 லிட்டர் பால் விரும்பி அப்படின்னா எனக்கு அப்படியே நுறையோட அப்படியே ஊற்றி விட்டுருவாங்க. அந்த பாலை வச்சு நான் ஒரு வீட்டுக்கு 1/2 லிட்டர் எடுத்துக்குவேன் டீ போடுறதுக்கு, பாக்கி 1 லிட்டர் விற்பேன். அது ஒரு நாளைக்கு இந்த ஒரு குழம்பு வைப்போம், மீன் வாங்குவேன், அந்த இதில் ஓடிவிடும் அந்த காசு.
1: 1 லிட்டர் உங்ககிட்டேருந்து எவ்வளோம்மா எடுத்துப்பாங்க?
0: அவங்க வந்து 30 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கம்மா. 30 ரூபாய்க்கு எடுத்து அவங்க ஒரு 1 லிட்டர் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2 லிட்டர் அவங்க கிட்ட வாங்கினேன்னு வச்சுங்களா, 2 லிட்டர் வாங்கினா 100 ரூபாய்க்கு விற்கிறேன், 1 லிட்டர் 50 ரூபான்னு. ஆனால் என்னால் கறக்கம் நம்ம, அதனால பால் கறவங்களே கறந்து எடுத்துட்டு போறாங்க.
1: சரிங்கம்மா, உங்களுக்கு பாலை பொறுத்த வரைக்கும் 15 லிட்டர் கறக்குதுங்க இல்லைங்களா? இந்த 15 லிட்டரும் பால் வியாபாரிகிட்ட கொடுக்குறீங்க?
0: கொடுத்துருவோம்.
1: மிச்சம் இருக்கிறது உங்க வீட்டுக்கு எடுத்துக்கிறீங்க?
0: அதையும் வித்துருவோம்.
1: உங்க வீட்டுல பக்கத்து
0: பக்கத்துல எனக்கு 1 லிட்டர் கொடு, 1/2 லிட்டர் கொடுன்னு கேட்பாங்க.
1: வாடிக்கையாளர்
0: அவங்க கிட்ட கொடுத்துருவோம். அந்த காசு வர எனக்கு செலவு, வீட்டுக்கு செலவு பண்ணிக்குவேன். ஆனா என்னால மாடு இல்லாத இருக்க முடியாது. பிள்ளைங்க இல்லாத இருந்தாலும் மாடு இல்லாத இருக்கும்.
1: ஒரு மாட்டுல ஆரம்பிச்சு இன்னைக்கு 5 கன்னுக்குட்டி
0: 5 கன்னுக்குட்டி 3 மாடு
1: வச்சு வளர்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு லாபகரமாவும் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த மாடு வளர்ப்புல மிக பயனுள்ள தகவலை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. நீங்க மேன்மேலும் மாடு வளர்ப்புல அதிக லாபம் பெறத்துக்கு எங்க பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
0: நன்றி. செலவு வீட்டுக்கு செலவு பண்ணிக்குவேன். ஆனா என்னால மாடு இல்லாத இருக்க முடியாது. பிள்ளைங்க இல்லாத இருந்தாலும் மாடு இல்லாத இருக்கும்.
1: ஒரு மாட்டுல ஆரம்பிச்சு இன்னைக்கு 5 கன்னுக்குட்டி
0: 5 கன்னுக்குட்டி 3 மாடு
1: வச்சு வளர்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு லாபகரமாவும் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த மாடு வளர்ப்புல மிக பயனுள்ள தகவலை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. நீங்க மேன்மேலும் மாடு வளர்ப்புல அதிக லாபம் பெறத்துக்கு எங்க பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
0: நன்றி.
2: மா உமா, மாடு வளர்ப்பு அனுபவங்களை பற்றி நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் தையல் நாயகி அவங்க பேசுனதுலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட?
3: தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தா யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். முக்கியமாக நான் மாடு வளர்க்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேனே.
2: அது மட்டும் இல்லை, இந்த மாடுகளை வளர்க்குறத பற்றி அவங்க என்ன சொன்னாங்க, எப்போதும் அவங்களுக்கு மாடு நினப்பாகவே இருக்குமா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன செய்யுது, எந்த விதமான முறையில் அதுக்கு உணவு கொடுக்கணும், குளிப்பாட்டணும், மேய்க்க விடணும், வைக்கோல் போடணும், நோய் வந்தால் எப்படி பார்க்கணும், யார்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், கை வைத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி சிறப்பாக சொன்னாங்க இல்லையா?
3: அது மட்டும் இல்லைண்ண, வருமானத்துக்கு நல்ல வருமானமும் கிடைக்குது. காலையில 8 லிட்டரும் சாயந்தரம் 6 லிட்டர் பாலும் கொடுக்குதான்.
2: இதுலேருந்து என்ன சரியுது? முதல்ல நீ என்ன சொன்ன, தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தா எந்த வேலையும் பார்க்கலாம், குறிப்பா நீ மாடு வளர்க்குற வேலைய தான் பார்க்க போற, அப்படிதானே?
3: கண்டிப்பா.
4: இனி தொடர்ந்து கேட்கலாம் பண்ணை செய்தி.
5: அங்க போறது சுபா தானே? என்ன இந்த சுபா திரும்பி கூட பார்க்காம விடுவிடுன்னு போகுது. சுபா? ஏமா சுபா,
6: என்னக்கா?
5: என்னக்காவா? என்னமோ ஆடு விவரம் வேணும், அவசரமா சொல்லுங்கன்னு சொன்னேன். வேலையை முடிச்சிட்டு வெளில வரதுக்குள்ள உன்னை ஆளை காணும். இப்ப பார்த்தா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற.
6: நீங்க 1.5 மணி நேரத்துல வேலையை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னீங்க, 6 நாளாயும் ஆளை காணும்னா அப்படியேவா உட்காந்துட்டு இருப்பாங்க? நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்த நேரத்துல அம்பிகா அக்கா கிட்ட போய் வெள்ளாட்டு இனங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் வெளாவரியா தெரிஞ்சுக்கிட்டேன்.
5: ஓ, தெரிஞ்சுகிட்டதுனாலதான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனியா?
6: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன, உங்களுக்கு ஏதாவது வெள்ளாட்டு இனங்களை பத்தி தெரியணும்னா சொல்லுங்க, வந்து சொல்லிட்டு போறேன்.
5: ஓ, அந்த அளவுக்கு தெரிஞ்சுகிட்டீங்களா? சரி, எங்க என்னதான் அப்படி தெரிஞ்சுகிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: நமக்கு தெரியுதா தெரியலையான்னு ரேவதி அக்கா டெஸ்ட் வைக்கிறாங்களாமா. தமிழ்நாட்டுல மொத்தம் 4 வெள்ளாட்டு இனம், ரொம்ப சிறப்பான இனம். அது என்னன்னா,

0: கன்னியாடு, கொடியாடு, சேலங்கருப்பு, மோள ஆடு.
1: இதத்தானே நானும் சொன்னேன்.
0: சொன்னீங்க சொன்னீங்க, ஒன்னொன்னத்தையும் விளக்கமா சொல்லல. அதான் ஆடு கட்ட போறேன்னு கிளம்பிட்டீங்களே.
1: சரி, இப்ப என்ன விளக்கமா தெரிஞ்சுகிட்ட, அத சொல்லு.
0: கன்னியாட பத்தி சொல்றேன் கேளுங்க. இது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தது. கன்னியாட பொறுத்த வரைக்கும் பாலுக்காகவும் வளர்க்கலாம், இறைச்சிக்காகவும் வளர்க்கலாம். குட்டி போட்டுச்சுன்னா 1 லிட்டர் வரைக்கும் பால் கறக்குமா. என்ன மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முத முதல்ல ஏற்ற இனம் இதுவா?
1: சரி சுபா, இந்த கன்னியாட பத்தி சொல்லும் போது எப்படி அதை அடையாளப்படுத்திக்கிறது, இத சொல்லணும் இல்ல?
0: அதுதானக்கா முதல்ல கேட்டவங்க கிட்ட. ஏன்னா நானும் வாங்கணும்ல. இது பாக்கிறதுக்கு கருப்பு நேரத்துலதான் இருக்குமா, முகத்துல 2 வெள்ளக்கோடு இருக்குமா, அப்புறம் அடி வயித்துல, காதோட நுனியில, வாலு, இது அத்தனையுமே வெள்ள நேரத்துல இருக்குமா?
1: சரிதான் சரிதான்.
0: இதே வெள்ள நேரத்துக்கு பதிலா பழுப்பு நேரத்திலயோ செவப்பு நேரத்திலயோ இருந்தா அது பேரு செங்கன்னி ஆடா. வருஷத்துக்கு இந்த ஆடுங்க அதிகபட்சமா 2 குட்டி போடுமா. கெடா ஆடா இருந்தா 30-34 கிலோ வரைக்கும் எடை கூடுமா. இதே பெட்ட ஆடுனா 25-28 கிலோ வரைக்கும் எடை வருமா.
1: சரி சரி சுபா, இந்த மொத குட்டி எப்ப போடும் அத அம்பிகா சொல்லுச்சா?
0: அவங்க என்ன சொல்றது, நானே கேட்டு தெரிஞ்சுகிட்டேன்ல. 14-15 மாசத்துல மொத குட்டி போடுமா. மொத குட்டிக்கும் 2வது குட்டிக்கும் இடையில 8-9 மாசம் இடைவெளி இருக்குமா. பிறந்த குட்டி கூட 2.5 கிலோ வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்காங்கா. அடுத்தது கொடியாடு. கொடியாட பொறுத்தளவு இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் சாணத்துக்காகவும் வளர்க்கறாங்களாம். இந்த ஆடு பாக்கிறதுக்கு வெள்ள நேரத்திலயும் அதுக்கு மேல கருப்பு இல்லனா செவப்பு நிற புள்ளிய தெளிச்சது மாதிரி இருக்குமா. கெடா ஆடா இருந்தா அதிகபட்சமா 35-38 கிலோ வரைக்கும் இடம் வருமா. இதே பெட்டையாடுனா 30-32 கிலோ வரைக்கும் இடம் கொடுமா. பிறந்த குட்டியே 2.5-3 கிலோ வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கான். குறிப்பா ஜனவரி, பிப்ரவரி, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர் இந்த மாசத்துலதான் அதிகமா குட்டி போடுமா.
1: சரி, கொடியாட பத்தி சொல்லிட்ட, அடுத்து என்ன ஆட்ட பத்தி தெரிஞ்சுகிட்ட?
0: இன்னும் சேலங்கருப்ப பத்தியும் மோள ஆட பத்தியும் சொல்லணும்.
1: சரிதான் சுபா, இந்த சேலங்கருப்போட சிறப்பு என்ன அத சொல்லு.
0: சேலங்கருப்புனாலே இறைச்சிக்காக தானா? இது பேருக்கு ஏத்த மாதிரியே கருப்பு நேரத்துலதான் இருக்குமா. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாசத்துல அதிக குட்டி போடுமாங்கா. இது மொத குட்டி 13 மாசத்துல இருந்து 19 மாசத்துக்குள்ள போட்டுருமா. அடுத்து பாத்தீங்கன்னா மோள ஆடு. இது பாக்குறதுக்கு நடுத்தரமான உயரத்தோடையும் தூய வெள்ளை நேரத்திலயும் இருக்குமா. ரேவதிக்கா, இந்த ஆடுதான் வெள்ளாடுங்கிற பேருக்கும் அதோட உருவத்துக்கும் கரெக்டா இருக்கு இல்ல?
1: ஆமா ஆமா, நீ நினைச்ச மாதிரியே.
0: ஆமாமாக்கா, பெட்ட ஆடுக்கு கொம்பு இருக்காதான். பிறந்த குட்டி 2 கிலோ வரைக்கும் இருக்குமா. குட்டி போட்டா 2 குட்டி போடுமாக்கா. ஒரு குட்டி ஈனுறதுக்கும் அடுத்த குட்டி ஈனுறதுக்கும் இடைவெளி 6 மாசத்துல இருந்து 9 மாசம் வரதானாக்கா.
1: சுபா, நல்லாவே எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிற. இது கூடவே நான் 1-2 சொல்றேன், அதையும் சேர்த்து நீ ஆடு வாங்கும் போது கவனத்துல வையி.
0: சொல்லுங்கக்கா. அதையும் சொன்னா நானா வேணானா சொல்ல போறேன்?
1: ஒவ்வொரு வெள்ளாட்டு இனமும் அதோட வயசை பொறுத்துதான் அதோட லாப கணக்கே இருக்கு. அதனால நீ வாங்க போற வெள்ளாட்டு இனத்தை பராமரிக்க இடத்துலயே போய் அதோட குணத்தை பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கு. பெட்டையாடா வாங்கும் போது 2 அல்லது 3 குட்டிகளை போடுற திறம் எதுக்கு இருக்குன்னு பார்த்து வாங்கு. இதே கெடாவை வாங்குறேன்னு வச்சுக்கோ, உயரமா நெஞ்சு பாகம் அகன்றதா, உடல் பாகம்லாம் நீண்டதா இருக்குதான்னு பார்த்து வாங்கு. குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, பெட்டையாடை வாங்குறேன்னு வச்சுக்கோ, ஏன் 6-9 மாசம் முடிஞ்ச ஆடா வாங்கு. அதையே கெடா ஆடா வாங்குறீன்னா 6 மாச வயசுல மட்டும் வாங்கு.
0: சரிக்கா, நீங்க சொன்னதையும் அம்பிகாக்கா சொன்னதையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் நல்லா ஆடா வாங்கிட்டு அப்புறம் உங்கள்ட்ட சொல்றேன்.
2: கேட்டது பண்ணை செய்தி.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது
2: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை,
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8 மணி. சர்வதேச செவிலியர் தினத்தையொட்டி காரைக்கால் தனியார் மருத்துவமனை செவிலியர் டி கவிதா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, மே 12 சர்வதேச செவிலியர் தினம் வருஷம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் அம்மையாரின் பிறந்த நாளான மே 12 உலகம் முழுவதும் உள்ள செவிலியர்களின் தன்னலமற்ற சேவையை போற்றும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த சிறப்பான நாளில் நம்ம காரைக்கால் பண்பலையோடு சர்வதேச செவிலியர் தினத்தையொட்டி காரைக்கால் தனியார் மருத்துவமனை செவிலியர் டி கவிதா அவர்கள் நம்மோடு நேரில் இணைகிறார்கள். பண்பலை வணக்கங்கள் கவிதா மேடம்.
1: இனிய மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். சர்வதேச செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார. தேங்க்யூ சார்.
0: மேடம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: தேங்க்யூ மேடம். மேடம் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்ம நேர்களுக்கு கொடுத்துடலாமா மேடம்?
1: ஓகே ஓகே சார். என்னோட பேர் வந்து கவிதா. நான் என்னோட நர்சிங் ப்ரொஃபஷனை 1994 ஸ்டார்ட் பண்ணி டில் நவ் ஐ எம் கண்டினியூயிங். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ லவ் திஸ் ப்ரொஃபஷன் வெரி மச் பிகாஸ் அந்த லைஃப் சேவ் பண்ணுறோம் இல்லையா, அது நமக்கு வந்து ஒரு ப்ளீஸிங் எஃபெக்ட், அந்த பீஸ்ஃபுல் மைண்ட் கொடுக்கறதுனால ஐ நெவர் எவர் தாட் ஆஃப் அதர் ப்ரொஃபஷன். ஸோ நர்சிங் இஸ் அ வெரி குட் அண்ட் லவபிள் ப்ரொஃபஷன். தேங்க்யூ சார்.
0: ரொம்ப அற்புதமான ஒரு இன்ட்ரொடக்ஷன் உங்களை பற்றி கொடுத்தீங்க மேடம். இப்போது நீங்கள் சொல்லும்போது அந்த நர்சிங் ப்ரொஃபஷனை பற்றி சொன்னீங்க இல்லையா, சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளாக நீங்கள் செவிலியராக இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த 28 ஆண்டுகளாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் படித்து முடித்தோன்னா நிறைய ப்ரொஃபஷன்ஸு இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த செவிலியர் துறையை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் எது மேடம்? என்ன உங்களை இந்த துறையை தேர்ந்தெடுக்க தூண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்?
1: கண்டிப்பா. ஆக்சுவலா நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட ஃபாதர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல லெக் இன்ஜுரி ஆயிருச்சு. அப்போ GH அட்மிஷன் பண்ணிருந்தோம். அப்ப நான் அப்பாவை பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்க உள்ள நர்சஸோட கேர், டெடிக்கேஷன், எஸ்பெஷலி அந்த ஒயிட் யூனிஃபார்ம் அட்ராக்டட் வெரி மச். ஸோ ஐ டிசைடட் டு ஸ்டார்ட் ஆஃப் நர்ஸ். ஸோ அதனாலதான் இந்த ப்ரொஃபஷனை நான் தேர்ந்தெடுத்ததுக்குரிய காரணம்.
0: ஸோ உங்களுடைய தந்தையார் மேலே மற்ற நர்ஸ்கள் காமிச்ச அந்த ஒரு அக்கறை வந்து நீங்கள் மற்றவங்க மேலே காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரி மேடம். இப்போ நிறைய செவிலியர்களை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா இத்தனை ஆண்டுகளில்?
1: கண்டிப்பாக.
0: உண்மையாகவே ஒரு வெற்றிகரமான செவிலியராக நீங்கள் நிறைய காலங்களில் செயல்பட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ உண்மையான செவிலியருக்கு தேவையான நல்ல குணங்கள் பண்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா சார்.
0: அந்த மாதிரி பண்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்
1: மேடம். உண்மையான நர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்கணும். ஸோ தட் இஸ் லாயல்டி, டெடிக்கேஷன், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், சிம்பத்தி, எம்பத்தி. அதாவது உண்மையா வந்து நம்ம வந்து ஒரு சின்சியரா இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கிங், சாஃப்ட் ஸ்கில். ஸோ இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நர்ஸ் காம்பிடென்ட். ஸோ காம்பிடென்சிங்கிறது அவங்களோட எல்லா ஒரு ஸ்கில்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கணும். தென் அவங்களோட நாலேஜ் ரொம்ப முக்கியம். அப்டேஷன், டில் நவ் தே ஷுட் அப்டேட், அந்த ஒரு இதில் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு நர்ஸாக வந்து கண்டினியூஸாக ஒரு ப்ரொஃபஷனில் ஷைன் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உண்மையான நர்ஸுக்கு சொல்றேன் நானு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு பிபி, பல்ஸு பார்க்குறோம். ஸோ நார்மல் இது அப்படின்ற மாதிரி நம்ம அதை சொல்லாம ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸாக்டா என்ன அவங்களுக்கு பிபியா இருக்கட்டும், பல்ஸா இருக்கட்டும், ஸோ என்ன நடந்த

0: நடந்ததோ அதை உண்மையா சொல்லும் போது ஸோ பேஷண்ட்ஸ்க்கு நல்ல கேர் கிடைக்கும். இமீடியட்டா அதை ரெக்டிஃபை பண்ணி பேஷண்டோட லைஃபை சேவ் பண்ணிடலாம். ஸோ பிகாஸ் பேஷண்ட் வந்து நம்மள நம்பி வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கேர் கொடுக்கணும். ஸோ தே ஆர் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கும் போது அவங்கள நல்லபடியா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுங்கிறது ஒரு உண்மையான நர்ஸ்க்குரிய குணநலங்கள்.
1: கரெக்ட் மேடம், நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயத்த சொன்னீங்க, அதாவது அந்த அப்டேஷன் அப்படிங்கிறது மற்ற ஃபீல்டுக்கும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நர்சிங் ப்ரொஃபஷனுக்கும் அப்டேஷன் அப்படிங்கிறது தேவைப்பட்டுருக்கு இல்லையா?
0: ஏன்னா
1: இன்னைக்கு நிறைய முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய இந்த செவிலியர் துறையில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் பயணித்ததில் நீங்கள் கடந்த ஒரு சில ஆண்டுகளில் சந்தித்த மிகப்பெரிய செவிலியர் துறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன மேடம் இருக்கு?
0: இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெரி லெஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐவி ஃப்ளூயிடே வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து எப்படின்னா ட்ராப்ஸ் வந்து ஜஸ்ட் நாங்கள் அந்த ட்ராப்பர் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டடாக எவ்வளோ ட்ராப்ஸ் எவ்வளோ அவர்ஸ் போகணுங்கிறது அது கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய சொல்ல போனால் டிஜிட்டலைசேஷன் வந்துருச்சு. டிஜிட்டலைசேஷன் இந்த சென்ஸ் வந்து என்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல முன்னாடிலாம் எழுதி எழுதி கொடுப்போம். இப்ப வந்து எல்லாமே ஆட்டோமேட்டடா டிஜிட்டலைசேஷன் வந்துருச்சு. ஐடியும் நர்சிங்ல ஃபீல்ட்ல வந்துருச்சு. தென் கோர்சஸ் நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. முன்னாடிலாம் டிஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் அப்படி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா குவாலிட்டி நர்ஸ், சேஃப்டி நர்ஸ், நிறைய லாட் ஆஃப் நர்சிங், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு ப்ரொஃபஷன்ஸ்ல. தென் முன்னாடி ட்ரைனிங்லாம் ஆஃப்லைன்ல இருக்கும், ஆன்லைன்லயும் வந்திருக்கு. லாட் ஆஃப் சிஎன்இஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்மளோட தமிழ்நாடு நர்சிங் அசோசியேஷன்ல நிறைய நமக்கு கோர்சஸ் கொடுக்குறாங்க. பிஎல்எஸ் ஏசிஎல்எஸ் எல்லாம் கம்பல்சரி கண்டக்ட் பண்ணுன்ற ஒரு இது இருக்கு. ஸோ அதுவும் நல்ல எல்லா நர்சஸும் பிகம் நாலேஜபிள் அண்ட் காம்பிடென்ட். பேசிக் லைஃப் சப்போர்ட்டே நல்ல நிறைய பண்றாங்க. ஸோ லாட் ஆஃப் நர்சிங் டைட்டில்ஸே வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சீஃப் நர்சிங் ஆபீசர், நர்சிங் மேனேஜர், கிளினிக்கல் கவர்னன்ஸ் ஆபீசர். ஸோ நிறைய வந்து இப்போ பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஒரு நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான். நவ் வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் டைட்டில்ஸ். அதனால ஐ அம் டான் ஷுர் நிறைய நர்சிங்ல வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் கம்மிங் அரௌண்ட்.
1: ஸோ நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி அந்த ஏஎன்எம் டிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் தாண்டி இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான கோர்சஸ் வந்து நம்ம நர்சிங் ப்ரொஃபஷன்லேயே வந்துருச்சு.
0: கண்டிப்பாக.
1: சரி மேடம், இப்போது உங்களுடைய இந்த பணிக்காலத்தில் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் நீங்கள் பயணிச்சு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் நீங்கள் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க, நிறைய பேஷண்ட்ஸ் நமக்கு அனுபவம் கொடுத்துருப்பாங்க, நிறைய சூழ்நிலைகள் நமக்கு நிறைய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத அனுபவம் உங்கள் துறையில ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்.
0: கண்டிப்பா நிறைய இருக்கு. அதுலயும் ஒண்ணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னன்னா ஒரு பேஷண்ட் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே வந்து கிடிஐடில விழுந்துட்டாங்க. ஸோ அந்த பேஷண்ட் கம்ப்ளீட்லி அரெஸ்ட். ஸோ வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்ல பேஷண்ட வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில கொண்டு வந்து சிபிஆர் எல்லாம் கொடுத்து பேஷண்ட ரிவர்ட் பண்ணி கொண்டு வந்ததுன்றது அவரோட லைஃப நான் திரும்ப கொண்டு வந்த ஒரு எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைச்சது. ஐ ஃபீல் சோ டெடிக்கேட்டட். ஸோ நம்மளால வந்து பண்ண முடிஞ்சது ஒரு லைஃபை சேவ் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் என்னோட மனசுல அது வந்து அன்பர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்கு.
1: மன திருப்தி நம்ம கண்டிப்பா கிடைக்கும். ஆனா உண்மையா நீங்க இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் சந்திக்கும் போது மேடம் நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த அவசர நிலை இல்ல ஆபத்தான நோயாளிகளை கவனிக்கிற போது நிச்சயமா நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ங்கிறது மன அழுத்தம் டெஃபினட்டா இருக்கும் இல்லையா நம்ம ஒரு செவிலியர்ல. சோ அதெல்லாம் எப்படி நீங்க சமாளிச்சு இருக்கீங்க?
0: இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா ஒரு பிளட்ட பார்த்தோன்னா நர்சஸ்க்கு பயம் இருக்கும், ஒரு பேஷண்ட் டெத்னா பயம் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் நாங்க வந்து என்னன்னா லேர்ன் பண்ண ஸோ வி வில் பிகம் அடாப்டட் அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த கண்டிஷனுக்கு.

0: அடாப்ட் ஆயிட்டு நாங்க வந்து அதை வந்து வி ஆர் எமோஷனலி ஸ்டேபிள். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா த்ரூ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வி ஆர் இன் எமோஷனல் குவாஷன்ட்ல வி ஆர் ஃபாலோயிங். எமோஷனை வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ வி ஆர் ஹேண்ட்லிங் பேஷண்ட்ஸ் இன் கிரிட்டிக்கல்ல வந்து கண்டிப்பா எங்களால 100% நல்ல பேஷண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணி கொண்டு வர முடியும்.
1: ஸோ நீங்கள் சொல்கிறது இந்த ரெண்டு முக்கியமான கோஷன்ஸுமே ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இன்டெலிஜென்ட் கோஷன் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா எமோஷனல் கோஷன்ட்டு. ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணுறது மூலமாக தான் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுதுன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க.
0: பண்ணி
1: இப்போது இந்த ஒரு ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லுவோம் இந்த விஷயத்தை, அதாவது செவிலியர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் கூட கண்டிப்பாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும், அதே மாதிரி நோயாளிகள் இவங்களையும் பராமரிச்சுக்கணும் கவனிச்சுக்கணும். ஸோ அவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இந்த செவிலியர்கள், மருத்துவர்கள், நோயாளிகள் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கோணத்து வடிவத்தில் போகும்போது இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த தொடர்பு எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமானதாக நீங்கள் பார்க்குறீங்க?
0: ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்டு ஆக்சுவலி திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா இப்போ ஒரு பேஷண்ட் அட்மிஷன் ஆகுறாங்க அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வராங்க, ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஸோ என்னென்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ஸோ ஹவு ஃபார், இதெல்லாமே வந்து பேஷண்ட் அட்டண்டன்ட்டை சொல்லும் போது தான் தே வில் பிகம் சாட்டிஸ்ஃபைட். தென் ஒரு நர்ஸ் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷன் வந்துட்டு ஆன் அட்மிஷன்லேருந்து இன் கேஸ் ஆஃப் எனி சேஞ்சஸ் இன் ஹிஸ் பேஷண்ட் கண்டிஷன்ல எதுல இருந்தாலுமே இமீடியட்டா ரிப்போர்ட்டிங் அந்த இது இருக்கும்போது கிரிட்டிகாலிட்டி, பேஷண்ட்டோட கிரிட்டிகாலிட்டி, கிரிட்டிக்கல் வேல்யூஸ் எது இருந்தாலும் இமீடியட்லி தே ஷுட் ரிப்போர்ட் டு த கன்சல்டன்ட். ஸோ தென் ஒன்லி த கன்சல்டன்ட்டுக்கு தெரியும் போது தான் பேஷண்ட் அட்டண்டன்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அட்டண்டன்ட்டுக்கு நர்ஸ் வைஸும் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன், தட் இஸ் எஜுகேஷன் ஆகட்டும், ஸோ ரிப்போர்ட்டிங், அதை வந்து ரெண்டு டூல் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் ஐ வாண்ட் டு டெல் ஹியர். ஒன்று வந்து எய்டட், ஸோ அக்னாலேஜ்மெண்ட், இன்ட்ரொடக்ஷன், டியூரேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் தேங்க்யூ. நர்சிங்கில் வந்து முக்கியமானது ஹேண்டிங் ஓவர், டேக்கிங் ஓவர், டாக்டர்ஸ்க்கும் சரி நர்சஸ்க்கும் சரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ப்ரெசன்டிங் ஸ்கில்ஸ் இது மூலம் இம்ப்ரூவ் ஆகும் நர்சஸ்க்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில், ரிப்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் இது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேஷண்டோட கேரும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ
1: நிச்சயமா மேடம், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நிறைய செவிலியர்கள் கூட நீங்க சொன்ன இந்த முக்கியமான விஷயங்கள் ரொம்ப தேவையானதா இருக்கும். இன்றைய காலத்தில் நீங்கள் சொல்ல மாதிரி மாறி வந்துட்டுருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிட்டுக்கூடிய இந்த நவீன யுகத்தில் செவிலியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால்களாக நீங்கள் என்ன மேடம் பார்க்குறீங்க?
0: அவங்களுக்கு லாங் டியூட்டி ஹவர்ஸு, நைட் டியூட்டி, ஸோ ஃபேமிலி இஷ்யூஸு நிறைய, சில்ட்ரனோட எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும், இவங்க வந்து டியூட்டி டைமிங் கொஞ்சம் ஷெட்யூல் லேட் ஆகலாம், ஸோ லேட் ஹவர்ஸ் போகிற மாதிரி, ஸோ அந்த சேலஞ்சிங் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நாலேஜ் அப்டேஷன், ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை லேர்னிங், ஏன்னா இப்போ நிறைய வந்து ட்ரெண்டு சார், இப்போ என்ஏபிஎஸ் அந்த இதெல்லாம் நிறைய, என்ஏபிஎஸ் என்ஏபிஎல் நிறைய வந்து நர்சிங், என்ஏபிஎஸ் டிஜிட்டலைசேஷன், ஸோ அதெல்லாம் லேர்னிங் பண்ணணும் அவங்க, அதான் நியூயர் ப்ரோட்டோகால்ஸ், பாலிசிஸு இதெல்லாம் நிறைய இருக்கு. ஒரு ப்ரமோஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான் இருக்கும், ஸோ அதுல தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ லாட் அண்ட் லாட், எனிவே அந்த அவங்க ட்ரைனிங் பிளஸ் அதை நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா தே வில் ஃபேஸ் த சேலஞ்சஸ் ஈஸிலி, தே வில் கம் அவுட். ஷோர் சார்.
1: சரி மேடம், ஒரு திரையிசை பாடலை தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம் மேடம்.
0: Yes, sir.

0: நேயர்களே, மே 12 சர்வதேச செவிலியர் தினத்தை ஒட்டி காரைக்கால் தனியார் மருத்துவமனை செவிலியர் டி கவிதா அவர்கள் நேரலை நம்மோடு இணைந்து நிறைய விஷயத்தை பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் அவர்களோடு. மேடம், இப்போ நீங்கள் கடைசியாக சொல்லும்போது நிறைய விஷயங்களை வந்து செவிலியர்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையாக பேசும்போது நீங்கள் வந்து இந்த சமநிலைப்படுத்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக குடும்பம் இருக்கும், பர்சனல் லைஃப், ஃபிசிக்கல் ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்க நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அவங்க நேசிச்சிட்டுக்கூடிய இந்த துறையில் நிறைய நேரத்தை அவங்க செலவு பண்ணிட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க எப்படி அந்த வேலை நேரத்தை, அந்த வாழ்க்கை, இந்த விஷயங்கள்லாம் எப்படி சமநிலைப்படுத்தி அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க மேடம் அதெல்லாம்?
1: ஆக்சுவலாக ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணணும், பிளானிங். இப்போ முதல் நாள் நைட்டே நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும், என்ன நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் அவங்க ஒரு பிளான் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அப்பப்போ பண்ணிடணும். ஸோ கிளீனிங் ஒர்க் ஆகட்டும், அவங்க அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், எல்லாம் அவங்க இமீடியட்டாக பண்ணும்போது ஸோ அந்த ஒர்க் லோட் நமக்கு தெரியாது. வந்தால் மற்ற ஒர்க் என்னவோ அதை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். தென் இதுக்கு மோர் ஓவர் ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மதர் இன் லா, ஹஸ்பண்ட்ஸ், எல்லாருமே, சில்ட்ரன் அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அஸ் அ நர்சிங் டீம் லாங் அவர்ஸ்ல இருக்குன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன வந்து எப்படி சின்ன சின்ன இதெல்லாம் ரெடி பண்ணும், டிஷ்ஷஸ்லாம் அப்படின்றது நம்ம சில்ட்ரனுக்கு ஒரு ட்ரெயின் அப் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போதெல்லாம் வந்து தே வில் டேக் கேர். ஸோ ஆக்சுவலாக வந்து சில்ட்ரனையும் நீங்கள் தன்னைத்தானே எப்படி கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கும் போதும், ஸோ ஃபேமிலியும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது நம்மளால வந்து கண்டிப்பாக ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ்

0: பண்ண முடியும். தென் சொசைட்டி ஆல்சோ சப்போர்ட்டிங், சம் ஆஃப் த பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங், பட் அவங்களோட சப்போர்ட் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும், ஒர்க்கையும் லைஃப்பையும் கண்டிப்பா பேலன்ஸ் பண்ண முடியும்.
1: மேடம், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவிலியர் வந்து எந்த அளவுக்கு மருத்துவமனையில் நோயாளிகளை பராமரிக்கிறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜியும் வந்துருச்சு, அதிகமான டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நர்ஸுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வளர்ந்து வந்துருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் மெஷினரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோயாளியோட பராமரிப்பையும் அதிகப்படுத்திட்டுருக்கு.
0: கண்டிப்பா.
1: ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு, அது எப்படி வந்து அந்த நோயாளியோட பராமரிப்பை அதிகப்படுத்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா?
0: இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெயின் இல்லாத வந்து சர்ஜரிஸ், பெயின்லெஸ் தெரப்பிஸ் கொடுத்துடணும், அனஸ்தீஷியா கொடுத்துடணும், பெயின்லெஸ் டெலிவரிஸே வந்துருச்சு நம்ம அதுலேயே நிறைய வந்து பண்ணுறோம். தென் ரோபோட்டிக் சர்ஜரிஸ் வந்துருச்சு, லேப்ரோஸ்கோபிக், அதே கீஹோல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன ஒரு சாவி துவாரம் மாதிரி அது மாதிரி பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பெயின் வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இன்ஸ்டெட் ஆஃப் நல்ல ஸ்ட்ரைட் ஓப்பனிங்லாம் இல்லாமல் பண்ணும்போது. தென் காஸ்மெட்டாலஜிலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நிறைய வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்துட்டு இருக்கு, இன்னும் நிறைய வரும். ஸோ ஐ திங்க் இட் வில் க்ரோ மோர். ஸோ ஏன்னா லாட் ஆஃப் டிசீசஸ் வர வர லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அண்ட் மெஷினரிஸ் ஆர் இன்க்ரீசிங் மோர் அண்ட் மோர்.
1: கண்டிப்பாக மேடம், நீங்கள் சொல்லும்போது என்னதான் வந்து நமக்கு டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்தாலும் மெஷினரிஸ் நிறையா வந்திருந்தாலும் அதெல்லாமே ஒரு இன்டெலிஜென்ட் கோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அது ஒருபோதும் இந்த எமோஷனல் கோஷன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த செவிலியர்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், கரெக்டுங்களா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: இப்போ இந்த செவிலியர் பணியில் இந்த இறக்க உணர்வு நம்ம அதான் சொல்ல வரோம், அந்த எம்பதி அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது மேடம் அது?
0: கண்டிப்பா எல்லா நர்சஸ்மே இரக்கமா இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த ப்ரொஃபஷன்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை மறுக்கவே முடியாது. பட் ஆனா அதுல மோரார்லெஸ் வந்து ஒருவருடைய நிலைமையிலிருந்து உன்னை வைத்துப்பார் அப்படிங்கறதான் அந்த எம்பத்திங்கிற ஒரு வார்த்தை. ஸோ அனைத்து எல்லா பேஷண்ட்டுமே நம்மளோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அப்படின்றது போல நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா வந்து இன்னும் வந்து நல்லா நம்மளால கேர் கொடுக்க முடியும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இப்போ ஒரு அம்மா அப்பாவுக்கு வென்ஃப்ளான் போடுறோம், ஒரு லைன் போடுறோம்னா வலிக்குது, அவங்க சத்தம் போடும்போது நம்ம அதுல வந்து ரொம்ப பாட்டு போடுங்க மெதுவா போடுங்க, அப்புறம் நிறைய வென்ஃப்ளான் யூஸ் பண்ணும்போது ஏன் இத்தனை குத்து குத்துறீங்க, இத்தனை வென்ஃப்ளான் ஏன் வேஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் நம்ம வந்து கேட்கிறோம். ஸோ தட் அப்ளைஸ் டு ஆல் அப்படிங்கிறது தான் அந்த எம்பத்திங்கிறது. அந்த இடத்துல நீங்க மத்தவங்களையும் உங்களோட பேரண்ட்ஸோட நிலைமையில இருந்து வச்சு பாக்கணும், அப்பதான் நம்ம பேஷண்டோட பெயினை ரெடியூஸ் பண்ண முடியும், காஸ்ட ரெடியூஸ் பண்ண முடியும், இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ எம்பத்தி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் நர்சிங் சார், கண்டிப்பா இதை மறக்கவே முடியாது.
1: கண்டிப்பா மேடம், இன்னைக்கு இந்த செவிலியர் துறையில் நிறைய இளைஞர்கள் சேர்ந்து அவங்களும் இந்த சொசைட்டிக்கு நிறையா சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செவிலியர் துறையில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன மேடம் ஆலோசனை வழங்க விரும்புறீங்க?
0: கண்டிப்பா அவங்களோட சஜஷன் வந்து குட் சஜஷன். ஸோ இது வந்து லாட் ஆஃப் ஸ்கோப் இருக்கு நமக்கு, இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம அப்ராட்லேயும் நிறையவே இருக்கு. பட் ஒன்லி திங் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா தே ஷுட் அப்டேட் தேர் நாலேஜ். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு படிக்கிறது இல்லை, இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தாலும் அவங்க ப்ராக்டிக்கலாக தே ஆர் நாட் லேர்னிங் தட் மச். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க ஷோ பண்ணணும், எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்கன்னு தே ஷுட் ஆஸ்க் தெம், தே ஷுட் லேர்ன். ஸோ லேர்ன் பண்ணிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் தே வில் பிகம் ஸ்கில்ட். ஸோ இந்த ஸ்கில் கண்டிப்பா தேவை, நாலேஜ் வந்து தென் அண்ட் தேர் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இது கண்டிப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா தே வில் ஷைன், ஷுர் ஐ அம் ஷுர்.
1: மேடம், இந்த மருத்துவ சிகிச்சையை தாண்டி இன்னைக்கு நோயாளி குணமடைகிறதுல செவிலியருடைய பங்கு எவ்வளவு மேடம் இருக்கு?
0: கண்டிப்பா சார், நீங்க பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது அவங்க அந்த சிரிப்பே எனக்கு வந்து குணப்படுத்தும் அப்படின்பாங்க. ஸோ ஸ்மைலிங் ஃபேஸ், ஆல்வேஸ் ஹேவிங் அ ஸ்மைலிங் ஃபேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹீலிங் ஹேண்ட்ஸ், அந்த குணப்படுத்தும் கைகள், அந்த டச் தெரப்பி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் நீடுக்கு சப்போர்ட் பண்றது, அவங்களோட சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது அவங்களுக்கு. ஸோ அவங்களை மோட்டிவேட் பண்ணி இதை பண்ணுங்க, அதை இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, இப்படி ஆகும். ஸோ லாட் ஆஃப் நம்ம வந்து நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கும்போதும் என்கரேஜ் பண்ணும்போதும் மோட்டிவேட் பண்ணும்போதும்

0: கண்டிப்பா அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லி கண்டிப்பா இந்த தெரப்பீஸ் எல்லாம் நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அவங்க பியாண்ட் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தே வில் கெட் மோர் ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கவரி ரெக்கவரி வில் பி தேர். ஸோ லாட் ஆஃப் தெரப்பீஸ் ரெக்ரியேஷன் தெரப்பீஸ் இதுலலாம் அவங்களை இன்வால்வ் பண்ணும்போது இந்த சாஃப்ட் ஸ்கில் பொலைட் டாக் கண்டிப்பா இதெல்லாம் இருந்ததுன்னா பியாண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இந்த தெரப்பீஸ் வில் ஹெல்ப் த பேஷண்ட் டு ரெக்கவர் சூன் சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.
1: கண்டிப்பா மேடம், நீங்க சொல்ற இந்த தெரப்பீஸ் எல்லாம் தாண்டி மருந்து ஒரு நோயால குணப்படுத்துறதை தாண்டி நம்மளுடைய ஒரு கனிவான ஒரு பேச்சு ஒரு வார்த்தை போதும் இல்லையா. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு மன மாற்றத்துக்கும் உடல் மாற்றத்துக்கும் கண்டிப்பாக அது நிச்சயமாக பங்கு வைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு செவிலியர் துறையில் வரக்கூடிய மாணவர்கள் என்னென்ன மாதிரி திறன்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லலாமா மேடம்?
0: கண்டிப்பாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அவங்களோட ப்ரெசன்டிங் ஸ்கில்ஸு, லேர்னிங் ஸ்கில்ஸு, லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிறாங்களோ அதை தே ஹாவ் டு அப்ளை அப்ளை பண்ண கத்துக்கணும். என் வென் பிளான் வந்து போட தெரியும் பாங்க பார்த்திருக்கேன்னு தான் சொல்லுவாங்க, பட் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ அதனால வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அவங்க. ஸோ தென் ஒன்லி தே வில் பிகம் ஸ்கில்ட் அண்ட் காம்பிட்டன்ட். ஸோ நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும், ப்ரெசன்ட் பண்ணிக்கணும்.
1: இருக்கட்டும்
0: இருக்கும் போது கண்டிப்பா நல்ல அவங்க வந்து வருவாங்க. They will become a good and skilled and competent nurses. நல்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.
1: சூப்பர் மேடம், நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ நிறைவான கேள்வியா, இந்த செவிலியர் தொழில் அப்படிங்கிறத பத்தி பொதுமக்கள் கிட்ட நீங்க பகிர விரும்பக்கூடிய ஒரு சில நிறைவான விஷயங்கள் அதை பத்தி சொல்லலாமா மேடம்?
0: ஆக்சுவலா வந்து நர்சிங் இஸ் த பேக் போன், அதாவது நம்மளோட முதுகு தண்டு வடன்றது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நர்ஸ் தான், அதே மாதிரி ஹார்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸும் அவங்க தான். ஸோ இதில் என்ன நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து சொசைட்டியில் வந்து இப்போ நீங்கள் நிறையவே சப்போர்ட் பண்ணுறீங்க, ஃபேமிலி சப்போர்ட்டு சொசைட்டி சப்போர்ட்டு நல்லா கிடைக்குது, ப்ளஸ் உங்களை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு நாங்கள் நல்லாவே பார்த்துக்குறோம் கண்டிப்பாக. ஸோ நான் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு தாழ்மையோட கேட்டுக்கிறேன், என்ன அப்படின்னா நீங்கள் உங்களை வீட்டில் வந்து கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய என்னன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்க வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படின்னாக்க நல்ல சாப்பிடணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஈட்டிங் ஹெல்த்தி, ட்ரிங்கிங் ஹெல்த்தி, நல்லதே குடிக்கணும், இயர்லி செக்அப் இயர்லியரா நம்ம வந்து செக்அப் பண்ணிக்கணும். ஸோ அபவுட் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்னா கண்டிப்பா ஒரு ஜென்ரலா ஒரு செக்அப் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பண்ணிக்கும் போது இயர்லியரா நம்ம டிடெக்ட் பண்ணும்போது இயர்லி ட்ரீட்மெண்ட், ஸோ நம்ம மேஜரான இஷ்யூஸ் வர்றதை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பதே சிறந்தது. தென் எக்ஸசைசஸ், ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா உங்களால நல்ல லிவ் ஹெல்தியர் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா வாழ முடியும், தென் லிவ் லாங்கர் நீண்ட நாள் வாழ முடியுங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.
1: கண்டிப்பா நேயர்கள் நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க, நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி கவிதா மேடம், இன்னைக்கு சர்வதேச செவிலி தினத்தை ஒட்டி நீங்க நிறைய விஷயத்த நம்ம நேர்கூட கலந்துக்கிட்டு நீங்க நேரலையில தெரிவிச்சிங்க. உங்களுடைய கலந்துரையாடல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பண்பலையின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சர்வதேச செவிலி தின நல்வாழ்த்துக்கள் கவிதா மேடம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த எஃப்எம் ஃபார் கிவன் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி.
1: நன்றி மேடம், தேங்க்யூ.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: நேர்களது வரை சர்வதேச செவிலியர் தினத்தை ஒட்டி காரைக்கால் தனியார் மருத்துவமனை செவிலியர் டி கவிதா அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியினை கேட்டோம். ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பண்பலை 100.3 நேரம் 8:30. இனி கேட்கலாம் சீர்காழி நாராயணன் சுவலரியின் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாராயணன் சுவலரி சீர்காழி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

நிகழ்ச்சியில் உங்களது விருப்பமான பாடல் இடம்பெற சுழி 4368 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2994 8 சுழி 2995 8 சுழி 2311 2311 என்ற தொலைபேசிகளிலோ அல்லது 9566427231 என்ற அழைப்பேசினிலோ அழைத்து வரலாம்.

0: நிகழ்ச்சியில் தன் விருப்பப்படலுக்காக நம்மோடு இணைக்கூடிய முதல் நேயர் யார் என்றதை பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சித்ரா. மணக்குடி.
0: மணக்குடி சித்ராமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோமா. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் இருவர். பாடல் நரிமுகி, அந்த பாடல் கொடுங்க சார்.
0: சரிம்மா, அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான பாடல்.
1: நன்றி சார்.

0: தன் விருப்பப்படலுக்காக நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யாரு?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சிவகுமார் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பூவே பூச்சூடவா என்ற படத்துல சித்ரா பாடின அந்த பாட்டை கொடுத்துருங்க.
0: பாடல் கொடுத்துடலாம் ஐயா. அழுத்தமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம். நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ எழுத்தாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமோது. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமெக்ஸ்.
4: கைவலி மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:51 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகள் கிடைக்கும் உங்கள் நலில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் சுழரி வழங்கும் கதையும் காணவும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டை சிட்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்து உணவு நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிவ்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.

0: தொடரும் பாடலுக்காக நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
1: ப்ராப்ளம் விக்னேஷ்.
0: சொல்லுங்க விக்னேஷ் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் தில்லி. பாடல் கொக்கர் கொக்கருக்கோ.
0: பாடல் கொடுத்தலாம். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம்

0: மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: தும் ஷக், தும் தும் தும் ஷக், தும் ஷக், தும் தும் தும்.

0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் வலுபட நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் வளமத நிகழ்ச்சி. நாளை மாலை 6:30 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுல மது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி செட் வழங்கும் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கிறக்கும் பாடலுக்காக நம்முடைய இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரு?
1: பூந்தோட்டம் சதலபதி, மகேந்திரன் சார்.
0: சொல்லுங்க மகேந்திரன் சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வானத்தை போல படத்துல இருந்து காதல் வெண்ணிலா கையில் சேருமா சாங் பை ஹரிஹரன்
0: பாடல் கொடுத்துடலாம் சார். ஐதே மைக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நிறுவனத்திற்கான தார்ப்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.

0: ஒளித்தந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. சீர்காழி நாராயணன் சுழரி வழங்கிய காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய நிகழ்ச்சியத்தை முழுங்கும் நாராயணன் சுழரி சீர்காழி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: தொடர்வது ஆங்கில செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
3: Good evening. This is Akashvani and I am Naresh Mago with the news at 9. The headlines. CBI registers case in alleged NEET paper leak issue. Multiple suspects detained across several states. In Tamil Nadu, AIADMK splits. Bigger faction with 30 MLAs set to support Vijay's TVK government. Floor test tomorrow. Chief Justice of India Suryakant constitutes high-powered committee to prepare blueprint for modernization of courts across the country. India to host two-day BRICS foreign ministers meeting beginning Thursday to exchange views on global and regional issues of mutual interest. Stock indices tank around 2% as elevated oil prices and US-Iran tensions dampen markets' confidence. And in badminton, Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the second round of Thailand Open in Bangkok. The Central Bureau of Investigation, CBI, has registered a case in connection with an alleged paper leak in the conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026. The agency has registered the case based on a written complaint received from Department of Higher Education, Ministry of Education. The agency stated the special CBI teams have been formed and dispatched to various locations for an investigation into the matter. The NEET UG 2026 examination was conducted by the National Testing Agency, NTA, on the 3rd of this month. In this case, the Rajasthan Police Special Operations Group, SOG, has so far detained 15 people. The SOG yesterday detained an alleged mastermind identified as Manish from Jaipur. Earlier, as per the sources, the Rajasthan Police

தான் ஒரு நோயாளியை கொண்டு வந்திருப்பதாகவும் அவருக்கு நடுக்கும் குளிர்காய்ச்சல் என்றும் சேந்தனமுதன் பிரதம ஆச்சாரியரிடம் கூறும்போது, அவர், ஐயோ, அவனை ஏன் இங்கே கூட்டி வந்தாய்? அது விஷஜொருமாயிற்றே, தொற்றும் வியாதியாயிற்றே என்று அவர் நடுங்க, சேந்தனமுதன், நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாகச் சொல்லியிருக்கிறது காஞ்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அசோக ஸ்தம்பத்தில், ஆனால் நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீர்களே என்று வினவினான். ஆச்சாரிய பிக்ஷு மற்றவர்களை பார்த்து, கொஞ்சம் பொறுங்கள், நான் போய் பார்த்துவிட்டு வந்து சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு, வா அப்பனே என்று அமுதனை அழைத்து கொண்டு சென்றார். விகாரத்தின் நடுமுற்றத்தில் கால்வாய்க்கு அருகில் ஒரு யுவனும் யுவதியும் இருப்பதை பார்த்து பிக்ஷு திடுக்கிட்டார். இது என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? இந்த விகாரத்துக்குள் ஸ்திரீகளே வரக்கூடாதே? பிக்ஷுணிகளுக்கு கூட வேறு தனிமடம் அல்லவா கட்டியிருக்கிறது? அருகில் போய் அந்த இளைஞர் யார் என்பதை உற்று பார்த்ததும் பிக்ஷு திகைத்து போனார்.

0: என்று சொன்னால் போதாது. வியப்பினாலும் களிப்பினாலும் அவரால் சிறிது நேரம் பேச முடியவில்லை. சந்தேக நிவர்த்திக்காக,
1: இளவரசர் அருள்மொழிவர்மர்தானா
0: என்று சேந்தன் அமுதன் கேட்டார். இது இளவரசர் காதில் விழுந்தது.
2: இல்லை ஆச்சாரியரே, இல்லை, நான் இளவரசனும் இல்லை, ஒன்றுமில்லை. இந்த பெண்ணும் இந்த பிள்ளையுமாகச் சேர்ந்து என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறார்கள். நான் ஒரு ஓடக்காரன். சற்று முன் இந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே, என்னை மனம் புரிந்து கொள்வாயா? இருவரும் படகில் ஏறி தூர தேசங்களுக்கு போகலாம் என்றேன். இவள் ஏதேதோ பிதற்றினாள். நான் உலகத்தை ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவனாம். ஏழை வலைஞர் குலப் பெண்ணாகிய என்னை மணந்து கொள்ள மாட்டாளாம். நான் சுகமாயிருந்தால் இவளுக்கு போதுமாம். வருங்காலத்தில் என்னுடைய மகத்தான வெற்றிகளை கேட்டு இவள் மகிழப் போகிறாளாம். எப்படி இருக்கிறது கதை? உண்மையில் எனக்கு சித்த பிரமையா, இவளுக்கா?
0: சேந்தன் அமுதன் ஆச்சாரிய பிக்ஷுவின் காதோடு ஏதோ கூறினான். அதற்கு முன்னாலேயே இளவரசர் ஜுல வேகத்தினால் நினைவிழந்த நிலையில் பேசுகிறார் என்பதை பிக்ஷு உணர்ந்திருந்தார். குந்தவை தேவி தம்மிடம் இளவரசருக்கு அடைக்கலம் தரும்படி கேட்டிருந்ததும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. மற்ற பிக்ஷுக்களை பார்த்து அவர், இந்த பிள்ளைக்கு விஷஜுரம்தான் வந்திருக்கிறது. இவனை வெளியில் அனுப்பினால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்துவிடும். இலங்கையில் எத்தனையோ ஆயிரம் பேர் ஜுரத்தினால் இறந்து போனார்கள். ஆகையால் இந்த இளைஞனை என் அறைக்கு அழைத்து போய் நானே பணிவிடையும் செய்யப்போகிறேன். இடையில் ஜுரவேகத்தினால் இவன் ஏதாவது பிதற்றினால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றார். உடனே தலைமை பிக்ஷு இளவரசர் அருகிலே நெருங்கி ஒரு கையினால் அவரை அணைத்து தூக்கினார். சேந்தன் அமுதன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்து கொண்டு உதவினான். எல்லோரும் படிகளில் ஏறிச் சென்றார்கள். இதோ இன்னும் சில வினாடி நேரத்தில் படிக்கட்டு முழுவதும் ஏறிவிடுவார்கள். கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசிப்பார்கள். பிறகு கதவு சாத்தியாகிவிடும். சாத்தினால் சாத்தினதுதான். அப்புறம் அவரை பார்க்க முடியாது. பூங்குழலி எதிர்பார்த்தபடியே நடந்தது. மாடிப்படி ஏறியதும் கதவு திறந்தது. சேந்தன் அமுதனை மட்டும் வெளியில் நிறுத்தி தலைமை பிக்ஷு ஏதோ கூறினார். பிறகு திறந்த கதவு வழியாக எல்லோரும் பிரவேசித்தார்கள். கதவு படார் என்று சார்த்தி கொண்டது. அது பூங்குழலியின் இதயமாகிய கதவையே அடைப்பது போல இருந்தது. இனி இந்த பிறவியில் இளவரசரை பார்க்கலாம் என்ற நிச்சயமில்லை. அடுத்த ஜென்மத்திலாவது அத்தகைய பாக்கியம் தனக்கு கிடைக்குமா என்று எண்ணமிட்டு கொண்டு இளவரசர் மறைவதை பார்த்து கொண்டு நின்றாள் பூங்குழலி. வந்தியத்தேவன் குதிரையை தட்டிவிட்டான். பழையாறை குறியாக வைத்து கொண்டு போய்க் கொண்டிருந்தான். பழையாறையிலிருந்து வந்த பாதை ஒருவாறு ஞாபகம் இருந்தபடியால் யாரையும் வழிகூட கேளாமல் உத்தேசமாக திசை பார்த்து கொண்டு சென்றான். முதலில் கொஞ்ச தூரம் காட்டு வழி பாதை வழியே சென்றான். குதிரை இதனால் மிகவும் கஷ்டப்பட்டு போனதை அறிந்தான். வல்லவரையனுக்கும் களைப்பு அதிகமாகவே இருந்தது. அவன் சிறிது நேரமாவது அயர்ந்து தூங்கி பல தினங்கள் ஆகிவிட்டன. அவ்வப்போது கண்ணை மூடிக்கொண்டு ஆடி விழுந்ததைத் தவிர நிம்மதியாக ஓரிடத்தில் படுத்து தூங்கினோம் என்பது கிடையாது. பழையாறைக்கு போய் இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டால் அப்புறம் அவனுடைய பொறுப்பு தீர்ந்தது. நிம்மதியாக தூங்கலாம், வெகு நேரம் தூங்கலாம். ஏன், சென்று போன தினங்களுக்கும் சேர்த்து நாள் கணக்கில் தூங்க வேண்டும் என்று திட்டமிட்டான். இளவரசி குந்தவையிடம், தாங்கள் கூறிய பணியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லும்போது தனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அவன் எண்ணி பார்த்தான். தேவியின் முகம் அதை கேட்டு எவ்வண்ணம் மலர்ந்து பொலியும் என்பதையும் நினைத்தான். அந்த நினைவு அவனுக்கு ரோமாஞ்சனம் உண்டு பண்ணியது. இன்னொரு விஷயமும் அவனுக்கு நினைவு வந்தது. காஞ்சியிலிருந்து புறப்பட்டதிலிருந்து எத்தனை பொய்யும் புனை சுருட்டும் அவன் சொல்லியிருக்கிறான். அவசியம் நேரிட்டதனால்தான் கூறினான். ஆயினும் அதையெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு உள்ளமும் உடலும் குன்றிப்போயின. இளவரசர் அருள்மொழிவர்மரோடு சில காலம் பழகியதால் அவனுடைய மனப்போக்கே மாறிப்போயிருந்தது. ராஜரீக காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு சாணக்கிய தந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவன் கருதியிருந்தான். அத்தகைய ராஜரீக தந்திரங்களின் மூலமாக அவனுடைய முன்னோர்கள் இழந்துவிட்ட ராஜ்யத்தை திரும்பப் பெறலாம் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. அந்த எண்ணமெல்லாம் இப்போது மாறிவிட்டது. இளவரசர் அருள்மொழிவர்மரின் நேர்மையையும் சத்திய தீரத்தையும் பார்த்த பிறகு அவனுக்கு பொய் புனை சுருட்டுகளில் வெறுப்பே உண்டாகிவிட்டது. அவரை காப்பாற்றுவதாக எண்ணிக்கொண்டு மந்திரவாதியின் காது கேட்க நேற்றிரவு அவன் கூறிய பொய்யையும் எண்ணிக்கொண்டான். அதனால் ஏதாவது விபரீதம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்தபோது

0: அவன் நெஞ்சு துணுக்கமுற்றது. அதை வேறு யாராவது கேட்டிருந்தால், ஒருவேளை குந்தவை தேவியிடமே யாரேனும் சொல்லி வைத்தால், இளைய பிராட்டி நம்பிவிட மாட்டாள். ஆயினும் எவ்வளவு பெரிய ஆபத்து! இனி இவ்வாறெல்லாம் இல்லாததை புனைந்து கூறுவதையே விட்டுவிட வேண்டும். உண்மையைச் சொல்ல வேண்டும். அதனால் கஷ்டம் வந்தால் சமாளிக்க வேண்டும். அந்த வீர வைஷ்ணவரை போன்றவர்களும் ரவிதாசனை போன்றவர்களும் ஒற்றர் வேலை செய்யட்டும். நமக்கு என்னத்திற்கு அந்த தொல்லை? வாளின் துணை கொண்டு நமக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்கட்டும், அதுவே போதும். அதனால் உயிரை இழந்தாலும் சரிதான். தந்திர மந்திரங்களையெல்லாம் இனி விட்டுவிட வேண்டியதுதான். இவ்வாறு எண்ணமிட்டு கொண்டே சென்றதில் குதிரையின் வேகம் தடைப்பட்டதை அவன் சிறிது நேரம் கவனிக்கவில்லை. ஏன், குதிரை மீதிலிருந்து சிந்தனை செய்து கொண்டே போனதில் கொஞ்சம் கண்ணயர்ந்தும் விட்டான். குதிரை ஓரிடத்தில் தடுமாறி குனிந்தபோது அவன் திடுக்கிட்டு விழித்து கொண்டான். குதிரை தனது முன்னங்கால் ஒன்றை தரையில் ஊன்றி வைக்க முடியாமல் தத்தளித்தது தெரிந்தது. உடனே கீழே இறங்கினான். குதிரையை தட்டி கொடுத்துவிட்டு ஊனமடைந்ததாக தோன்றிய முன்னங்காலை எடுத்து பார்த்தான். அதன் அடிப்புறத்தில் ஒரு சிறிய கூரிய கல் பொத்து கொண்டிருந்தது. அதை லாவகமாக எடுத்து எறிந்தான். நல்ல வேளை, பெரிய காயம் ஒன்றும் படவில்லை. மறுபடியும் குதிரையை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திவிட்டு அதன் முதுகின் மீறி ஏறிக்கொண்டான். கப்பலில் அரபு நாட்டார் பேசிக்கொண்டது நினைவு வந்தது.
1: தமிழ்நாட்டுக்காரர்கள் கொடூரமானவர்கள், அறிவும் இல்லாதவர்கள். குதிரைகளின் குழம்புகளுக்கு கவசம் அடிக்காமல் வெறுங்காலினால் ஓடச் செய்கிறார்கள். அப்படி ஓடும் குதிரைகள் எத்தனை நாள் உயிரோடு இருக்கும்? இதை நினைத்து கொண்டே வந்தியத்தேவன் குதிரையை ஓட்டினான்.
0: வீரர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது மார்பிலே கவசம் தரிப்பார்கள். குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போடுவது அதிசயமான காரியம்தான். ஆயினும் அம்மாதிரி வேறு தேசங்களில் செய்வதுண்டு என்று முன்னமேயே கேள்விப்பட்டிருந்தார். முதன் முதலாக எதிர்ப்படும் கொல்லுப்பட்டறையில் இதை பற்றி கேட்க வேண்டியதுதான். முடியுமானால் இந்த குதிரையின் குழம்புக்கே கவசம் அடித்து பார்க்கலாம். இல்லாவிடில் இது பழையாறை வரை போய் சேருவதே கடினம். நடுவில் இது விழுந்து விட்டால் வேறு குதிரை சம்பாதிக்க வேண்டும். எப்படி சம்பாதிப்பது? யாரிடமாவது திருடத்தான் வேண்டும். சிசி, அந்த நினைவே வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தை உண்டாக்கியது. காட்டுப்பாதையிலிருந்து உத்தேசமாக குதிரையை திசை மாற்றிவிட்டு கொண்டு போய் வந்தியத்தேவன் ராஜபாட்டையை அடைந்தான். வந்தது வரட்டும், இனிமேல் ராஜபாட்டை வழியாகத்தான் போக வேண்டும். தன்னை தெரிந்தவர்கள் யாரும் இந்த பக்கத்தில் இருக்க முடியாது. பழுவேட்டரையர்கள் பரிவாரங்கள் பின்னாலேதான் வரும். மந்திரவாதியும் அப்படித்தான். ஆகையால் அபாயம் ஒன்றுமில்லை. மேலும் ராஜபாட்டையோடு போனால் கொல்லுப்பட்டறை எங்கேயாவது இருக்கும். அதிலே குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போட முடியுமா என்று பார்க்கலாம். வந்தியத்தேவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சிறிது தூரம் சென்றதும் ஒரு கிராமம் தென்பட்டது. கிராமத்தில் ஏதோ ஒருவித கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாக தோன்றியது. ஒரு பக்கத்தில் வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தார்கள். ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இந்த பக்கமாக வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம். பழுவேட்டரையரும் அவர் பரிவாரங்களும் வருவதற்குள் தான் வெகு தூரம் போய்விடலாம் என்பது நிச்சயம்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நேர்களே, அனுராதபுரத்துக்கு பக்கத்துல அத்தனை பேருக்கு எதிரில் தான் கொண்டு வந்த செய்தியை சொல்ல கூசிய பூங்குழலி எதுவும் பேசாம ஓட்டம் பிடிச்ச நிகழ்ச்சியை கொஞ்சம் நினைவு கூறுவோம். அமைதிப்படுத்தி அவளை அழைச்சிக்கிட்டு வர அனுமதி வாங்கின வந்தியத்தேவன் தனிமையில் அவளை சந்திச்சான். எனக்கு ஆண் பிள்ளைகளை கண்டாலே பிடிக்கல. இளவரசரை கூடவா? ஆமாம், அவரை தான் முக்கியமாக பிடிக்கல. அப்படி அவர் என்ன குத்தம் செய்துட்டாரு? என்னை அவருக்கு ஞாபகமே இல்லை. என்னை முகமெடுத்து கூட பார்க்கலை. பக்குவப்படாததால விளையாட்டுத்தனமாகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொள்ளும் அவளுடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கிட்ட வல்லவரையன் ரொம்ப பொறுமையா நிலைமையை விளக்கினான். இளவரசருக்கு இப்போ ரொம்ப கஷ்ட காலம். இதனால யாரும் தன்னோட சிநேகிதமா இருப்பதை விரும்பல. நமக்கு வரும் கஷ்டம் தன்னோட போகட்டும்னு நினைக்கிறார். இதை கேட்ட பிறகும் தயங்கினா அந்த பெண். வேற வழி இல்லாம திரும்பி போக எத்தனித்த வந்தியத்தேவன் தற்செயலா அவளுடைய கத்தியை விட்டறிஞ்சான். அப்போதான் புதர் மறைவில் யாரோ பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. அப்புறம் நடந்ததெல்லாம் நினைவு இருக்கும். இப்ப அவளே கோடிக்கரையில தன் அத்தான் சேந்தன் முதலிடம், இளவரசருக்கு

0: அபாயம் அதிகமா இருப்பது உண்மைதான். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற கண்டங்கள் இப்படி அப்படி இல்ல, பகைவரின் சூழ்ச்சிகளோட குளிர்காய்ச்சல் வேற வந்துட்டுதுன்னு சொல்றார். நல்லது, இளவரசரை பத்திரமா சூடாமணி விகாரத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஆனா அந்த பிரிவை தாங்க முடியுமா? முடியும். அடுத்தடுத்து பொறுப்புகளை ஏத்துக்கணும். முற்சார்பு, வெறுப்பு, காழ்ப்பு காரணமா ஒருவித நழுவல் மனநிலையோடு பேசுறது, செயற்படுறது, இதையெல்லாம் தவிர்க்கணும். முடியுமா பூங்குழலியால? பார்ப்போம். சரி, இளவரசரோட பழகி இருக்கிற வந்தியத்தேவனின் மனமாற்றம் எந்த அளவுக்கு துணை புரியும்? இதையும் கவனிக்கணும். ஏதாவது கட்டையை பிடிச்சுக்கிட்டு இளவரசர் கரையோரமா ஒதுங்குவார். இந்த நம்பிக்கையில தனாதிகாரி தன் பரிவாரங்களோட வடக்கு நோக்கி போவார். நம்பிக்கை இழந்து திருவாரூர் வழியே நேர் மேற்கே இருக்கிற தஞ்சைக்கு ராஜபாட்டையில திரும்பிடுவார். வல்லவரையனோ காட்டுப்பாதையில போய் ராஜபாட்டையை பிடிச்சிட்டான். வடமேற்கா திரும்பிட்டா தஞ்சாவூரை தவிர்த்து பழையாறை போய் சேர்ந்துடலாம். வழியில தென்படுற கொல்லுப்பற்றையில குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போட்ட பிறகு பயணத்தை தொடரலாம். குதிரைக்கு லாடம் போடணும், தனக்கும் ஓய்வு தேவைப்படுது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1:30 PM. நேரில் நிகழ்த்தலாம் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்று இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்களாக ஒலிகற்கும் திரைப்படம் ஜீன்ஸ். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிகற்கும் பாடல்.

0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களுக்கு அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுவல்லரி, சீர்காழி நாராயணன் சுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் சுவல்லரி, கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உலகிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் சுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர்.
6: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்களுக்கிடையே காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தற்பாக கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்களுக்கிடையே காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் முழுவதற்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்களுக்கிடையே காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலம் மது தார்பாகல் கிரானைட் ஓஸ் நரம்பு வலிகளுக்கு உங்களுக்கிடையே நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கும் ஏற்கனவே சேதாரம் படத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கோபால் பல்புடி, மயிலாடுதுறை 7 மணியான குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பல்ஸ்
10: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
12: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
13: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
14: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
7: மாபெரும் சிறப்பு

0: செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் சோழர் வழங்கிய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி வழங்கும் நாராயணன் சோழரி மயிலாடுதுறை.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் சோழரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமாங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 1:09:55.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: உலக நாடுகளில் உள்ள ஃப்ரேமிங் சிஸ்டம் மற்றும் கிஃப்ட் பொருட்கள் அனைத்திலும் உங்கள் போட்டோ போட்டு கிஃப்ட் பேக் செய்து தருகிறார்கள் ஸ்ரீ பாலாஜி கிரியேட்டிவ் கிஃப்ட்.
5: மேஜிக் மக், மேஜிக் மிரர், ரொட்டேட்டிங் லைட்டிங் போட்டோ, மியூசிக் போட்டோ அனைத்தும் உங்கள் பாலாஜி கிரியேட்டிவ் கிஃப்ட் சென்டரில்.
4: ஸ்ரீ பாலாஜி படக்கடை அண்ட் கிரியேட்டிவ் கிஃப்ட், நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
6: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
7: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
6: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
9: सुनो सुनो, एक परिवार की कहानी. डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
10: तुम रिपोर्ट्स लाई हो ना?
11: नहीं, मुझे लगा तुम लाए हो.
10: तुम हो ही भुलक्कड़.
11: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
9: लड़िए मत, जानिए आभा के बारे में.
11: आभा?
9: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
0: நேர்களை கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனட்டோஸ், உணர்வு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
12: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
13: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
14: கோர்ஸ் வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
13: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
15: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: வணக்கம். இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கணையம் போன்றவை உடலின் உள்ளே இருக்கும் உறுப்புகள். இவை கை, கால், கண் போன்ற உறுப்புகளிலிருந்து வேறுபடும் உறுப்புகள். வேறுபாடு என்பது அவை உடலின் உள்ளே இருப்பவை என்பதால் மட்டும் ஏற்படுவதில்லை. இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகள் தானாக இயங்கக்கூடியவை. நாம் விழித்திருந்தாலும், உறங்கினாலும், சுய நினைவு இல்லாவிட்டாலும் கூட அவை அவற்றின் போக்கில் இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த உறுப்புகளுக்கு இதை செய், இப்படி செய், இவ்வளவு செய் என்று கட்டளையிட தேவையில்லை. ஆனால் கண்கள், காதுகள், கைகள், கால்கள் போன்ற உறுப்புகளுக்கு அவை என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் தான் சொல்ல முடியும். அந்த உறுப்புகள் நம் கட்டுப்பாட்டில் இருப்பதால் நாம் நினைப்பதை, நாம் சொல்லுவதைத்தான் அவை செய்யும். உடலுக்கு உள்ளே இருக்கும் தானாக இயங்கக்கூடிய உறுப்புகளுக்கும் வெளியே இருக்கும் உறுப்புகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் அவற்றின் செயல்பாடுகளே ஆகும். இதயம் என்றால் அது சுருங்கி விரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நாள் முழுவதும், ஆண்டு முழுவதும், ஏன் ஆயுள் முழுவதும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி செய் என்று சொல்லவோ, சரியாக செய்கிறதா என்று மேற்பார்வை பார்க்கவோ வேண்டிய அவசியமில்லை. நுரையீரல், கணையம், சிறுநீரகம் ஆகியவற்றின் வேலைகளும் இப்படிப்பட்டவைதான். மூளை தவிர பிற உறுப்புகள் அனைத்தும் இப்படித்தான் இயங்குகின்றன. இந்த உறுப்புகளால் ஒருபோதும் மனித வாழ்க்கை மாற்றிவிட முடியாது. கண்கள் முதலான புற உறுப்புகளால் மிக வித்தியாசமானவற்றையும் கடினமானவற்றையும் செய்ய முடியும். மிக பெரும் பயனளிக்கும் காரியங்களையும் செய்ய முடியும். அவற்றின் செயல்பாடுகளால் நம் வாழ்வும் வளமும் மேம்படும். ஆனால் அவை தாமாக ஏதும் செய்ய முடியாது. அவை என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அந்த உறுப்புகள் சொன்னதை செய்யும். சிலர் செய்கிற மாதிரியான பாதுகாப்பான சீரிய வேலைகள் உயிர் வாழ போதுமானவை. ஆனால் அவற்றால் முன்னேற்றம் ஏற்படாமல் போகலாம். முன்னேறுவதற்கு சுயமாக சிந்திக்க வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். அது தானாக நிகழாது. நாம் தான் நமக்கே கட்டளையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். சுய சிந்தனையோடு செயல்பட்டால் வெற்றி கிட்டும். எறும்புகள் மழைக்காலத்தில் உணவை தேடி வெளியே செல்ல முடியாது என்று சிந்தித்து மழைக்காலம் வருவதற்கு முன்னரே உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன. காகம், குயில், குருவி போன்ற பறவைகள் தாம் வசிப்பதற்கு ஏற்ற அளவில் கூடுகள் கட்டி வாழ்கின்றன. பறவைகள், விலங்குகள் போன்றவை மழை வருவதை உணர்ந்து வேறிடம் சென்று தம்மை பாதுகாத்துக் கொள்கின்றன. பறவைகள், விலங்குகள் கூட சிந்தித்து செயல்படுகின்றன. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் சிந்தித்து செயல்படுவது இல்லை. எனவே இடைவிடாமல் சிந்திப்போம், செயல்படுவோம், வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேர்களது வரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய என் சொல்லும்போது இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் உங்கள் கடை நாகப்பட்டினம் தார்பாய்கள் கிரானைட் ஓஸ் தரும்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை நாகப்பட்டினம்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள்
3: கோர்ஸ் வேலிவலை மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கிய ஒரு எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3. நேயர்களின் கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி அனில் பாஸ்தா வழங்கும் இரவம் மலரும். நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்நிகழ்ச்சியை வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியை வழங்கும் அனில் பாஸ்தா.
8: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிபரப்பும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் பாடியது கொடிமலர் திரைப்படத்திற்காக.

0: வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை நிகழ்ச்சி முழங்கூர் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கருக்கும் பாடல் வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குரல்களில் இரு வல்லவர்கள் திரைப்படத்திற்காக.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதை நடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் வளமுடன் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் வளமுடன் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி செட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC.

0: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ONGC.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகேற்கும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன், சீர்காழி S. கோவிந்தராஜன் குரலில் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
6: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிற்கும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில் PB ஸ்ரீனிவாஸ், P. சுஷிலா குரல்கள் ஒலிக்கும் இந்த பாடல் வெண்ணிற ஆடை திரைப்படத்திற்காக.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களது உரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின்ஸ் வளரி அனில் பாஸ்தா வழங்கிய இரவு மலரும் நிகழ்ச்சி பகுதியை வழங்கியுள்ள நிகழ்ச்சி முழுங்கும் ஸ்ரீ ஜெயின்ஸ் வளரி விருதாச்சலம்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின்ஸ் வளரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் நிலைச்சனத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
5: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
6: அனில்

0: நேரில் எழுந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:30 நிமிடம். இன்னைக்கு கலாம் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இரவம் மலரும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குரல்களில் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக.

0: நேயர்களுக்கு அணில் பாஸ்தா விருதாச்சரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உலங்கடைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: நம்ம அணில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அணில் குட்டன் புதிய அறிமுகம், அணில் பாஸ்தா.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர்.
5: சீர்காழி நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
7: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை.
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயண ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பும் பாடல் பேபி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா குரல்களில் வீர அபிமன்யு திரைப்படத்திற்காக.

0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் பாலமுரளி கிருஷ்ணா குரலில் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக.

சரி நீ தாதா சரி நீ

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: தொடரும் பாடல் கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்களில். காக்கும் கரங்கள் திரைப்படத்திற்காக

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்களுக்கிடையே காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்களுக்கிடையே காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்? அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலம் அது தார்பாகல் கிரானைட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாலு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் படுத்த மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாலு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கோபால் பல்புடி மயிலாடுதுறை, ஏழுமணியன் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பல்ஸ்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
9: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை,
10: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
11: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் IT படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
10: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
10: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒளிகருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, SLP ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரல்களில் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திற்காக.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய இரவு மலரும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய நிகழ்ச்சி வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11 மணி. இனி தொடர்வது காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் சொல்லி, மயிலாடுதுறை நாராயணன் சொல்லி, கோபால் பல்பொடி, திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமணியான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சொல்லரி, ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நலவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரிசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்சன் உள்ளவர்களுக்கு, 6:40 ஷெலிதாம்பால் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்லமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமணி எம் சிவானி, 7 மணிக்கு திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 கோபால் பல்படி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சியுடைய பொது அறிவு வினாவிடம் சேவை செய்தப்படும். 8 மணிக்கு துளிவரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விழுந்த நிகழ்ச்சி, 8:05 மயிலாடுதுறை நாராயணன் சுழரி பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் துளிவரும் பாட்டு, 8:30 ஷீர்காழி நாராயணன் சுழரி கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமணியர் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வைக்கிங் பனேன்சன் பிரீஃப்ஸின் துளிவரும் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி, 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் எம்எம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விழுவதா நிகழ்ச்சி. விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம், மாற்றங்கள் ஏற்றம் தருமா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி மகளிரையில் பங்குபெறும் தொலைபேசி நிகழ்ச்சி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழு மணியான குரூப் ஆஃப் எஜுகேஷன் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி எம் சிவானி, 12:55 பன்னிசை நண்பகல் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும், 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையின்

0: குறித்து விளக்குகிறார். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். 1:55 மேல் இசை 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் வளவுதா நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி தரங்கம்பாடி ஓவியர் பி பாஸ்கன் அவருடன் நேர்முகம். 3 மணிக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கின் எல்எஸ்சி. 3:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் எல்எஸ்சி. 4 மணிக்கு கோபால் பல்பொடி என் ஊரும் உணவும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரம் வட்டம் கத்தரிப்புலம் கோயில் குத்தகை கிராமத்திலிருந்து நேரடியாக உலாவரும். 4:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமலகை வைக்கிங் படின் சென் பிரிவ்ஸின் ஊரும் உணவும். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும் வளமான நிகழ்ச்சி. 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல் பாலசன் தங்கமானவர்கள். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கம் வெற்றியின் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:35 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு மருத்துவமனையின் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7 மணிக்கு பிளாசிய முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டன் வழங்கும் உழங்கர்களுக்கான அறிவிப்புகள். கேட்டது காற்றலையில் நாளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Central Bureau of Investigation, CBI, has registered a case in connection with an alleged paper leak in the conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026. The agency has registered the case based on a written complaint received from the Department of Higher Education, Ministry of Education. The agency stated that special CBI teams have been formed and dispatched to various locations for an investigation into the matter. NEET UG 2026 exam was conducted by the National Testing Agency or NTA on the 3rd of this month. In this case, the Rajasthan Police Special Operations Group SOG has so far detained 15 people. The SOG yesterday detained an alleged mastermind identified as Manish from Jaipur. Addressing a press conference on NEET exam cancellation in New Delhi, DG National Testing Agency Abhishek Singh said, NTA will conduct a re-exam for students and it will be done in a fair manner and no additional fee will be charged for the re-exam. The political situation in Tamil Nadu has turned dramatic ahead of tomorrow's floor test for the newly elected TVK government led by Joseph Vijay. The All India Anna Dravida Munnetra Kazhagam has split into two groups over extending support to the government. The faction led by former Chief Minister and Party General Secretary Edappadi K. Palaniswamy has directed party MLAs not to support the TVK government. Senior leader Agri Krishnamurthy has warned that any MLA violating the party whip would face expulsion. Meanwhile, another faction claiming the support of 30 MLAs has elected SP Velumani as the AIADMK legislature party leader. Leaders of the faction met the media today after a meeting at former Minister C.V. Shanmugam's residence. Shanmugam announced that the group will support the TVK government during the trust vote. Senior BJP leader Himanta Biswa Sarma has taken oath as the Chief Minister of Assam for a second consecutive term. Governor Lakshman Prasad Acharya administered the oath of office and secrecy to him at a ceremony held at the Veterinary College ground in Kanapara, Guwahati. Along with Dr. Sarma, 4 MLAs were also sworn in as cabinet ministers. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, several Union Ministers and Chief Ministers from NDA-ruled states attended the ceremony. Chief Justice of India Surya Kant has announced to constitute a high-powered committee headed by Supreme Court Justice Arvind Kumar to prepare a blueprint for the modernization of courts across the country and secure a government allocation of 40 to 50,000 crore rupees for the purpose. The Judicial Infrastructure Advisory Committee will address infrastructural deficiencies in courts through substantial financial support from the government. The Ministry of Education today organized a high-level diplomatic interaction on Bharat Innovates 2026 in New Delhi as part of preparations for the Global Innovation Event scheduled to be held in Nice, France from 14th to 16th of June next year under the India-France Year of Innovation. The interaction brought together ambassadors, high commissioners, diplomats, and government.